0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பியந்தை காந்தாரப்பண்ணில் அமைந்த பொது திருப்பதிகமாக உள்ள வேயுரு தோழிபங்கன் என்று சொல்லக்கூடிய கோள் அரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை அருளிய திருஞான சம்பந்தர், நாம் எல்லாம் சொல்லுவோம், நல்லதை நினை, நல்லதை சொல், நல்லதை செய் என்று சொல்லுவோம். அதுபோன்று இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு தீங்கு செய்யாது என்று சொல்ல வந்த திருஞான சம்பந்தர் அந்த தீங்கு என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க கூடாது என்பதற்காக நல்லனவே செய்யும் என்று அருளியுள்ளார்கள். ஆகவே நல்லனவே செய்யக்கூடிய இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு நல்லனவே புரிந்திட வேண்டி கோள் அரு திருப்பதிகப் பாடல் இங்கே இசைக்கப்படுகிறது.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த செய்யனே திரு ஆலவாய் இறந்தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகளை போக்குவதற்கும் சிறைவாசத்தை தடுப்பதற்கும் சிறையிலிருந்து விரைவில் விடுபடுவதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் கௌசிகம், ராகம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமாந்துரை, பண் நட்டராகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருமருகல்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு கழுக்குன்ற பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருக்கழுக்குன்ற பதிகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கண்டபத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாயன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
2: வரைவு முடுக்கம்.
1: வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவர் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆரோரடிகள் திருவடி.

திருவாசகத்துக்கு ஒருகார், உருவாசகத்துக்கும் ஒருகார். எட்டாம் திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருச்சிற்றம்பல கோவையார் வரைவு முடுக்கம் வருத்த மிகுதி கூறி வரைவு கடாதல் எழு

குலம் வரி கொம்பற்கு சிலம்பன் செப்பியது. உள்ளது கூறி வரைவு கடாதல் சிறார்கவன் வாய்த்தமணியின் சிதை பெருந்தேனேழும் என்று இறல் கழி உற்றெம் சிறு குடி உந்துமிடம் இது இந்தை உறவுரை உற்றார் குற்றவர் பெற்றாலும் கொடிச்சி உம்பர் பெற அருள்.

பார்த்தது. ஏதம் கூறி இறைவு வரைவு விலகல். கடந்தோறும் வாரனவர் சீந்தாடி பல் சீங்கம் கங்குள் இடம்தோறும்

தருகுழல் தோழி சொல்லியது இரவரின் ஏதமன்றி சுரித்தரு கூழல் தோழி சொல்லியது தாய் அறிவு கூறல் விண்ணும் செல்ல அறியாவெறியார் கஜல் வீசடைத்தே வண்ணன் சிவந்தில்லை மல்யில் காணல் அரை இரவின் அண்ணல் மணி நேடுதேர் வந்ததுள்ளாம் என் சிறிது கண்ணும் சிவந்த

தது மந்திமேல் வைத்து வரைவு கெடாதல். வான் தோய் பொழு மாங்கனி மந்தியின் வாய்க்கடுவன் தேன் தோய்ந்து அருத்தி மகிழ்வ கண்டான் திருநீர் முடிமேல் மீன் தோய் புனல்.

இரவு பகலும் வரவு இரக்கல் சுழியாவர் பேரு நீ சென்னி வைத்தினை தந்தோழும் இது கழியா அருள் வைத்த சிற்றம்பலவன் கரம் தரும்.

ஒத்ததோ உரைத்த தோழி கொத்த கோதையாய் கூறி வி குற்றது செலவு நினைந்து உரைத்தல் வல்

கவியே. பொலிவு அழிவு உரைத்து வரைவு கட்டாதல் வாரிகளிற்றின் மர புகு முத்தம் வரை மகளே. வேதி கழிக்கும் விழுமலை நாட விரி திரைய.

0: வரைவு முடக்கம் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிவித்து செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
1: வரைபொருள் பிரிதல்.
0: வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி. ஆர்வரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வரைபொருள் பிரிதல். முலைவிலை கூறல். குறைவிற்கும் கல்விக்கும் செல்விக்கும் நின் கூலத்திற்கும் வந்தோர் நிறைவிற்கும் ஏதகு நீதிக்கும் ஏற்ப

நின்றது. சொல்லாதேகள் வருட்டின் திகைக்கும் வசிக்கின் துளங்கும் மனம் மகிழ்ந்து தெருட்டின் தெளியாழல் செப்பும் வகையில் நீ சீரருக்கன் குருட்டில் புக செத்

நின்றொடு வருந்தல் ஏற்பின்னை தோள் முன்மனந்தவன் ஏத்த எழில் திகழும் சேர் பொன்னை வென்ற நேரி கழலோன் தில்லை சூழ் பொழில்வாய் கார்புன்னை பொன்னவிழ் முத்தவனகழ்தாய் தேர்ப்பின்னை சென்ற என் செங்கொள்ளாம் என்று செய்கின்ற தே வெப்பீங்க பொற்பாடியது வருத்தம் கண்டு உரைத்தல் காணமர் குன்ற

ிகையே சூழும் கூந்தலை தோழிதேரோட்டியது சூழும் கூந்தலை தோழி தேரட்டியது மண்புரை எதிர் அழிந்து இறங்கள் வந்த

வளையே காந்தன் கருவூர கடவுள் மழைக்கு இன்று ஏந்திழை பாங்கி இனியது இயம்பியது. தூதுவரவு உரைத்தல் என்றவர் முப்பு.

0: கண்ணீர் மயலுற்றது அயல் முற்ற தூதோவர் கயல் முற்ற கண்ணீர் மயலுற்றது. வரை பொருட்பிரிதல் முற்றிற்று.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் shaivam.org வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஷைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: திருவாலி அமுதனார் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கல்லாட தேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்ப தேவர் திருமரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பெருரை கண்ணுதல் முடிய பூசை அடியால் நீக்கி நீங்க குணத்து கோசரிக்கு அன்று அவள் நேசல் காட்ட முக்கள் அப்ப

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளிச் செய்த மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தலை தொட்டிருக்க முரணுடையேன் அல்லேன் நான் முன்னல் திரள் நெடுங்கோட்டத்தான் திரள்.

பண்டந்த மாதரத்தான் என்று இனியன போவே இனியனவே பதமும் கொண்டந்த நாள் குறுகாமை குறுகுவர் பூருணர்வில்

முடித்து மெய் அடியார்க்கு இல்பொலசே ஆட்கொண்டு அருளும். அரண் சேயை வாட்கதிர்கொள் காந்தார மார்பிற் கமழ்தார் கணபதியே வேந்தா உடைத்தமரே விண்ணுதல் நுங்கிய விண்ணும் மண்ணுள் செய்வினை பயனு பண்ணுதல் கடல் என்பரே மெய் அல்ல.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: அப்போது அடிகள் நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

அளவில் சனஞ்சல ஒழியா வழிக்கரையில் அருளுடையார்.

சென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தில்

படுகின்றோம். வழிக்கரையில் நீர் வைத்த வாய்ந்த வளம் தருகின்ற நிழல்

வழிக்கரையில் நீர் வைத்த வாய்ந்த வளம் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டே

அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில்

ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டில் உரைப்பாலேயே

செம்மைபுரி திருநாவுக்கு அரசரு திருப்பெயர் எழுத வெம்மை மொழியான் கேட்டு

நீர் தாம் யார் இயம்பும் என இயம்பினார்.

ஆட்கொள்ள அடைந்து உய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையே யார்.

உரை குழறி உடம்பெல்லாம் உரோமம் புலகம் பொழிய தரையின் மிசை வீழ்ந்தவர் தன் சரணகமலம்.

அத்தவர்கள் அருநிதியம் பெற்றார் போல் அருமறையோர் முற்ற உளங்களி கூற முன் நின்று உத்தாடி உற்ற விருப்புடல் சூழ ஓடினார் பாடினார் குத்தாடி களிகூற முன்

சுற்றமேலாம் கொடு மீளப்புறப்பட்டாரு. மனைவியாருடன் மக்கள் மற்றும் உள்ள சுற்றத்தோர் அனைவரையும் கொண்டு

தெளித்து உள்ளும் பூரித்தாறு ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து

ஒளிவளர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருவெம்பாவை திரு அண்ணாமலையில் அருளியது, சக்தியை வியந்தது. மார்கழி மாதத்திலே பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் நீக்கி குழுவாகச் சென்று நீராடிய பின் சிவபெருமானது மேன்மையை போற்றி புகழ்வதாக அமையப்பெற்றது. உமையம்மையே மகளிருக்கு எல்லா நலன்களையும் அருளுபவளாக திகழ்வதால் அம்மையை பாவையாக பாவித்து அவளுடைய பண்புகளை வியந்து போற்றுவதே சக்தியை வியந்தது. இது 20 பாடல்களை கொண்டதாகும்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான் இவங்களுடைய திருவாரூர் தரிசனமும் இரண்டாவது சந்திப்பும், இதுதான் இன்னைக்கு கதை. சரியா? இப்போ நம்ம திருநாவுக்கரசர் வந்து இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? திங்களூர்ல அப்பூதியடிகள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா? நம்ம பார்த்தோம்ல முன்னால கதையில, அப்பூதியடிகள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் அந்த மூத்த திருநாவுக்கரசு பாம்பு தீண்டி இறந்து போக அவரை மறுபடி ஒன்று கொலாம்கிற பதிகம் பாடி உயிர்த்துட்டு எழுப்பினாரு இல்லையா? நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பூதியடிகளும் திருநாவுக்கரசருமா சேர்ந்து அப்படியே பக்கத்துல இருக்க திருப்பழனம் அப்படிங்கிற பதிக்கு வருவாங்க. அந்த திருப்பழனம் கோயில்ல கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து பெருமான தினமும் பதிகம் பாடி வழிபட்டு அப்புறம் அங்க பக்கத்துல இருக்க தலங்களுக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு திரும்ப பழனத்துக்கே வந்துருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் பழனத்துல இருக்கும்போது நிறைய உழவார பணி செய்வாங்க. நிறைய நாள் அங்கேயே இருந்து உழவார பணி செய்வாங்க நம்ம நாவுக்கரச பெருமாள். அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன தோணும் தெரியுமா? அவருக்கு வந்து திருவடி சூட்டின இடம் எது? திருநல்லூர் இல்லையா? நம்ம பார்த்தோம்ல அந்த திருநல்லூர் பெருமானை பத்தி நினைவு வரும் அவருக்கு. திரும்பவும் நல்லூரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க? பழனத்துல இருந்து கிளம்பி போய் திருநல்லூருக்கு போய் அங்க பெருமானை வழிபட்டு அங்கேயும் கொஞ்ச நாள் உழவார பணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து திருவாரூர் போகணும். திருவாரூர்ல போய் நம்ம பெருமானை வணங்கணும். இந்த திருவாரூர்ல பெருமான் பேர் என்ன? தியாகராச பெருமாள். புற்றிடம் கொண்டார் இல்லையா? அங்க மூலவர் வந்து புற்றிடம் கொண்டார், அப்புறம் தியாகராச பெருமாள் இல்லையா? அங்க போனோடனே அங்க பெருமானை வணங்கணும்னு அவருக்கு ஆசையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படியே வழியில பல தலங்கள் அப்படியே வழிபட்டு அப்படியே திருவாரூருக்கு போவாங்க. திருவாரூருக்கு நாவுக்கரச பெருமான் வர்றாங்கன்னு சொன்னோடனே அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் அப்படியே ஊரையே அலங்காரம் பண்ணிடுவாங்க. தெருவெல்லாம் அலங்காரம், நிறை குடம் கையில ஏந்தி, விளக்கு ஏந்தி, மங்கள பொருள்கள் எல்லாம் ஏந்தி அப்படியே ஊரோட எல்லைக்கே வந்து வரவேற்க வந்துருவாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஊரோட எல்லைக்கே வந்துருவாங்க. திருநாவுக்கரச பெருமானை பத்தி அப்படியே ஒரே பேசி பேசி ஒரே மகிழ்ச்சி அடைவாங்க. வேணா கல்லுல கட்டி போட்ட போது கல்லையே தெப்பமா மாத்தி மிதந்து வந்தவர் இல்லையா? அதை சொல்லி சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க வந்து ஊர் எல்லையில வந்து நாவுக்கரச பெருமானை வரவேற்பாங்க. அப்ப நாவுக்கரசர் சொல்வாங்க, சமணர்களுக்கு கொடுத்த எல்லா நோயிலிருந்தும் ஒரு வழியாக நான் உயிர்ந்து வந்தேன். இப்போ எனக்கு பெரிய பேரு கிடைச்சிருக்குது. இந்த புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு அடியவராக இருக்கிற உங்களுக்கு எல்லாம் அடியவராக இருக்கின்ற பெரிய பேரு எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா அடியார்களை எல்லாம் வணங்கி அப்படியே திருவீதி எல்லாம் வணங்கி அப்புறம் கோயில் வாசலை வணங்கி கோபுரத்தை வணங்கி அப்படியே உள்ள போவாங்க. உள்ள போய் தேவாசிரிய மண்டபம் தெரியும்ல அவங்களுக்கு, நம்ம விரண்மிண்ட நாயனார் இருந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விரண்மிண்ட நாயனார் கதையில பார்த்தோம்ல தேவாசிரிய மண்டபம். அந்த மண்டபத்தை வணங்காம உள்ள சாமியை வணங்குறதுக்கு போக கூடாது. முதல்ல தேவாசிரிய மண்டபத்தை தான் வணங்கணும். சரியா? அதை நம்ம மறக்கவே கூடாது. என்னைக்கு நாவுக்கரச பெருமான் தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி அப்படியே உள்ள போய் பெருமானை வணங்கி புற்றிடம் கொண்டார வணங்கி தியாகராச பெருமானை வணங்கி அப்படியே பதிகங்கள் எல்லாம் பாடுறாரு. அப்புறம் திருவாரூர்ல அறநெறி அறநெறி கோயில் பார்த்தோம்ல நேற்று, நம்ம நமிநந்தி அடிகளுடைய கதையில பார்த்தோம் இல்லையா? திருவாரூர் அறநெறிங்கிற கோயில்ல தான் நமிநந்தி அடிகள் தண்ணியை விட்டு விளக்கேற்றுவாங்க இல்லையா? அந்த கோயிலுக்கு வந்து அப்படியே பங்கு பெருமானை வணங்கி அந்த கோயில்ல வந்து ஒரு பதிகம் பாடுவாங்க. அந்த பதிகத்துல நம்ம நமிநந்தி அடிகளுடைய சிறப்புகளை எல்லாம் பதிய வச்சு அந்த பாடல பாடுவாங்க. சரியா? அப்படி வணங்கிட்டு அப்புறம் வெளியில ஒரு மடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. தங்கியிருந்து தினமும் சாமி பூசை காலத்துல உள்ள போய் வழிபடுவாங்க. அப்புறம் கோயில எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. நம்ம நாவுக்கரச பெருமான் எங்க போனா அங்க உழவார பண்ணி செஞ்சுடுவாங்க இல்லையா? அதனால எல்லா கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மடத்துல வந்து தங்கிக்குவாங்க. அப்புறம் அவங்க பக்கத்துல இருக்க சின்ன ஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் வழிபட்டு பழையபடி மடத்துல வந்து தங்கிடுவாங்க. சரியா? இப்படியே ரொம்ப நாள் திருவாரூர்லயே இருப்பாங்க. அப்போ திருவாரூர்ல வந்து திருவாதிரை விழா வரும். திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா, அந்த திருவாதிரை விழாவை ரொம்ப சிறப்பா செய்வாங்க. அன்னைக்குதான் ஆருத்ரா தரிசனம் செய்வாங்க. இப்ப கூட கோயில்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பா செய்யறாங்க இல்லையா, ஆருத்ரா தரிசனம் இல்லையா. அந்த ஆருத்ரா தரிசனத்தை அந்த திருவாதிரை நாள்ல அங்க வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க திருவாரூர்ல. அந்த திருவிழாவையும் நம்ம நாவுக்கரச பெருமான் அங்கேயே இருந்து அந்த திருவிழாவை கண்டு கழிச்சு மனசெல்லாம் நிறைவோட அப்படியே திருவாரூர்ல இருந்து கிளம்பி அப்படியே திருப்புகலூருக்கு வர்றாங்க. புரிஞ்சுதா? இப்ப எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க, திருப்பழனத்துக்கு போய், நல்லூருக்கு போய், திருவாரூருக்கு போய், திருவாரூர்ல திருவாதிரை விழாவை பார்த்துட்டு அப்படியே திருப்புகலூருக்கு வர்றாங்க நாவுக்கரச பெருமான். நம்ம சம்பந்தர் ஏற்கனவே செங்காட்டங்குடி, சாத்தமங்கை எல்லாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா. சாத்தமங்கை, செங்காட்டங்குடி, திருமருகல் எல்லாம் போனாங்கல்ல, அங்கெல்லாம் போயிட்டு அவர் திருப்புகலூர்ல ஏற்கனவே வந்திருக்காரு. புரிஞ்சுதா? இப்போ இப்போ ஏற்கனவே ஞானசம்பந்த பெருமான் இருக்காங்க திருப்புகலூர்ல. எங்க? நம்ம முருகநாயனார் மடத்துல இருக்காங்க. சரியா? இப்போ நாவுக்கரச பெருமான் அங்கிருந்து வர்றாங்க, திருவாரூர்ல இருந்து வர்றாங்க. அப்போ நம்ம அதை கேள்விப்பட்ட உடனே சம்பந்த பெருமானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். ஓ, வாக்கின் மன்னவர் வர்றாரா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி என்ன பண்ணுவாங்க, தன்னோட பரிசனங்களோட திருப்புகலூருடைய எல்லைக்கே போய் நம்ம நாவுக்கரச பெருமான வரவேற்பார். யாரு? நம்ம சம்பந்த பெருமான். சரியா? அந்த இடத்துல ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தோடனே ரொம்ப மகிழ்ச்சி, அப்படி விழுந்து வணங்கிக்குவாங்க. வணங்கிட்டு அவர் உங்க நலம் விசாரிச்சுக்குவாங்க. அப்புறம் நீங்க திருவாரூர்ல இருந்து வர்றீங்க இல்லையா, திருவாரூர் எப்படி இருந்தது சொல்லுங்க, அதை நல்லா விரிவா சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஞானசம் வந்து நாவுக்கரச பெருமாட்ட கேட்பாரு. அப்போ நாவுக்கரசன் வந்து அப்படியே அது ஒரு பதிகமாவே பாடுவாரு. அங்க திருவாரூர்ல அந்த சிறப்பு இருக்கு இல்லையா, அந்த சிறப்பு எல்லாம் அப்படியே பதிகமாவே பாடுவாங்க. ரொம்ப வண்ணம் விரிச்சு சொல்ல சொல்றாரு இல்லையா, அதனால நல்ல பதிகமா முத்து விதான மணிப்பொற்கவரி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் அது. என்ன பதிகம்? முத்து விதான மணிப்பொற்கவரி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம். சரியா? அந்த பதிகத்துல அப்படியே திருவாதிரை எப்படி அழகா கொண்டாரு நாங்க திருவாரூர்ல அப்படின்னு அப்படியே விவரமா சொல்லுவாரு. அதை கேட்க கேட்க கேட்க சம்பந்தருக்கு அப்படியே இப்பவே நம்ம போயிடணும், திருவாரூர்ல போய் இப்பவே பெருமானை வழிபடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாயிரும். அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த பதிகம் முழுசு அப்படியே நாவுக்கரச பெருமான் சொல்ல சொல்ல சொல்ல கேட்டுட்டு என்ன செய்வாங்க, நீங்க இப்ப போய் அந்த முருகநாயனார் மடத்துல நீங்க திருப்புகலூர்ல இருங்க, நான் இப்பவே போய் திருவாரூர்ல தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன், வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி ஒரு பேராவல் வந்துடும் அவருக்கு. ஊர் எல்லையில வந்து வரவேற்க வந்தவர் அங்கிருந்தே அப்படியே திருவாரூருக்கு கிளம்பிடுவாரு. யாரு? ஞானசம்பந்த பெருமான். சரியா? அப்போ நாவுக்கரச பெருமான் என்ன சொல்லிக்குவாரு, நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன், திருவாரூரை வழிபட்டு நான் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்போ நம்ம திருநாவுக்கரசரும் வந்து அந்த மடத்துல தங்கி இருப்பாரு. அப்புறம் பக்கத்துல இருக்க சில தலங்கள் எல்லாம் வழிபட்டு பழையபடி அங்கேயே வந்து மடத்துல இருப்பார். நம்ம ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுவாரு, வழியெல்லாம் அப்படியே பல தலங்களை வழிபட்டு தான் போவாங்க. ஏன்னா டைரக்டா போக முடியாது இல்லையா, அப்பெல்லாம் பஸ் ட்ரெயின் எல்லாம் கிடையாது, நடந்தே போவாங்கல்ல. போற வழியில இருக்க தலங்களை எல்லாம் வழிபட்டுக்கிட்டே போவாரு. போகும்போதெல்லாம் தலங்களை வழிபடுறது என்னவோ வேற தலங்களா இருக்கும், ஆனா பாடுறது என்னவோ திருவாரூர் பெருமானை பத்தியே பாட்டு பாடிக்கிட்டே போவாரு. வழியெல்லாம் திருவாரூர் பெருமானை

0: வரும் ஒரே கோலாகலமோ கோலாகலம். அங்க திருவாரூர்ல இருக்க மக்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமானையும் எதிர்கொண்டு அழைச்சு கூட்டிட்டு போவாங்க. ஞானசம்பந்தரும் உள்ள போய் கோபுரத்தை வணங்கி, அப்புறம் தேவாசிரியர் மண்டபத்தை வணங்கி, அப்புறம் வலம் வந்து பெருமானை வணங்கி நிறைய பதிகங்கள் பாடுவார். பாடிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயே இருப்பார். திருவாரூரை விட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசே இருக்காது. திருவாரூர்லயே கொஞ்ச நாள் தங்கியிருப்பாரு. அப்புறம் பக்கத்துல இருக்க தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவாரு. போயிட்டு வந்து திருவாரூர்லயே தங்கியிருப்பாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வரும், நம்ம நாகரசரை நம்ம பூம்புகலூர்ல அங்க காத்திருக்க சொல்லியிருக்கமே அப்படின்னு நம்ம சம்பந்தருக்கு நினைவு வரும்போது என்ன பண்ணுவாரு, அப்படியே தெரியாவிடை திருவாரூர் பெருமான மனசார வணங்கி அவரை விட்டு பெரிய மனசே இல்லாம கிளம்பி வருவார். கிளம்பி வந்து திருப்புகலூருக்கு வருவார். சரியா, இப்ப திருப்புகலூருக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ஒரே மடத்துல தங்குறாங்க. ஏற்கனவே நம்ம ஞானசம்பந்த பெருமானோட யார் யார் இருப்பாங்க, திருநீலகண்ட யாழ்ப்பாளர் இருப்பாங்க இல்லையா, எப்போதும் கூட யாழ் வாசிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்போ திருநாவுக்கரசர் இருக்காரு, திருஞானசம்பந்த பெருமான் வந்திருக்காரு, அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாளர் வந்திருக்காங்க, அப்புறம் முருகநாயனார் மடத்துலதான் இருக்காங்க, அதனால முருகநாயனார் அங்க இருக்காரு, அப்புறம் பக்கத்துல சாத்தமங்கை இருக்கு இல்லையா, அங்கிருந்து திருநீலநக்கர் வந்துருவாரு. நம்ம பார்த்தோம்ல திருநீலநக்கர் வரலாறு பார்த்தோம் இல்லையா, சாத்தமங்கையில அவரும் வந்துருவாரு புகழூருக்கு. அப்புறம் செங்காட்டங்குடியில நம்ம திருத்தம்ப நாயனார் பார்த்தோம் இல்லையா, அவரும் வந்துருவாரு புகழூருக்கு. இந்த ஆறு பேரும் முருக நாயனார் மடத்துல தங்கியிருப்பாங்க. தங்கி இருந்து முழு நேரமும் சிவத்தை பத்தியே சிந்தனை, சிவத்தையே பாடுவாங்க, சிவத்தையே சிந்திப்பாங்க. மனசெல்லாம் சிவம், செயலெல்லாம் சிவம், வாக்கெல்லாம் சிவம், கேள்விப்படுவதெல்லாம் சிவம். இப்படி எல்லா நேரமும் சிவத்தையே சிந்திப்பாங்க. எந்த ஆறு நாயன்மார் ஒன்னா சேர்ந்திருந்தாங்க சொல்லுங்க பாக்கலாம். திருநாவுக்கரச பெருமான், திருஞான வந்த பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், திருத்தொண்ட நாயனார். இந்த ஆறு பேர் ஒன்னா சேர்ந்து முருகநாயனாரோட மடத்துல சில காலம் தங்கி இருந்து எல்லா நேரமும் சிவத்தையே சிந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. சிவலோகம் போல இருந்துச்சு அந்த இடம். சரிங்களா, இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, இப்படி ஆறு நாயன்மார் சந்திச்சது இது ஒரு இடத்துலதான். வேற இடங்கள்ல எல்லாம் ஒரு ஒன்னு ரெண்டு நாயன்மார்கள் சந்திச்சுக்குவாங்க, ஆனா ஆறு நாயன்மார் ஒன்னா சேர்ந்து இருந்து சிவத்தை சிந்திச்ச ஒரே இடம் இந்த திருப்புகலூர். சரியா, இப்படியாக இந்த திருப்புகலூர் சந்திப்பு ரொம்ப சிறப்பான சந்திப்பு. இதுதான் நம்ம ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் சந்திச்சுக்கிட்ட இரண்டாவது சந்திப்பு. இந்த இரண்டாவது சந்திப்பு முதல்ல ஒரு தடவை எல்லையில நடந்துச்சு இல்லையா. எல்லையில நடந்தபோது ரெண்டு திருக்கூட்டமும் ஒன்னா கலந்தது. கலக்கும் போது அப்படியே ரெண்டு கடல் ஒன்னா கலந்தது போல இருந்தது. அப்படி ஒரு சந்திப்பு ரெண்டு பேரோட தான். அப்புறம் அங்கிருந்து ஞானசம்பந்தர் அப்படியே திருவாரூர் போயிட்டாரு, நாவுக்கரசர் பூம்புகலூருக்கு வந்துட்டாரு இல்லையா. அப்புறம் திரும்ப மடத்துல சந்திச்சாங்க இல்லையா, அது ரெண்டாவது சந்திப்பு, இரண்டாவது பாகம். சரியா, இப்போ இந்த சந்திப்புக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, பக்கத்துல இருக்க எல்லா தலங்களையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நாவுக்கரசரும் நம்ம ஞானசம்பந்த பெருமானும் நினைக்கிறாங்க. அதனால அப்ப முருக நாயனாருக்கு விடை கொடுத்து அங்கேயே இருக்காரு. முருக நாயனார் அந்த மரத்திலேயே தங்கியிருக்காரு. நம்ம நீலநக்க நாயனாரும் சிறுத்தொண்ட நாயனாரும் அவங்கவுங்க ஊர்களுக்கு போயிடுறாங்க. இப்போ நாவுக்கரசரும் சம்பந்த பெருமானும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தரிசனங்களோட அப்படியே மற்ற தலங்களையெல்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. சரியா, இப்ப ரெண்டாவது சந்திப்புக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தலையாத்திரை பண்றாங்க. இதை குறித்து வச்சுக்கணும். சரியா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தலையாத்திரை பண்றதுல நிறைய அதிசய நிகழ்வுகள் நடக்க இருக்கு. அது என்னங்கிறது நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: ஓம் சிவ.

0: வாயநம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: அண்ணாமலையான் அடிக்கமலம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயநம.
1: நீ அடுத்த திருப்பாடல் 18வது திருப்பாடல், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொடி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணர் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாடலிலே என்ன செய்தி சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த பெண் அடியார்கள் எல்லாம் இரவினுடைய கடைசி கூறாகிய வைகரை பொழுதிலே இவர்கள் எழுந்து நீராடிக்கொண்டு வருகின்றார்கள். வைகரை பொழுதிலே அது இரவினுடைய கடைசி பொழுதுதான். அப்ப சூரியோதயம் நிகழ்ந்திருக்காது. அந்த வைகரையும் முடிந்து சூரியோதயம் தொடங்குகின்றது. இந்த 18வது பாடலில் தான் சூரியோதயம் தொடங்கு குறிப்பிடப்படுகின்றது. அந்த சூரியன் உதித்து இரவு நேரத்திலே மின்னிக் கொண்டிருந்த விண்மீன்களினுடைய ஒளியெல்லாம் இந்த சூரியன் ஒளிக்குள்ளே அடங்கி தம் பொழிவினை இழக்கின்றன. அந்த சூரிய ஒளி எங்கும் பரவி இருளானது ஓட்டப்படுகின்றது. இந்த இயற்கை நிகழ்விற்கு அருமையாக சிவம் சார்ந்த ஒரு நிகழ்வினை உவமையாக காட்டி நம்மை இன்புறுத்துகின்றார் வாதவுரடிகள். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல். அண்ணாமலையானாகிய திருவண்ணாமலையில் எழுந்தொழுக்கின்ற எம்பெருமானுடைய திருவடியினை விண்ணோர்கள் நெருங்கி வணங்குகின்றார்கள். அவர்கள் தம் தலையிலே அணிந்துள்ள அந்த கிரீடங்கள் பிற ஒளிவீசும் ஆபரணங்கள் எல்லாம் எம்பெருமான் திருவடியை அணுகி அவர்கள் வழிபடும் போது பெருமானுடைய திருவடி பொழிவினை நெருங்கும் பொழுது இவர்களுடைய ஆபரணங்களுடைய அந்த பொழிவெல்லாம் ஒளி குன்றி போய்விடுகின்றன. அவற்றினுடைய எழுச்சி அங்கே ஒடுங்கி விடுகின்றது. ஏன்னா திருவடியினுடைய ஒளி திருவடியினுடைய பெருமை அப்படி மேன்மையானது. எப்படி அண்ணாமலையானுடைய பாத தாமரையை நெருங்கி வழிபடுகின்ற விண்ணோர்களுடைய அந்த மணிமகுடங்கள் எல்லாம் எப்படி ஒளி குன்றி பொலிவிழந்து போய்விடுகின்றனவோ அதுபோல சூரியன் உதித்த மாத்திரத்திலே விண்மீன்கள் எல்லாம் தம்முடைய மென்மையான ஒளியானது மழுங்க பெற்று பொலிவிழந்து விடுகின்றன. விண்மீன்கள் ஒளியெல்லாம் தேவர்களுடைய மணிமுடியின் ஒளிக்கு ஓமை. அதாவது விண்மீன்களின் ஒளிக்கு ஓமை தேவர்களுடைய மணிமுடிகள், சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஓமை எம்பெருமானுடைய அண்ணாமலையானுடைய திருவடிகள். இல்லையா, சூரிய பிரகாசம் வரவும் விண்மீன்கள்லாம் பொலிவிழந்து தம் ஒளி மழுங்கி போய்விடுகின்றன. இது எதை போல இருக்குதுன்னா, அண்ணாமலையானுடைய திருவடியை இறைஞ்சுகின்ற விண்ணோர்களின் முடித்தொகை முடிமணியானது வீறு இழப்பதை போல, அதான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் திருவண்ணாமலையில் எழுந்திருக்கும் இறைவனுடைய திருவடி தாமரை மலர்களை சார்ந்து வணங்கும் விண்ணோர் தேவர்களுடைய முடியின் மணித்தொகை முடியணிக்கன் உள்ள பலவகை மணித்தொகைகளும் வீர அற்றார் போல் ஒளிவிழந்து ஒளி மழுங்கி ஒளிந்தமை போல கார் கரப்ப கண்ணார் இரவி கதிர் வந்து. கார் என்பது இங்கே இருளை குறிக்கின்றது. இருள் நீங்க கண்ணார் இரவி, இரவி என்பது சூரியன், கண்ணார் என்றால் எங்கனும் பரவி இருக்கக்கூடிய எங்கன்னும் ஒளியை பரப்பி விளக்கம் செய்யக்கூடிய சூரியன், எங்கும் ஒளியை பரப்பி விளக்கம் செய்யக்கூடிய சூரியனா தான் கண்ணார் இரவினார். கண் என்பது அங்கே இடத்தை குறிக்கின்றது. எல்லா இடமும் நிறைந்திருக்கும்படியாக ஒளி தரக்கூடிய சூரியன் இரவி என்பது சூரியன். ரவி என்பது வடமொழி பெயர். தமிழ்ல ரா மொழி முதல் வராததுனால ஈ சேர்த்து இரவின்னு சொல்றாங்க. கண்ணார் இரவி கதிர் வந்து கதிரவன் ஒளி வெளிப்பட்டமையால் தாரகைகள் தன்னார் ஒளிமடுங்கி அகல. தாரகைகள் அதாவது விண்மீன்கள் தன்னார் ஒளி, தன்மைங்கிறது குளிர்ச்சியை தான் குறிக்கும். அணங்க குளிர்ச்சியை குறிக்கல. நட்சத்திரங்களின் ஒளி ஒரு மெலிவான ஒளி, ரொம்ப அதிக அளவு ஒளி அல்ல. ஏன்னா அவை பெரிய ஒளி மூலங்களாக இருக்கலாம், நம்ம ஒன்றும் விஞ்ஞானத்தை மறுக்கலை. அவையெல்லாம் சூரியனை விட கூட பெரிய பெரிய விண்மீன்கள் இருக்கின்றன, சரிதான். ஆனால் அவை எவ்வளவு தொலைவில் இருக்கின்றன, நம்மை பொறுத்தவரை அவை மென்மையா சிறிதளவு ஒளியைத்தானே நமக்கு தருகின்றன பூமியில் உள்ளவர்களுக்கு. கதிரவன் ஒளி முன்னால் அவற்றின் ஒளி நிற்க முடியவில்லையே, அந்த அளவுக்கு தான் நமக்கு வேணும். ஆகையினாலே விண்மீன்கள் தம் மெல்லிய ஒளி பொலிவிழந்து மழுங்கி மறைய தேவர்களுடைய அந்த மணிமகுட பொலிவு திருவடி பொலிவின் முன்னால் ஒடுங்கி போவதைப் போல சூரிய ஒளி எங்கும் பரவ விண்மீன்கள் தம் ஒளி மழுங்கி மறைகின்றன. இந்நிலையில், இந்த சூரியோதய நிலையில் அப்பந்தான் உலகமே விளக்க முடிகின்றது. உலகத்தில் இருக்கிற ஆண் பெண் அலி முதலான அந்த பாலினங்கள் மற்றும் உள்ள பஞ்சபூதங்களாகிய சடப்பொருள்கள் எல்லாம் காட்சிக்கு வருகின்றன. இந்நிலையில், என்னிலையில் சூரியன் எங்கும் ஒளிபரப்பும் நிலையில் அந்த அந்த நேரத்தில் உலகத்தை பார்க்கின்றாங்க. அந்த பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் இல்லையா, இந்த நட்சத்திர ஒளி சூரிய ஒளியெல்லாம் தங்கக்கூடிய இந்த வானமாகவும் ஏனைய பூதங்களாகவும் இப்படி எல்லாமாகவும் இருப்பவன் பெருமானே என்று பார்க்கின்றார். பெண்ணாகி ஆணாய் அழியாய், பெண்ணாகியும் ஆணாகியும் அழியாகியும் பிறங்கொழி சேர் விண்ணாகி ஒளிவிளங்கும் ஆகாயமாகியும் மண்ணாகி நிலமாகியும் இப்படி ஆண் பெண் அழியாகி வானாகி நிலமாகின்னு சொன்னதெல்லாம் இவற்றோடு ஒன்றாக கலந்திருந்து என்று பொருள். சுவாமியே வந்து வானமாக விளங்குகின்றார், சுவாமி தான் வானா சுவாமி தான் நிலம் அப்படி அர்த்தம் இல்லை. இன்னொரு இடத்துல திருவாசகத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி பாடியிருக்கிறார், சுவாமியே வானமாக ஆகிறார் என்று அர்த்தம் இல்லை. வானம் வேறு பொருள், சுவாமி வேறு பொருள் தான், ஒன்றாக கலந்திருக்கின்றார். வானாகினா அந்த வானமாகவே வானத்தோடு வானமாக ஒன்றாக கலந்திருக்கின்றார். அந்த உண்மை இங்கே நல்ல தெளிவாக்கப்படுது. வானாகி மண்ணாகிக்கு உண்மை பொருள் இந்த திருவம்பாவை பாடலில் விளக்கம் பெறுது. எப்படின்னா விண்ணாகி மண்ணாகி என்று சொன்ன வாதவுரடிகள் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று சொல்லியிருக்கின்றார். இத்துணை பொருள்களிலும் வேறாகவும் இருக்கின்றார். அப்ப பொருள் தன்மையினால அவர் வேறு, பஞ்சபூதங்கள் வேறு. பெண்ணாகி ஆணாய் அழியாங்கும் போது அந்த பெண் ஆண் அலி என்று அறிதற்குரிய அந்த உடம்புகள் பெறப்படுகின்றன இல்லையா. ஊனாகி உயிராகி ஊன்கது உடம்பு இல்லையா, அந்த ஊன் உடம்பிலும் அவர் ஒன்றாக கலந்திருக்கின்றார். வானம் நிலம் போன்ற பஞ்சபூதங்களிலும் ஒன்றாக கலந்திருக்கின்றார். ஒன்றாக கலந்திருந்தாலும் பொருளால் அவர் வேறு, இந்த பூதங்கள் பூதம் சார்ந்த உடல்கள் வேறு. அதனால தான் பொருளால் வேறு என்பதை இத்தனையும் வேறாகி என்பதனால் குறித்தார். ஆக பெருமான் உயிர்களோடும் உலகத்தோடும் ஒன்றாகவும் இருப்பார் வேறாகவும் இருப்பார். அது எப்படி ஒன்றாகவும் இருப்பார் வேறாகவும் இருப்பார்னா எப்படின்னா உடல் உலகங்களோடு உயிர்களோடும் பிரிப்பின்றி கலந்திருப்பார். அந்த கலப்பு பற்றி ஒன்றாக இருப்பார்னு சொல்றோம். ஆனாலும் இறைவன் வேறு பொருள், உலகங்கள் வேறு பொருள், பொருள் தன்மையால் அவர் வேறுதான். வேறுன்னு சொன்னதுனால கலந்திருந்த பெருமான் பிரிந்து விட்டார் என்று பொருள் அல்ல. கலந்திருந்தாலும் அவர் வேறு பொருள், உலகங்கள் உயிர்கள் வேறு பொருள் என்று பொருள் தன்மையால் வேறு. அதான் இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான். கண்ணார் இங்கு கண் என்பது அறிவு, உயிரின் அறிவால் நுகரப்படுகின்ற அமுதமாக அந்த உயிரின் அறிவுக்கறிவாக இருக்கின்றான். இதுதான் உடனாக இருத்தல். மூன்று சம்பந்தங்களும் இங்கு குறிக்கப்படுகின்றன, ரொம்ப அற்புதமானது. வானாகி மண்ணாகினி மூன்று சம்பந்தங்களும் குறிக்கப்படுகின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இவையெல்லாம் கலப்பினால் ஒன்றாக இருத்தல். கோணாகி பொருள் தன்மையினால் வேற, இவையெல்லாம் அவனுக்கு உடைமை பொருள், அடிமை பொருள். அவன் தலைவனாக இருப்பவன் பொருள் தன்மையினால் வேறு என்பது கோணாகினா பெறப்படுது. யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி, இது உடனாயிருந்து செலுத்துதல், உடனாயிருந்து செலுத்துதல். ஆக அந்த திருப்பாடலிலும் ஒன்றாயிருத்தல் வேறாயிருத்தல் உடனாயிருத்தல் குறிக்கப்பட்டன. இந்த திருவம்பாவை திருப்பாடலிலும் குறிக்கப்படுகின்றது. மூன்று சம்பந்தங்களுமே குறிக்கப்படுகின்றன. எப்படின்னா பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி, விண்ணும் மண்ணும் சொன்னதனால இடைப்பட்ட பூதங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கலப்பினால் ஒன்றாக இருத்தல். இத்தனையும் வேறாகின்னு சொன்னதனால பொருள் தன்மையால் வேறாக இருத்தல். கண்ணார் அமுதமாக இருத்தல் என்பது கண் என்பது அறிவு என்று பொருள் கொண்டு அறிவில் நிறைந்த அமுதமாக உடன் இருக்கின்றான். பக்குவம் வந்த காலத்தில் இன்பம் ஊட்டுவதற்கு அறிவுக்கறிவாய் உடன் இருக்கின்றான். கண்ணார் அமுதமுமாய் உடனாய் இருத்தல். ஆக இப்படி ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான். அந்த சம்பந்தம் எப்போ உயிரால் உணரப்படும் என்றால் உயிரின் அறிவை மறைத்துள்ள ஆணவ இருள், அந்த அக இருள் நீங்கும் போது பெருமான் இப்படி நம்மோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கிறான் என்ற உண்மை உணரப்படும். அக இருள் நீங்கும் போது அதை புறையிருள் நீக்கத்தில் வைத்து பாடுகின்றார்கள். நீரணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி என்பார் சேக்கலா பெருமான். எப்போ திலகவதியாரிடம் மருள் நீக்கியார் திருநீர் வாங்கி அணிந்து கொண்ட பிறகு அவரோடு சேர்ந்து திருவதிகை பெருமானை வழிபடச் செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சொல்வார். அது திருப்பள்ளி எழுச்சி காலம். அப்போ புற இருள் நீங்குகின்றதான், மருணிக்கையாருடைய அக இருளும் நீங்குகின்றது. என்ன திருநீர் அணிந்து விட்டார், அப்புறம் அக இருளுக்கு ஏது வேலை? நீர் அணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி என்று அருமையாக சொல்வார். அதே மாதிரி இங்க புறையிருள் நீங்கி என்ன சூரிய ஒளி மேலோங்குகின்ற இந்த தருணத்திலே வந்து ஆன்மாக்களின் அகையிருள் நீக்கம் இங்கே குறிக்கப்படுகின்றது. அகையிருள் நீங்கிவிட்டால் இதுகா இன்று அகையிருள் நீங்கியிருக்கின்ற இப்போது தொடங்கி அல்ல, அனாதி கேவலந்தொட்டே பெருமான் நம்மோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் செலுத்துதலால் உடனாகவும் இருந்து வந்திருக்கின்றான். அப்படி இருந்திருந்துதான் நம்மை வளர்த்து இந்த சுத்த நிலைக்கு உயர்த்திருக்கிறான் என்பது அகையிருள் நீக்கத்தின் போது உயிர்களால் அறியப்படுகின்றன. அதை புறையிருள் நீங்குகின்ற இந்த காலை பொழுதிலே அந்த செய்தியை பொருத்தமாக வைத்து பாடியுள்ளார்கள். புறையிருள் நீக்கத்தை பார்க்கும் போது இவர்களுக்கு அகையிருள் நீக்கம் நினைவுக்கு வருகின்றது இந்த அடியார்களுக்கு. ஏன்னா உலகத்தை பார்க்கும் போதே சிவமயமாய் பார்ப்பதுதான் இவருடைய வழக்கம் இல்லையா. மழை பொழிகன்னு சொல்லும் போது இவங்க வந்து மேகமேனி மழைய பொழிய உலகத்தெல்லாம் சுபிட்சமா வாழ வைன்னு நேரடியா சொல்லியிருக்கலாம் இல்லையா. உலகம் சுபிட்சமா இருப்பது தான் பாடுறாங்க இல்லையு சொல்லல. அதையும் அந்த மேகத்தையே வந்து உமையன்னையோடு சேர்த்து பெருமானோடு சேர்த்து எவ்வளவு அருமையாக பாடினார்கள் 16வது திருப்பாடல்ல. அது மாதிரி எந்த இயற்கை நிகழ்வை கண்டாலும் அதை இறை இயல்போடு சேர்த்து தான் சிந்திப்பார்கள். ஆகவே புறையிருள் நீங்குதலாகிய இந்த அதிகாலை நிகழ்வினை பார்க்கும்போது இவர்களுக்கு அகையிருள் நீக்கம் நினைவுக்கு வருகின்றது இல்லையா. இந்த புறையிருளை நீக்குதல் போல அகையிருளை நீக்குபவன் யார்? அண்ணாமலையான் அல்லவா? அவனை நினைத்தாலே அவன் நீக்கி விடுவானே இந்த அகையிருளை இல்லையா. இந்த அண்ணாமலையை நினைத்தால் அகையிருள் நீங்கும். எப்படி நீங்கும்னா, இந்த காலை பொழுதுல எப்படி புறையிருள் நீங்குது, இந்த கதிரவன் உதயமான உடனே எப்படி புறையிருளானது நீங்குகின்றது, எப்படி விண்மீன்களுடைய ஒளியெல்லாம் பொலிவிழந்து போகின்றது, அதே மாதிரி அண்ணாமலையானை நினைத்தால் அகையிருள் நீங்கும். அந்த விண்மீன் இருள் நீங்குவதை விட புறையிருள் நீங்குவது போல அகையிருள் நீங்கும். விண்மீன்களுடைய அந்த சிறிய ஒளி பொலிவிழந்து சூரியனுடைய பெரிய ஒளிக்குள் அடங்கி விடுவது போல ஆன்மாக்களின் சிற்றறிவு முனைப்பு நீங்கி சிவபெருமானுடைய பேரறிவுக்குள்ளே ஆன்மாக்களின் சிற்றறிவு ஒடுங்கிக் கொள்ளும். சிவஞானத்துக்குள்ளே வியாபியமாக ஆன்ம ஞானம் ஒடுங்கிக் கொள்ளும். எப்படின்னா சூரியனுடைய பேரழிக்குள்ளே விண்மீனுடைய சிற்றொளியானது அடங்கிக் கொள்வது போல, அதுபோல சிவ பேரறிவுக்குள்ளே ஆன்மாக்களின் சிற்றறிவு அடங்கிவிடும். இருள் நீங்குவது புற இருள் நீங்குவது போல ஆணவ இருள் அக இருள் நீங்கிவிடும். இந்த புறையிருள் நீங்கும் காட்சியும் விண்மீன்களின் சிற்றொளி கதிர்வனின் பேரழிவுக்குள் அடங்கும் காட்சியும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அண்ணாமலையானை நினைத்தால் இந்த புறையிருள் போல அகையிருள் நீங்குவதும் ஆன்ம போதமானது முனைப்பு நீங்கி சிவஞானத்துக்குள் அடங்கி விளங்குதலும் நினைவுக்கு வருகின்றன. ஏன்னா இதை நினைக்கும் போது அண்ணாமலையார் நினைக்காம அவர்களால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நினைத்தாலே இந்த அகையிருள் நீக்கத்தை ஏற்படுத்துவன், நினைக்க முத்தி தருபவன். அப்ப புறையிருளை காணும் போது அகையிருள் நீக்க நினைவுக்கு வருகிறது. ஓ, தன்னை நினைப்பவருக்கு இப்படிதானே அகையிருளை நீக்குவான் இந்த புறையிருள் நீங்கிற மாதிரி, இந்த விண்மீன்கள் ஒளி கதிரொலிக்குள் அடங்குற மாதிரி தானே ஆன்மபோதத்தை தன்மயமாக்குவான் என்று சொல்லி நினைத்தாலே இப்படி ஆக்குவானேன்னு சொல்லி அண்ணாமலையார் நினைவுக்கு வருகின்றார். ஆகவே இந்த பாடலிலே அண்ணாமலையானை இதற்கு முன்னால் ஒரு திருப்பாடலிலே மாலறியான் ஆன்முகனும் காணாமலையினை என்று அங்கும் நினைவு கூர்ந்து போட்டிருக்கின்றார். ஆக இவ்வாறு இந்த 18வது திருப்பாடலிலே நிறையிலே மேலும் என்னவென்றால் ஆகையினாலே இதிலே குறிப்பாக உணர்த்தப்படுகின்ற பொருளை மிக அருமையாக பண்டிதமணி அவர்கள் சொல்கின்றார்கள். இறை அருள் பேற்றிற்குரிய கடவுள் பக்தியை பலகாலம் மேற்கொண்ட உயிர்களுக்கு சிவஞானம் தோன்றும். அந்த சிவஞானம் தோன்றியதும் அவ்வுயிர்கள் பாசம் நீங்கப்பெற்று, இருள் நீங்குவது போல பாசம் நீங்கப்பெற்று உயிர் அறிவு மடங்கி இறையருள் நிறைவில் இரண்டர கலந்து இன்புறுணவாம். விண்மீன் ஒளி கதிரவன் ஒளிக்குள்ள மடங்கிற மாதிரி உயிர் அறிவு மடங்கி இறையருள் நிறைவில் கலந்து இரண்டர கலந்து இன்புறுணவாம். இந்த அரிய செய்தி, இந்த பேருண்மை இத்திருப்பாடலிடையே உணர்த்தப்படுகின்றது என்று சொல்கின்றார். பெண்ணாகி ஆணாய் அழியாய் திறங்கொழிச்சேர் என்று சொல்லியிருப்பது ஒரு சிறப்பு. பெண்மையை முதலில் வைத்து போற்றக்கூடிய ஒரு சிறப்பையும் இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம்.
2: ஓம் நம சிவாய்.
0: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் .org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு உங்கையில் பிள்ளை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி அடுத்த திருப்பாடல், 19வது திருப்பாடல். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இதுல பெருமானை முன்னிலையாக வைத்து அவனோடு பேசுகின்றார்கள் இந்த பெண்ணடியார்கள். தம் தோழியரில் ஒருத்தியை அழைத்து பேசுவது மாதிரி பல பாடல்களை பார்த்தோம். இங்கு பெருமானையே அழைத்து பேசுகின்றார்கள். எங்க பெருமானை எப்படி அழைக்கின்றார்கள்? எங்கள் பெருமான், இரண்டாம் அடியில் வருது இல்லையா, எங்கள் பெருமான், எங்கள் பெருமானே என்று அழைக்கின்றார்கள். எங்கள் பெருமான், எங்கள் பெருமானே. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, உன் கையில் சேர்ப்பிக்க பெறுகின்ற இந்த பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று. அங்கு அப்பழஞ்சொல், இது காலம் காலமாக வழங்கி வருகின்ற ஒரு சொல் வழக்கு. எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா, திருமண காலத்தில் பண்டை காலம் முதல் வழங்கி வரும் சொல். கணவனிடம் தம் பெண்ணை ஒப்படைக்கின்ற பெற்றோர்கள், இந்த பெண் உனக்கே அடைக்கலம். அடைக்கலம்னா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும்னு அர்த்தம் இல்லையா. அடைக்கலம் என்பதுக்கு அதான் அர்த்தம். ஆமா, அதான் கவுந்தி எரிகள் என்ற தவச்செல்வியார் மாதிரி என்ற சிறந்த பெண்மணியிடம் கண்ணகியே அடைக்கலமாக கொடுத்தார். இவளை நீ பாதுகாத்து வர வேண்டும். அப்ப கண்ணகி என்ற அந்த கற்பரசியை காணப்பெறாமல் அவளை இழந்து நிற்கின்ற மாதிரி என்பாள். அது பொறாமல் அடைக்கல பொருளை நாம் தவற விட்டு விட்டோமே, கவனக்குறைவாக இருந்து விட்டோமே, அவள் எங்கேயோ காணவில்லை என்று சொல்லி தன் உயிரையே மாய்த்து கொண்டாள் என்பது சிலப்பதிகாரத்திலே நாம் பெறக்கூடிய செய்தி. அடைக்கலம் இழந்து உயிரிழந்த இடைக்குல மகள் என்று சிறப்பதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம். ஒருவன் தன்னுடைய உரிமை பொருளை பேணுவதை விட அடைக்கல பொருளை இன்னும் அதிகமாக பேண வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது வீடு, நிலம், மற்ற செல்வங்கள், இதெல்லாம் நமக்கு உரிமையா உள்ள பொருள் இல்லையா. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி என்பவள் அடைக்கல பொருள். உரிமை பொருளை விட அடைக்கல பொருளை தான் நன்கு பேணி வர வேண்டும். அதை பெண் வீட்டார் கண்ணனிடம் சொல்வார்கள். அது காலம் காலமாக உள்ள ஒரு பழமொழி. என்ன, இப்பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று திருமண காலத்தில் பண்டை காலம் முதல் வழங்கி வரும் சொல்லை புதுக்கும் எம் அச்சத்தால், அந்த சொல்லை நாங்கள் உன்னிடம் சொல்ல போகின்றோம் இல்லையா. என்ன ஒரு எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழியே இல்லையா. எல்லாம் அறிந்த அந்த பெருமானிடமே போய் புதுசா சொல்ற மாதிரி சொல்றோமேன்னு எங்களுக்கே ஒரு அச்சமா இருக்குது இல்லையா. அந்த அச்சத்தோடு நாங்கள் உரைக்கிறோம், அதை நீ கேட்டருள்வாயாக என்று சொல்கின்றார். நாங்கள்லாம் உனக்கு அடைக்கல பொருள், எங்களை காக்க வேண்டியது எங்கள் பெருமானே, உன்னுடைய கடனாகும் இல்லையா. இது வந்து காலங்காலமாக அடைக்கல பொருளை காக்க வேண்டும் சொல்றது ஒரு பழமொழி தான். அதை புதுசா சொல்றது மாதிரி சொல்றோமேங்கிற ஒரு அச்சத்தோடையே நாங்கள் உம்மிடம் சொல்கின்றோம் எங்கள் பெருமானே. என்ன புதுப்பிக்கும் முகமாக எழுந்த எம் அச்சம் காரணமாக உனக்கு ஒன்று உரைப்போம் கே. உங்கள் பெருமானே உனக்கு ஒன்று உரைப்போம், அதை கேட்பாயாக. உனக்கு ஒரு விண்ணப்பம் கேட்டருள்வாயாக. எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க உன்னுடைய அன்பர்கள் அல்லாதவர்களை நாங்கள் சாரக்கூடாது. எம்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யிருக்க எம்முடைய கைகள் நீ எம் பெருமானாகிய உனக்கு அன்றி வேறு யாருக்கும் எத்தகைய தொண்டும் செய்யாது ஒழிய கடவை செய்யாது ஒழிக. இந்த கைகளால் பணி செய்யணும்னா அது உன் பணியாகத்தான் இருக்கணும், வேற யாருக்கும் எம் கைகள் பணி செய்யக்கூடாது. எம் கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. எம் கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க. கங்குல் இரவு, இரவா இரவிலாயினும் சரி பகலிலாயினும் சரி உன்னை தவிர வேற ஒன்றையும் என் கண்கள் காணாது ஒழிக. எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் பாருங்க. என் கண்கள் உன்னை தவிர வேற எதையும் காண வேண்டாம், என் கைகள் உன்னை தவிர வேற யாருக்கும் பணி செய்ய வேண்டாம். இல்லையா? அதன் பொருட்டு என்ன செய்யணும்? உன் அன்பரை தவிர நாங்கள் வேற யாரையும் சாராம இருக்கணும். உன் அன்பரை சார்ந்து அவரை பார்த்தால் அது உன்னையே தரிசிப்பது போல, அவருக்கு பணி செய்தால் அது உனக்கே பணி செய்வது. உனக்கு பணி செய்தால் அது முத்தி பேரின்பத்தை உருவாக்கும். இல்லையா? அன்பருக்கு பணி செய்தால் அந்த இன்பம் தானாகவே ஓடி வரும். அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்பார் தாய்மான சுவாமிகள். இல்லையா? எவ்வளவு அற்புதமா சொன்ன. ஆகவே இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே. ஆகவே உன்னுடைய அன்பர்களே எங்களுக்கு வாழ்க்கை துணைவராக வரவே. எங்கள் நாங்கள் இத்தனை பேர் தோழிகள் இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கணவராக வரக்கூடியவர் உன்னுடைய அடியாராக இருக்கணும். அடியாராக இருந்துட்டா அவரை பார்ப்பது அது பெருமானை உன்னை தரிசிப்பது போன்றது, அவருக்கு பணி செய்தல் அது உனக்கு பணி செய்தல் போன்றது. இல்லையா? உன்னை தவிர என் கண்கள் வேறு எதையும் காணக்கூடாது இரவிலும் பகலிலும். உன்னை தவிர வேறு யாருக்கும் என் கைகள் பணி செய்யக்கூடாது. இந்த நிலையை இந்த ஒரு பெரும் பேர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன் அன்பர்களே எமக்கு கணவராக வர வேண்டும். இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியே. இங்கு இந்த உலகத்தில் இப்பரிசே இவ்வாறே எமக்கு எங்கோன் நல்குதியே. எங்களுக்கு எங்கள் தலைவனாகிய நீ அருள் செய்வாயாயின். இல்லையா? உன்னுடைய அடியார்களே எங்களுக்கு கணவராக கிடைக்கும்படி இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு ஒரு அருள் செய்து விட்டால் வேற எதை பத்தியும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, வேறு எதிலும் நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? ஞாயிறு எங்கு எழில் எமக்கு என் கதிரவன் கீழ் திசையில் அன்றி வேறு எத்திசையில் தோன்றினாலும் அதனால் எமக்கு ஆக போவது என்ன? ஏன்னா எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரே நோக்கம்தான். அதிலிருந்து திசை திரும்புதல், அதை இதை வேடிக்கை பார்த்தல், அது சம்பந்தமாக பல விஷயங்களை பேசுதல் என்பது நிச்சயமா கிடையாது. எங்களுக்கு சிவனடியார் கணவராக கிடைத்து விட்டார், அவருக்கு பணி செய்கிறோம், அது எம்பெருமானுக்கு எம் கைகளால் செய்கின்ற திருத்தொண்டு. அவரை பார்க்கின்றோம், அது எம்பெருமானையே தரிசித்தல். எம்பெருமானை தரிசிக்கின்றோம், அவருக்கு திருத்தொண்டு செய்கிறோம். மற்றபடி உலகத்துல என்ன நடந்தா எங்களுக்கு என்ன? கீழ் திசையில் உதிக்கும் சூரியன் வேறு திசையில உதித்தால் கூட என்ன? அதை பற்றியே கவலை இல்லைன்னா இதை விட இன்னொரு அதிசயம் இருக்க போறது இல்லை. இதையே அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வேற இதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள் இல்லையா? கீழ்த்திசையிலே சூரியன் உதிக்கட்டும், கொஞ்சம் தாமதமா உதிச்சாலே அதுக்கு என்ன காரணம் ஆராய்ச்சின்னு சொல்லி பல நிபுணர்கள் ஒன்று கூடி பேசுவார்கள். அன்னைக்கு எந்த டிவி சேனலை பார்த்தாலும் பேப்பரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதை பத்தி தான் கூடி கூடி பேசி கொண்டிருப்பார்கள். அதை வச்சு நாலு கதை எழுதுவார்கள், அதை வச்சு 10 ஜோக்குகள் எழுதுவார்கள். இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுபவர்களும் அதை பற்றி நிறையா பேசி இடையிடையே கொஞ்சம் விஷயத்தையும் சொல்வார்கள். இப்படி உலகியல் செய்திகள் தான் எல்லாருடைய நேரத்தையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மெய்யடியாருடைய நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? சிவத்தொண்டு செய்வதற்கு ஏற்ற ஒரு பிறவி கிடைத்து விட்டால் வேற எதை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இது அலட்சியம் அல்ல. எங்க சூரியன் இருந்தா என்ன, யாருக்கு என்ன நடந்தா என்ன, அப்படி அதுக்கு அர்த்தம் இல்லை. என்னவென்றால் இந்த பிறவி கடக்கப்பட வேண்டியது. பிறவி பெருங்கடல் என்று சொன்னார். பெருங்கடல் என்பது தங்கி இருக்கக்கூடிய இடமா, கடந்து செல்ல வேண்டிய இடம் அல்லவா? கடப்பதற்கு என்ன வேண்டுமோ அந்த புனை கிடைத்து விட்டது, அடியார் துணை கிடைத்து விட்டது. அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்து இந்த பிறவியை விரைவில் கடந்து திருவடியை அடைய வேண்டும். அந்த முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அதையும் இதையும் பார்த்து மற்றவற்றிலே கவனம் செலுத்தி விட்டால் அது என்னாகிவிடும்? பின்னடைவாகிவிடும். பின்னே நின்று நாம் இப்படி தாமதப்படுத்தினால் பெருதற்கரியவனாகி விடுவான் என் பெருமான். அதையும் திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா? பெருமான் பெருதற்கரியனாகி விடுவான். சரிப்பா, இந்த மாதிரி பல வேடிக்கைகள் என்னெல்லாமோ நடக்கும் உலகத்துல, அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாவான்னு திரும்ப உலகத்துக்கே அனுப்பி வச்சிருவான். அதனால மற்ற எதிலும் மற்ற பற்றனுக்கின்றி நின்று பாதமையே மனம் பாவித்தேன் என்ற அந்த ஒரு வைராக்கிய சித்தம். அதனாலதான் அவ்வளவு அற்புதமாக பாடுறாங்க. அதான் எங்களில ஞாயிறு எளியோம் அல்லோம் என்று அப்பர் பெருமானும் திருத்தாண்டகத்தில் பாடியிருப்பார் இந்த சீவன் முத்தர் இலக்கணத்தை சொல்லி. ஆமாம், கண்கொள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்கண், இரவிலும் பகலும் உன்னைத்தான் பார்க்கிறோம், அதனால ஞாயிறு எங்கே உதிக்குங்கிறது பார்க்க மாட்டோம். அதிலேயே அந்த கருத்து அடங்கியிருக்கு, உன்னைத்தான் பார்க்குறோம், இரவும் பகலும் உன்னைத்தான் என் கண்கள் பார்க்கணும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார், அந்த பதார்த்தங்கள் தம் இயல்புக்கு மாறாக எப்படி இருந்தாலும் அதிலெல்லாம் அக்கறை காட்ட மாட்டார்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள் இல்லையா. நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்கின்றீர்கள் இல்லையா, அதுக்கு நீங்கள் எவ்வளவு விரைவாக செல்கின்றீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் விரைவாக கிடைக்கும். அந்த நிலையில் நீங்கள் வந்து ஒரு காரிலோ அல்லது ஆட்டோவிலோ சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா. அந்த சமயத்தில் ஏதாவது அந்த ஆட்டோ டிரைவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, வந்து கருத்து வேறுபாடு வருது, அங்கே நின்று வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்களா? சாதாரண நேரம்னா சரி பார்த்துருவோம், நீயா நானும் பார்த்துருவோம் பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி ஒரு முக்கிய அலுவலாக செல்லும்போது இதிலெல்லாம் நம்ம நேரத்தை செலவழிப்போமா? எதுவும் இருந்துட்டு போது போயா, எனக்கு அங்கே இதுக்கு மேலே பெரிய விஷயம் இருக்குன்ட்டு போயிடுவோம் இல்லையா. வழியில் ஒருவர் தெரியாமல் மோதி விட்டு சென்றாலும் அதையும் பொருட்படுத்த மாட்டோம், இன்னும் எங்கே எது நடந்தாலும் எதையும் கவனம் வைக்க மாட்டோம். எனக்கு நேரம் ஆகிட்டு இருக்குது, நான் என்னுடைய நேர்முக தேர்வுக்கு செல்ல வேண்டும் இல்லையா, சென்று உரிய நேரத்தில் சென்று அந்த தேர்வை நான் கலந்து கொண்டால் எனக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தப்பினால் அதுக்கப்புறம் எப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் தாய்மான சுவாமிகள். அப்படி அரிதினும் அரிதாகிய மானிட பிறவியை பெற்றிருக்கிறோம். இந்த பிறவியை பெற்று அன்பர் பணி செய்ய நம்மை ஆளாக்கி விட்ட பிறகு இல்லையா, ஆதவன் உதிப்பதையும் மறைவதையும் பற்றி ஆராய்ச்சி செய்தால் நாங்கள் காலத்தை போக்க இருக்கின்றோம் என்று அருமையாக எடுத்துரைக்கின்றார்கள் இந்த பெண் அடியார். அது சித்தியாரின் சீவன் முத்தர் இலக்கணத்துல இதே கருத்தை சொன்னார், எங்களில் ஞாயிறு என்பதை நிட்டை கூடியவர்கள் இயல்பு, நிட்டை கூடியவர்கள் தான் சீவன் முத்தர்கள். நிட்டை என்பது நிலை பேறு, ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் இந்த ஐந்தும் இறைவனுடைய அடைவிற்கும் எழுஞான பூசைன்னு சொல்லுவார்கள் இந்த ஐந்தையும் இல்லையா. இந்த எழுஞான பூசை நல்லா செய்தால் சிந்தித்தல் வரைக்கும் எழுஞான பூசை, இதை நன்றாக செய்தால் தெளிதல் என்பது உண்டாகும். அது தெளிதல் என்பது ஒரு ஞான வாளை போன்றது, அந்த ஞான வாளினாலே கீழுலகுக்கும் மேலுலகுக்கும் நம்மை அலைக்கழிக்கக்கூடிய புண்ணிய பாவமாகிய அந்த பிணிப்புகளை அறுத்து விடலாம். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியம்னா அந்த எழுஞான பூசையினாலே பூசித்த புண்ணியம், ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் என்ற ஐந்து எழுஞான பூசையினாலே பெற்ற புண்ணியம், அந்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் அந்த தெளிதல் என்ற ஞான வாளினாலே இரண்டினையும் அறுத்து ஞாலமோடு கீழ்மேலும் நன்னானாகி என்னுமிக லோகத்தை முத்தி வரும் இவன்றான் எங்களில ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி இல்லையா. இம்மையிலேயே முத்தி வருகின்ற சீவன் முத்தினாகிய இவன் ஞாயிறு எங்கு எழுந்தால் என்ன என்று எந்த குறைவும் இன்றி செம்மாந்து வாழ்வான் என்று சொல்லி அந்த சீவன் முத்தர்குரிய இலக்கணத்துல இதே கருத்தை தான் அங்கும் வைக்கின்றார்கள். எப்படி மணிவாசக பெருமானையும் அப்பர் பெருமானையும் பின்பற்றி எப்படி பாடியிருக்கின்ற வருணவார் விழுந்து சிவம், இதெல்லாம் நாம எடுத்து சொல்ல வேண்டும். ஆகையினாலே அவ்வளவு அருமையாக சொல்லியுள்ளார் இந்த திருப்பாடலிலும். ஆகவே இந்த அடியார்கள் பெண்ணடியார்கள் உலக நலமாகிய பொது நலத்தை கருதி திருவுள்ளத்தில் கொண்டு மேகத்தை அருள் மேகத்தை மழை பொழிய வேண்டும், உமையன்னை தம்முடைய பெருமானின் அடியார்களுக்கு எப்படி அருட்சக்தியாக முற்பட்டு விளங்கி அந்த சத்திரிவாதமாக அருளை பொழிவாளோ அதை போல மேகமேனி மலையை பொழிய வேண்டும் என்று பொதுநலம் குறித்து வேண்டிய இந்த பெண்ணடியார்கள் இந்த 19வது திருப்பாடலிலே தம்முடைய உய்வு குறித்தும் இதை முன்மாதிரியாக வைத்து வரக்கூடிய தலைமுறையினரும் இந்த உய்யும் நெறியை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு நோக்கிலும் இந்த 19வது பாடலே அருமையாக பாடியுள்ளார்கள். அடியார்களையே கணவராக பெற்று அவர்களை தரிசித்து வருதலும் அவர்களுடைய ஏவல் வழி ஒழுகுதலும் அது சிவ தரிசனமும் சிவ தொண்டுமாகும். வீடு வேறு விரைவில் கிட்டும், வேறு எதை பற்றியும் எந்த குறையும் இன்றி வாழலாம், ஏற்கனவே என்ன குறையும் இலாமேலோர் எம்பாவாய் என்று ஏற்கனவே சுருக்கமாக சொல்லியுள்ளார்கள். அதை இங்கு நன்கு விரித்து இந்த 19வது திருப்பாடலே சொல்கின்றார்கள். பெருமானையே அழைத்து எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் என்று சொல்லி அவர்கள் பாடுவது மிக அருமையாக உள்ளது.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் கடையவனேனை நீத்தல் விண்ணப்பம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு நாயனாரருடைய நான்காம் திருமுறையில் அமைந்துள்ள திருநேரிசை பண்களில் அமைந்துள்ள பதிகங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள்.
2: நங்கையை பாகம் வைத்தார்

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருநாகிருஷ்ணாயனார் அருளிய திருவிருத்தம் 4வது திருமுறை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த வியாழக்குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்துள்ள தேவார பதிகங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள்.

வரபுறம் என்று ஊணர் சிரபுறத்துறைந்தனை வரபுறம் என்று ஊணர் சிரபுறத்துறைந்தனை ஒரு மலையெடுத்த இரு திரல்லரக்கண் விரல் கடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் தூயின்றோன் நான் முகன் அறியா

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தலைப்பு கற்றாங்கெரி ஓம்பி. பாடிப்பவர் யாழ்ப்பாணம் டாக்டர் என்.வி.எம். நவரத்னம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் கற்றாங்கு எரியோம்பி, கற்றாங்கு எரியோம்பி, கற்றாங்கு எரியோம்பி, கலியை வாராமே கற்றாங்கு

மேய்கள் தாங்கு எரியோம்பி கலியையே வாராகமே செற்றார் வாழ்த்தில்லை செற்றார் வாழ்த்தில்லை கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் தில்லை சிற்ற

உங்கள் முதல் பல் பாதயமே பற்ற நின்றாரே ஏ

வாதமே பற்றா நன்றாரே பற்றா பாவமே பாவமே.

பற்றா நன்றாயாரை பற்றா பாவமே செல்ப நடு மாடம்.

மதி தூய செல்வ மதி தோய செல்வ.

மதிதோய செல்வம், மதிதோய செல்வம், செல்வ மதிதோய செல்வம், உயர்கின்ற மதிதோய செல்வம், உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை, தில்லை செல்வர் வாழ்தில்லை, செல்வர் வாழ்தில்லை, செல்வர் வாழ்தில்லை, சிற்றம்பலம் மேய சிற்றம்பலம் மேய சிற்றம்பலம்.

பலம் செல்வல் கயல் சிற்றம் பலமேய செல்வல் கயலேத்தும் அம்பலம் மேய செல்வல் கயல் ஏத்தும் செல்வம் கயலேத்தும் செல்வம் சிற்றம்பலம் மேய

0: தும் செல்வம் செல்வமே செல்வம் செல்வம் கயலேத்தும் செல்வம் செல்வம் செல்வமே செல்வமே
1: கோயில் தலத்தில் அமைந்த திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் காந்தார பஞ்சமம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சந்தேகம் இல்லை, ராத்திரியில ஆடுறது பகல் நிறுத்துறது இல்ல, ராத்திரிலயும் ஆடுறது பகல்லையும் ஆடுறது, ஓயாம ஆடுறது. என்ன மத்த ஆடுவானாப்பா? ஏ ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனிக்கூத்தாடுன்னு அதனார். அந்த ஆடல் ஓய்வு இல்லை, ஓய்ந்தால் உலகம் ஓய்ந்துவோம், அவ்வளவுதான் உலகம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அண்டையும் சிவபரம்பரன் அனவரதமும் பொன்மந்தின் நீடருள் வடிவமாய் திருவுருளே வடிவமாக கொண்டு கருணையே உருவமாயி மலைமகள்தான மலைமகளாகிய உமாதேவி காணும்படியாக தந்த நிச்சயில் தலைத்த ஆனந்த தாண்டவமே. அதையாலே தன்னுடைய விருப்பப்படி ஆனந்த தாண்டவத்தை என்றும் மெய்ப்பற புரிகுவன் என்று இனிது செய்தாய். கைலாயத்திலே மலைமகளோடு சௌகரமான இருந்தது இருக்கிறார் பரமவிஷ்ணுக்கள் எல்லாம் ஜெயிக்க தேவர்களும் முனிவர்களும் சென்று கும்பிட்டு வரத்தை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னீர்கள். இப்பொழுது மலைமகள் காணும்படியாக திருச்செத்தம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறீர்களே, இதுல எனக்கு சந்தேகமா இருக்கிறது என்றார் ஸ்ரீ பகவான். இசைத்தாய் துன்று பிரிவுகள் அத்துன்று பிரிவுடைய நீ துகளர புகழ்ந்தது என்று உண்மையே ஆயும் தேவரே சொன்னது முழுவதும் உண்மை, அது சந்தேகம் இல்லை. மாணவன் சொல்லுகிறார் ஆச்சாரிய தேவரே சொன்னதுல சந்தேகமே இல்லை, முழுவதும் உண்மைதான். ஆனால் உண்மையே ஆயும் உணர்ச்சி இன்மையினால் இன்று எனக்கு ஐயம், எனக்கு சரியான ஞானம் இல்லாமையினாலே சாமி ஒரு சந்தேகம் என்னவாவது. ஆச்சாரியர் இடத்துல சீடன் சொல்லி ஒரு முறையப்பா, என்னடுக்கு சரியான ஞானம் பூரண ஞானம் இல்லாமையினாலே ஒரு சந்தேகம், தேவரையும் சொன்னது நூத்து ஒரு உண்மை, எனக்கு ஞானம் இல்லாமையினால ஒரு சந்தேகம் இருந்துச்சு சாமி. உணர்ச்சி இன்மையால் இன்று எனக்கு ஐயம், இவ்வுரை இந்தமை தீர உன்றழித்திரு வாக்கினால் உரையென உரைத்தான். அதனால இந்த சந்தேகம் தீரும்படியாக தேவரே திருவாக்கினாலே எனக்கு சொல்லவும் என்றார் ஸ்ரீமதி பகவான். அங்கே எழுந்தருளே இப்படி அருள் பண்றான்னு சொல்லி இங்க ஆடிக்கிட்டே இருக்கிறாங்கிறியே, எப்போது ஆடிட்டு இருக்கிறாங்கிறியே, அது எங்கதான் இருக்கிறாங்க நல்ல சந்தேகம் தானே. கைலாயத்துல மலைமகளோடு பரமவிஷ்ணுக்கள் எல்லாம் செய்தி எழுந்தருளி இருக்கார் என்று சொல்லுங்க. அதுக்கு மேல இங்க அனவரதமா ஆடிக்கொண்டு இருக்கிறான் மலைமகள் காணும்படியாக. அப்படின்னா அந்த மலைமகள் வேற, இந்த மலைமகள் வேறையா, அவன் வேறையா, இவன் வேறையா, இங்கேதான் இருக்கிறானா, அங்கேதான் இருக்கிறேன்னா, இதை நல்லா எனக்கு சந்தேகம் புரிய சொல்ல வேண்டும். மதியினால் உயிர் செய்மினி வாசகம் கேள உயர்ந்த அறிவுடையவனாய் செய்மினி இப்படி கேட்க சந்தேகம் வந்தாத்தான் தெளிவு. எங்க குருநாதத்துல நான் சந்தேகம் கேட்பேன். உயர்ந்த நூல்களில் மற்றே அப்படி செய்வ சம்பந்தமான முக்கியமான விஷயங்களையும் அனாவசியங்களையும் சந்தேகம் கேட்பார். அவரு சந்தோஷப்பட்டு சொல்லுவார், என்னோட கேட்கத்தானே ஆடு கேட்பார். அவருக்கு சந்தோஷமா இருக்கு நான் கேட்கல, மற்ற பேருக்கு சொல்லுவார் ராமலிங்கம் மேல் சந்தேகம் கேட்கறதுல பொன்னான் ஒரு ஆளு குருநாதர் எங்க குருநாதர் அப்படி சொல்லும் போது சந்தோஷப்படுவார். அவருனா சந்தேகம் யான்னு சந்தேகம் வந்தாத்தான் தெளிவு வரும் அப்படின்னாங்க. சந்தேகம் வந்தாத்தான் சந்தேகம் வந்துச்சுனாத்த அதை தெரிஞ்சவங்கள கேட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்து தெளிவு பெற்றுக் கூடாது. சந்தேகமே வரலன்னு வச்சுக்க அவன் ஒண்ணும் தெரியாது கூட்டு போயினர் ஒண்ணுமே ஒன்னும் சந்தேகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பவே ஒண்ணும் கேட்கல ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையினாலே இந்த சந்தேகத்தை கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு, இவருக்கு சந்தேகம் வந்தது அவருக்கு சந்தோஷம். அதிசயத்துடன் அருளோடு அகமிக மகிழ்ந்து ஆறு வேதவியாசம் வேதவியாசர் அதிசயத்துடன் அருளோடு அகம் மிக மகிழ்ந்து விதிவிடா மறை நெறியலாம் விளம்பிய வாக்கால் வேதத்தையும் மற்ற நூல்களையும் அருள்நூலையும் முறைகளையும் விளம்பி அந்த திருவாக்கினார். யாரு? வேதவியாசர். நேவெல்லாம் செய்திருக்கிற உபகாரம் தான் நாட்டுக்கு சொல்ல முடியாது, அதெல்லாம் நினைக்கிற மனுஷனே இல்லை. வேதவியாசன் பேர் வைக்கணும் செய்வது இல்லை. வேதவியாசன் ஒரு ஒரு வயலுக்கு சாதம் எழுதி கொடுத்த வேதவியாசன் ஒருத்தர் கரூர் முதிரு மாதவன் இறை திருவருக்கடன் முயங்க. அதனாலே மாதவராகிய வேதவியாசன் திருவருளாகிய கடலிலே மூன்று தியானம். மூலகாரணமாகிய முதல்வரை நிலைப்பாலலோசனம் அல்வினால் விநாயகம் ஆல நீளிலை பாயலோன் அன்பினால் விநாயகம். மூலகாரணமாகிய முதல்வராகிய சிவரானை முன்பொரு காலத்திலே ஆல நீளிலை பாயலோன் அன்பினால் விநாயகம். ஆலிலையிலே துயர்ந்தவனாயி ஆலிலையிலே பாயலாக துயர்ந்தவனாயி திருமால் கேட்க ஆலிலேயே ஆலிலிருந்து பாலகனாக கடல்ல இருந்து வருவார்னு உளிக்காரத்தில் வருவார்னு சொல்லும் திருமால். ஆலிலை நீலிலை ஆல நீலிலை பாயலோன் அன்பினால் விநாயகம். முன்பொரு காலத்திலே அந்த ஆலிலையிலே பள்ளி கொண்டவனாகிய திருமால் சிவருமாருக்கு இப்படிப்பட்ட சந்தேகத்தை தான் கேட்டான். அதுக்கு சிவருமான் அவருக்கு தெளிவு சொன்னாரு. அதைத்தான் இப்ப நீ கேட்கிற ரொம்ப சந்தோஷம். திருமால் கேட்டாரு சிவருமான். சிவருமான் திருமாலுக்கு சொன்னார் அந்த சந்தேகத்தை இப்ப நீ கேட்கிற அப்ப கட்டிக்காரன் தானே.

புன்னரமாயி மந்தாரமாலின் நடியும் வரிசையாய் எங்கு விழுந்து கொம்புகளையுடைய மரங்கள் நிறைய பூத்து வாசனதெங்கி விளங்கும் கொன்றைக்காடு போல் பிரகாசிக்கும் அந்த மரம். நிறைய மாலைகளாக கிடப்பதனாலே அது கொன்றைக்காடு போல விளங்கும். அந்த கைலாய மலையானது வெள்ளியங்கிரின்னு சொல்றது. வெள்ளியங்கிரின்னு கைலாய மலைக்கும் இருக்கு வெள்ளியங்கிரி, அதுக்கு வெள்ளியங்கிரி. இது அந்த வெள்ளியங்கிரிக்கு பதிலாக இருப்பது அந்த வெள்ளியங்கிரி. அது லட்டாபீஸ், இது கடை ஆபீஸ்ங்கிற மாதிரி வெள்ளியங்கிரி. வெள்ளியங்கிரியானது உருகி அருவியாக வருகிறது. அருவி அருவினா தண்ணீர் வெண்மையாக கீழே கூட்டுகிறது. இது என்ன காரணத்தினால அது உருகி தண்ணீரா வருது தெரியுமா? அந்த வெள்ளியங்கிரி முருகர் தாதைதன் செவித்துணை முறை முறை அன்பார் பருகுமாறு இதில் பாடுணர் பாட்டிசை தன்னால். முருகருடைய தாதை இருக்கிறார் வார் சிவகுருமார், முருகருடைய அப்பா. அவருடைய செவித்துணை இரண்டு செவிகளும் முறை முறை என்பார். முறை என்கின்ற திருமுறைகளை சொல்லலாமே, முறை என்கின்ற திருமுறைகளை முறையாக அன்பர்கள் பாட, திருமுறை என்கின்ற திருப்பாடலை முறையாக அன்பர்கள் பாட. அந்த பாட்டுனாலே அந்த பாட்டு இசையும் பொருளும் அன்பும் ததும் பாடுகிறபடியினாலே அந்த பாட்டை கேட்டு இந்த வெள்ளி மாலை உருகியே அருவியா கூட்டுகிறான். வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவார். வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவார். அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமார். வண்டுபாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன. கொண்டவாச முகை அவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்ல. இது எந்த பாட்டு, எந்த ஊர் பாட்டு, என்ன பொருள்னு உங்களுக்கு விளங்குதா? விளங்குதா? திருப்புவலூர்ல முருகநாயனார் புராணம் சொல்லுவோம். அந்த முருகநாயனார் புராணத்துல அந்த ஊர்ல தாமரை தடாகங்கள் இருக்கிறது. அதுல போய் தேனு குடிக்க வண்டு போய் பாடுது. தேனு குடிக்க போகும்போது பாடும் இல்ல, சத்தம் போட்டு தானே போகும் வண்டு. அந்த சத்தத்தை கேட்டு முகை அவிழ்ந்து உடைஞ்சு தேனு போட்டு வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன. மலர்ந்து கண்ணீர் அரும்புவன. சரி, வண்டு பாட பாட அந்த தாமரை வந்து உடைந்து தேனை குட்டுது கீழே. வண்டு பாடியதினாலே அந்த இசையை கேட்டு தாமரை மாத்திரம் கொட்டவில்லை. அந்த ஊரிலே அண்டர் உருவானாகிய ஜோருவானுடைய திருப்பாடலை அன்பர்கள் பாட அதை கேட்ட அன்பர்கள் கண்ணீரில் கண்ணிலிருந்து தண்ணீர் குட்டுதுன்னார். வண்டு பாட தாமரை தேனை குட்டுது, திருமுறையை பாட அந்த பாடலை கேட்ட அன்பர்கள் கண்ணீர் ஒடிக்கிறார்கள். வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன. கொண்ட வாச முகை அவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்ல, பங்கயம்னா தாமரம். அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவி மடுக்கும் தொண்டர் வதன பங்கயம். அன்பருடைய தாமரை போன்ற முகங்களிலிருந்து கண்ணீர் ஒடிக்கிறது, துளித்த

சுத்தமாம் அதன் திசை தோறும் பெரிய சூழல். அங்கே கங்கை இருக்கிறாரே, ஆயிரம் முகத்தோட வந்து கண்ணுதலோடு கலந்து விட்டாள். கண்ணுதலாகிய சிவபெருமானுடைய முடியிலே தங்கிவிட்டாள். இதை கேட்டு அந்த காளிந்தி நிதிக்கு பொறுக்க முடியலையா, கங்கை சிவபெருமானோடு கலந்துட்டாளே அப்படின்னு சொல்லி. நம்ம மாத்திரம் சிவனோடு கலக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காளிந்தி என்கின்ற யமுனை நிதி அதுவும் எண்ணில்லாத முகத்தோடும் திசை திசை பெருந்தான் தெரியும். இது வெள்ளிங்கிலே யமுனா நதி எல்லாம் மலை இருந்தாப்ப நதியே வருது, அதுதான் ஒரு அதிசயம். மலை இருந்துதான் நதியே ஆரம்பம், குடகமலை இருந்து இது மாதிரி எல்லா நதிகளும் மலையில இருந்து வருகிறோம். ஆச்சரியமா இல்ல, மலை உயரம் அதுல இருந்து நதி வருது தண்ணி. கடிகுண் நெய்தல்சின் கமலங்கள் நிற நிறை கலந்த நெடிய வாஞ்சுனை உமை இறை நிகழ்த்திடும் பவள குடிபடர்ந்தவன் ஜெகரில் குதிகொள் வீரரில் அடிகள் ஏனியும் கங்கையும் அணைய சில்லிடங்கள் வாகரை உருந்தை நீரோர் பழங்களும் நீரோர் பழங்கிறது குவளை மலர்னு சொல்றது. செங்கமலங்களும் செங்கமலம்னா தாமரை, குவளை மலர் கமலம் தாமரை. அங்க இருக்கின்ற பொய்கைகளில குளங்களிலே சேர்ந்து இருக்கிறது. இப்படி தாமரை இருக்குது, இப்படி வந்து குவளை இருக்கு. கைலாயத்தில் உள்ள சுனைகள் நீலமணி இந்திர நீலமணி நிறத்தினுடைய பார்வதி தேவியும் செவ்வானம் போன்ற சிவனும் கலந்த திருமேனியாகிய அர்த்தநாரீஸ்வரர் போலவும் பவளக்கொடி படர்ந்திருக்கும். அந்த குவளை மலர் உமாதேவியை போல இருக்கு, தாமரை சிவனை போல புரியுதா? குவளை மலர் உமாதேவி அது கருநிறமா இருக்கும், நீல நிறமா அந்த குவளை மலர். தாமரை சிவப்பா இருக்குமா? இது தாமரை சிவபெருமான போல இருக்குது, அந்த குவளை மலர் உமாதேவியை போல இருக்கு. இது யார் சொல்றா தெரியுமா? பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைங்கோதால் அங்கம் குருகணத்தால் பின்னும் அறவத்தால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் பூந்து செய்த பொங்கும் வடிவில் புகப்பாய்ந்து வாய்ந்தோம் சங்கஞ்சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் வாய்ந்து அடையூரும் என்பது திருவம்பார் அதை சொல்றார். இப்படி குளமலர் உமாதேவியை போல இருக்கிறது, தாமரை சிவனை போல இருக்கு. இப்படி பொய்கள் அநேகம். அருவிகள் வெண்மையாகிய அருவிகள் பரமசிவனுடைய சடாமுகத்திற்கு கங்காநதி குடியாய் கலந்திருப்பது போலவும் சில சில இடங்களில் பிரகாசம். பாகசாதனன் கடவுளர் பணியும் அக்கையிலை நாகமீதகள் வெள்ளிடை நன்னி நன்னறிய மாகமூடர வளர்கரி தீரிவார் கடல்வாய் மேகசாலங்கள் உடாவிய வியப்பின நயக்கும் இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் வணங்குகின்ற அந்த கைலாய மலை ஆய வரையிலும் உயர்ந்து இருக்கிறது. சஞ்சரிக்கின்ற எங் யானைகள் எங்கு இடம் இல்லாமல் சூழ்ந்து நீங்கி வருவது திருப்பார்கடலில் முயிர் கூட்டங்கள் படிந்து திரிவது போல புதுமைகளை விளைக்கும். அதனாலே அப்படி ஆகாய வரையிலும் உயர்ந்து சஞ்சரிக்கிறதுனாலே யானைகள் எங்கும் தங்க இடமில்லாமல் முயிர் கூட்டங்கள் திரிவது போல கூட மேகம் திரிவது போல யானைகள் திரிவுகிறார். யானைகள் விளையாடுதா அங்கே விஞ்சு வெண்பழி அகலிடை விரும்ப அறம்பயசம் பஞ்சு தோய் பதச்சுவடுசம் பதுமம் என்ற அயல்சூழ் அஞ்சுனைக்கனார் அலர் ஒழித்த அலிகன் மொய்ப்பனவார் திஞ்சில் இஞ்சொல் அன்னவர் குருநகை வளமுறும் முருசார். இதனாலே விசாலமும் வெண்மையுடைய பளிங்கு கற்கள் இடையிலே அரம்ப மாதிரி செம்பஞ்சூட்டின அடிச்சுவடுகள் பொருத்தி இருக்க பக்கங்களில் சுனைகளில் உள்ள மலர்களின் தேனை பருகும் வண்டினங்கள் மலர்களை விட்டெடுந்து ஸ்ரீகளினது அடிகளை சுவடுகளை தாமரை மலர் என்று மொய்க்கும் விரோதத்தை இனிய தேவாமிர்தம் போன்ற வசனங்களை உடைய தெய்வ கடிகையர் நோக்கி சீர்த்துக் கொண்டு இருப்பார் சில இடங்களில். இதெல்லாம் அங்கு வருணனே. இறுதி இல்லவற்றுள எழுந்த வெஞ்சுடர் இறுதி இல்லவற்றுள கிரி எழுந்த வெஞ்சுடர் மேல் குருகி வீண்டடு உண்ணவர் விமான கோடிகடாம் முருகம் மூலி நாட் பெருங்கடன் மூலியை முதித்து மறுவில்லாதவர் ரதமேல் வயங்குவோ போலும் முடிவு இல்லாதவனாகிய கைலாயநாதனை சேவை செய்வதற்காக வந்து போகின்ற விமானங்களில் உள்ள தேவர்கள் ஊழிக்காலத்தில் எழுகின்ற கடல் ஒன்றாய் பொங்கிப் பெருகி சத்தியலோகத்தில் அலையடித்துக் கொண்டிருக்கிற போது தேவர்கள் விமானம் விட்டு இறங்கி மூழ்கியும் எழுந்தும் குற்றமற்றவர்களாய்
ஏறி பிரகாசிப்பவர்களை போல விளங்குவார்கள். அதனாலே அந்த தேவர்கள் எல்லாம் விமானத்தோடு வந்து அங்கு இறங்கி செல்லுவது ஊழி காலத்திலே வெள்ளத்திலே மிதந்து போவது போல இருப்பது. இப்படி கைலாயத்தினுடைய பெருமை சொல்லுகிறார். இன்னும் கைலாயத்தினுடைய பெருமை இன்னும் வருகிறது. இப்படி கைலாயத்தினுடைய பெருமையை சொல்லி அதற்கு சொல்ல திருச்சிற்றம்பலத்து பெருமையை சொல்றாரு. எந்த முறையில அதை கொண்டு போகிறாருன்னு அப்புறம் பாருங்கள். ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அருமையா. அதனால இப்படி கேட்கறதெல்லாம் ஞான விஷயம். கேட்கறது சிவனையே கேட்கும், கேட்கறது சிவனையே கேட்கறது. வேற ஒண்ணு வேண்டாம், நீதான் கேட்கறது சிவனையே கேட்கும்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் கீழே திருக்காட்டுப்பள்ளி. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை. திருச்சி.

0: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இசை பாராயணம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபோகச்சார பாடல்கள். பாடியிருப்பவர் பாலச்சந்தர் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: சுட்டறிவு கெட்ட சுகாதீத உண்மையிலே விட்டகலாதென்றும் விரவுவோ கிட்டமுடல்

நின்னறிவில் யான் ஒளித்து நீயாகி நின்றவோ, நின்னறிவில் யான் ஒளித்து

நிற்காயின் சரக்கு நற்க வல்லதேதும் இல்லை கா.

எப்போதும் துன்பவினை உன்னை தொடராது இன்ப

பண்பாய் மருத்தேகமாயடங்கி மாயாமல் நெஞ்சே அருத்தேகமாய் அடங்குவாய் அருத்தேகமாய் அடங்குவாய் தேகம் மறந்து திருவருளாய் நின்று தேகம் மறந்து சிவபோகம் இளைய புனர் நெஞ்சே சிவபோகம் விளைய புனர் நெஞ்சே

பூதாதி பாசமன்றோ புறணானந்தமன்றோ பேதமர நம் பிரானன்றோ வாதனைகள் விட்ட

வேண்டும். அழுந்தாதே பாசத்து அனுதினமும், ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும்.

தரும் இரத வீட்டின்பமா மலை மேல் ஏறி திரும்பலாமே திரும்பலாமே.

சரணத்து இடற்கடலிலே மூழ்கி ஒன்று மனமே உனக்கோர் புத்தி கேள், மனமே உனக்கு ஓர் புத்தி கேள். நன்று.

என்றும் சரணத்து இடர் கடலிலே மூழ்கி, என்றும் சரணத்து இடர் கடலிலே மூழ்கி, ஒன்று மனமே உனக்கோர் புத்தி கேள், என்றும் சரணத்திடற்கடலிலே மூழ்கி, ஒன்று மனமே உனக்கு ஓர் புத்தி கேள். நன்றி.

சேராதிரு சேராதிரு சங்கம் சேராதிரு இனி இனி சங்கம் சேராதிரு அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் ஆலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவர்க்கு உள்ளபடி

நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியேன். எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறி

தில்லையிலே நின்று நடம் ஆடினான், தில்லையிலே நடமாடினான், தும் தும் என தில்லையிலே நின்று நடமாடினான். எங்கோன் அருள், எங்கோன் அருள் எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ என்று அறியேன்.

வனம் பொருந்துமிடம் எங்கெங்கும் தேகம் கரணம் எரியுமே ஓகம் புவனம் பொருந்துமிடம் எங்கெங்கும் தேகம் கரணம்.

எடுத்த உடற்கு ஏந்து அகன்மம் எப்போதும் ஊட்டும். எடுத்த உடற்கு ஏந்த கண்மம் எப்போதும் ஊட்டும். விடுத்து விட்டோம் என்பர் பிழலர்.

இதுவன்றோ யாம் துறவு என்போம், யாம் துறவு என்போம் விடுத்தது என்றே ஐந்து மலம் விடுத்தது என்றே ஐந்து மலம் ஆறாரும் நீத்தது ஆறாரும் நீத்த இதுவன்றோ யாம் துறவு என்போம், யாம் துறவு என்போம். எவ்வுயிரும் காக்க ஓர் இசனுண்டோ இல்லையோ

செல்லவோ எவ்வுயிரும் காக்க ஓர் இசனுண்டோ இல்லையோ

சுத்தத்திருப்பதுவும் செலந்திரு பாசம் சடம் உயிரோ பற்றறியாது இரண்டும் இணைத்து ஆட்டி ஊசலென்றும் செய்பவனே

ஊசலென்றும் செய்பவனே தானே திரும்பி அருள் செய்யாமல் உய்பம் உரை முற்றின்பவாம் அருளில் மூழ்குவதும் மோகமிகு இன்பமாய் அருளில் சேர்குவதும் அருளில் மோகமிகு சிற்றின்பமாய் அருளில் சேர்வதும் மோகமிகு சிற்பமாய் சேர்குவதும் அருளில் மூழ்குவதும் மருளில் சேர்குவதும் முற்றின்பமாம் அருளில் மூழ்குவதும் மோகமிகு சிற்றின்பமாம் மருளில் சேர்குவதும் உற்றிங்கு அறிந்து இங்கு அறிந்து.

அகிலாண்டவெங்கும் எங்கும் செறிந்தான் செயலே தெளியும். என்னிடத்தில் நின் செயலே இல்லை என்றால் யாதுரினும் யான் வேண்டல் நிச்சயமே. என்னிடத்தில் இன்மை உயிர்க்கு உயிர் நீ இன்மை இருந்தியற்றில் நன்மை திண்மைக்கு ஏதுவோனான். நாம் பெரியம் என்னும் அதை நாடா நடக்கும் அவர் தாம் பெரியர் என்று மறைசாற்றி

0: அறம்தர் குருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய கோயில் திருப்பதிகம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நெருப்பு ஒண்ணுதான், ஆனா அந்த நெருப்பை வச்சு அவிக்கலாம், பொறிக்கலாம், வறுக்கலாம், உருக்கலாம், இருக வைக்கலாம். அதே மாதிரி சக்திங்கிறது ஒன்றுதான். அது காரியப்பாட்டால் தொழில்கள் பலவாகுது. அதனால அந்த தொழில் பேதத்திற்கு ஏற்ப சக்தி பேதமும் சிவபேதமும் ஏற்படுகிறதே தவிர, உண்மையிலேயே சிவம் சக்தி எல்லாம் ஒன்றுதான். சக்தியின்றி சிவம் இல்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்பதைத்தான் நாம மனசுல வைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மிக அழகாக, சக்திதான் பலவோ எண்ணில், இவ்வளவு தூரம் அம்பாள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். பலவோ எண்ணில் தான் ஒன்றே அநேகமாக வைத்திடும் காரியத்தால் மந்திரி ஆதிக்கெல்லாம் உய்த்திடும் ஒருவன் சக்தி போல் அரண் உடையதாகி புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாராம் என்று சிவஞான சித்தியார் முதல் சூத்திரத்திலே அதிகரணம் மூன்றிலே சொல்லப்பட்டுள்ளது. மேலும் சித்தியாரிலே எத்திரம் ஈசன் நிற்பன் அத்திரம் அருளும் நிற்பள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சக்தியை ஒன்றாகவும் இரண்டாகவும் மூன்றாகவும் ஐந்தாகவும் ஏழாகவும் ஒன்பதாகவும் பல வகையாக சொல்வது உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து இரண்டாவது பொருள் வந்து பசு. பச் என்ற அடிப்படையில் இந்த இது சொல் வந்திருக்கு. பச் என்றால் பந்தித்தல் என்று பொருள். பாசங்களினால் பந்திக்கப்பட்டிருப்பதால் உயிருக்கு பசு என்று பெயர். ஆணவமல மறைப்புனால, இந்த முப்பொருள்ல ஒன்று வந்து பாசத்துல மூணுல ஒன்று வந்து ஆணவம், அதனுடைய மறைப்பினால் உயிரின் அறிவு இச்சை செயல் ஆகியவை விளங்காமல் அணுத்தன்மைப்பட்டு இருப்பதால் உயிரை ஆன்மா என்றும் சொல்வது உண்டு. அப்ப பசுதான் ஆன்மா, கட்டப்பட்டிருக்கிறதுனால பசு, ஆனா அது வந்து அணுத்தன்மைப்பட்டிருப்பதுனால ஆன்மா அப்படிங்கிற பொருளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாம் நம் உயிரை, அதான் நம்மை பற்றிய செய்தி தான். அந்த பசு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை போல அனாதியாக இருக்கின்றது. நித்திய பொருள் தான். கண்ணுக்கு தெரியாத நிலையில இறைவனை எப்படி நம்ம கண்ணால் காண முடியாது அல்லவோ, உணரதான் முடியும். அதுபோல இதுவும் அருவ நிலையில் இருக்கின்ற ஒரு பொருள். உயிரை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இன்னும் விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறினாலும், எவ்வளவு ஸ்கேனும் எவ்வளவு எக்ஸ்ரேயும் எடுத்தாலும் நம்மால் என்ன செய்ய முடியாது, உயிரை நேரில் பார்க்க முடியாது. அடுத்து இறைவனை போல சத்து பொருளாகவும் சித்து பொருளாகவும் இல்லாம, பாசத்தை போல அசத்து பொருளாகவும் அசித்து பொருளாகவும் இல்லாம, ரெண்டுக்கும் வேறா சதசத்தாகவும் சித்த சித்தாகவும் இருக்கக்கூடிய பொருள் தான் உயிர். பாசத்துக்குன்னு ஒரு நிலை இருக்கிறது, பதிக்கு என்று ஒரு நிலை இருக்கிறது இல்லையா. இது அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம ஒரு இரண்டும் இல்லாத ஒரு நிலையில இருக்கு, ரெண்டுக்கும் வேறா இருக்குது. உயிர் வந்து ஆணவமல மறைப்பினால் எதையும் தானே அறியாததாகவும் தானே உணராததாகவும் இருக்கு. அப்போ அறிவித்தால் தான் அறியும், அடுத்து உணர்த்தினால்தான் உணரும். இது உயிரோட பொது இயல்பு. அடுத்து சார்ந்ததன் வண்ணம் இருக்கும், அது உயிரோட ஒரு ஒரு இயல்பு. பாசத்தை சார்ந்தா பாசத்தோட தன்மையும், இறைவனை சார்ந்தால் இறைவன், அது பதியை சார்ந்தால் பதியுடைய தன்மையும் அதுகிட்ட இருக்கும். அதான் உலக சர்ச்சை அமைஞ்சிருக்கும் போது உலகமாக தான், அந்த உலக சிந்தனைகளே தான் உழன்று கொண்டே இருக்கும்னு பார்க்குறோம். அப்போ இந்த உடம்பு காரியப்படுது, அதை அவ்வாறு காரியப்படுத்தும் பொருள் ஒன்று வேணும், அந்த அது உடம்புக்கு வேறாக இருக்குதுங்கிறது நமக்கு பெறப்படுகிறது. காரண காரிய அடிப்படையில் காரியத்தை கொண்டு காரணத்தை நிச்சயிக்கக்கூடிய முறையில் உடம்பை காரியப்பட செய்வது உயிர் என்ற உயிர் உண்மை நமக்கு தெளிவாக புரிந்திருக்கின்றது. சைவ சம்ம, அதாவது சைவ சித்தாந்தத்திற்கு மாறாக பிற மதவாதிகள்லாம் என்ன செய்கிறாங்க, உயிர் என்ற ஒரு தனி பொருள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. எப்படி கடவுளை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி உயிர்னு ஒரு பொருள் இருக்குங்கிறத நிச்சயமாக பலர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருப்பதால் உயிர் சூனியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் உள்பொருள்தான் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, பதி ஒன்று தான், ஆனால் உயிர்கள் பல, அதான் எண்ணிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அருவமாக உள்ள உயிர் வந்து வினைகள் நிறைய செய்து வினைப்பயனை அனுபவித்து மலபரிபாகம் ஆகிற பொருட்டு இறைவன் உயிருக்கு தோற்றத்தையும், அதாவது உடம்பை கொடுத்து தோற்றம் மறைவு அதெல்லாம் ஏற்பட செய்கின்றார். உயிருக்கு உடலுக்கு ஒரு தோற்றம், அதுக்கு ஒரு மறைவும் ஏற்பட செய்கின்றார். அது நாலு வகை தோற்றம், ஏழு வகை பிறப்பு உடையது. அதாவது அண்டஜம்னு சொல்லுவோம், முட்டையிலேருந்து வரக்கூடியது. சராயுஜம்னு சொல்லுவோம், கருப்பையிலேருந்து வரக்கூடியது. ஸ்வேதஜம்னு சொல்லுவோம், வேர்வையிலேருந்து வரக்கூடியது. உற்பீசம்னு சொல்லுவோம், விதையிலிருந்து வரக்கூடியது. இப்படி எல்லாவற்றிலும் இருந்து உயிர்கள் வரும். அதை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும்னு சொல்றார் மணிவாசக பிறந்தகு. அப்போ உயிர்கள் வந்து தேவர், மானிடர், விலங்குகள், பரப்பன, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் அப்படிங்கிற எழுவகை பிறவிய மலபந்தத்திற்கு ஏற்ப தத்தம் வினைகளுக்கு ஈடாக இறைவன் அருளால் பெறுகின்றது. அது நம்ம விஷயம் கிடையாது. நம்ம வந்து கொடுத்தா வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குமே தவிர கேட்கக்கூடிய நிலைமையில நம்ம கிடையாது. கேட்கவும் வேண்டாம், சுவாமிக்கு தெரியும் வேண்டத்தக்கது அறிந்து வேண்ட முழுதும் தருபவர் அல்லவா. ஆகையால் அவர் நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த பிறவி எப்படி வந்ததுலான்னு யோசிக்காம இன்னார் வீட்டில் இன்னாருடைய குழந்தையா அல்லது இன்னார் வீட்டில் நம்ம வாழ்க்கப்பட்டிருக்கோங்கிற ஒரு சிந்தனையை மட்டும் வச்சுக்கொண்டு நம்ம என்னெல்லாமோ சாதிச்சிட்டோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே கிடையாது. இந்த பிறவி நம்ம கேட்டலாம் நமக்கு கிடைக்கல, இறை அருளால் கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட விஷயம், அதே நமக்கு புரியாம எவ்வளவு காலம் நம்ம காலம் கழிச்சிருக்கிறோம். சரி சரி, அப்ப எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்ததான் என்ன, எப்படி சொல்லுவாங்க இந்த எழுவகை பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள், தேவர்கள் பிறப்பு வந்து 11 லட்சம், மானிட பிறப்பு 9 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், ஊர்வன இந்த பாம்பு போன்றதெல்லாம் அதெல்லாம் 15 லட்சம், புழுக்கள் அதெல்லாம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரம் 19 லட்சம், மொத்தம் 84 லட்சம் யோனி பேதம், அதாவது பிறப்பு வேறுபாடு என்று சொல்லப்பட்டிருக்கும். இதை அழகாக சைவ சித்தாந்த நமக்கு எடுத்து அழகா சொல்லுது. சரி, உயிர்கள் பிறவி எடுக்கும்போது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை படிப்படியா மலபந்தத்துக்கு தகுந்தால வினைக்கு தகுந்தால தோன்றுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படியாக வந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த உயிருக்கு அந்த வினைக்கு ஈடாக உடல் கொடுக்கப்படுகிறது, அந்த வினை முடிந்ததும் அந்த உடல் நீங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, உயிர்களும் வகைப்படுகிறது, அதாவது ஒரு வகைதான் நம்ம சொல்ல முடியாது. விஞ்ஞான கலர், பிரளயாகலர், சகலர் அப்படின்னு 3 வகைப்படுகிறது. சரி, அதாவது ஆணவம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஆணவத்தினால்தான் நம்ம பிறவிக்கே வாரோம். அந்த ஆணவம்ங்கிறது அறியாமை, அஞ்ஞானம். அதனால தான் நம்ம தவறு செய்கின்றோம், அதனால் வினை ஈட்டம் இருப்பதால் தான் பிறவிக்கே வருகின்றோம். அப்போ அந்த மலபந்தம் தூலமாக, அதாவது ரொம்ப தடிப்பாக கண்மமலமும் மாயாமலமும் பந்தித்திருக்கக்கூடிய உயிர்கள், அதனால் அதாவது ஆணவ மலத்தை சரி பண்ணுறதுக்காக கண்மமலமும் மாயாமலமும் கிடைக்குது இல்லையா, அதனால் மும்மலங்கள் இருக்கு இல்லையா, அப்படி மும்மலம் உடையோர் சகலர் என்று சொல்லப்படுவாங்க. இவங்களுக்கு மும்மலங்களின் தாக்கம் இருப்பதால் இவங்களுக்கு மயக்கம் அதிகம், வேற யாரோ இல்லை நாம தான். சகலருங்கிறது சகலமும் உடைய நாம் தான். அடுத்து ஆணவ மல பந்தம் வந்து சூட்சுமமாக, அதாவது குறைந்த அளவிலேயும் அதற்கு ஏற்ப கன்மமும் பந்தித்திருக்கக்கூடிய உயிர்கள், அதாவது இருமலம் உடையவர்கள் பிரளயாகலர் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்களுக்கு மாயா மலத்தினால் வரக்கூடிய மயக்கம் கிடையாது. அடுத்து ஆணவ மலம் மட்டும் அதிசூக்குமமாக, அதாவது மிக மிக குறைந்த அளவில் பந்தித்திருக்கக்கூடிய ஒரு மலம் மட்டும் உடைய உயிர்கள் விஞ்ஞான கலர் எனப்படுவர். இவர்களுக்கு கன்ம மலம் மாயா மலத்தினால் ஏற்படக்கூடிய மயக்கம் இல்லை. இந்த விஞ்ஞான கலருக்கு இறைவன் வந்து அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்த அவர்கள் அந்த பிறவியிலேயே விஞ்ஞானத்தால் கலை அகன்று முக்திக்கு பெயர்வாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பிரளயாகலர்கள் வந்து ஒரு பிரளய காலத்தில் பல பிறவிகளில் கலை அகன்று முக்தி பெறுவார்கள். அவங்க ஒரே பிறவியில் பெறுவாங்க, இவங்க பல பிறவியில் பெறுவாங்க, அந்த கலை நீங்கள் பின்பு பெறுவாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இவர்களுக்கு இறைவன் வந்து எப்படி இருப்பார்னா, அவங்களுக்கு உள் நின்று அறிவிற்கு அறிவாய், நம்ம ஔவையார் கூட அறிவிற்கு அறிவா அப்பாலுக்கு அப்பாலா என்று சொல்லுகின்றார் அகவல்ல, அது மாதிரி அந்த அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்தினா அவங்களால அந்த ஔவையில் அந்த பிறவிலே முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரளயாகலருக்கு வந்து எப்படி வருவார் சுவாமி அப்படின்னா, மூன்று கண்கள், திருநேத்திரம், காலகண்டம் அதான் நீலகண்டம், சதுர்புஜம் நான்கு தோள்களோடு அந்த தோற்றம் கொடுத்து அவர் அனுக்கிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கும். சகலர் அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பிரளய காலங்கள், அவங்களுக்கு ஒரு பிரளயம்தான், சகலருக்கு பல பிரளய காலங்களில் எண்ணற்ற பிறவிகள் எடுத்து பக்குவமடைய வேண்டிய ஆன்மாக்கள் அவங்க தான் இவர் சகலர். அவங்களுக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தி நிபாதம் ஏற்பட்ட காலத்தில் இறைவன் ஒரு மானிடரை அதிட்டித்து அல்லது ஆவேசித்து குருவடிவாய் நின்று உணர்த்துவார் என்று பார்க்கின்றோம். அப்போ சகல வர்க்கத்திலேருந்து படிமுறையில் பிரளயாகலராகவும் அதன் பின்பு விஞ்ஞான கலராகவும் முன்னேற்றமடைந்த உயிர்களும் உண்டு. நேரடியாகவே பிரளயாகலராகவும் விஞ்ஞான கலராகவும் இருக்கக்கூடிய உயிர்களும் உண்டு, அதெல்லாம் தவம்தான். சரி, ஆக இந்த அளவிலே இந்த பதியையும் பசுவையும் பற்றி நாம் இன்று சிந்தித்திருக்கின்றோம். இதோட தொடர்புடைய ஒரு பாடலை, இவருடைய பாடலை நாம் இன்று சிந்திக்கலாம். அந்த ஞானப்பால உண்ட மாத்திரத்தை உடனே அருளி செய்தது தான் நாம் முதல் திருமுறையிலே முதலாவதாக பாடக்கூடிய தோடுடைய செவியன் என்ற பதிகம். தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மா நிவனன்றே என்பது பாடல். மேலோட்டமாக பார்த்தா தோடு அணிந்த திருச்செவியை உடைய உமையம்மையை இடப்பாகத்தில் உடையவன் விடை மீது ஏறி, விடைன்னா ரிஷப வாகனம், அதுல ஏறி ஒப்பற்ற தூய வெண்மையான பிறையை முடியில சூடி சுடுகாட்டில் இருந்த சாம்பலை உடல் முழுதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன். இதழ்கள் உடைய தாமரை மலரில் விளங்கக்கூடிய நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி முன்னை நாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை மிக்க பெருமாபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் இவன் என்று சுட்டி காட்டுகின்றார் நமது பாலராவாயர். சரி, இதில் என்ன நுட்பமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் சொற்றொடர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியன். அந்த தோ அப்படிங்கிறது எப்படி தமிழில் பிரிக்கணும்னா இத்து பிளஸ் ஓன்னு இருக்கணும். ஆக அந்த ஓங்காரத்திலே ஆரம்பித்து பனிரெண்டாம் திருமுறை என்றும் இன்பம் அப்படிங்கிற பாடல் உலகெல்லாம் என்று முடிகிறது. அந்த இம் ரெண்டையும் சேர்த்தா ஓங்கிற பிரணவம் வருது. ஆக பிரணவ பொருளாக இந்த பன்னெண்டு திருமுறைகளும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்குனா பிரணவம், வெறித்தால் ஐந்தெழுத்து அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இவருடைய இறைவனுடைய உள்ளம் கவர்ந்த கல்வனாகிய இறைவனுடைய சிறப்பு இயல்புகள்லாம் இங்கே சொல்லப்படுது. இவர் உலகியல் தந்தையை காணும்னு அழுதாரு குளக்கரையில், சீகாழி குளக்கரையில் அப்படிங்கிற மாதிரி. அவர் தந்தை வந்து இந்த அகமர்ஷனம்ங்கிற கிரியை பண்ணுவதற்காக நீரிலே மூழ்கி இருக்கும் பொழுது இவர் வந்து தன்னுடைய தந்தையை காணும் அப்படிங்கிற ஒரு காரணம் பற்றி அழுததாக சொல்லப்பட்டாலும் அவர் உயிர்க்குரிய தந்தையாகிய சிவத்தை பார்த்து தான், கோபுரத்தை பார்த்து தான் அம்மே அப்பா என்று அழுதிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இவருடைய அழுகை வந்து எந்த செவியில் கேட்டது இல்லையா, அந்த அழுகை குரல் கேட்ட உடனே திருமுலைப்பாளை அருளை செய்தது அந்த அழுகை குரல் கேட்ட திருச்செவிதாங்கிறதுனால முதல்ல செவியை வைத்து பாடுகின்றார். மற்றும் ஒரு காரணம் சொல்லும் பொழுது இவர் பாடக்கூடிய திருமுறைகள் எல்லாம் எங்கே செல்கிறது, அந்த திருச்செவிக்குத்தான் விண்ணப்பமாகிறது என்பதால். சரி, அதனால முதல்ல தோடுடைய செவி என்று சொல்லியாச்சு. அடுத்து அதை சிறப்பிச்சாச்சு. அடுத்தால என்ன சொல்லியாச்சு? தூவெண் அல்ல விடை ஏறி அப்படின்னு பார்த்தாச்சு. விடை ஏறி அப்படின்னு சொல்றது ரிஷப வாகனத்தை. அந்த அறக்கடவுள் வந்து உலகம் அழியும் போது அறம் அழியக்கூடாது என்பதால் நித்திய பொருளாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்க அவரும் அதற்கு இசைந்து அதை வாகனமாக்கிக் கொள்கிறார் என்று பார்க்கின்றோம். அறவிடைன்னு சொல்வோம், தர்ம விடைன்னு சொல்லுவாங்க. சரி, ஆக அந்த விடை மேலே ஏறி வருகின்றார். மதி, அந்த வெண்மதி, தூய வெண்மதி என்று சொல்லியாச்சு. அதாவது அது தூய்மை இல்லாமல் அவருடைய காலில் வந்து விழுது. சரி, அப்படி விழுந்த அந்த மதியை தூக்கி அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஜடையில் சூடிக்கொள்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சுடலை பொடி பூசி. காடுனா இடத்தை குறிக்கும். காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம நினச்சவொடனே இந்த சுடுகாடு, நமக்கு தெரிஞ்ச சுடுகாடெல்லாம் கிடையாது. சுவாமி வந்து சர்வ சம்ஹார காலத்தில் எல்லாமே அவர்கிட்ட ஒடுங்கிருது. அப்போ அவர்கிட்ட ஒடுங்கியாச்சு. காரணத்தில் ஒடுங்குது, காரணங்கள் யாவும் இறுதியாக இறைவன்கிட்ட ஒடுங்குது. அந்த மகா சம்ஹார காலத்தில் நிவர்த்தியாதி பஞ்ச கலைகளும் அடங்கி எல்லா புவனங்களும் சம்ஹரிக்கப்படுகின்ற சூழ்நிலை. அப்போது எல்லாமே பஸ்பம் ஆனதுனால அதுதான் காடுடைய சுடலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த சுடுகாட்டில் இப்போ புணத்தை இருக்கிறாங்கல்ல அது வந்து இதில் சொல்லப்படலை. சுவாமி மேலே இருக்கிறது அந்த எல்லா புவனங்களும் பஸ்பமாக இருக்கு இல்லையா, அவர்கிட்ட காரண நிலையில் ஒடுங்கினதுக்கப்புறம் அந்த பஸ்பம் அவர் மேலே இருக்குது. அது தங்கிறதுக்கும் இடம் கிடையாது, அதனால் அது அவர் மேலில் தான் தங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். பேரூளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி சொல்லுது. அடுத்து உள்ளம் கவர்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இதுலேயும் ரெண்டு கருத்தை சொல்கிறாங்க. ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் பல பிறவிகளிலே மலர் தூவி இறைவனை வழிபட்டமையால் அவருக்கு அனுக்கிரகம் செய்தார் என்று ஒரு பொருளும், அந்த பிரம்மபுரம் என்று அதற்கு ஒரு பெயர், சீகாழிக்கு 12 பெயர்கள், அது பிரம்மா வழிபட்டதால் பிரம்மபுரம் என்று வழங்கப்படுகிறது. ஏடுடைய மலரான் என்பது பிரம்மனை குறிப்பதாக கொண்டு அவன் இவரை வழிபட்டதால் வழிபட்ட வரலாறு இதிலே பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த உரைகளிலே நமது அருளாளர்கள் அவரவர்களுக்கு இறைவன் உணர்த்தியதை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம். பீடு என்றால் பெருமை. அவர் தானே விரும்பி எழுந்தருளி இருக்கின்றார். ஏன்னா இறைவன் சர்வ சுதந்திரன், நித்திய சுதந்திரன். அவர் எங்கே இருக்கின்றார் என்றால் அந்த தோணிபுரம்ங்கிற தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். பெம்மான் என்பது பெருமான் என்பதோட திரிபு அப்படின்னு பார்க்குறோம். கல்வன் யார் அப்படின்னா, உள்ளங்கவர் கல்வன் யாருன்னா, பெருமானாகிய இவன் அன்றே அப்படின்னு நம்ம கூட்டிக் கொள்ளணும். கல்வன் பெருமானாகிய இவன், ஏன்னா என் உள்ளத்தை கவர்ந்திருக்கின்றார் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த பாடலுக்கு பலரும் உரை செய்திருக்கின்றார்கள். அதிலே கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் அவர்கள், விடையேறி என்பது நித்திய தன்மையை வேண்டிய அறக்கடவுளை வெள்விடையாக படைத்து ஊர்தியாக கொண்டார், ஆகையால் அது சிருஷ்டி படைத்தல் அதை குறிக்கிறது. மதிசூடி என்பது சந்திரனுக்கு அபயம் தந்து காத்து முடியில் சூடி கொண்டார், ஆகையால் அது காத்தல் திதியையும். அடுத்தபடியாக பொடி பூசிங்கிறது சர்வ சம்ஹார காலத்தில் அந்த நிகழ்ச்சியை அறிவிப்பதால் அது சம்ஹாரத்தையும். கல்வன் என்பது இறைவன் எல்லா உயிர்களிடமும் நீக்கமர நிறைந்திருந்தும் வினைப்போகங்கள் நுகர ஒழித்து நிற்கின்றார். இப்போ நமக்கு அவர் காட்சி கொடுத்தா அவரை அனுபவிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை, அதனால் வினைப்பயனை நுகரும் போது தன்னை மறைத்து இருக்கின்றார். இப்போ நமக்கும் இருக்கின்றார், ஆனால் நம்மால் உணர முடியவில்லை. இது திரோபாவம், அப்போ மறைத்தல் தொழில். அடுத்ததாக அருள் செய்த என்பதால் அனைவருக்கும் அருள் செய்யக்கூடிய அனுக்கிரகம். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுக்கிரகம் என்று வடமொழியிலும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று தமிழிலும் சொல்லப்படுகின்ற ஐந்தொழில்களையும் இந்த பாடலானது விளக்குகிறது. இறைவன் தான் ஐந்தொழிலும் செய்ய முடியும். முழுமுதற் கடவுளாக இருப்பவர் தான் இதை செய்ய முடியும். படைத்து, காத்து, அழித்து இல்லையா, பின்னால சொல்வார் படைத்து காத்து அழித்து மும்மூர்த்திகள் ஆகின என்று சொல்வார். நம்ம மும்மூர்த்திகள்னா யாரோ யாரோ நினைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாமே சுவாமி இல்லாம யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது என்பது அப்பட்டமான உண்மை. அதை மிக அழகாக 3 வயதிலே தாம் பாடிய முதல் பாடலிலே மிக அழகாக நமக்கு அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதை நமது சித்தாந்த நூலான திருவருட்பயன் என்ற நூலில் திருக்குறளை போல 2 அடிகளில் 1.5 அடி தான் இருக்கும், 10 அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் அதிகாரம் வந்து பதிமுது நிலை, பதியுடைய முதுமையான நிலை என்று சொல்லப்பட்டிருக்கும். அதில் இறைவனுடைய பொது இயல் சிறப்பு எல்லாம் சொல்லும்போது, பொது இயல்ங்கிறது இறைவன் உயிர்கள் நலமடைய வேண்டும் என்பதற்காக ஐந்தொழில் செய்வதற்கு உயிர்களோடும் உலகோடும் அத்துவிதமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கனம் அவர் ஒன்றுபட்டாலும் நான் ஏற்கனவே சொன்னது தான், அவர் விகாரப்பட மாட்டாரு அப்படிங்கிறத சொல்றோம். இதுதான் பொது இயல் தடத்த இலக்கணம் சொல்லப்படுது. சிறப்பியல்பு என்பது எந்த பொருளையும் சாராது, உண்மை அறிவு இன்பப் பொருளாய், அதாவது சச்சிதானந்த பொருளாய் தனித்து நிற்கக்கூடிய நிலை, அதுதான் சொரூப லட்சணம்னு சிறப்பியல்புன்னு சொல்லப்படுது. உண்மை இயல்னும் சொல்லலாம், தன்னியல்னும் சொல்லலாம். இந்த 2 இயல்களும் பின்னே கூறுகின்றபடி இந்த அதிகாரத்தில் வரிசையா பாடல்கள் நிறைய வருது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். அப்போ அவர் உலகோடும் உயிர்களோடும் அத்துவிதமாக நிற்கும் நிலையிலே உயிர் இல்லாத உலகத்துக்கு எந்த பயனும் கிடையாது, அடையவே முடியாது. இறைவனோ நிறைவுடைய பொருள், அவருக்கு எந்த பயனும் வேண்டாம். அப்போ அனாதியே ஆணவத்தால் பிணிப்புண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் தான் அந்த பிணிப்பில் இருந்து நீங்கி அறிவு விளக்கம் பெற்று இன்பம் அடைதல் அப்படிங்கிற பெரும்பயனை அடைவதற்கு உதவக்கூடிய பொருள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்போ உயிர் அப்படின்னு சொன்னால் அது மாந்தர் தான், நம்மைத்தான். ஏன்னா இந்த நூல் வந்து யாருக்காக என்ன, மாந்தர்கள் தான் படிக்க முடியும், அதனால் நமக்காகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் மிக அழகாக அந்த பதிமுது நிலையிலே அவர் சொல்லுகிறார் அல்லவா, சிவம் என்ன செய்கின்றது என்பதை மிக அழகாக நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இவர் மிக அழகாக அந்த முதல் பாடலிலேயே நமக்கு தெளிவாக இதை உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த 13 நிலையிலே சொல்வது போல, தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாதத் தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்ற குறளுக்கு இலக்கணமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, அப்ப இந்த தோடுடைய செவியன் என்ற பாடல் சிறப்பு நிலையில இருக்கக்கூடிய இறைவன் தனது சமவாய சக்தியோட கூடி பொது நிலையில உயிர்களுக்காக 5 தொழில் செய்கின்றார் என்பதை குறிக்கின்றது. அது அழகாக அந்த இதை பூரா நமக்கு அதுல வலியுறுத்தி சொல்லி இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பின்னாடி 3ஆம் திருமுறையிலையும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல் அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்வதன் மூலமாக சக்தியோட கூடி பொதுநிலைக்கு வந்து உயிர்களுக்கு வாழ்வளிக்கின்றார் பெருமான். நம் பொருட்டு தான் அவரு, சக்தி பின்னமில்லாதவர், நம் பொருட்டு தான் இங்கனம் சக்தியோடு கூடி அருள் செய்கின்றார் என்று நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 1ஆம் திருமுறையிலே, வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரி தோலார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே என்ற பாடலிலே இறைவன் பொதுநிலைக்கு வந்து உயிர்களுக்கு உபகரிப்பதால் அவனுடைய திருவடியே புகழாக கருதக்கூடிய உயிர்களுக்கு கன்மபந்தம், அதான் பாவம் தீர்ப்பார்னு சொன்னதுனால கன்மபந்தம் நீங்கும் என்பது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 1ஆம் திருமுறையிலே நமது கோயில் என்று சிறப்பிக்கக்கூடிய தில்லை பதிகம், கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்ற ஒரு அருமையான பாடலை வழங்கியுள்ளார். முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே, வள்ளுவர் பெருமான் சொன்னதுதான், பற்றுக பற்றற்றான் பற்றினேன்னு சொல்றாரில்ல, எதுக்குன்னா பற்று விடுவதற்குன்னு சொன்னார். அதே கருத்து தான். அப்ப இறைவன் திருவடியை பற்றாக பற்றி நிற்பவருக்கு வினை பாதிக்காது. அறிந்தோ அறியாமலும் இதுக்கு முந்தின பிறவி வரைக்கும் நம்ம நிறைய வினையை ஈட்டிட்டோம். அப்ப ஈட்டும் போது ஆகாமியமா இருந்தது, இப்ப சஞ்சிதமா இருக்கு. இது தீட்சை பெறுவதால் அந்த சஞ்சிதம் வருத்த வித்து மாதிரி இருக்கு, வருத்த விதம் முளைக்காது, அதனால அது பலன் தராது. பிராரத்தம் முன்பு செய்த வினைக்கு ஈடாக அந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். புண்ணிய பாவத்துக்கு ஈடான உள்ள இன்பத் துன்பத்தை நுகர்வதற்காக நமக்கு வழங்கப்படுகிறது. இதுவும் வலி தெரியாமல் அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக ஞானம் வந்து விட்டதுனால நிச்சயமா மனம் மொழி மெய்களால் வழிபாடு தான் செய்வாங்களே தவிர வினை ஈட்ட மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றி தீமையாக பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தீமை பயக்கக்கூடிய செயல்களை செய்ய மாட்டாங்க. அப்போ ஆகாமியமும் ஏறாது. அப்போ இவரை பற்றாக பற்றி கொண்டால் நமக்கு பாவம் பற்றாது என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இது போல பல இடங்கள்ல அவர் நமக்கு சொல்லிக் கொண்டே வருகின்றார் என்று நாம பார்க்கிறோம். சரி, அடுத்து அந்த பதிகத்துல நம்மகிட்ட இப்ப இருக்கிறது சீவபோதம். இந்த சீவபோதத்தை சிவார்ப்பிதம் செய்தால் பிறப்பறப்பற்ற இறைவனை மறவாதவர், அதாவது அந்த சீவபோதத்தை சிவார்ப்பிதம் செஞ்சு பிறப்பிறப்புக்கு வராத இறைவனை மறவாமல் யார் இருக்கின்றார்களோ எல்லாவித மயக்கமும் தீரும் அவர்களுக்கு. அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மல மயக்கங்கள் எல்லாம் நீங்கும், அவற்றிலிருந்து இவர்கள் நீங்குவர் என்பது மிக அழகாக சித்தாந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இவர் மிக அழகாக சிற்றம்பல மேய இறைவன் கழலேத்தும் இன்பம் இன்பமே. சிற்றம்பல மேயம் மேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. சிற்றம்பல மேய பெருமான் கழலல்லால் பேணாது உள்ளமே. சிற்றம்பல மேய பெருமானை தலையால் வணங்குவார் தலையானார்களே என்று மிக அழகாக சொல்லி, நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே. இப்ப நம்ம நோயின்னு சொன்னோடனே உடம்புக்கு வர்றது மட்டும்தான் நம்ம நோயின்னு நினைச்சுக்கிறோம். உடலுக்கு வருவது வினைக்கீடாக வரக்கூடிய நோய். மனசுக்கு கவலை வருதுல, அது மனநோய். அந்த மனசுல கவலை வந்தோடனே அவங்களுடைய நடவடிக்கைகள் பூரா முன்னுக்கு பின் முரணாக மாறிவிடும், அது மனநோய். இது எல்லாத்துக்கும் மேல இது ரெண்டே விட மோசமானது உயிருக்குள்ள நோய், அதுதான் பிறவி. அப்ப தீரா நோயின்னு சொல்றது பிறவிதான். அப்ப தீரா நோயெல்லாம் பிறவியே தீந்துரும் அப்படின்னு சொல்லும் போது உடம்புக்குள்ள நோயும் மனநோயும் தீருமா தீராத, எளிதாக தீர்ந்துவிடும். அடுத்து சேனார் வாழ்தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வாழாமாயுமே என்று சொல்லுகின்றார். அந்த தில்லை சிற்றம்பலத்து பெருமானை சென்று வழிபட்டால் மானா நோயெல்லாம் தீராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நோயெல்லாம் கண்டிப்பாக மாயும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதுவும் பிறவியைத்தான் குறிக்கின்றது. அடுத்து 10வது பாடலிலே மிக அழகாக பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே என்று சொல்கின்றார். புறச்சமயிகள் சொல்வதை எல்லாம் கேளாதீர்கள் என்று நமக்கு அறிவு. முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே, கட்டுக்கதை அதெல்லாம் கற்பனை, அதையெல்லாம் கேட்காதீங்க என்று சொல்கின்றார். ஆனால் இன்று பல வகையான அமைப்புகள் ஆகையால் கவன சிதறல்கள் அதிகம், ஆகையால் சைவத்தை விட்டு விலகி எங்கெங்கோ செல்கின்றார்கள். அப்படி செல்லாமல் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லைங்கிறத புரிஞ்சு அவரை சிக்குன்னு பிடிச்சு நமக்கு தீஷையெல்லாம் பெற்றதால் சஞ்சிதத்தை நீங்கி அதன் பின்பு பிராரத்தத்தை கவலை இல்லாமல் என்ன பார்த்துக்கிறதுக்கு தாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே, நீ என்ன தாங்கிக் கொடுனோ நான் உனக்கு பணி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண் பணி அடியார் பணி செய்து கொண்டே அந்த குருலிங்க சங்கம பணியை செய்துக்கிட்டே இருக்கணும். அதனால அப்படி இருந்தா நமக்கு நோய்கள்லாம் வராது அப்படிங்கறது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முட்டை கட்டுரை மொழிவ கேளாதின்னு சொல்லிட்டு சிட்டர் வாழ்ந்தில்லை சிற்றம்பலம் மேய நட்ட பெருமானை நாளும் தொழுவோமே. ஏதோ பிரதோஷத்து அன்னைக்கு வழிபட்டா போதுமா, அல்லது மாத சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டா போதுமா, அல்லனா கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரம் அன்று வழிபட்டால் போதுமான்னு கிடையாது. நன்று நாள்தோறும் நம்வினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். அதனால நாள்தோறும் நமக்கு நன்றா இருக்கணும்னா நாள்தோறும் நம்ம ஈசனை சிக்கன பிடித்து வழிபட வேண்டும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இதைத்தான் மிக அழகாக சித்தியாரிலே மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காய ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று சொல்கின்றார். அதாவது சமணர்களுடைய பௌத்தர்களுடைய கொள்கைக்கெல்லாம் செவிமடுக்காது இறை நம்பிக்கையோடு வழிபட்டாதான் மயக்கம் தீரும். மயக்கம் தீர்ந்தாதான் பிறவி நீங்கும். பிறவி நீங்கினாதான் பாச நீக்கத்துக்கு அப்புறம் தான் சிவப்பேர் என்று சொல்லக்கூடிய வீடு பேர் முக்தி கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும் என்பதை எல்லாம் நமக்கு சித்தாந்த நூல்கள், ஆகம சாரமான சித்தாந்த நூல்கள் அறுதியிட்டு சொன்ன கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக நமக்கு மூன்று வயதிலேயே தன்னுடைய பதிகத்திலே இறைவனிடம் தான் பெற்ற ஞானத்தை, அந்த திரு ஞானத்தை அவரோட தொடர்புல இருக்கார் சம்பந்தம் இல்லை, தொடர்புல இறைவனோட தொடர்புல இருந்து பெற்ற அந்த திரு ஞானத்தை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நமக்கெல்லாம் பாடலாக அருளி தந்திருக்கின்றார். இவையெல்லாம் ஞான களஞ்சியங்கள், ஞான கருவூலங்கள். எப்படி நெல்லை சேமிச்சு வைப்பாங்களோ அது மாதிரி நாம இந்த செய்திகளை எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சரக்கரை, இங்க இந்த சரக்குகள் எல்லாம் நம்ம வச்சுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு ஆகாமியமும் ஏறாது, பிராரத்தத்தை எளிதாக கடந்து விடலாம் அனுபவித்து, அதன் பின்பு சஞ்சீதமும் நமக்கு பிறவிக்கு வருவதற்கு பலம் தராத வகையில வருத்த வித்து போல் ஆகிவிடும் என்பதால் நாம் இறைவன் திருவடி அடைவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை என்பதை சித்தாந்தம் சொல்கின்றது. அதை மிக அழகாக இளமையிலேயே இறையருள் பெற்ற பாலனாக உருவத்திலே இருக்கக்கூடிய ஆனால் ஆச்சாரியனான நமது ஞான சம்பந்த பெருமான் மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து மீண்டும் நாளை இதே இதனை தொடர்ந்து மற்றும் சித்தாந்த கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நமது சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கும் இதை செவிமடுத்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: ஓம் சிவாய நமஹ. சைவம் .org-இன் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாலி பெருமானே அறிவுப்படுத்திட்டார். அதனால இப்ப எல்லாரும் ஊர்ல இருக்க என்ன சொன்னா, என்னமோ யா நல்லா தான் இருந்தாரு இதுல மதுரையில, இந்த திருப்பெருந்துறை வந்தார் சார், கொஞ்சம் இங்க யாராவது கீழ்பாக்கம் போனீங்கன்னா அது வர அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு வாங்க சார் அப்படிங்கிறான். பிச்சை நாய்க்கினாய் எங்கே உன் கோயில் வாயிலில், இங்க இதெல்லாம் ஆனந்தாதிதம், இது ஆனந்தாதிதம், நின் கோயில் வாயிலில் பிச்சை நாய்க்கினாய் இவர்களுக்கெல்லாம் அன்பராக நான் என்னையும் வைச்சாய். ஆனா இப்ப என்ன விட்டுட்டியப்பா, விட்டுட்டியே கிராமவாசிக்கு வர்றாருங்க, கிராமவாசியில நம்ம கொல்லையில நாலஞ்சு அவரை செடி ரெண்டு பீக்கிங் இதெல்லாம் போட்டிருந்தோம், அப்படி போட்டிருந்தா அதெல்லாம் வளருது. எங்கேயோ இந்த வளர்ச்சியில ஒரு நச்சு மரம் அது வளர்ந்துட்டு, இந்த பீக்கிங்கா அது இது சுரைக்காய் கரைக்காய் இதெல்லாம் பறிச்சு கடிச்சிட்டு வந்தோமா நம்ம அதை கவனிக்கல, அது பாட்டு நல்ல மரமா போட்டுது. அப்புறம் யாரோ வந்தவங்க மரத்தினுடைய இதெல்லாம் பார்த்தாங்க, ஐயா இது கொல்லையில் இருக்கக்கூடாதுயா, இது நச்சு மரம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே வெட்ட மனசும் இல்லையா, ஏன் என்னமோ இதுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கும் தான் ஊற்றுனேன், இதுக்கு ரெண்டு எரு வச்சேனா இந்த எரு தண்ணியெல்லாம் அதில் தான் பாஞ்சுது, நான் வளர்த்துட்டேன், நான் வளர்த்தது எப்படி அது, தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோலார். ஒரு மரத்தை வளர்த்தவங்க அது விஷமரமா இருந்துட்டாலும் தான் வளர்த்துட்டாங்கன்னு அந்த பாசம் இருக்குமா, இந்த வளர்த்த பாசம்னு ஒண்ணு, வளர்த்த பாசம். அதனாலதான் போட பாருங்க, சில பிள்ளைகள் ரொம்ப தவறு செய்யும், ரொம்ப இது செய்யணுமே பகுதி, மனுஷன இவன் பிள்ளைய வளர்க்கிறானே சனியினால் வளர்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கும் தெரியும், யாராவது போய் நெருக்கமா என்னங்க இந்த மாதிரி ஊரே சொல்லினாரு, என்ன பண்றது, பெத்துட்டனே பெத்துட்டனே. பாவம், அந்த பெத்த பாசம் இல்லை. அது மனித இனத்துக்கு மட்டுமல்ல, தான் வளர்த்த மரஞ்செடி கொடிகளுக்கும் ஆகிறது. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோலார். பெருமானி நீ அப்படியெல்லாம் எனக்கு அந்த திருவடி தீட்சை பண்ணி உபதேசம் பண்ணி எல்லாம் செஞ்ச, ஆனா நான் உரிய மரம் அல்ல, நச்சு மரமா தான் இருக்கிறேன். இருந்தாலும் நீ வளர்த்த மரம் அல்லவா, திருப்பெருந்துறை மரம் அல்லவா. உன் கையினால தண்ணி ஊத்துனது அல்லப்பா, உன் வாயினால தண்ணி ஊத்துனது அல்லப்பா, உன் திருவடியினால எனக்கு எரு போட்டியப்பா. இப்படி உன் கையினால தண்ணியும் உன் கால்னால எருவும் போட்ட வளர்த்தது அல்லவா. நான் நச்சு மருந்தான், அதனால செய்யக்கூடாது. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கோலார். உலகத்தில் இருக்கிற நீ உன்னால் படைக்கப்பட்ட மனிதனே அப்படி கருணை செய்யறானேப்பா, நீ கருணை செய்யக்கூடாதான். இங்கெல்லாம் அப்படியே ததும்பிட்டது. அல்ல, நச்சு மாமரம் ஆயினும் கோலார், நானும் அங்கனே உடையநாதனே. நான் அப்படித்தான்ப்பா, நான் ஞானி அல்ல, ரொம்ப நச்சு மரம் தான். ஆனா உன் கையினால வளர்க்கப்பட்ட நச்சு மரம்ப்பா, என்ன ஒண்ணும் என்றெல்லாம் ரொம்ப அப்படி இங்கெல்லாம். ஒரு பக்கம் அந்த தாம் வளர்த்ததோர் அப்படிங்கும் போது அது அந்த ஆனந்தாதிதம், நச்சு மாமரம் என்று சொல்லும் போது பிரிந்திருப்பது. இப்படி அனனுவா வைத்து பார்த்தாதான் அது அந்த உரிய இடத்தை நம்ம விளக்க முடியும், இல்லைன்னா கடினமாக தான் இருக்கும். இப்படியாக அமைந்திருக்கிறது. இனி உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பணி போற்றி. உடையநாதனே, என்னை அடிமையாக உடைய பெருமானே உனக்கு வணக்கம்.

என்ன, நீ இந்த 101வது பற்றாப்புறம். அதனால பற்றற்றால், இந்த பற்றற்றான் யார் சுவாமின்னார்? முதல் அதிகாரத்தில் சொன்னேடா, விளங்குதாடா விளங்கலையான்னார். படிச்சுட்டேன். வேண்டுதல் வேண்டாமை இலாப்பா. இந்த பற்றற்றான்ங்கிறது அகராதி பார்க்காதீங்கப்பா. கோனார் நோட்ஸ் வேணா, எங்க வாத்தியாருடைய குறிப்பு வேணா, திருக்குறளை மீண்டும் புரட்டுவேன். வேண்டுதல் வேண்டாமை இலாப்பா. யா எந்த உயிரையும் தனக்கு வேண்டியதென்றோ, எந்த உயிரும் தனக்கு வேண்டாதென்றோ என்று எல்லா உயிரிடத்திலும் ஒரே மருந்து. அதான் பற்று அற்றான். அவனை பற்றுக. பிடிச்சா என்ன சாமி கிடைக்கும்னாரு? நான் முதல்ல புடிட்டேன், புடிச்சுக்கிட்டேன் சாமி. பற்றற்றான் பற்றினி பற்றுகின்ற எதுக்குன்னு கேட்டா, ஒரு ஆள் அங்கே இருந்து வந்தாரு. ஏயா, எல்லாரும் பற்ற விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ பற்றுகன்னு என்னர். அதான் எங்க திருவள்ளுவருடைய மூளை. எல்லாம் பற்ற விடுங்கன்னர், திருவள்ளுவர் தான் பற்றுகன்னர். ஏன் எல்லா ஆளும் வந்து எதுக்கு வந்துட்டான்? எல்லாம் ஞானியர், எல்லாம் ஞானியர். நாங்க ஒரு பக்கம் பற்றுக விடுங்க, மனைவியல் பற்றி விடுக, செல்வத்தில் பற்று விடுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க பற்றுகிறீன்னு கொஞ்சம் இருக்கு, சைக்காலஜி தெரியல உங்களுக்கு. அவன் எல்லாத்துலயும் பற்று வச்சிருக்கிறான். சட்டை மேல, பட்டன் மேல, ஸ்கூட்டர் மேல, இல்லைங்களா, வாட்சி மேல, மோதிரத்துல, லெதர் பேக்கில், இப்படி பற்று வச்சிருக்கவனை பிடிச்சி பற்று பற்ற விடுன்னு சொன்ன, இவ்வளவு பற்று வச்சிருக்கேன், பற்றா நானா விடவா போடுவான்டா சைக்காலஜி. ஏன்டா தம்பி உனக்கு எதில பற்றிருக்கிறார்? ஐயோ, எங்கள் நாடும் எங்கள் தமிழும் பற்று, எங்க தாயந்தை பற்று, என்னுடைய வகுப்பு அறை பற்று, மாணாக்கர் பற்று, மோதரம் பற்று, எத்தனை இருக்கும்? நேராட்சி இல்லைன்னா நிறைய சொல்லுவேன், மேலும் எல்லாரும் இருக்கு கேட்டு விட்டீங்க வேண்டான். சரி அப்பாவிட, எத்தனை இருக்கும் பற்று? ஒரு 100 பற்று இருக்கும்னு வச்சுங்களேன். இன்னையில இருந்து நான் ஒரே ஒரு பற்று சொல்றேன், அந்த 101 சேர்த்துக்கியேன் அப்படின்னு. அதான் சைக்காலஜி. என்ன சாமின்னு, இந்த அண்ணாமலையான் அண்ணாமலையான்னு இந்த காலையில சில பேர் போறாங்க வர்றாங்களே, நாளையிலிருந்து எங்கேயும் நீ போறது, அங்கேயும் ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துடுறேன். அது நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லை. நீங்க திருவள்ளுவர் சொல்றீங்க, சரி செய்யறையா, அது போதும் அது போதும் அது போதும். இங்கே நீ இங்கெல்லாம் போறீங்கள, நாளிலிருந்து நான் கெடுத்த கேடா இந்த அண்ணாமலையான் அந்த ஒரு வருவேன் என்னமோ அப்படின்னு எல்லாரும் கும்பிட்ற மாதிரி நீங்க கூட கும்பிட்டு அப்படி வந்துருங்களே அப்படின்னாரு. சரிங்க, திருவள்ளுவர் சொல்றாரு கேட்டு போங்க. பற்றுக பற்றற்றான் பற்றி அப்படின்னு இதை பிடிச்சா, இந்த அண்ணாமலையை பிடிக்க பிடிக்க பிடிக்க இது தானா போயிடும்ல. ஒன்றை பிடிக்க இன்னொன்று தானாக நெகிழும். அதான் உளநூல். தப்பா நினைச்சிடாதீங்க. ஒரு 20-25 வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மான்னு இருக்கிறோம். நமக்கு பணி வருது, நிலையாயிட்டது, திருமணம் ஆயிட்டது அப்படிங்கும் போது, அதுக்கு மேல நான் சொல்லலை. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, நல்லாதான் இருந்தான், அந்த கல்யாணம் பண்ணுனா அதிலேருந்து அவளாச்சு அவனாச்சு. ஏன் பற்றுக, பற்று விடற்கு. இது கொஞ்சம் நெகிழ்ந்து போகும், நெகிழ்ந்து போகும். எல்லாருக்கும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை, தங்கமான பிள்ளைங்க. அதனால அப்பண்ணி அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படி நீங்க தேவாரம் படிச்சவங்க. அதனால வந்து பரவாயில்ல, சிலருக்கு சொல்றேன் அப்படி படும். அப்ப ஒன்றில் பற்று மிகுந்த போது இன்னொரு பற்றுல தானா குறைஞ்சிடும். இயற்கை தானுங்களே, இயற்கை தானே. ஒண்ணு வேணா, சின்ன பிள்ளையில நம்ம சின்ன விளையாட்டுல விளையாட்டு இருந்தோம், இந்த பந்தடிக்கிறதுக்கு தடிக்கலாம். கொஞ்சம் வயசு வந்த உடனே, நான் அண்ணா இங்க வா நான் பந்தடிக்கலாமே, பட வேற வேற இல்ல, நம்ம அடிச்சாளுதான் இவன் வேணும் பேட்மிண்டன் அப்படி வந்துட்டான். அதனால அந்த பற்றி சின்ன பிள்ளையில ஓடுறது ஓடியாரதெல்லாம் நின்று போகுது. அதுக்கப்புறம் மேல வந்த உடனே சரிங்களா, யாரோ எங்கேயோ ஆடுறான், அதை திறந்து வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு அந்த மாதிரி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சதுன்னா நல்லது, ரத்த வேறு வரும், உடம்புக்கு நல்லது, நல்ல மனசுக்கு நல்லது. யாரோ அடிக்கிறத பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறோம். இட்லி கிட்லி வச்சாமனா கூட என்ன பண்றோம், சாப்பிடும் போது நல்லவா வச்சுட்டு போமா, ஏய் இந்த இட்லி தின்னுட்டு அப்புறம் தான்
இங்கே பற்றுவதற்கு.

இட்லி மேல பற்று போகுது. எனவேதான் ஒன்றை மிகுதியாக பற்றினால் இன்னொரு பற்று தாமே நெகிழும். இது உடனும் திருவள்ளுவர் தான் சொல்ற. அப்ப இறைவன் மீது பற்று என்று இப்படி தொடங்க ஆரம்பிச்சுன்னா அதை பற்ற பற்ற பற்ற பற்ற தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலை வந்தாளே என்று அப்பர் சுவாமி ஏழாம் நூற்றாண்டு பாடினார். கிமுல திருவள்ளுவர் பாடினார். நல்ல தெய்வ ஞானி திருவள்ளுவர், அதில் ஒன்றும் மாற்றமில்லை. எனவே இந்த ஊனி நாடகம் ஆடுவித்தவா, உரிய நானுனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நானுமங்கனே உடையநாதினி என்று சொல்லிவிட்டு அடுத்ததுல பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பொறி போற்றி. எனக்கு உன்னை தவிர வேறு பற்று இல்லப்பா. உம்பரார்த்தம் பராபரா போற்றி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனுக்கு தலைவனாய். யாரினும் கடையனாயினியன் போற்றி, என்னை விட மிக எழுந்தவன் யாருமே இல்லை. வணக்கம். என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, அங்கதான் ஆனந்தாதிதம். இப்படி இருந்த என்னையும் நீ ஒரு அடியனாக ஆக்கினாய் என்று நினைக்கும் போது கொஞ்சம் அந்த ஆனந்தாதி அல்லவா. ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி அப்பனி, நீ ஆதி அந்தமெல்லாம் கடந்தவன் அப்பனி. எனக்கு அமுதனி ஆனந்தனி அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனி. அப்படியே தேன் தேன் அதிகமா சொல்லுவார். காரணம் என்னன்னு கேட்டா, தேன் வந்து அந்த காலத்துல ரொம்ப நல்ல மருந்துன்னு பேரு. எந்த ஒன்று ஒரு மருந்து நம்ம சாமி மருத்துவத்துக்கு மருத்துவம், உடல் மருத்துவ மருத்துவம், உயிர் மருத்துவ மருத்துவம், ரெண்டு மருத்துவம் அப்படி இருக்கு. அதனால எந்த ஒன்றையும் அந்த காலத்துல தேன்ல குழந்தை சாப்பிடணும். தேன் என்ன பண்ணும்னு கேட்டா, எந்த மருந்தை கலந்தாலும் அந்த மருந்தின் தன்மையை மிகுக்கும், மிகுக்கும். அந்த காலத்துல தமிழன் கண்டுபிடிச்சான், தேன்ல குழைச்சு கொடுங்க மூணு வேளை தனியாகப்படும். இப்ப என்னன்னு கேட்டுக்கிட்ட ரியாக்ஷன், இதுல செஞ்சா அது போடும், அது போனா இது போடும் அப்படின்றது. அதனால தேன், தேன் நீ எந்த மருந்து கொடுத்தாலும் சரி, எந்த ஒன்றை நீக்கணுமோ அந்த ஒன்று மருந்து தேன்ல கொடுத்துட்டா அந்த தன்மையை மேலும் மிகுவிக்குமே தவிர நேர் எதிரா இருக்காரு, எதிரா இருக்காரு. அது தேனுக்கு உண்டு, தேனுக்கு உண்டு. இந்த பாழா போன சித்த மருத்துவம் பழைய மாதிரி வந்ததுன்னு சொன்னா எவ்வளவோ நன்மை வரும். என்ன பண்றது, தமிழனுடைய கண்டுபிடிப்புல அதெல்லாம் ரொம்ப அருமைப்பான அருமையானது. சாதாரண சிந்தனையிலேயே உடற்பயிற்சியிலேயே பல நோய் வராமல் செய்தாங்களே. இயல்பா உணவு முறைகள்ல சில செய்துவிட்டு வந்தாலே போதுமே, இது வாமிட்டு வருது இது வருதுங்கிறானே, இப்போ உமட்டுதுங்கிறானே, ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் இந்த தோசையார ஒரு காய்கறி இல்லையா, ரெண்டு இஞ்சி பச்சை இஞ்சி அரிஞ்சு போட்டு ரெண்டு சேர்த்து வட்டுறோம், மூச்சு பெரியாது இஞ்சி அவ்வளவு, அதுக்கு நல்லது இல்லை, பித்தமே வராது, பித்தமே வராது. அதனால தலை சுத்துச்சு வாமிட்டு வர்றதுன்னு சொன்னா நேரம் அங்கே போய் நிற்கிறது இல்லை. ஏன்னா இங்கே போய் நின்னவன அப்புறம் வேலை இங்கேயும் நிற்கணும். ஆமாம், இங்கே நின்று அப்புறம் இங்கே நிற்காம இருக்கணுமா, எங்கே போகிறது பணம் இல்லை. அதனால நல்லா அருமையாக பச்சைஞ்சி எடுத்து அப்படியே பச்சையாக அரைப்பாங்க, புளிவாங்க. எலுமிச்சை பழம் இருக்குல்லவா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி அதை ஊற்றுவாங்க, கொஞ்சம் தேன் ஒரு சொட்டு ஊற்றுவாங்க, ரெண்டு முரடு குடிங்க, வாமிட்டு கிமிட்டு மயக்கம் தூக்கி எறியம்மா. இந்த பக்கத்தில் வர்றாங்க மூணு தான், இஞ்சி எலுமிச்சை பழ சாறு தேன், மூன்றெழுத்தில் மூச்சு இருக்குங்கிறமே மூச்சு இருக்குது. இதுக்கு போய் ஒருத்தட்ட போய் நிற்க வேண்டிய வேலையே இல்லை. இதெல்லாம் இருக்குது, இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு அது நல்லது உடம்புக்கு சிவம். அதனால இப்படி எல்லாம் நமக்கு இருக்கிற அந்த அமைப்பில் சொல்லுகிறார், எனக்கு அகம் நெக அல்லூருதேன் அமுதனே போற்றி ஒப்பனி, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உன்னை பருக நின்றதோர் துய்ப்பனிய போற்றி. உன்னையே நான் நினைந்து நினைந்து பருக இருக்கும்படியான அனுபவமுடையவனாக இருக்கணும். சுடர் முடியனே, நல்ல முடிய உடையவனாக இருக்கின்றாய். துணையானனே, எனக்கெல்லாம் துணையாக இருக்கிறாய். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனி, அருமையான சொல்லு இந்த எய்ப்பினில் வைப்பு. பிஎஃப் போறோமே எதுக்கு போடுறோம், வாங்கின சம்பளத்தை வாங்கி போட வேண்டியதானே, பிஎஃப் ஏன் போடுறோம். ஒரு எஸ்பி அக்கௌண்ட்ல நமக்கல்லன்னு ஒரு அக்கௌண்ட் அப்படி சொன்னா வழங்குது, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, ஆமா அதுல உன்னுடைய கேஷ்ல இதுல எதேன்னு தமிழான்னு பாருங்க, ஒரு பகுதியே நல்ல வேலை தமிழ் வந்தது
அதை போடுப்பா அப்படிங்கிற. ஏன் அப்படின்னாலே வாங்கின சம்பளம் எல்லாம் அந்தந்த மாதமே தீப்பிட்டுட்டா என்னைக்காவது நாளைக்கு கை கால் முடிஞ்சு அது கால் முடியல, பல்லது ஒரு அதிகமான செலவு வந்துட்டுது, அன்னைக்கு என்ன ஏய்ப்புன்னா தளர்ச்சி. இந்த தளர்ச்சி வரும்போது நமக்கு வேற எங்கேயும் போய் நாடாமல் இருப்பதற்காக வைக்கிற நிதி தான் வைப்பு நிதி. வைப்பு நிதி, இந்த வைப்பு நிதி. அப்ப அது போல நமக்கு இந்த வைப்பு நிதி இருந்தது என்னன்னு கேட்டா, ஒரு கால எல்லையிலே நமக்கு இயலாத பொழுது நமக்கு அதை எடுத்து நம்முடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம், அதுக்குதான் வைப்பு நிதி. அப்படி இருக்கிற நிதி யாருன்னா நீதான். ஏன், நான் எல்லா பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான், அப்படி எல்லாத்துலயும் இழைச்சி போனேன்னாரு, உடனே ஆண்டவன் எடுத்து செலவு பண்ணிக்க வேண்டியதான். ஏன், வைப்பு நிதி. அது வச்சாதான் இந்த பிறப்புங்கிறது ஒழியும் போகும் வரும். எனவேதான் எய்ப்பீனில் வைப்பனி, நல்ல அருமையான தமிழ். தளர்ச்சி வந்த பொழுது அதற்கு வைப்பு நிதியாக இருக்கின்ற பெண்மணி, என்னை வைப்பதோ சொலாய், என்னை மீண்டும் இங்கே வச்சிருக்கியப்பா, அழைத்துக்கிட்டு போகணுமா. சோலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனி, எங்களுடைய அரசனாக இருக்கிற பெருமானி என்னை ஆட்கொள்ள வேண்டும். மன்ன எம்பிரான் வருக என்னனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னன முழுதும் யாவையும் இறுதி அன்றேனால் பின்ன எம்பிரான் வருக என்னனை பெய்தற்கன் பாவியேன் நாவின் நற்பண்ண எம்பிரான் வருக என்னனை பாவநாசனின் சீர்கள் பாடவி. பெருமானி உன்னை பாடிக்கொண்டிருக்கணும். எப்படி பாடணும்னா இப்படி பாடணும். மன்ன எம்பிரான் வருக, யார் யாரையோ வரவேற்கிறமே, எல்லா உயிர்களுக்கும் எஞ்ஞாண்டும் தலைவனாக இருக்கிற மன்னனாக இருக்கிறவனே நீ வருக. எம்பிரான் வருக என்னனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் முன்னவனாக இருக்கின்றானே, யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ, அதனால அப்படி முன்னவனாக இருக்கிறவனே நீ வருக. என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்றனால் பின்ன எம்பிரான் வருக, எனக்கு இந்த வாழ்நாளெல்லாம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அழுதருவாய் அப்படி போக்குவாய், எந்த நாட்களிலும் நீ எனக்கு உடந்தையாக இருந்து நீ தான்ப்பா அருள் செய்யணும், வேற யார் இருப்பா. என்ன பெய்தளர்க்கன் அன்பாயின் நாவினால் பண்ண எம்பிரான் வருக, என்னுடைய நாக்கு உன்னுடைய திருவடியே நினைத்திருக்கும்படியாக எனக்கு நீ அருள் செய்யணும். நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகடி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, உன் திருவடியிலேயே கவனம் இருக்கணும், கூடாப்பா. ஆதலால் வருக என்னனை பாவநாசனின் சீர்கள் பாடவே, நீ பாவநாசன், பாவங்களை எல்லாம் நாசம் செய்யும்படியான இன்மையாக்கும்படியான பெருமான், பாட வேண்டு நான் போற்றி, இப்படி நான் பாடிக்கொண்டே இருக்கணும். நின்னையே பாட வேண்டும் நான் போற்றி, எப்படி பாடணும்,

சொன்னே சரி ஒரு அரை மணி நேரம் பாடட்டும், ஒரு அரை மணி நேரம் ஆடட்டும் கூடாது. சிவஜீவ அது நடிப்பு. தன் பாடுவதன் வாயிலாக தானே தன்னை மறந்து வர்றது அது ஆடம் இல்லவா. அரை மணி நேரம் அப்படி பாருப்பா, அரை மணி நேரம் ஆடப்பாங்க தன்னை மறந்து வர்றது. இப்ப கூட பாருங்க சில பேர் செஞ்சதுல போகும்போது மதுரை மணியெல்லாம் அந்த காலத்துல பாடும்போது சில வீதியில் அப்ப தன்னை மறந்துடுவார். அது போல கேபிஎஸ் அப்படின்னா தன்னை மறந்து பாருவங்கலாம் இப்ப இல்லை போயிட்டு அப்படி இருக்கும்போது இப்ப எதேன்னு சொல்லுகின்ற பொழுது வெந்நீர் அணிந்ததும் என்ன, வேலை பிடித்ததும் என்ன, என்ன என்ன என்ன அப்படின்னு கேட்டா முருகன் முன்னால் நினச்சிக்கிட்டு அவரு நான் ஒண்ணும் இல்லையே நான் இங்கேதான் இருக்கேன் இங்கேதான் இருக்கேன்ருவாரு. வெந்நீர் அணிந்ததும் என்ன, வேலை பிடித்ததும் என்ன, கண்மூடி நின்றதும் என்ன, அப்புறம் காவி உடுத்ததும் என்ன என்ன என்ன என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது தன்னையே மறந்துடுவது முருகனே முன்னணிப்பாங்க. அப்படி வரும்போது தருமயர் பழனி மலை இல்லன்னு போகும்போது இந்த தருமையர் பழனி மலை இல்லைன்னு நிற்கும் போது அங்க இருக்கிற ஆன்மா ஒரு 500 பேர் இல்லை 1000 பேர் கேட்டாலும் கூட அப்படி பழனிய அவாட அம்மா கொண்டு நிறுத்திட்டாங்கடா பழனியில போய் அப்படி கொண்டு நிறுத்துவாங்க. அது நீங்க சரி நான் தருமையர் பழனிமலையில் என்று சொன்ன உடன் அட்டென்ஷன் நீங்க எல்லாம் கன்னத்தில் போடுங்கள் முருகப்பெருமான நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதில்ல. இவங்க பாடினதுல அப்படியே ஈடுபட்டதுனால தருமையர் பழனிமலையில் அப்படி பாடுனே அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தோன்றுமே அது. ஆனா தன்னை மறந்து அடுவதற இதனால் அதான் சொல்றார் தன்னை மறந்து அப்படி இன்பம் பட முடியுமான்னு. அதான் தன்னை மறந்தின்ப முற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றெல்லாம் சொன்னாங்க. பெரியவங்க கொட்டி வச்சுட்டாங்க. இனிமே நம்ம படிக்கிறதுக்கு தான் நாதி எல்லாம் போச்சு தவிர கொட்ட வேண்டியது கொட்டப்பட்டிருக்கிறது வேண்டிய அளவு இருக்குது அப்படின்னா. ஆதலால் பாட வேண்டு நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டு நான் போற்றி அம்பலத்து ஆடு நன்கடற்போது நாயினேன் கூட வேண்டு நான் போற்றி. நீ அப்படியே தில்லையில நடனமாடி கொண்டிருக்க பாரு அந்த திருவடி அப்படி அப்படி தூக்கிய திருவடி அந்த தூக்கிய திருவடியில நீ எப்படி கேட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கிற என்று வந்தா என்னும் எம்பெருமானதன் திருக்குறிப்பு எப்பப்பா வந்து இப்பதான் வந்தியா அப்படி கேட்பார். அப்படி நீ இப்படி அந்த ஒன்று திருக்கரத்தை பார்த்து உன் திருவடி தூக்கியதுல அப்படியே நான் அதுல அழிஞ்சிடும் இல்ல. கூட வேண்டு நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கனை போற்றி. இது உடம்பு உடம்பா புழுக்கூடு இல்லைன்னு உள்ள அப்படியே நெளியும் நெளியும் நாளையாருக்காரன் தான் அப்படி பண்ண மனுஷன். இந்த தோல் நீ மூணு வரைக்கும் பேசாம இருக்கலாம்டா தப்பி தவறி எங்கேயாவது பிளேடுல அப்படி நறுக்கிட்டேன்னு வச்சுக்க நறுக்கி இந்த தோல் அப்படி பிறந்து போச்சுன்னு வச்சுங்க நீ எங்கேயாவது இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்குன்னு காக்கா வந்து ஊத்திட்டு போடுங்க அப்படி யோகிது அந்த உடம்புக்குங்க. ஈச்சிறகு அன்னதோர் தோல் அறினும் வேண்டுமே காக்கை கடிவது ஒரு கோல். இப்படி வேற எவனுமே பண்ணு சங்கலிக்கத்துல இப்படி ஒரு இடம் அந்த ஆள் தான் பண்ணுங்க. ஈச்சிறகு அன்னதோர் தோலினும் ஒரு ஈயனுடைய ரெக்கை தூள் உண்டு இந்த ரெக்கை மாதிரி பிளேட்லயோ பிஞ்சு போய் வந்துட்டு கூட நீ எங்கேயாவது பாத்தீன்னா காக்கா என்ன பண்ணுவ ஏய் நல்ல வேட்டடா தோல் அப்படியே பிஞ்சு இருக்குது பக்குன்னு எடுத்துட்டு போடும்டா. யோகிதா அந்த யோகிதா உடம்பு இது உடம்ப மைசூர் சேனலோட அது இதுவும் போட்டு குளிக்கிறமே யாருக்கா காத்திருந்தவங்க கொண்டாயே நேத்திருந்தவங்க கொண்டு போறாங்கிறது தான். அதனால தான் அந்த பெரியவர் அப்படி சொன்னார். அதனால் இப்புழுக்கூடு நீக்கனி போற்றி இது நிறைய உள்ள புழுக்கள்களுக்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற இந்த கூடு உடம்பு இது எனக்கு பெருமானி நீக்கிடுப்பா. இப்புழுக்கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் விட வேண்டு நான் போற்றி. பொய்ப்பொருளாக இருக்கிற இந்த உலகம் இளமை அப்புறம் வாழ்க்கை இவையெல்லாம் இருக்கே இவையெல்லாம் நீங்க வேண்டும்பா. வீடு தந்தருள் போற்றி வீட்டுலகம் என்பது ரொம்ப அருமையா பருமையாளர் தான் எழுதினாரு. வீட்டுலகம்னா என்னன்னாரு சும்மா வெறுமனை பற்றி நான் எழுதுறேங்க கூடாது. சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் நம்முடைய சிந்தனைக்கோ நம்முடைய சொல்லுக்கோ அப்பாற்பட்டது அது வீடு.
சிந்தையும் மொழியும் செல்லா நிலமத்தாகலின். ஐயா திருவள்ளுவர் எதை சொன்னார்? அறம் சொன்னார், பொருள் சொன்னார், இன்பம் சொன்னார், வீடு சொல்லல. ஏன் சொல்லலைன்னாரு, ஓ சிந்தைக்கு ஏஞ்ச மொழிக்கும் எட்டாதது. சிந்தையும் மொழியும் செல்லா நிலமைத்தாகலின். அப்ப வீடு பேரே சொல்லலையானாரு. துறவரமாகிய காரண வகையால் கூறப்படுவதல்லது இலக்கண வகையால் கூறப்படாமையில் ஈண்டு கூறிய அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்றுமே ஆ. இந்த முன்னுரையெல்லாம் சொல்ல அசைக்க முடியாதைய. இந்த முன்னுரையெல்லாம் எவன் எழுதுறது? அந்த ஒரு சிங்கம் தான் எழுதணும் பரிமேலன். அப்போ இங்கே நாங்கள் வீடு பேற்றை நேரடியாக சொல்லலை. ஏன்? அது நம்முடைய மொழிக்கும் சொல்லுங்க. ஆனால் துறவு மேற்கொண்டால் எது இந்த பற்றெல்லாம் அற்றா, இந்த பற்று அற அற அற அற அந்த ஆன்மா அதை பிடிக்கும். எனவே அந்த ஆன்மாவும் அந்த வீடு பேற்றை உணர முடியுமே தவிர இன்னொருவன் சொல்லி வீடு பேறு இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. மாற்றம் மனம் கடிய நின்ற மறையோனி, அதான் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்து. அந்த திருவள்ளூர் மாளிகையில உள்ள நுழையும் போதே அழைச்சிட்டு போவார் பரிமேலகர். நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? திருவள்ளூர் மாடியை பார்க்கறது. ஆமா சாமி, அது மூன்று மாடி கட்டிடம், நான்காவது மாடி அங்கிருந்து மேல பார்த்தா தெரியும், யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு கட்டிடமா சுவாமி? ஆமா என்ன, எங்க திருவள்ளூர் கட்டிடம். நீங்களாம் திருவள்ளுவர் மாளிகை பார்க்க வந்திருக்கீங்க? ஆமாண்ணா, பண்ணீர் தெரியாது. அருமை அருமை, திருவள்ளுவர் மாளிகைன்னு வந்து நினைச்சு வந்தீங்களே என்று அருமையா அழைச்சிக்கிட்டு போறார். ஒரு முன்னுரை கொடுக்கிறார். இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் நெறிவெறிந்து எதிர்க்கு உறுதியென உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள்கள் நான் அவை அறம்பொருள் இன்பம் வீடு என்றார். என்னென்னமோ எழுதினாரு. இவன் முதல்ல படிக்கிறது யோகியது இல்லையே. இது என்ன சார் இப்ப நீங்க சொன்னது? தமிழ் தானா? ஏன் நம்ம மக்கள் தமிழுக்கு வந்துட்டோம். இது மாக்கள் தமிழ், அதனால விளங்காது. ஆனால் சில கருத்துக்கள் பொருத்தம் இல்லாம இருக்குது, அதை ஒத்துக்கொள்றோம். அது கருதி 90 விழுக்காடு விழுவுது. ஒரு 10 விழுக்காடு சில தவறு இருக்குதான் செய்யும் பரிமையில வரையில். அது கருதி 90 விழுக்காடு நலத்தை திருவள்ளுவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். திருவள்ளுவர் தராசு. இந்த தராசுல எங்க பரிமையில உரையை போட்டீங்கன்னா குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடினால் குணம் மிகுதி குற்றம் குறைவு. திருவள்ளுவர் தராசு. இல்லைன்னா எங்களுக்கு என்ன பரிமையில எங்க சித்தப்பாவா பெரியப்பாவா? இப்ப இந்த ஐயாலவங்கெல்லாம் நாங்களாம் காலத்தான் திருக்குறள் பரிமையல் உரையோட படிச்சிடணும். உரையோட தான் படித்தோம். ராத்திரி 2 மணிக்கு கேட்டா கூட சொல்லணுமே. என்னமோ போனது அல்லவா? எனவே பொய்யலாம் விட வேண்டு நான் போற்றி வீடு தந்தருள் போற்றி. இந்த ஆன்மா அடைய வேண்டிய இடம் வீடு பேறு என்று சொல்லுவது. அந்த வீடு பேறு அந்த இன்பத்தையும் எனக்கு கொடுத்து அருள வேண்டும் பெருமானி என்று வேண்டி இந்த திருச்சதகத்தை நிறைவு செய்கிறார். அப்போ இது ஆனந்தாதீதம் என்பது ஆங்காங்கு அப்படி புலப்படுவதும் மரணங்களில் பிரிவாற்றமையும் மிக இருக்கு. இருந்தாலும் பழைய உரையாசிரியர்கள் அந்த ஆனந்தாதீதம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அது பற்றி நாம் வைத்திருக்கிறோம். ஆனா முழுமையா எண்ணினால் இப்படி சொல்லிவிடலாம், இது சில பகுதி ஆனந்தாதீதம் சில பகுதி பிரிவாற்றாமை என்று சொல்லலாம் என்று சொல்லி இந்த நாள் சிந்தனையை நிறைவுபடுத்தலாமா?

0: திருச்சிற்றம்பலம். சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: சிவபூஜை செய்ய வேண்டும். இந்த சிவபூஜை என்று சொன்னாலே இரண்டு வகையான பூஜைகள் உண்டு. ஒன்று பரார்த்திய பூஜை. இந்த பரார்த்த பூஜை என்பது திருக்கோயிலில் செய்யப்படுகின்ற பூஜை, அது உலக நன்மைக்காக செய்யப்படுவது. இன்னொன்று ஆன்மார்த்த பூஜை, அது நம்முடைய ஆன்மாவை தினந்தோறும் சுத்தப்படுத்துவதற்காக தினசரி கடமை ஆன்மார்த்த பூஜை. நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய வழிபடும் மூர்த்தங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாங்க, அந்த இறைவனை உள்ளே அகத்தில் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆத்மலிங்கத்தை, அதாவது ஆத்மநாதரை, அந்த இறைவனை வழிபடும் மூர்த்தத்தை, வழிபடும் இறைவனை ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். வைத்து வெளியில் ஒரு மரகதலிங்கமோ ஸ்படிக லிங்கமோ அல்லது சனிகலிங்கமாக இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு லிங்கத்தில் அதனை ஆவாகனம் செய்து அதற்கு நாம் வந்து இந்த ஐந்து வகையான சுத்திகளை செய்து வழிபாடு செய்தல். வழிபாடு செய்துவிட்டு வழிபாடு முடிந்தவுடன் அந்த இறைவனை தன்னுடைய ஆன்மாவுக்குள் திரும்பவும் எடுத்து பொருத்தி கொள்ளுதல், ஆன்மா தன்னுடைய ஆன்மாவில் வைத்துக் கொள்ளுதல், அது ஒடுக்குதல்னு பேர். இப்படி தினந்தோறும் நமக்கு சிவபூஜை உண்டு. விசேஷ தீட்சை பெற்றவர்கள் இந்த ஆன்மார்த்த பூஜையை தினசரி செய்வார்கள். இந்த ஆன்மார்த்த பூஜைக்கு வந்து இந்த அகபூஜைன்னு ஒன்று உண்டு, அதாவது புறபூஜை அகபூஜை, இல்லை அகபூஜைக்கு பேர் ஞான பூஜைன்னு உண்டு, ஞான பூஜைன்னு பேர். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்கின்ற பூஜைக்கு பேர் அகபூஜை. புறபூஜையை விட அகபூஜை சிறந்தது. இந்த அகபூஜையை விட ஒரு பூஜை சிறந்தது. அன்பு சிவஞான சித்தியார்லாம் தெளிவாக சொல்லியிருக்கார். அருண சிவாச்சாரியார் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாம் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவ்வைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை அப்படிங்கிற எழில் ஞான பூஜைங்கிறார். இந்த அகபூஜையே ஞான பூஜைன்னு சொன்னால் அதை விட சிறந்த பூஜை எழில் ஞான பூஜை அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்முடைய இறை இந்த நூல்களை ஞான நூல்களை வந்து நம்ம சிந்தித்து கொண்டே இருந்தாலே அது ஒரு பூஜைங்கிறாங்க. இப்போ இந்த அகபூஜைக்கு ஒரு அருமையான பாடல் இல்லை, சிவயோக நிலையில் இருக்கக்கூடிய பாடல். இப்போ சிவயோகி நிலை என்ன அப்படின்னா, இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்வார் சிவயோகி, அதுக்கு மேலே சிவயோகின்னு பேர். அது பாருங்க, உள்ளம் பெருங்கோயில், உள்ளந்தான் பெருங்கோயில். இப்போ ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை கோயில் வெளி உலகத்திற்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் தான் பெரிய கோயில். சரி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பு ஒரு தஞ்சாவூர் உலகத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். அவர் அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் பெரிய கோயில். அப்பொழுது தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினவொன்னா அது பெரிய கோயில். இப்போ இன்றைய திருமந்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உள்ளம் பெருங்கோயில்ன்றார். இப்போ உள்ளம் பெருங்கோயில்னா இதுதான் பெருசு. அது மூணு கோயில் இருக்குது, கற்கோயில், சொற்கோயில், மனக்கோயில்னு மூணு கோயில் இருக்குது. மனதிலே கோயில் கட்டினது மனக்கோயில், சொற்கோயில் தேவாரந்த வாசகம், கற்கோயில் நம்ம திருக்கோயில் செல்கிறோம் இல்லைங்களா, அதான் கற்கோயில். இப்படி மூணு கோயில் இருக்கு. இப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்போ சிவயோகி உட்காந்துருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க, இந்த உள்ளம் என்பது பெருங்கோயிலாக இருக்கிறது, இந்த உடலையே சிவ கோயிலாக பார்க்குறாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இப்போ ஒரு நல்ல சிந்தனையே, கோயில் என்பது வேறு ஆலயம் என்பது வேறு. கோவில் என்பது கர்ப்ப கிரகத்தை மட்டுமே குறிக்கும், கருவறையை மட்டுமே குறிக்கும், இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தை மட்டும்தான் குறிக்கும். அந்த இடத்தைத்தான் அவர் உள்ளம் என்று சொல்லுகிறார். அப்ப உன் உடம்பு ஆலயம் என்று சொன்னால், இந்த உடம்புக்கு உள்ளத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த தலை, கை, கால், வயிறு இப்படி பல உறுப்புகள் இருப்பது போல, கோவில் அந்த இந்த கோவிலுக்கு வெளியே ஆலயம் இருக்குல்ல, ஆலயம் என்பது அந்த இந்த சொற்பொழி மண்டபம், வாகன மண்டபம், நந்தனவனம், திருக்குளம், பசுமடம், இது மாதிரி பல இடங்கள் சேர்ந்ததெல்லாம் ஆலயம். அப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இப்போ உங்களுக்கு கோவிலுக்குன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆலயம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சிவயோகிகள் இந்த உடம்பையே ஆலயமாக கொண்டு அந்த தன்னுடைய உள்ளத்தில் இறைவனை எழுந்தருளச் செய்து தினசரி அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாத்த பூஜை, அகபூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த யோகிகள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். இந்த வள்ளல் பிரான் சிவபெருமானை குறிக்கும். அதான் பிரான் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். வள்ளல் எதை கேட்டாலும் கொடுப்பார். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய்ங்கிறார் அப்பர் பெருமான். அப்பர் என்ன சொல்றாரு, வேண்டுவர்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய், என்ன கேட்டாலும் கொடுப்பார். வள்ளல் அதை மறைக்காம சொல்றவர். அப்ப வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், அதாவது எதுக்குன்னா இறைவனை வணங்குவதற்கு வாய் வழியாக வணங்க வேண்டும். வாய் வழியை எப்படி வணங்குறதுன்னா, வாய் வழியாக வாயை வாழ்த்து கண்டாய், திருமுறைகளை பாட வேண்டும். உள்ளத்தால் வணங்கினாலும் வாய் வந்து, அதாவது இந்த அப்பர் பெருமானுடைய திருவங்க மலை இருக்கிறது, அதில் தலையை நீ வணங்காய், தலைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. கைகால் கூப்பி தொழில், கைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. வாயே வாழ்த்து கண்டாய் அப்படிங்கிறாரு. மாதிரி ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்கும் உறுப்புக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்து திருவங்க மாலைன்னு சொல்லி அது நம்முடைய அப்பர் பெருமான் அழகாக பாடியிருக்கார். அதனால் நம்ம வாய் வழியாக நம்ம இறைவனை வாயார நாம் பாடி பாடி மகிழ வேண்டும். இறைவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். யாராவது நம்மளை தமிழில் பாட மாட்டாங்களா அப்படின்னு, யாராவது தேவாரம் பாடினாங்கன்னா உடனே ஓடி வந்துடுவார், திருவாசகம் பாடினாலும் ஓடி வருவார், திருமுறைகளை பாடினா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பெரிய புராணத்தில் பார்த்துக்கலாம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அதில் தெல்ல தெளிவார்களுக்கு, இப்போ தெல்ல தெளிவாருக்கு இப்போ தெளிந்தவர்களும் இருக்கிறார்கள், தெளிந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்போ தெல்ல தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம், சீவன் சிவலிங்கம் தான் இந்த சோல் இஸ் சிவலிங்கா அப்படிங்கிற இங்கிலீஷில் சொல்லலாம். அதோட சோல், சோல்னா ஜீவா அப்படின்னு சொல்ல சீவன், அதுக்குள்ள அப்படியே இறைவன் உள்ளே இருக்கிறான். இதெல்லாம் நேற்று சீவனுக்குள் சிவமனம் பூத்தது அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. இந்த காளா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட புலன்கள் இருந்து, அது ஏன் கள்ள புலன்கள் அப்படின்னு சொன்னார்னா, அந்த புலன்களுக்கு ரெண்டு நிலை உண்டு. முதல் நிலை என்னன்னா, இந்த உயிர் இந்த ஆணவத்தை சார்ந்திருக்கின்ற பொழுது அறியாமையினால் இறைவனை அறிய ஒட்டாமல் இந்த ஐந்து புலன்களும் தடுத்தன. ரெண்டாவது நிலை, அதே உயிர் சிவத்தை சார்ந்த பின்பு, அதன் பிறகு பக்குவப்பட்ட பிறகு இறைவனை காட்டுவதற்கு மிக பெரிய விளக்கு போல, விளக்கினுடைய ஒளியை போல இந்த உயிருக்கு உதவி செய்தன. அதுதான் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. அப்ப தெளிந்த சிவஞானிகளுக்கு இந்த புலன்கள் உதவி செய்கின்றன. இந்த பாடல் வந்து ஒரு சிவயோகத்தில் இருக்கக்கூடிய சிவயோகி தன்னுடைய இறைவனை எப்படி வழிபட்டு கொண்டு இருந்தார், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவயோகிகள் எவ்வாறு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவதற்காக இந்த பாடல். ஆனால் இப்போ வழிபாடு செய்யணும், நம்ம எப்படி இருந்தாலும் இறைவனை வழிபாடு செய்யணும். அதே நம்ம என்ன செய்யணும், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுங்கிறார் ஒரு பாடலில். புண்ணியம்னு சொன்னாவே சிவப்புண்ணியத்தை தான் குறிக்கும். இப்போ கடையில் போய் பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அர்ச்சனைக்கு, என்ன பழம் வாங்கிட்டு வருவோம், வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவோம். பழம் என்று சொன்னே வாழைப்பழம் தான் குறிக்கும். அதே மாதிரி பூன்னு சொன்னாவே தாமர பூ தான் குறிக்கும். பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவேம்பாங்க. அதே மாதிரி புண்ணியம்னாவே சிவபுண்ணியம் தான். அப்போ சிவபுண்ணியம் என்று சொன்னால் இறைவனுக்கு பூவும் நீரும் கொண்டு வழிபடுதல். நான் சொல்கிறது குறைந்தபட்சம் மாலை சாத்தலாம், மாலை சாத்தி வழிபாடலாம், அபிஷேகம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், எதாவது வேணாலும் செய்யலாம். அப்புறம் இந்த குரு பூஜை, இந்த குரு பூஜைங்கிறது இந்த 63 குரு பூஜை நடக்குது, 4 குரு பூஜை நடக்குது. இதெல்லாம் இந்த இறைவனை நமக்கு காட்டியவர்களை குருவாக கொண்டு அவர்களுக்கு பூஜை நடத்துவது குரு பூஜை. அப்போ சிவகுருவையே சிவமாக பாவித்து பூஜை செய்தல், அதுக்கு வந்து குரு பூஜைன்னு பேர். ஏன்னா நம்ம சிவபூஜை செய்வதற்கு, ஆத்மார்த்த பூஜை செய்வதற்கு விசேஷ தீட்சை கொடுத்து நமக்கு வழிகாட்டிய குருவை நாம் பூஜை செய்யணும். அதுவும் குரு பூஜை தான். அந்த பூஜை செய்கின்ற பொழுது சில அளவுகோல் உண்டு. சாதாரணமாக பார்த்தோம்னா வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணுங்கிறதெல்லாம் நார்மல். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிவத்தலங்களிலோ அல்லது மடங்களிலோ சைவ மடங்களிலோ நாம் சிவபூஜை செய்கிறோம்னு வச்சிங்களேன், அந்த சிவபூஜை செய்கிறதுனால ஒரு 100 மடங்கு நமக்கு சிறப்பு தரும். அதே போல் இந்த தவம் செய்தவர்கள், சிவத்தை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்த சிவயோகிகள், அவர்களுடைய திருமேனியை நாம் பூஜை செய்கின்ற பொழுது அதற்கு அப்புறம் 1000 மடங்கு உயர்வு கிடைக்கும். அப்புறம் யோகிகள் இருப்பாங்க, யோக நிலைக்கு சென்றவர்கள், அங்க பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய யோகிக்கு நாம் வந்து பசியார நம்ம உணவு வழங்கினோமானால் அது சாப்பிடணும். அவர் சாப்பிட்டார்னா 1000000 மடங்கு உயர்வுங்கிறாங்க. ஆனால் அதை விட சிறப்பு சிவஞானி. சிவஞானி அவருக்கு வந்து ஒரு இல்லத்தில் ஒரு அவர் வந்து நம்ம அவர் சாப்பிட்டான்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து மதிப்பே இல்லைங்கிறார், விசேஷம் அதிகங்கிறார். இந்த 1000000 மடங்கை விட உயர்வு. அதனால் சிவஞானிக்கு அன்னம் இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை பெரும்பாலும் சிவஞானிகள் வந்து பெரும்பாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அது உயர்வு. நம்முடைய காரைக்கால் அம்மையார் ஒரு அடியாருக்கு அன்னமிட்டார். அந்த அடியார் யாருன்னா சிவஞானியாகவே சிவபெருமான் அங்கே வந்தார். அவருக்கு அங்கே அதுவும் அன்னைக்கு கூட என்ன அன்னைக்கு அன்னைக்கு தயிர் சாதம் தான் அவர் வச்சுருந்தார். காரைக்கால் அம்மையார் வந்து தயிர் சாதம் தான் அன்னைக்கு இறைவனுக்கு அளித்தது. அவருக்கு கிடைத்தது என்ன பார்த்தீங்களா, கைலாயத்துக்கு போயிட்டார். கைலாயத்துக்கு போய் திருவாலங்காட்டில் வந்து இறைவனோட மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். இறைவன் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார், காரைக்கால் அம்மையார் பாடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சது பாருங்கள். ஆனால் ஒரு சிவஞானிக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடுன்னு சொன்னால் நம்ம அவருடைய திருவாமுது படைக்கணும். அப்படி திருவம்பது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 1000000 உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஒரு பாடலில் பதிவு பண்ணுறாரு, புண்ணிய மண்டலம் பூசை 100 ஆகுமாம். இந்த ஒரு இந்த புண்ணிய மண்டலம்னு சொன்னால் திருக்கோயில்களிலேயோ ஒரு மடத்திலேயோ பூஜை செய்கிறது. பண்ணிய மேனியும் 10 100 ஆகும். அந்த தவம் செய்தவருடைய மேனி திருமேனியை பூஜை செய்தால் அதை விட அதிகம், 1000 மடங்கு உயர்வுங்கிறார். 10 100ன்னா 1000. எண்ணிலைக்கு 5000 கோடியாகும், எண்ணிலைனா யோகிக்கு 1000000 உயர்வு. ஆனால் பன்னிடில் ஞானி ஊன் பார்க்கில் விசேடம், அப்ப ஞானிக்கு வந்து திரு ஞானிக்கு திருவம்மது இட்டால் அது விசேடம், அவளுக்கு பிறவா பெருநிலை கூட கிடைக்கும். இப்படி அந்த ஞானிகளுக்கு அன்னம் இடுவதை பற்றி நல்லா திருமூலர் பதிவு செய்கிறார். அப்புறம் இந்த மாகேஸ்வர பூஜை, இன்றைக்கு அடியார் பூஜைன்னு சொல்கிறதும் அது தான், மாகேஸ்வர பூஜைனாலும் அது தான். இதில் ஒரு இது வந்து ரொம்ப எளிமையான பாடல். அரண் பூஜையை விட அடியார் பூஜை சிறந்தது அப்படின்னு. ஏன் அடியாறுகளுக்கு அவ்வளோ என்ன சிறப்பு அப்படின்னா, பெரிய புராணம்னு பேர், 4,286 பாடல் இருக்கு, 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 வரலாறு இருக்கு. அப்போ அடியார்களுடைய சிறப்பு என, இறைவன் எங்கே ஒடுங்குகின்றார் என்றால் தொண்டர்களுடைய உள்ளத்தில் ஒடுங்குகிறார். அப்போ சிவபெருமான் தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருப்பதனால் தொண்டருக்கு நாம் உயர்வு கொடுக்க வேண்டும். அதனால்தான் அடியார் பூஜை சிறந்ததுங்கிறாங்க. அந்த அடியார் யார் அப்படின்னா, சிவனை இடைவிடாமல் அன்பு செய்து பூஜை செய்து வழிபடக்கூடிய அடியார்கள். அந்த அடியார்களுக்கு பேர் வாக்கிங் டெம்பிள்ம்பாங்க, டிவோட்டிஸ் ஆர் வாக்கிங் டெம்பிள், நடமாடும் கோயில் அப்படின்னு. அந்த அடியார்களுக்கு ஒரு ஒரு சின்ன விளக்கம், நல்ல ஒரு சாலையில் போயிட்டு இருக்கோம், சாலையில் நல்லா 12 மணி, நல்ல கோடை காலத்தில் நல்ல சூரியனுடைய வெப்பத்தில் நடந்து போகிறோம். பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு மண் இருக்கும், மணல், பொறுக்கு மணல்னு பேர், இந்த பொறுக்கு மணல் பக்கத்தில் இருக்கும். இப்போ இந்த சாலையில் நடக்கிறது வந்து நடந்துடலாம், ஆனால் அந்த பொறுக்கு மணலை நடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சூரியனுடைய வெப்பத்தில் கூட நாம் நடந்து விடலாம், சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய மணல் இருக்குது பார்த்தீங்களா, பொறுக்கு மணல், அது வந்து அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். சூரியனுடைய வெப்பம் என்று சொல்லுவது இறைவன் என்று பொருள். அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மணல் அடியார் என்று பொருள். அப்போ அந்த பொறுக்கு மணல் நடக்கவே முடியாது, கால் அந்த அளவுக்கு சுடும். அப்போ இறைவனை விட இறைவனுடைய அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஆனால் பெரிய புராணம்னு பேர், தொண்டர்னு பேர், திருத்தொண்டர் புராணம்னு தான் அதுக்கு பேர். அதுக்கப்புறம் தான் அது பெரியவர் பெரிய நிலையை அடைந்தவர்களுடைய புராணங்களை பேசுவதால் அது பெரிய புராணம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அடியாறுகளுக்கு அப்படின்னு சொல்லணுமா, அந்த ரெண்டு கோயில் சொல்கிறாரு, ஒன்று நடமாடும் கோயில், இன்னொன்று படமாடும் கோயில். இப்போ நடமாடும் கோயில்னா சிவனடியார், படமாடும் கோயில்னா இந்த படத்தில் அல்லது மாடம் போல ஒரு அறையில் இருக்கக்கூடிய இறைவன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொன்னாலும் சரி, படம் போல ஒரு மாடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்று சொன்னாலும் சரி, அதனால தான் படமாட கோயில்னு சொன்னார். இப்போ படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா. இப்போ படமாட கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நாம் வந்து ஒரு அன்னம்பாலிப்பு செய்கிறோம்னு வச்சிங்களேன், ஒரு நைவேத்தியம் செஞ்சோம்னு வச்சிங்களேன், அது வந்து நடமாடுகின்ற கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களை சென்று அடையாது. ஆனால் நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு நாம் அன்னம்பாலிப்பு செய்தால், நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயின், அது படமாட கோயில் பகவர்க்கதாமே. ஏன், நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய உள்ளத்தில் சிவபெருமான் இருப்பதனால் நாம் அடியார்களுக்கு செய்தால், அடியார்களுக்கு அன்னம்பாலித்தால் அது நேரடியாக இறைவனுக்கு சென்று சேரும். ஆனால் அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும், மாகேஸ்வர பூஜை என்று பெயர், அவர்களை சிவபெருமானாகவே கருதி வழிபட வேண்டும். வழிபாடு செய்து அந்த பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து உள்ளே அவளுக்கு மனையில் மனைன்னு சொன்னால் அவளுடைய அம்மா உட்கார வைத்து அவருக்கு பூஜை செய்து தலை வாழை இலை போட்டு அதுக்கு உரிய நிலையிலே அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும். இளையான்குடி நாயனார் புராணத்தில் இந்த வரலாறுலாம் வரும், எப்படி சாப்பாடு போடணும் அப்படின்னு. அது வாழ்க்கை புராணம், பெரிய புராணம் என்பது ஒரு வாழ்வியல் புராணம். அப்புறம் இந்த இப்படியெல்லாம் நம்ம பூஜை நடத்துகிறோமே அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவர் இல்லாத இடத்தை காட்டுங்கன்னு சொல்லணும். யாராவது கடவுள் எங்கே என்று கேட்டால் அவர் இல்லாத இடத்தை காட்டினால் நாம் இருக்கின்ற இடத்தை காட்டி விடுவோம். அதுக்கு பேர் கண்காணின்னு பேர், சூப்பர்வைசர்னு இன்னைக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது தமிழில் கூட இன்னைக்கு கண்காணிப்பாளர் தான் போடுறாங்க, கண்காணிப்பாளர் அறை அப்படின்னு. இந்த கண்காணிங்கிற வார்த்தையே அந்த காலத்தில் திருமூலர் காலத்துலேருந்து இருக்கு. இறைவன் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாருன்னா நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு தெரியாமல் நம்மால் எந்த காரியமும் செய்யவில்லை. சில பேர் நினைக்கிறாங்க கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார். நம்மளை யார் பார்த்துக்க போகிறா? நமக்கு எதுவுமே நம்மளை தவிர யாருக்கே இந்த ரகசியம் தெரியாதும்பாங்க. நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும், கண்காணி இல்லா இடமே இல்லை. அவன் காற்றிலும் இருக்கிறான், மழையிலும் இருக்கிறான், நீரிலும் இருக்கிறான், ஆகாயத்திலும் இருக்கிறான், நம்முடைய உணர்விலும் இருக்கிறான், பேச்சிலும் இருக்கிறான், மூச்சிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதனால் இறைவனுக்கு தெரியாமல் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அப்புறம் இந்த ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம தெய்வத்தில் உண்டு. திருமூலர் சொன்ன வார்த்தை இது, அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலருடைய திருமந்திரத்தில் பதிவாக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படி நினைக்கணும். அதாவது குலம் ஒன்று, தெய்வம் ஒன்று. அதான் தெய்வம் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று பட்டினத்தார். ஒரே தெய்வம்தான், ஒரே கடவுள் தான். வி ஃபாலோ ஒன்லி த மோனோதீசம். மோனோதீசம்னா ஒரு கடவுள் கொள்கை, ஒரே கடவுள் தான் நம்ம பல வடிவங்களில் நாம் வழிபாடு செய்கிறோம். அப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன சொல்றாரு, நாம நல்லதையே நாம நினைத்தால் நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இது நம்முடைய தாரக மந்திரம். நன்றே நினைமின் நமன் இல்லை. நமன் சொன்னால் இந்த கூற்றுவன் யமன் பேர், பொதுவாக கெடுதல் வராதுன்னு அர்த்தம். நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை. வேற என்ன சிவகதி தான் நமக்கு, வேற கதி கிடையாது. ஆள நம்ம என்ன செய்யணும், பரந்த மனப்பான்மையோடு நன்மையே நினைத்து கொண்டிருந்தால் நின்று நிலை பெற்றால் நாம் இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழலாம் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறாரு. ஆனால் நாம் இறைவனை நினைந்து நாம் உய வேண்டும். இது நம்முடைய பாதை. அந்த அடுத்தது ஜீவசமாதி என்ற ஒரு நிலை ஒன்று உண்டு. இது ஜீவசமாதி என்று சொன்னால் நிறையா உண்டு. இந்த ஒரு ஆண் இந்த ஆன்மா எப்பொழுது நிறைவுடும் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த ஆன்மா ஜோதியில் கலக்கணும். அப்போ ஜோதியில் கலந்துட்டால் அந்த ஆன்மா மறுபிறவி எடுக்காது. இப்போ திருஞான சம்பந்தர் ஒளியில் புகுந்தார், நாவுக்கரசு பெருமான் ஒளியில் புகுந்தார், அக்னி புருஷர் கோவிலில் உள்ள புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டார். மாணிக்க வாசகர் தில்லை சிதம்பரத்திலே ஜோதியில் கலந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சை களத்திலிருந்து வெள்ளை யானையில் அவர் வந்து தானனை முன்படைத்தான் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்றே போகும்பொழுது அந்த உபமன்ய முனிவருக்கு அங்கே ஜோதி வடிவம் தெரிந்தது. அப்போ அவரும் ஜோதி வழியாகத்தான் அவரும் சென்றார். அப்படி ஜோதி வழியாக செல்லுதல் ஒரு நிலை. சிவயோகிகள் தன் உடம்பை காற்றிலே கலக்கிறது ஒரு நிலை. காற்றிலே கரைஞ்சிடலாம், இப்போ சித்தர்கள்லாம் காற்றில் கரைகிறாங்க. இப்போ சிவயோகினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஜீவசமாதின்னு சொல்கிறது. அதை இந்த ஜீவசமாதின்னா அந்த உயிரும் மனமும் சமநிலை அடையும். தண்ணியில் வந்து உப்பு கரைவது போல அந்த உயிருக்குள் இந்த மனம் கரைந்து சமமாகி இருக்கக்கூடிய ஒடுங்கு நிலை. அப்போ அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கும்? நல்ல அருமையான பாடம், ஆனால் நேரம் மட்டும் அதுக்கு பத்தாது. முதுகு தண்டுக்கு உள்ளே அங்கே தான் சூட்சுமம் இருக்கிறது. அந்த வாசினுடைய ஒடுக்கத்தில் அந்த மூலாதாரத்திலிருந்து மூலாதாரத்தில் ஒடுங்கி அதிலே இயக்கத்தை பெற்று புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தோடு ஒன்றி அதிலே நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலை. அங்கே உடல் அசைவு இருக்காது, மன ஓட்டம் இருக்காது. இறைவனோடு கலந்த நிலை மன ஒடுக்கம். அந்த அந்த உயிர் எப்படி இருக்குன்னா மௌனம் ஆயிடும். அதுதான் மௌன நிலைன்னு பேர். சீவபோதம் நீங்கி மௌன சமாதியில் கூடி அங்க ஒடுங்குகின்ற நிலை, அங்க அதுக்கு பேரு நின்மலமுத்தர்னு பேரு. அந்த அவங்க வந்து மீண்டும் அவர்களுக்கு சீவபோதம் வராது. அப்போ அவர்களுடைய உடல் இருக்கும். அந்த உடல் பார்த்தீங்கன்னா அந்த விரைப்பு தன்மை இருக்காது, இப்படி வளையும். அதே மாதிரி பண்ணி நெட்டி முறியும். இந்த மாதிரி இந்த அந்த இந்த மாதிரி நெட்டி முறியும். அது அவங்க ஜீவசமாதி நிலையில் அவர்களுடைய உடல் வந்து எந்த விதமான நாற்றத்தையும் அடையாது. முதல்ல எறும்பே வராது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள சின்னதாக அந்த உயிர் ஓட்டம் வந்து இருக்கும். உள்ளர கொஞ்சோண்டு உஷ்ணம் இருக்கும், உள்ளர இருக்கும், வெளியே தெரியாது. அது ஜீவசமாதி நிலை, அப்போ சிவயோகி நிலை. அந்த நிலையில் பாருங்கள் அவங்க என்ன சிவ பார்க்குறாங்க, இந்த சிவயோகி மெர்ஜஸ் இன் பிந்து சக்தி அண்ட் அட்டைன்ஸ் மெனி மிராக்குலஸ் பவர். நிறையா பவர் வச்சுருப்பாங்க. அவங்களால அற்புதங்கள் நேரத்தை காட்ட முடியும். அந்த இடம் அமைதியாக இருக்கும், ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். அவர்கள் ஊனமில் ஞானி நல் யோகி உடல் விட்டால், அந்த உடலில் அந்த உடல் தான் போகும், ஆனால் உடம்புக்குள்ளேயே அது இருக்கும். தானர மோன சமாதியுள் தங்கியே, அப்போ மௌன நிலையில் உள்ளே ஒடுங்கி விடுவார்கள். அப்பொழுது இறைவனோடு அவர்கள் இரண்டர கலந்து தான் அவனாகும் நிலை, தான் அவனாகும் நிலை. அப்போ அந்த ஆன்மா சிவத்தன்மை அடையும். பரகாயம் சாராது, வேற ஒரு உடம்புக்குள்ள நுழையாதான். அப்போ அந்த இடத்துல ஊனமின் முத்தராய் மீளார் உணர்வுற்று மீண்டும் அவர்கள் சீவத்தன்மையை அடையாமல் அங்கேயே இருப்பார்கள். இதுக்கு பேர் இந்த அந்த அந்த இதுக்கு பேர் ஜீவ முத்தர், அதாவது அந்த ஜீவசமாதின்னு பேர். சீவன் முத்தர் வேறு. சீவன் முத்தர் நிலைங்கிறது வந்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய பகுதி. நான் சொன்னது வந்து சிவ யோகிகளினுடைய நிலை. சிவ யோகிகள் நிலை என்பது அந்த இறைவனை யோகத்தால் உள்ளே அடைந்து அப்படியே இருப்பாங்க, பல நாட்கள் தங்கியிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த பூரண குகை நெறி சமாதி எழுப்ப வேண்டும். அதுக்கெல்லாம் சில முறைகள் உண்டு. அதையெல்லாம் நம்ம திருமந்திரத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நாம் வந்து இறைவனோடு நாம் வந்து கலக்கக்கூடிய வழிகளை பல்வேறு கோணத்திலே திருமந்திரத்தில் காண முடியும். எனவே நாம் இறைவனுடைய திருவடியை நாம் சிந்திப்போம். நாளை திருமந்திரத்தில் எட்டாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓக்கல். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லா தானுக்குரிய கடமையை செய்யணும்னு வச்சுக்க, ஒரு ஆளும் வரமாட்டேன், எல்லாம் போய் காய் வாங்கிக்கலாம். சிவந்தாச்சல போய் சார் துறவு எங்க கொடுக்குறாங்க, தருமபுரத்துக்கு வரீங்களா திருவாரூரிக்கு வரீங்களா, காய் கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கலாம். அவ்வளவு கடமையை சொல்றது தான் உண்டு பேர் உண்டு கேட்கிறதுனால. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் தான் சாப்பிடுன்னு சொன்னது எங்க திருவள்ளுவர் தான். எங்கள் திருவள்ளுவர் சொல்லணும் வகுப்புல, என்னையா எங்கள் திருவள்ளுவருங்கிறீங்க, இந்த ஆழ்வார்சாமி பையன், அதனால அவர்கள் வயசாகுது. ஏ நம்ம திருவள்ளுவர்னு சொல்லுவேன் எப்ப தெரியுமா, 1330 அது வரைக்கும் எங்கள் திருவள்ளுவர் சொல்லுவேன். எந்த கோட்டுக்கான எப்ப நம்ம திருவள்ளுவர் சொல்லுவேன், நீயும் படி 1330 அப்ப நம் திருவள்ளுவர், அது வரையிலும் என் திருவள்ளுவர் தான் சொல்றது. இப்படி எல்லாம் ஒரு காலம். எனவே அப்ப இவர் என்ன, அந்த நகை முகம் அவருக்கு நல்கி, அதுக்காக சொல்ல வேண்டும், இவ்வளவு கணவன் இறந்தே கிடக்கிற, அதுவும் தற்கொலை பண்ணி இருக்கிற, இறந்திருக்கிற ஒருவரை, அது அவருக்கு விரும்பாத விருந்தது சுந்தர வரார். அப்படி இருந்தும் விருந்துன்னு வருவதனால நகை முகம் அவருக்கு நல்கி, எப்படி உண்மையா வருமா, முகம் சிரிக்கும் முகம் வருமா, வரவழைத்துக் கொண்டு அந்த நகை முகம், ஏ வந்தவருக்கு அந்த மாதிரி முகத்தை காட்டு, நகைமுகம் அவருக்கு நல்கி, அதே கோழியான கோடி பொறுமை, அப்படி மகிழ்ச்சியான முகத்தை அவருக்கு காட்டி மெய்மையாய் விருப்பினோடும் மேவி புகுந்து மிக்க மொய்மலர் தவிசின் மீது முகமலர்ந்திருந்த போது. பாருங்க, இது மாதிரி இவருக்கு நல்கினால்தான் அவரும் உள்ள போய் உட்கார போனாராம். அது பற்றி நன்னிய வழிங்கிற மாதிரி இவர் இப்படி சொன்னதுனால உள்ள போய் உட்கார்ந்தாராம். யாரே சுந்தரர் அப்படி உட்கார. பான்மை அச்சனைகள் எல்லாம் பண்பினில் வழாமை ஏய்ந்த நான் மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர் கொண்டு. அருமை அருமை, பூர்ணம மரியாதையோடு கூட உள்ள அடித்துக் கொண்டு போய் அவருக்கு அமர வைத்து உண்டினாலும் விதத்திலாறு சுவைத்திரு தொப்பினாலுங்கிறது அப்புறமில்ல. அவர் வந்து கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திரை வைத்தறித்தது செய்தபின் உண்டினால் அவர் அவருக்கு அந்த பாத வழிபாடு பாத பூஜை அதெல்லாம் செய்தாராம். கணவன் இறந்து மூடப்பட்டிருக்கிறது, தனியும் அப்படியே ஒரு பக்கம் வைத்து விட்டு, ஆனா அந்த வருகின்றவர் பெரியவர் சிறந்தவர், எனவே விருந்தோம்ப வேண்டும் என்று நினைக்கலாம். அவ்வாறெல்லாம் செய்து இப்ப யாரு ஏறுவோன்னு ஒரு பக்கம், அவருடைய மனைவி யாருடைய இல்லை, இன்னொரு பக்கம் இங்கேயோ இருக்கு, இங்கேயோ இருக்கு. அதனால் இந்த பாட்டு பான்மை அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வளாமையை இந்த நான் மறை தொடர்ந்த வாய்மை நம்பி யாரூரர் கொண்டு. இங்கேயும் ஒரு அருமைப்பாடு, என்ன அருமைப்பாடுங்களா, இதையெல்லாம் அவர்கள் செய்துன்னு சொல்லல, அதை இவர் கொண்டு ஏன் செய்துன்னு சொல்ல தேக்கல இருக்க மனசு. ஏன்னா கொண்ட கணவன் இறந்து மூடி கிடக்கும் போது அவங்க அந்த மாதிரி பார்த்து முதல்ல முதல்ல தண்ணீர் ஊற்றி, அப்புறம் பால் ஊற்றி, அப்புறம் இதெல்லாம் ஊற்றி, அப்புறம் எல்லாம் மீண்டும் தண்ணி ஊற்றி எல்லாம் தொடச்சி விட்டு, அப்புறம் திருநீர் வைத்து தொட்டு வச்சு சரிங்களா, அப்புறம் அவர்களுக்கு மலர்லாம் சாத்தணும், இதெல்லாம் சாத்திருக்கிறாங்க. இதை அவர் செய்தார்னு சொல்லுவதற்கு கூட பூசணும் யாருக்கு கேட்கலாம். ஏன் அவருடைய கணவர் அல்லவா இருக்க, அதனால அந்த அர்ச்சனைகளை எல்லாம் இவர் தாம் கொண்டு, அவங்க செய்யத்தான் இவர் கொண்டார், அவர் செய்துன்னு சொல்றதுக்கு கொசுது. ஆனாலும் வரவேற்ற முறையில கொஞ்சமும் இடர்பாடு இல்லாம செய்ததும் உண்டு. எனவே செய்தார் என்னாது, பரிமையான உடையில இருந்தா செய்தார் செய்யா செய்தார் என்னாது கொண்டு என்றார். தனக்கு ஏற்பட்ட அத்தனை பெருந்துயரத்திலும் அவர்கள் ஆற்றுதல் பற்றி அவ்வளவுதான் மொழநீளம் எழுத மாட்டாரு. திருக்குறள் எப்படி நெருங்கி சுருங்கிய உரை இது நூலோ, அது போல உரை எழுதின அந்த பேராசிரியரும் அவளை சுருக்கிறார். உரைன்னு சும்மா அதுதான் உரையை தவிர சும்மா அந்த மாதிரி உரையாசிரியர் இல்லவே இல்லைதான் போயிட்டு, தொல்காப்பியத்துக்கு எழுதின உரையாசிரியரும் திருக்குறளுக்கு எழுதின உரையாசிரியரும் போய் பின்னர் யாரும் வரல, அந்த இடத்தை நிரப்பவே இல்லை, நிரப்ப முடியவும் ஆமாம். நான் நிறைய நாலு தினம் திருக்குறளுக்கு லட்சம் பேர் தான் வர என்ன பண்றது, இடது கையில் எடுத்தோம்னா கூட நான் இங்க 5 தினம் சோப்பு வழி என்ன சார் பண்ணி தொலைச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த உரைய தொட்டு அப்படியே செஞ்சேன் நான், என்ன அப்படியே செஞ்சேன். காத்தையில ஒருவர் உரை கொண்டாந்து கொடுத்தார். அது மறுநாள் நான் இப்ப வரும்போது இதை வந்து இங்க பாத்தீங்களான்னு கேட்டது. அடியேன் இந்த புத்துறைகளை படிப்பதில்லைன்னு நான் நேரம் சொல்லிடுவேன், அதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. அது இல்லையா, இது நீங்க பாருவியா அப்படின்னு சொல்லி கொடுத்து குருநாதன் குடும்பம் என்ன பண்றது, வேற ஒருத்தன மணக்கம் நன்றின்றுவோம், இவன் குடும்பம் என்ன பண்றது, சரின்னு அதை வாங்கணும். போய் அங்க போய் பார்த்தவொடனே கடவுள் வாழ்த்துன்னு பொண்ணுமல்ல முதல் அதிகாரத்துக்கு கடவுள் வாழ்த்துன்னு போட்டா ஜெனி பிடிச்சிடும். அதனால அறிவர் வாழ்த்து. ஏன் ரெண்டாவது குரல்ல வாலறிவன் இருக்குல்ல, அறிவர் வாழ்த்து. ஆமா குரலா சரியே. வீடு பேர்த்த சொல்லுகிறார் திருவள்ளுவர், யான் எனது அடிக்கடி சொல்லியிருப்பேன், யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். இப்ப வானோர் உலகம் வேறு, வானோர்க்கு உயர்ந்த உலகம் வேறு. அதுதான் என்ன சொல்றோம், வானோர் உலகம் பதமுத்தி, அது ஒரு காலத்தில் கொடுக்கிற பதவி. வானோர்க்கு உயர்ந்த உலகம் திருவடி பேர், நம்ம நாயன்மாரெல்லாம் அடைந்த புத்தி பேர். அதான் சொல்ற என்னதுன்னா, வானோர் உலகத்தின் உயர்ந்ததாகிய போர் உலகத்தை பெறுது. அது எங்க இருக்குதாரப்பா, போர் உலகம் ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் இருக்கு. உண்மையாவே எடுத்து ராத்திரி போயிட்டு கையெல்லாம் கிளம்பிட்டு மறுநாள் எடுத்துட்டு போனேன். சத்தியம் என்ன, நீங்க அதுக்குள்ள படிச்சுட்டீங்க? ஆமா சாமி. என்ன இந்த மாதிரி பேசறான், அதனால இதை தொட்டதுனால கையெழும. ஆமா, நகை முகம் அவர்க்கு நல்கி மெய்மையாய் விருப்பினோடும் மேவி உட்புகுந்து மிக்க மொய்மலர் தவித்தல் மீது முகமலர்ந்திருந்த போது இவரும் சென்று அப்படி போய் அந்த அவர் காட்டிய அந்த இருக்கையில இருந்தாராம். இருந்த பிறகு பான்மை அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வளாமை எய்ந்த நான் மறை தொடர்ந்த வாய்மை நம்பியாரூரர் கொண்டு இவர்கள் செய்து என்னாது அவர் கொண்டு என்றார். இவருடைய அந்த துயரத்தையும், ஆனால் அந்த துயரத்திலும் கூட அவர்கள் அந்த மறவாமல் செய்த அந்த பண்பு கொண்டு இங்கு யான் மிக வருந்துகின்றேன். ஏயர் போனார்தாம் உற்ற ஊனவெஞ்சூளை நீங்கி உடன் இருப்பதனுக்கென்றார். அல்ல, அவர் உடனே அறாரா இப்படி இருக்கும்போது என்ன இவருடைய ஏர்களுடைய சூளை நீக்கி நான் இருக்க வேண்டுமென்றார். மாதர்தம் ஏவலாலே மனைத்தொழில் மாக்கள் மாற்றி இங்கு ஏதம் ஒன்றில்லை உள்ளே பள்ளி கொண்டார் என்ன. பாருங்க, பொய்யும் தாங்கி சொல்லல. இந்த மாதிரி எங்கே அவர் நல்லபடியா பார்க்கணும், ரொம்ப சூழல் நோயில வருந்துறாரமில்ல, சிவசிவா சிவசிவா அதை பார்க்க வந்தேன்னு சொன்னோடனே நான் சொல்லலையா, ஏன பொய் சொல்லாத வாய், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை. என்னதான் பண்ணான மனுஷன் அல்ல, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின வெறும் பொய்யாம, பொய்யாமையை பொய்யாமையாக ஆற்றினர். விளம்பரப்படுத்துகிறது பொய்யாமை, ஆனா பேசுறது பொய்யா இருந்தா

யார் என்ன என இவர் பார்க்கணும்னு நினைக்கிறார். அங்க இருக்கிறவங்க இவர் தன் பாயினால சொல்லாம இவங்கெல்லாம் இல்ல அவர் ரொம்ப வருத்தப்படுது, ரொம்ப வருத்தமா இருந்தாங்க, இப்பதான் நல்லா இருக்காங்க, இப்பதான் தூங்குறாங்க. எனவே இன்னைக்கு இந்த நோய்வாய்ப்பட்டவங்க தூங்குறாங்கன்னு சொன்னா நம்ம விட்டுருவோம், அப்புறம் வரேன்னு சொல்லுவோம். சொல்லணும், ஏன் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தூக்கம் வர்றதே கடினம், தூங்குன நாமும் போய் அதுல இடையூறு பண்ணக்கூடாது அப்படிங்களா. அம்மா இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்கல்ல, ஆமா கொஞ்சம் கஞ்சி கூட சாப்பிட்டாங்க, நாலஞ்சு நாளா இல்லை இதுதான் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டோன்னு அப்படியே இருந்தாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க அப்படியா. நான் பிறகு வந்து பாக்குறேன் என்று சொல்லிட்டுதான் வரணும். இது போறவங்களுக்கு இருக்கிறதாம் அப்படிங்களா. அதனால துயில் ஒன்றும் ஏதம் ஒன்றில்லை உள்ளே பள்ளி கொண்டார் என்ன என்னது என்னமோ இவர் உள்ளத்துல துடிக்குது. யாரு சுந்தரர்? ஏன் பெருமான்ல, பெருமான்ல. அதனால சரி துயில் உள்ளத்தும் இருந்தான நான் கண்ணால அவர் முகத்தை ஒரு தரம் பார்த்துட்டு போறேன். சிவே சிவே, ஏ அவன் எல்லாம் உள்ள இருக்கிறான். அதனால அப்பா இது இல்லப்பா, அதனால இது பொய்மையும் வாய்மை இடத்த குறைதி இருந்த நன்மை பயக்கும் அணிந்து பொய்மையும் வாய்மை இடத்த இந்த கூட பாருங்க. ஏன்னா பொய்யும் வாய்மையும் சொல்லியிருந்தா இப்பவே பொய்ய வாய்மையாக்குறான், வாய்மையாகி பொய்ய கொண்டுருவாங்கல்ல. பொய்மையும் வாய்மை இடத்த ஏன் இருபதாம் நூற்றாண்டுக்காரன் ஏதாவது பண்ணி தொலைப்பானே அப்படி அஞ்சிட்டு பண்ற திருவள்ளுவரே பொய்மையும் வாய்மை என்றார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டானா மக்கு பேழுவ. அதனால அப்பா பொய்மையும் வாய்மை அல்ல, பொய் பொய் தான். ஆனா அதனால யாருக்கு என்னைக்கு ஒரு தீங்கு வாராத பொய்யாயிருந்தா வாய்மை வாய்மை வாய்மை இடத்த இடத்த தங்கம் அல்லது தங்கம் அல்ல. திருக்குறள் படிக்கணும் அப்படிதான் படிக்கணும். அது மாதிரி இப்ப சொல்ற பொய்யினால இன்னைக்கோ நாளைக்கோ என்றுமோ ஒரு தீங்கு யாருக்கும் ஆறாம இருந்தால் அதை வாய்மையோடு ஓரளவு வைத்து என்னலாம் குறைதீர்ந்த நன்மை பயக்கும் எனில். அதனால இங்க என்னன்னா அவர் தீர்கொள்ளும்ங்கிறது என்னன்னு கேட்டா பொய்மைதான், ஆனாலும் அது வாய்மை எடுத்த என்று சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணார், மனத்துல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு, அவரை பார்த்துட்டு போனா தேவலான் ஏதாவது பெருமான் திருவருள்ளதுனால, எனவே அவரை காண வேண்டும் என்று அருள் செய்தார். வரலாறு என்னங்க பெரிய பெருமானம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏக்கிடார் வழி போகும்போதுதான் நமக்கு அதுல அருமை பார்க்கும். ஆமா ஆமா, அது போல கண்ணிய கதை தெரியாது. நாலு நாளில் ஒரு மூணு நாலாம் கிளாஸ் பையனையே என்ன பண்ணி சொல்றான்னு பண்ணிவிட்டான். இளம்போடிகள் வழி தெரிவதுதான் ஆதலால் என்று அருளி செய்தார். வன் தொண்ட பெண்ணும் கூற மற்றவர் தம்மை காட்ட துண்டிய குருதி சோர. இப்படி சொன்ன உடனே அப்பதான் காட்டினாங்களாம் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, துன்றிய குருதி சோர ரத்தம் அப்படியே நினைச்சுக்கிறது. ஏன்னா தானாவெல்லாம் செஞ்சுட்டாரு அல்ல, அதனால தொடரு குடரு சொரிந்து உள் ஆவி ஒன்றியே கடந்தார் நம்மை கண்டவின் இறந்து கிடக்கிற ரத்தப்பெருக்கல. அப்படி இருந்தவனே புகுந்தவாறு நன்றி என முடிந்து உடனே இவருக்கு என்ன என்ன நலமா இருக்கிறார் திருவுழுகிறார்னு சொன்னீங்களே என்னமா அப்படி சொல்லிட்டீங்க, இப்படி இறந்தல்லவா கிடைக்கிறா என்று சொல்லிவிட்டு இவருக்கு என்ன நினைப்பு உடனே அதுவும் பெருமான சொல்லியிருக்காரு போய் தீர்ப்பாருன்னு தீர்க்கணும்னு. அதனால் கண்டவின் பூந்தவாறு நன்றி என முடிந்து நானும் நண்ணுவேன் இவர் முன்பு என்பார். அங்கெல்லாம் சொல்லாமல் சொல்லுகிறார் பாருங்க என்ன பாரு, கண்டவின் புகுந்தவாறு நன்று என்ன சொல்லிருக்கணும் உண்மையா புழுவுனிங்களே ஏமா அப்படி புழுவுனிங்கன்னு சொல்லணும். அந்த குழுகுதல் பொய் சொல்லுதல் வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. என்ன செய்தது அதை நீங்க நினைப்பா, நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே என்று அந்த சொல்லாமல் சொல்லியும் அதோடு கூட நானும் நண்ணுவேன் என்ன நண்ணுவேன் கெடுக்கத்திய நானும் கொலை பண்ணிக்கிறேன் இந்த சொல்லெல்லாம் வரக்கூடாது, வரக்கூடாது. இங்க நாட்டில் கொலை வரக்கூடாது என்பது மட்டுமல்ல அந்த சொற்கள் கூட பெரும் இலக்கியங்கள் வரக்கூடாது. இந்த காத்த நாடு இந்த நாடு பாகா போன பேப்பர்ல பார்த்தோம்னா தினமும் இவன் ரெண்டு பேரு இவன் ரெண்டு பேரும் இல்லப்பா தான் அடிக்கிட்டு சொன்னேன் தமிழனை போல் வாழ்ந்தவனும் இல்லை புள்ளி வச்சிருங்க புள்ளி வச்சிருங்க புள்ளி வச்சாச்சு. அதனால் நானும் நண்ணுவேன் எதை நண்ணுவேன் அதை அந்த சொல்லை கூட சொல்ல அஞ்சினாங்களே நண்ணுவேன் இவர் முன்பென்பார் கோடொரு மனத்தராகி அப்படிப்பட்ட கோட்பாடுடைய மனத்தராகி. என இப்ப அவராவது ஏர்கோன் வந்து இதல்ல இவர் சிவாச்சாரியார் குடும்பம் கொஞ்சம் சாதுவான குடும்பம் ஏதோ பூஜை பண்றது போக்குவரத்து கட்டி கட்டி எடுத்ததுன்னா தேங்காய் உடைக்கத்தான் எடுக்கும் இவர் இவர்
அதுல ரெண்டு எருவு போயிட்டு சிவசிவா.

0: வேணா அப்ப நான் கல்லுல உடைச்சுக்கிறேன்னு ஆமா அப்படிதான் போவோம். மற்ற சாதாரண எர்ரா வாழை எறும்பெருடா அப்படி நெருப்புல வயலா ஏன் பழகின புத்தி தான். என்ன பண்றது, திருவள்ளுவர் சொன்னார் ஐயா பிறப்பு ஒக்கும் திருவள்ளுவர் எல்லாம் சொல்லிட்டு சும்மா நீங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசி இன்னும் பெரிய பிடிச்சி வருவேன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரே சேரும் 84,100 யோனி பேதுகளும் ஒன்றே சமமே அப்படிங்களா. நீங்க சமயவாதியில ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஒத்துக்கிறோம். ஆனால் குரல் இன்னும் முடியல. இந்த குரல் முடியலன்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மூணு தானே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் நாலு சொல்லுதான் முடிஞ்சிருக்கு. செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஒவ்வா, அவரவர்களும் தாம் தாம் செய்கின்ற தொழில் வகையினாலே சிறப்பு வெவ்வேறுதான். அதை மாற்றவே முடியாது. சிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். ஆமா நாங்களும் எங்களே எடுத்துக்கோம். நாங்க ஆசிரியர் என்ன 4 வருஷம் பின்ன படிச்சுக்கிட்டோம், பின்னால 4 வருஷம் பின்ன படிக்கிறான். அவ்வளவுதான் வேற்றுமை சாமி. ஆனாலும் இவர் வந்து அத்தனை பேர் எந்திரிக்கிறானே, அன்பா எந்திரிக்கணும்னு தொலைஞ்சி போகுது வந்துட்டான்ல எந்திரிட அப்படிங்கிறவனு சரி முழுவதுனாலும் எந்திரிக்கிறது இல்ல. ஏன் இவர் வாட்டி இவர் சேர்ல உட்கார வேண்டும்ங்கிற தொழில், நீ பையன் அவர்கிட்ட ஏதோ கேட்கணுங்கிற தொழில், இந்த தொழில் வேற்றுமையால் சிறப்புவா. சரி அவரும் நீங்களும் பாடம் எடுத்துக்கிட்டு ஹெட் மாஸ்டர் வந்தா அவர் எந்திரிக்கிறார். ஏன் இவர் மாஸ்டர் அவர் ஹெட் மாஸ்டர் அவர் அந்த தொழில் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. ரெண்டு பேரும் இருக்கீங்க, டிஓ வந்துட்டாருனா ஹெட் மாஸ்டர் எந்திரிக்கிறார். ஏன் டிஓ இவங்க ரெண்டு பேர் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்புவா. இதை ஏமனும் மாத்த முடியாதையா, உண்மை எதுன்னு பேசுறத. அதுபோல பெல் அடிக்கிறார், தபால் போய் வாங்கிட்டு வர்றார், இவங்க தான் என்ன பண்றது. செய்தொழில் வேற்றுமையா இவங்க பாத்தியார கண்டாலும் கண்டாலும் ஐயா எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. செய்தொழில் அதான் திருவள்ளுவர் அருமையா சொன்னார், பிறப்புக்கும் அவனும் 10 மாசம் தான் பிறந்தது, நீயும் 10 மாசம் தான் பிறந்ததுங்கறத யாரும் மறுக்க முடியாதுப்பா. எல்லா உயிரும் ஒன்றுதான், அது எதுவும் வினையினால்தான் வந்து பிறகுது. அப்ப உயிர்களும் அந்த உயிர்கள் வந்து வினையினால் பிறப்பதும் எல்லாத்துக்கும் பொருத்தம், மாடாகவும் மற்றாலும் பள்ளியாகவும் இல்லையா பண்றது. ஆனால் அந்தந்த உயிரிலும் தாம் நடந்து வருகின்ற செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஒவ்வா, மேல் கீழ் இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னாங்க. அதுபடி மாத்த முடியுமா? இந்த உலகம் எந்த உலகம் வந்து மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அதுபோல அப்பா அம்மா வயிற்றிலிருந்து பிறகிறாருன்னா இவங்க வயிற்றிலிருந்து பிறந்ததுனாலையும் அவங்களால ஆதரிக்கப்பட்டதுனாலையும் அப்பா அம்மாவை கண்டா வணங்கணும். பொங்கல் தீபாவளினா போய் வணங்கிட்டு அப்பா அம்மாட்ட திண்டி போட்டுப்பா. ஏன் அவர் மனுஷன்தாங்க, நானும் மனுஷன்தாங்க, அவர் எனக்கு வந்து 50 வருஷம் முன்ன பிறந்துட்டாரு, நான் பின்ன பிறந்தேன் அப்படின்னு நாங்க சொல்றதா, மா கூப்பிடலாம் சொல்றதா. அதனால் இப்படி அந்த அந்த குரல்னா ரொம்ப அருமையான குரல், நாடு உணரணும். யோகியதையா படிக்கணும் திருக்குறள், படிச்சு அந்த பேதம் வீதம் இதெல்லாம் போயிடும், உண்மை உணர முடியும். எனவே இப்ப என்ன செய்தா, வன் தொண்டர் பின்னும் கூட மற்றவர் தம்மை காட்ட துண்டிய குருதி சோர தொடர் குடர் சொரிந்து உள்ளாவி ஒன்றியே கடந்தார் தம்மை கண்டவின். அதுல ரெண்டு சொல்ல அருமையான சொல்ல, புகுந்தவாறு நன்று என்று சொன்னது அந்த பொய்மை என்று சொன்னீர்கள் சொல்லாமல் சொன்னது. நானும் நன்னுவேன், நானும் என் உயிரை வாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லாமல் நானும் நன்னுவேன் இந்த சொற்கள் கூட வாயினால் வரக்கூடாது. இவர் முன் என்பார் போடு மனத்தராகி குற்றுடை வாளை பற்ற. அப்ப என்ன பண்றாரு, அவரும் பகுதி இருக்கிற அந்த வாளை எடுத்தாராம். ஆளுடை தம்பிரானார் அருளினால் அவரும் உய்ந்து கேடியரே ஆகிக்கட்டேன் என விரந்து எழுந்து கையில் வாளினை பிடித்துக் கொள்ள வன் தொண்டர் வணங்கி விழுந்தார். இது பெரிய காட்சி. ஒரே வகையில சரின்னு எடுத்து இந்த சிவாச்சாரிய பிள்ளை என்ன பண்ணுச்சு, அந்த வாளினை பற்ற அப்படி எடுத்துதான். உடனே பெருமான் திருவருளாலே அது இப்போது இறந்து கிடந்த ஏகோனார் அப்படியே எழுந்தாராம். எழுந்து எவரை வந்து இந்த மாதிரி வந்து அவர் மனுஷனான்னு சொன்னவர், அவர் தன் கைதமான வரா குடுங்க வாழை கொடுங்கன்னு வாங்கப்பட்டு ரெண்டு பேருமே இருக்க உடனே சுந்தர பெருமான் விழுந்தார்கள். யார் தேவர் போனார்கள். இப்படி எல்லாம் ஒருவருக்கொருவர் வணங்கினார். எல்லாம் வணங்கி என விரைந்தெழுந்து கையில் வாளினை பிடித்துக் கொள்ள வன் தொண்டர் வணங்கி விழுந்தார். மற்றவர் வணங்கி வீழ வாளினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகளில் பணிந்து விழுந்தார். உடனே பார்த்தார் சிவசிவ இவர் விழுந்த உடனே அகாரான அந்த வாழை எடுத்து விடுச்சுட்டு இவர் மீண்டும் திரும்ப அந்த கண்ணங்கள்லாம் அப்படியே திருவெளியும். இந்த வணங்கும் போது கூட தண்டா பதிக்க எடுக்கக்கூடாது. என்ன கூட்டுதுப்பா என்ன கரையில் வரக்கூடாது. நல்ல நெஞ்சார் அது அப்பா அம்மா அவங்கெல்லாம் வணங்கும் போது இந்த ரெண்டு கண்கள் அவங்க திருவடியில படணும். ஆமாம் என் பட்டாணம் போடுமா கொஞ்சம் பெரிய மெஜஸ்டிக் அப்படி போடுது. அதே போல குருநாதர் எல்லாம் வணங்கும் போது, குருநாதர்னா இல்லறத்தாராகிய குருநாதர்களை கால் பட படங்களாம், துறவரத்தாரில் நம்முடைய கை கால் படக்கூடாது. அதனால எட்டதான் வணங்கும். அதுக்காக நாளைக்கு போய் தர்மியிலேயோ அல்லது இதுலயோ போய் ஐயா சொன்னாங்கன்னு போய் ஒத்திருந்தாங்க சிவ சிவ. அதனால அவங்கள கொஞ்சம் ஏற்ற இருந்தாங்க, ஏன்னா அவங்க ஞானிகள். அதனால நம்ம அப்பா அம்மாவே அம்மா இதெல்லாம் அண்ணனு அண்ணிய எல்லாம் வணங்கும் போதெல்லாம் தீபாவளி அண்ணன் அண்ணி எல்லாரும் வணங்கணும். போய் நல்ல விழுந்து கல்ல படும் போது அப்படி வணங்கணும், அப்பதான் நல்லது. நல்ல வரும்போது உண்மையா ரெண்டு சொத்து தண்ணியும் வரும் அப்படின்னு. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே போட்டியன் வாழ்முதல் ஆகிய பொருளே என்ற ஒரு நினைவு வருமான நல்லது. அவங்களுக்கு ஏன் அறுவர ஏனப்பா அப்படின்னு அவர்கள் அதெல்லாம் அன்பு, அதெல்லாம் அன்பு. இப்படிலாம் வீட்டுல வளர்ந்தாதானே வெளியிலையும் வளர முடியும். பெருசுமே தண்டால் பெஸ்கிறது ஒப்புக்கும். இப்படியாக இருவரும் அவரை இவர் வணங்க அவரை இவரை வணங்க இப்படியாக இருந்தாராம். நம்பி குறைகளில் பணிந்து விழுந்தார். அத்தனை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டுவானோர் பொற்ற மலரின் மாறி பொடிந்தனர் புவனம் போரே. தேவரோகத்தில் இந்த வம்பு இந்த நிலைமை கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நல்ல செய்தி இருக்கிறது இல்ல. அவன் எதையான வந்து ஒருத்தவங்க ஒன்று அடிச்சுக்குவான் விழுந்துக்குவான் அப்படி இருக்கிற தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவன் பார்த்தாங்க என்னமோ நாம எல்லாம் அதான் அதான் சொன்னார். அதையும் போய் ஒளிப்பதிவு பண்ணிட்டு மணிவாசர் தான். அவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து கூடினாங்களாம். இந்த எல்லாம் ஒரு மாநாடு நடத்தி என்ன பிறந்தா சாமி பூலோகத்துல பிறகுணும் அங்கதான் இந்த மாதிரிலாம் திருமுறை முற்றோதல் போக்குவரத்து தியாகி எல்லாம் நடக்கலாம். நினைவு எல்லாம் பாருங்க நல்லா யாரா ஆறா பெரிய உருவத்தில் நீங்க சரியா ஆறு ஆகுதுன்னா அங்க அந்த ஒலி அடிக்கும். ஐயா தாயரற்ற பகல் அது மன்னிடத்தில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அருகில் உள்ளார் வர முடியாவிட்டால் கூட இருங்கயா இருங்க நடராஜா நடராஜான்னு அந்த காதல அந்த ஒலிகள் ஓசை ஒலியெல்லாம் ஆனாயின் அப்படிலாம் நடராஜான்னு இது என்ன மாதிரிலாம் இருக்குதே. அவங்க என்னதான் ஒண்ணு ஏ இன்னுமே பகவானை வேண்டி நம்ம நெய்வேலியோ அல்லது எங்க பாண்டிச்சேரியிலையோ பிறக்கிறப்பா ஏன் அப்படின்னா சரி பாரு தொடர்ந்து பாருங்க யாரா கன்ஃபியூஸ் பட்டு போறேங்க. தொடர்ந்து ரெண்டு மூணு மாதமாவே பாண்டிச்சேரியா இருக்குது ஜெய்யா எங்க ஊருக்குல வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னாரு பிறக்கணும் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனீ. எவ்வளவுத்துல என்ன பண்ணி தொலைக்கிறான் வீண தண்டம். நல்ல வேண்டியதெல்லாம் கிடைக்குது. சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது இது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. போனா பாண்டிச்சேரியில பிறக்கணும்ப்பா யாரு அந்த சிவ சிவ சிவ சிவ இப்படிதான் சொல்லாமல் சொல்லி சேர்க்கிற பத்திங்களா இதுக்கெல்லாம் காரணம் சேர்க்கிறாரு தான். எனவே இப்படி புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் கூப்பிடுகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு இன்னுலகத்தில் தான் எல்லாம் பெருமானி பாரலாம் அருள் எழுத்தலாம் என்று கருதி மயிலாம். அது போல இங்கே அந்த இருவருமாக மற்றவர் வணங்கி வீழ பாலினை மாற்றிய கொற்றவனாரும் குறைகள் பணிந்து வீழ்ந்தார். அத்தை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயத்தை கண்டு அதிசயம் கண்டுவானோர் பொற்றட மலரின் மாறி பொழிந்தனர் புவனம் போற்ற மாணவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிந்தாரலாம். இருவரும் எழுந்து புள்ளி எடைவிடா நன்பினாலே ஒருவரும் மகிழ்ச்சி பொங்க திருப்புன்கூர் புனிதரு பாதம் அறிவினர் போற்றி நின்று ரெண்டு பேர் நேரம் என்ன இது மாதிரி ஒரு அருமையான செயல் நடந்த உடனே இதற்கெல்லாம் காரணம் யார் பெருமான் தான் என்று உடனே திருக்கோயிலுக்கு போனார்லாம். திருப்புன்கூர் புனிதர் பாதம் அறிவினர் போற்றி நின்று வன் தொண்டர் கம்பீரானார் அருளினை நினைந்து அந்த நாளம் என்றெடுத்து பாடி. அருமையான ஒரு பதிவு அந்த நாளம் அடைக்கலம் போத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்த நாரு இரதனை பவ்யநாய்க்கு உண்ணுகின்றடியே பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுகள்லாம். அந்த நாள் அது யாரே அழைக்கிறேன் அது மார்க்கண்டேர் வரலாறு தான். அது அந்த மார்க்கண்டேர் வரலாறு என்று சொல்லி இப்படிப்பட்ட சிந்தையினாலே நான் உன் திருவடி அடைந்தேன் என்று சொல்கிறார். அதுலதான் ஒரே ஒரு பாட்டு நற்றமிழ்வல்ல ஞான சம்பந்தன் ஆவினுக்கரையன் நாளை போவானும் கற்ற சூதன சாக்கியன் திலந்து கண்ணப்பன் கணம் புல்ல நின்றவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன். இங்கதான் விழிப்பில் விழிப்பாக இருக்கணும். அப்ப நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையர் நாளை போவார் கத்த சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்று எட்டு பேரை குறித்து இவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதினர். என்ன குற்றம் செய்தார் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர்? என்ன குற்றம் செய்தார்? ஆமா நற்றுழல் ஞான சம்பந்தர் என்ன குற்றம் செய்தார்னா பொதுவா மற்ற சமணரை கொண்டது அப்படின்னு. சமணரை கொண்டது அப்படி இல்ல, ஏன் அவர் கொல்லவே இல்லை. தானே இது மாதிரி இருந்ததுனால தான் மாய்த்துக்கிறேன். ரெண்டாவது ஒரு அப்பர் சுவாமிகள் இது உடனே இப்படி கேட்கிறானே தவிர சமணரை கொண்டு வச்சு ஆளாமான்னு ஒரு அப்பர் சாமி என்ன பண்ணிட்டாருப்பா உங்ககிட்ட வந்து உங்ககிட்டே இருந்தால் வயிற்று வலி தாங்கல, நீங்கள் என்னமோ தீர்த்து பார்த்தீங்க, எனவே தீக்கிலேயே நான் காட்ட வந்துட்டேன், அவ்வளவுதான். என்ன பெரிய பெரிய என்ன குற்றம் பண்ணுறது? அப்ப ஒரு நோயை நீக்கிறது யோகிதை இல்லையா உனக்கு? ஏற்பட்ட நோயே சரி, அதுக்காக வந்துட்டார். வந்துட்டா என்ன பண்ண, மீண்டும் என்ன பண்ணலாம்? நீங்க உடனே ஐயோ நம்ம மாத்திரை புறக்கணிச்சுட்டா, அவர் நம்ம வந்து வேணும்னு தான் அம்மா அக்கா கிட்ட பொண்ணு போயிட்டார் அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ண, நேரா கூப்பிட்டு வரேன். உங்கள்தான் ஒரு 30 ஆண்டு வாழ்ந்தவர் தானே, ஏன் குழுகிறீரா? உண்மையா சூழல் நோயே இல்ல இல்ல இல்லைன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போனீரா என்று விசாரிக்கிறது. விசாரிக்கிறது விசாரிக்காமல் என்ன செய்யலாம்? ஏழு நாள் நீர்த்தடையில் இருக்கு, அதுலயும் வந்துட்டார், என்ன செய்யலாம்? நஞ்சை கொடுக்க. அதுலயும் வந்துட்டார், என்ன செய்யலாம்? யானையை விடுக. அதையும் விட்டார் கடல தலைவர். இதை விடவா அயோக்கிய தனத்தில் அயோக்கிய தனம் இருக்க எங்களாவது மாற்றி வர. அப்புறம் எங்க புராணத்தை வச்சுதான் நீங்களும் கூட சொல்றீங்க, அந்த புராணத்தை வச்சா நானும் சொல்றேன். நீயும் பார்த்தல, நானும் பார்த்தல, நீங்க பாத்தீரான்னு கேட்பான். நீ தான் பாத்தியோ இல்ல? ரெண்டு பேருக்கு நமக்கு நூல் தானே இப்ப காரணமா இருக்குது, அதுதானே வச்சு சொல்றீங்க. அங்க ஞான சம்பந்தருக்கு தீ வச்ச போதே கூட பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே, நம்ம ஆட்கள் ஆக வளர்கன்னு சொல்லுவார் தவிர அழிய ஒழியங்கிற பேச்சு கிடக்கும். அப்படித்தானே செய்தாரு, என்ன செஞ்சிட்டாங்க? அதனால் ஞான சம்பந்தர் வந்து அந்த மாதிரி அந்த இது கூட அந்த தீதுன்னு கூட பையவே சென்று பாண்டியர்க்காகவே சொன்னார். அப்புறம் அது வந்து அது பையன்னு சொன்னார். அது கூட என்ன, அவருக்கு ஆக்கந்தருவத்தான் சொன்னார். அந்த நோய் நீங்க நல்லா இன்புட்டான். அதனால கழுவேறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஒன்று சொல்வது, சன்னியாசம் தான் சொல்லுது. போய் திருவாவூர் துறையில பணம் கேட்கிறாரு, இடையினம் தடையினம் எழுதுற நோய் துறையினம் அதெல்லாம் நம்ம எல்லாம் பணம் வாங்கறதுக்காக அப்படிக்கலாம். இதுவோ இனி ஆளுமாறு ஈவதன் தமிழ்க்கிலேயே, அதுவோ உனது உண்மையா ஈவத்துக்கு ஈயறதுக்காக கேட்கறேன் குழுதானே, இதுவோ இனி ஆளுமாறு ஈவதன் தமிழ் பெருத்தியார் கொடுக்கறதுக்காக கேட்கறேன். பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையன் படிக்கணும், பையனை கொண்டு போய் துபாயில படி படிக்க வைக்கணும், இதுல படிக்கணும், அதுக்காக கேட்கறமா? ஈவதுண்டமைக்கு இல்லையேன்னு படிக்கிறமா? உண்மையா அதனால பலன் தராது. அது என்னன்னு பிறருக்கு கொடுத்து தானும் வாழ்வதற்காக கேட்டா வருமே தவிர, இது தானே வச்சு மக்களுக்காக ஈவதுண்டமைக்கு இல்லையேங்குது. அதனால ஈவதுண்டமைக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவது கிடையாது. இதுல என்னன்னா சன்னிதானம் சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னே அப்பாவுக்கு பணம் வேணும்னு அப்பா முதல் தரம் ஒரு தரம் சொன்னாரு, சொல்லியிருக்காரு. அது அப்படியே தள்ளிட்டே வந்துருக்கு. அது திருவாரூர்ல அப்பா இருக்கும்போது சரி கொடுக்கலாம் பெருமான் சொல்லும்போது, அங்கே ஒரு கால முன்ன கேட்டு பெருமான் தராமல் அல்லது கொஞ்சமா தந்திருந்தா இது ஓய்மை ஆடு மாறிது, இது இப்படி யா என்னை ஆடுவதுன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னே அந்த மாதிரி சிந்தர்ப்பு இருக்கல, இதுதான் முதல் முறையே கேட்கிற. அப்படி இருந்தும் இதுவோ இனி ஆடுமாறு என்று கேட்பது தவறுன்னு சொல்லக்கூடாது. ஒரு கால் அது கொஞ்சம் மாறாயிருக்கலாமோ என்று சொல்லுவதை தவிர கஜாமிச்சான் சொல்லக்கூடாது. சுந்தரர் மாதிரி கொடுத்துட்டு இல்லைங்கிறத கொஞ்சமா குறைச்சு கொடுத்தாருன்னா அதெல்லாம் வந்து பறவைகள் தன்முகப்பை இப்படிலாம் செஞ்சிட்டீங்கன்னு எனக்கூடிய அப்படின்னு கேட்கறாரு. இது அப்படி கேட்கல ஏற்கனவே, அப்படி கேட்கும்போது பெருமானே இந்த மாதிரி வேலைக்காக அப்பாவுக்கு பணம் வேணும்னு கேட்டுக்கலாமே, இதுவோ இனி ஆளுமாறு, இப்படியா என்னை ஆளுவது, ஈவது என கொண்டே அதுவோ உனது இன்னருள் ஆவடுத்துறையுமே, மீண்டானா அதுவோ உனது இன்னருள் ஆவடுத்து, அது அந்த இடம் ஒரு கால் இருக்கலாமோ என்று சொல்லும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் இருக்கலாமோ படு. இதான் நட்டுமிழ்வல்ல நாவினுக்கரையர், நாவினுக்கரையர் என்ன கொண்டு செஞ்சுட்டாரு, அவரே சொல்ற என்னது, இந்த மாதிரி போற்றாதே ஆற்ற நாள் போய்க்கிறீனே விளக்கு இருக்க மின்மினி புன்காய்ந்தவாரி, நல்ல விளக்கு இருக்குது மின்மினி பூச்சி இருக்குன்னு அது போய் விளக்குன்னு கருதுது. அது போல அருமையான சைவ சமயம் இருக்கு, இங்க தமக்கை யார் இருக்கு, அவங்க காலத்திலேயே நாம் போய் இந்த சமண சமயத்தை நம்பினேனே அப்படிங்கிறாரு. அது அவர் சொல்வதனால ஒரு கால் அவர் செய்த, அது மேல் சொல்லாதீங்க, அவர் செய்த இருக்கலாம், அதெல்லாம் போறாங்க தெரியாது எல்லாம் அவரே சொல்வதனால நான் நாவினுக்கறியம் நாளை போவார் எனக்கு தெரியவே இல்லை என்று குற்ற செய்தா தெரியல என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமா சாமி, அவர்தான் தான் அந்த குளத்துல பிறந்தவங்கிறதுக்காக திருப்பொன்கூர்லயே வெளியில நின்று வணங்கினாரே தவிர அவருக்காக நந்தி விலக செய்தாரே தவிர தான் உள்ள போய் ஒன்னும் காணலையே. அதே போல தில்லைய காணும்ன்ற வேட்கை வந்தது, ஆசை வந்தது, ஆசை வந்த போலியே நாம உள்ள போகக்கூடாதே என்ற எண்ணத்தினால்தான் மீண்டும் தில்லைக்கு போறார். போய் அப்படியே அந்த நான்கு பரமும் சுற்றி சுற்றி வர்றாரே தவிர உள்ள நுழையிலேயே. பெருமானவருடைய அன்பு கண்டு அப்பா ஏப்பா அந்த ஒரு வேண்டி செய்யுங்கப்பா அதுல இறங்கி அவர் வந்து எனவே நாம நாளை போவார் செய்த கூட்டம் எனக்கு நான் எழுதிதான் இருக்கிறேன். அவசிய தேவாலயத்தில இந்த பாட்டு வச்சிருக்கு. நான் நாளை போவார் செய்த குற்றம் யாதன அடியனுக்கு விளங்கிட்டுள்ளது திருவருள் என்று எழுதியிருக்கேன். ஆனா எல்லாம் அவரு நடராஜாவை பாக்கணும் பாக்கணும் சேர்த்தப்பா நோனோ அது எப்படி சொல்ற எனக்கு விளங்கல. ஆனா நீங்க சரி அப்படியான செய்தது குற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் சுந்தர ஒரு பெரிய ஞானி சொல்லவர் குற்றம் செய்தவர் என்று சொல்றவரும் ஒரு பெரிய ஞானி அந்த அவர் நானே நம்ம ரெண்டுக்கும் எங்கேயோ இருக்கிறோம். அதனால விளங்கல எனக்கு விளங்கல. நாளை போவார் அப்ப கற்ற சூதன் அவரு அடிவருக்கு எல்லாம் உணவு கொடுத்தார். ஆனா அதுல வைக்க அது கொஞ்சம் அப்படிங்கறதுனால அது கற்ற சூழ்நிலை. நற்சாக்கியம் அது கூட எனக்கு படல சாக்கியம் கூட. ஏன்னு கேட்டாரு பார்த்தார் பெருமானே ரொம்ப நாளும் சாக்கியராங்க பெருமானை பார்க்கும் வெறுமையோடு பாக்கிறமே அப்படின்னா ஒன்னும் கிடைக்கல சிவஜிவா சிவஜிவான்னு எடுத்து ஒண்ணு போட்டு அது கல்லு கல்லால் எடுத்து அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக நோக்கணும். அவர் கருத்தின்படி அது மலர் அவருக்கு பெருமானு கண்டார் எது ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னா வேற ஒன்னும் பக்கத்துல எதுவும் இல்ல சிவ சிவ இது ஒண்ணுதான் இருந்தது அது அன்போடு செஞ்சிருக்காரு. அவரு அந்த எல்லாருக்கு அடிச்சாருன்னு அப்படிலாம் என்ன சொல்றது பிடிக்கல அல்லவா. அதனால அதுவும் விளங்கலதான். சாத்தியன் சிலந்தி சத்தியமா ஒண்ணுமே செய்யல. சிலந்தி என்ன செஞ்சது என்ன செஞ்சது திருவானைக்காவல் பெருமான் இந்த மாதிரி வெயில் பட்டது. வெயில் பட்ட உடனே அதுக்கு என்ன வந்து தீர்த்து வாங்க தெரியாது பாவம் சிலந்திக்கு முழு கை கழி வாங்க தெரியாது கட்ட தெரியாது. அதனால பாத்துது சிவசிவா சிவசிவா பெருமான் திருமேனியில் அடாராடா அப்படி வெயில் படுதே அப்படின்னு நினைச்சிட்டு தன் வாயினால இப்படியே இருக்கு இதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டலாம் அப்புறம் அப்படிதான் செஞ்சிருக்கணும் பாவம். அந்த திருமேனி மேல வெயில் பட்டத தன் வாயினால அப்படியே அது ஒரு ஊண்டு நூல் அது வந்து இந்த சிவலிங்கம் தெரியுமே இந்த அளவு இருந்ததுன்னு சொன்னா இது இங்கே இங்க கொஞ்சம் இது இந்த இப்படி பிடிக்கணும் இந்த சிவலிங்கத்தை பிடி இந்த வர சிவலிங்கத்தை பிடி வந்தா இதுக்கு ஏறத்தால அதுக்கு அரை நாளே ஆயிருக்கும். ஏன்னா அந்த நூல் என்ன நூடு நூல் அதனால இப்படியே இப்படியே செஞ்சது. அது என்ன தப்பு நீங்க எனக்கு உலகம் எச்சில் அப்படிங்கிறாங்க சிவ சிவ இது எச்சிலாயின் வாயில கடிச்சு பார்த்தே கொடுத்தாரு அது கடிச்சு பார்த்து கொடுத்த மேலும் ஒரு பொருளை அடித்து கொடுத்த அப்படிலாம் வேணா வேணா ஒரு கால் அப்படி போலாம். அதனால சிலந்தி செய்தது அடியனுக்கு விளங்கவில்லை. வாயினால் உழுந்த போதே வந்து இந்த மாதிரி அவர் போயிடாத்துல வீட்டுல போயிருக்க பாத்தியாப்பா உடம்புல உங்க மனைவி ஊதன இடம்தான் ஒண்ணும் இல்லாம அப்படியே சிவப்பா இருக்குது மற்றதெல்லாம் பாத்தியா கொப்பளத்த அப்படின்னு காட்டினாரு. எனவே சிலந்தி சொன்னது ஆறறிவுடைய உயிர்கள் இப்படி சொல்லும் போது அது பாவம் மூன்று நான்கு அறிவுடையது எனக்கு நான் சிலந்தி செய்து எனக்கு விளங்கணும். கொலையில் கொடியாறு வேந்தொடுத்தல் பைங்கூர் கலைகட்டம் யார் தவறு செய்யற அவன் தவறு எதுக்குதான் செய்யணும் நீக்கத்தான் அதுக்கே என்ன பண்றது. ஆனா ஒண்ணு அது கருத்து வேற அதுக்கு அதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டா இந்த மாதிரி கருத்து வாய்நாள் நூல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதனால இது உள்ள நுழைஞ்சது பிடிச்சி அழுந்த அதுவும் அடிச்சது இதுவும் கடிச்சது சிவசிவ ரெண்டும் போட்டுது. அதனால என்ன இப்படி எல்லாம் பார்க்கும்போது அந்த பாடலுக்கு உரை சுந்தரர் திருவுள்ளம் என்ன கருதியதோ அதுக்காக அவரும் ஞானி அதுக்காக அவரு குற்றம் இல்லைன்னு சாதிக்கவும் கூடாது. இந்த இதுதான் குற்றம் என்று சொல்லவும் கூடாது. விளங்கினதே இப்ப நான் விளங்கல மற்றது அடியேனுக்கு விளங்கவில்லை திருவருள் என்று விடுவதுதான் நல்லது. திருவள்ளு வாங்கிய வருவார் தல்லாமை மேற்கொண்டொழுகள் கசடர வல்லதும் ஐயம் தரும். இந்த ஒன்று தெரியாத தெரிஞ்ச மாதிரி பாவனை பண்றதை விட அதை விட்டுறது நல்லதுப்பா அதான் அறிவு. சிவசிவ சுந்தர மீதும் நமக்கு குற்றம் சொல்ல முடியாது. அது அடியனுக்கு விளங்கல அது சொல்லக்கூடாதயா எனக்கு விளங்கலன்னு சொல்றேன் அப்படிதான் இருக்கிறோம். அது கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் கூட பாவது இல்லையா அப்படி இப்படி மன்னிக்குன்னு பெருவழி சொல்லுது எனக்கு அது நான் சொல்லிடுவேன். இப்படிப்பட்ட அருமையான பாடலை பாடிய இடம் எப்போ இப்படி ஏர்கோன் கழிக்காம நாடும் இவரும் ரெண்டு பேரும் ஒருங்கு வந்து ஆமா சாக்கியம் சிலந்தி கண்ணப்பன் கண்ணப்பர் தான் அவரு சொல்றாரு கணம்புள்ளர் என்ன பண்ணாரு முடியறது அது கூட என்னன்னு கேட்ட திருவள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு அதனால இது உரியர் பரவாயில்லை. பரவாயில்ல நான் சொல்லல, ஏன்னா சுந்தரத்தில் கொடுத்த சொல்றேன். அதனால தெரியல யாதோ அறியே, அவ்வளவுதான். அறியாமையே நம்பால் ஆக்கிக்கணும், அறிவுடனே அவள் பாலா அறியாமையே நம்ப இப்படி எல்லாம் கணக்கான அவ்வளவுதானே சுருச்சிவே. அதனால இப்படி அந்த நாளன் என்று எடுத்து பாடி சில பகல் கழிந்த பின்பு திருமுனை பாடி நாடர் மலர் புகழ் திருவாரூரில் மகிழ்ந்துடன் வந்த ஏயர். பாருங்க இப்படி எல்லாம் எடுத்து பாடி சில பகல் கழிந்த பின்பு திருமுனைப்பாடி நாடர் மலர் புகழ் திருவாரூர் மகிழ்ந்துடன் வந்த ஏயர். ரெண்டு பேருமா திருவாரூர் போறாங்களாம். வந்து குல முதல் தலைவனாரும் கூடவே குளிர் பூங்கோயில் நிலவினா தம்மை கும்பிட்டு உடைந்த நிறைந்த அன்பால். திருவாரூர் வந்து ரெண்டு பேருமா ஒருவருக்கு ஒருவரெல்லாம் சேர்ந்து வன்னியநாத பெருமானை வணங்கி வணங்கி வணங்கி மகிழ்ந்தாரலாம். அப்படி அங்கினிதமர்ந்து நம்பி அருளினால் மீண்டும் போந்து பொங்கிய பிரிவின் மிக்க தம்பதி பூந்து. கொஞ்ச நாள் பாருங்க திருவாரூர் வந்து திருவாரூர்லயும் பல நாட்கள் இருந்து ரெண்டு பேருமா வணங்கி பிறகு அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி ஏயர் போனார் வந்தாராம் வீட்டுக்கு வந்தார். தந்து பொத்தில் தங்கினால் ஏயர் போனார் தமக்கு ஏற்ற தொண்டு செய்தே செங்கன்மால் விடையார் பாதம் சேர்ந்தன திருப்பினோடும். பாருங்க ஏன்னா இங்க ஏறுவன் கழிக்காம நாயனார் தொடங்கணும், இங்கே முடிக்கும் போது அவர் என்ன ஆனார் பெருமான் திருவடி சேர்ந்தார் என்று முடிச்சிட்டார். ஆனா சுந்தர வரலாறு தொடரும் தொடரும். நள்ளிருள் நாயனாரை தூது விட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர் போனார் மலரடி வணங்கி புட்டேன் உள்ளுணர்வான ஞானம் முதலிய ஒரு நாள் ஒரு நான்கு உண்மை செல்லுதீன் தமிழால் கூறும் திருமூலர் பெருமை செப்பேன். சேக்கிடா பெருமான் என்ன செய்தார்னா இப்ப தூது விட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர் போனார் மலரடி வணங்கி. ஏன்னா இது ஏர்வன் கைக்காமல் புராணத்தால ஏயர்கோவன் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நான் கூகிறேன். எங்க புகிறேன் உள்ளுணர்வான ஞானம் முதலிய ஒரு நான்கு உண்மை தெள்ளு தீந்தமிழால் கூறும். போற போக்கிலேயே திருமூல திருமந்திரம் எதை கூறுகிறது அப்படின்னு கேட்டா ஞானம் முதலாக இருக்கிற நான்கையும் கூறுகின்ற திருமந்திரம் என்று அருமை. அப்ப ஞானம் முதலாக சொல்லும்போது கீழிருந்து மேல் வருவார்கள், இவர் மேலிருந்து சொல்லிவிட்டார் சரியை திரியை யோகம் ஞானம். எனவே இறைவனை அடைவதற்குரிய நல்ல நான்கு எதிரிகள் உண்டு. அந்த நான்கு நெறிகள்ல ஞானம் முடிவானது அல்லவா. அந்த ஞானம் முதலாக இருக்கிற நால்வகை நெறிகளையும் விளக்கமாக கூறுகின்ற திருமூலர் என்றார். அப்ப திருமந்திரம் எதை கூறுகிறது நால்வகை நெறிகளையும் கூறுகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட திருமூலருடைய திருவடியை வணங்குவோம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

சைவகுண்டிங்காட்டாடி ஆள் ஒளிப்பட்டழுங்கு வேர்க்கு உய்வதொன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தடியுளியே.

0: அருள்வடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவ தருமோத்தரத்தில் பாவவயல் என்கின்ற ஏலிலே பாவங்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ இருக்கிறது. நூல்களை படித்தால் பாவ புண்ணியம் தெரியும், படிக்காவிட்டால் தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கூட நினைக்க முடியா இருக்கு. தெரியாமல் இருந்தால் ஒரு தொந்தரவும் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டா இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யணுமே அப்படிங்கிற கவலை வரும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டேமேனு கவலை வரும். செய்யக்கூடாது இதை செய்து விட்டால் கவலை வரும். அதனால படித்தவனை விட படிக்காதவன் நல்லது. ஒரு தொந்தரவும் இல்லை. அவன் பாட்டில் இஷ்டம் போல போவான், இஷ்டம் போல செய்வான், இஷ்டம் போல சாப்பிடுவான், இஷ்டம் போல இருப்பான், ஒரு கவலையும் இல்லை. படித்தவனுக்கு அந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். படித்தவனுக்கு தொந்தரவு, படிச்சு விட்டான்னா வேலை கிடைக்கலன்னு கவலை இருக்கும். படிக்காதவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு கிடைச்ச சாப்பிட்டு போயிடுவான். அதனாலே வந்து நூல்களை படிப்பது நல்லதா கெடுதலாங்கிற ஒரு குழப்பம் வருது. இல்ல குழப்பம் வருதா இல்லையா? வருது. ஆனாலும் படிப்பது நல்லது. ஆனாலும் படிப்பது நல்லது. மனித ஜென்மமாக பிறந்து இந்த நாட்டிலையும் பிறந்து படிக்க வேண்டிய நூல்கள் இருந்து அதை படிக்காமல் விட்டு விட்டா எவ்வளவு குறை. அதனாலே படிக்கிறது நல்லது, அதன்படி நடப்பதும் நல்லது. படிப்பதும் நல்லது, அதன்படி நடப்பதும் நல்லது. அதனாலே வந்து நூல்கள் மூலமாக பாவம் இது புண்ணியம் இது என்று தெரிந்து கொள்வதும், அதை தெரிந்து கொண்ட பிறகு அதற்கு தகுந்தாறு போல என்ற வரையிலும் நடப்பதும், என்ற வரையிலும் நடக்கும். என்றாலும் பாவத்தை செய்யாம விட்டலாம். அதனால பாவத்தை செய்யாம விட்டலாம், புண்ணியத்தை எந்த வழியும் செய்யலாம். அந்த முறையில இதுல என்ன சொல்றாருன்னு இந்த பாடல்ல இந்த தோழன்கிற ஒரு வாக்கியம் இருக்குது பாரு. தோழன், தோழன் என்ன நண்பன். தோழம்ங்கிறது பெரிய புராணத்திலையும் ஒரு சிறப்பாகத்தான் வருகிறது. யாரு தோழனாக இருந்தாரு? சுவாமி சுந்தரருக்கு தோழராக இருந்தார். சுவாமி சுந்தரருக்கு தோழராக இருந்தார். சுந்தரருக்கு சுவாமிக்கு சுந்தர தோழர் அல்ல, சுவாமிக்கு சுந்தரருக்கு தன்னை தோழனாக தந்து விட்டார். அப்படி அந்த தோழமையே அதுல பார்க்கிறோமா? உலகத்திலே வாழ்கின்ற காலத்துல நண்பன் தோழன் இல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையில நண்பர்கள் தோழர்கள் இருப்பார்கள். அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தவாறு, கல்விக்கு தகுந்தவாறு தோழர்கள் இருப்பார். இந்த தோழன்ங்கிறத நட்பு என்றும் சொல்லுவது, நட்பு என்று சொல்லுவது நண்பன் என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட தோழனாக இருக்கிறவன் துன்பம் வந்த காலத்துல அவனுக்கு உதவ வேணும். துன்பம் வந்த காலத்துல அவனுக்கு உதவ வேணும். நன்மையை சொல்லவன், தீமைய வந்து களைய வேணும். அவன்கிட்ட தீமைய களைய வேணும். அவனுக்கு துன்பம் வந்த காலத்துல நீக்க வேணும். அவனுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது. அதனால நட்பு என்பது வாழ்க்கையில மிக முக்கியமானது. நட்பு என்பது வாழ்க்கையில மிக ஒரு முக்கியமான பாத்திரம். இப்ப மனைவி எப்படி முக்கியமோ, பிள்ளைகள் எப்படி முக்கியமோ, சகோதரங்கள் எப்படி முக்கியமோ, தாய் தந்தை எப்படி முக்கியமோ, அது போல நட்பு முக்கியம். தோழன் என்பவன் தாய் தந்தை தன்னுடைய மனைவி முதலானவர்களை விடவும் கூட உபகாரம் செய்வான். நல்ல தோழன் அமைஞ்சிட்டான்னா அதனாலே ஒரு நல்ல நட்பினாலே அவனுக்கு உயர்ந்த பலன் கிடைக்குது. இப்ப சுந்தரருக்கு சேரமான் பெருமாள் நட்புடையவராக இருந்தார், தோழராக இருந்தார். சேரமான் தோழர்னு பேர் சுந்தரருக்கு, தம்பிரான் தோழர்னு ஒரு பெயர், சேரமான் தோழர்னு ஒரு பெயர். அதனாலே சுந்தரர் தோழராக அவர் கொண்டபடியினாலே, சுந்தரருக்கு தோழராக இருந்தபடியினாலே அவர் வந்து கைலாயத்துக்கு போகும்போது குதிரையில இவர் ஏறி போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆதாரம் பயில் அரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாடினில் ஆடல் வெம்பரி மீதேரியமாக இலை இலையேகி அங்க போய் ஆதி எந்த ஒரு அசுபாடு முடியான வாய்ப்பு கிடைச்சது அது தோழமையினால். இதை வந்து குஷேல வாக்கியத்துல மகாவித்வான் மீனாட்சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு பொன் பூமி பொருள் மற்றது எது இருந்தாலும் நல்ல நட்பு இல்லைன்னா அவனுக்கு எல்லாம் இல்லாதது போலங்கிறார். நல்ல நட்பு உடையவனாக இருந்தா மற்றதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கிறது போல. பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் புந்தியுள்ளான் ஆயிடினும் என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவர் நட்பு இல்லானேல். பொன்னில்லான் பூமியில்லான் புந்தியில்லான் ஆயிடினும் என்னில்லான் ஆவனவன் இருந்தவர் நட்பு உள்ளானேல் அப்படின்னு அதே பாட்டை மடக்கி சொல்றார். அதனால எப்படி தோழன் என்கிறது வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரம். அந்த மாதிரி தோழமன் இருக்க வேணும். அப்படி தோழனாக இருந்து தோழனுக்கு துயரத்தை செய்யப்படாது. தோழனுக்கு பாலுக்கு காவல், பூனைக்கு தோழன் ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா? பாலுக்கு காவலா இருப்பான், பூனைக்கு தோழனா இருப்பான். பாலை காவல் பண்றேன்னு சொல்லிட்டு பூனை வந்து அதை குடிக்க விட்டுட்டான்னா, அது போல இவனுக்கு நட்புடையவனாக இருந்துகிட்டு எதிர்கிட்ட காட்டி கொடுத்துட்டான்னா அப்படி இருக்கக்கூடாது. இப்ப சகுனி அப்படித்தானே இருந்து துரியோதன குடிய கொடுத்த. அது போல தோழமை உண்டு சலஞ்சை குண்டர்கள் பார் அருணகிரிநாதர். தோழமையும் வெளியில நட்பனை போ நல்மனை போல நடிச்சுக்கிட்டு சலஞ்சை குண்டர், ஜலம்னா வஞ்சனை செய்கின்ற குண்டர். அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்ம கிட்ட நல்ல மாதிரி நடிப்பான், நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கவி. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞானத்தங்கவி என்பது ஒரு பாட்டு. உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு? நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கவி. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞானத்தங்கவி. நல்ல பாட்டு. அதனாலே அப்படி வந்து தோழன் என்று சொன்னால் அவன் வந்து வஸ்திரம் அவிழ்ந்த போது கை எப்படி உதவுகிறதோ அது போல உதவுகிறார். வஸ்திரம் அவிழும்போது வாய் சொல்லாமலே சொல்லாமலே கை எப்படி வஸ்திரத்தை வந்து தயார் பண்ணி கொள்ளுகிறதோ பாதுகாத்துக் கொள்ளுகிறதோ அது போல நட்பு இருக்கணுங்கிறார் திருவள்ளுவர். உடுக்க இழந்தவன் கை போல அங்கன் இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படிங்கிறார். அதனால் தோழராக இருக்கிறவன் துன்பம் தரக்கூடாது. இன்பம் தராவிட்டாலும் கூட பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா வெகு பேரு தோழனாக இருந்துகிட்டு துன்பம் தர்றவனா இருக்கிறான். என்ன பண்றது? அவன் விதி. அதனால நட்பு அமைவது அவனுக்கு முன்ன தவத்தினாலதான் அமையும். முன்ன நல்ல தவஞ்சிருந்தா நல்ல நட்பு கிடைக்கும். முன்ன பாவம் செஞ்சிருந்தான்னா கூடவே இருப்பான் இவனை குடிய கெடுக்கிறவன். இவனை கெடுக்கிறதுக்காகவே அவன் இருப்பான். அது மாதிரி நீங்க நிறைய பார்த்திருக்கலாம் வாழ்க்கையில். கூடவே இருந்து கெடுத்து கூடவே இருந்து குளிபரிச்சவன் சொல்லுவாங்க. தோழன் தனக்கு துயரத்தை துய்ப்பிப்பவனும், தோழன் தனக்கு துயரத்தை துய்ப்பிப்பவனும், தோழனுக்கு துயரத்தை செய்பவன். துரிசனுக்கும் துரிசருக்கும் ஏழைவாக நடிகாறு இடதை செய்வும் செய்தான். ஐயால துரிசு என்கின்ற குற்றத்தை அறுப்பவனாகிய ஏழைவாகன் ஒருத்தர் இருக்கிறான். ஏழை பாகன், அதாவது ஏழை பங்காளரே ஏழைவாகன் வேறு. அதனாலே அப்படி ஏழைவாகனாகிய சிவபெருமானுடைய அடியார்களுக்கு இடரை செய்பவன், இடர் செய்வதற்கு ஒத்துழைப்பு தந்தவன், அடியாருக்கு இடரை செய்பவன், செய்பவனுக்கு வழி சொல்லி கொடுத்தவே ஒத்தாசையா இருந்தவன். அதனாலே அடியார்களுக்கு துன்பம் செய்யவே கூடாது. சிவனடியார்களுக்கு துன்பம் செய்யவே கூடாது. சிவனடியாருக்கு ஒரு துன்பத்தை நீக்கவன். அப்படித்தானே எரிபத்த நாயனார் சத்தியநாயகன் நல்லா இருந்தாங்க. அதனாலே அடியார்களுக்கு துன்பத்தை தந்தானால் அவனுக்கு நரகம் தப்பாமல் கிடைக்கும். அடியார்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது. அடியார் மனஞ்சலிக்க எவராகிலும் பலிக்க அபராத வந்து கட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து சிச்சு என நால்வரும் சிரிக்க அனலோடு அளந்து செத்து விடுமாவோல் என்பது திருப்புவன். அதனாலே பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தங்கலங்கிட தீவினை செய்தவர் அத்தமும் ஆயுடும் ஆண்டொன்றில் மாய்ந்திடும், ஆண்டொன்றில் மாய்ந்திடும் சத்தியம் இது சதானந்தி ஆணையம் என்பது திருமந்திரம். அதனாலே அடியார்களுக்கு துன்பம் தரக்கூடாது. ஏழைவாகன் அடியாரை இடரைச்சியும் இசைவும் இசைந்தான். அப்படியாச்ச. அதற்கு மேலே பாலன்று அறநூல் பழித்த பொருள் பண்டவனை கொண்டு உண்டவனும் உண்டான். அறநூல்களிலே இந்த பொருளைத்தான் உண்ணவனும் இந்த பொருளை உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீதி நூல்களிலே இன்ன பொருளை உண்பது இன்ன பொருளை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லு. அதனால உண்ணக்கூடாத பொருளை உண்ணக்கூடாது, உண்ணக்கூடாத பொருளை உண்ணக்கூடாது. உண்ணக்கூடாத பொருளை உண்ண உண்டால் அதனாலே அவனுக்கு புத்தி கெட்டு போகும், புத்தி கெட்டு போகும், பாவம் சேர்ந்துடும். அதனால சாப்பிட்றதுல இருந்து அவனுக்கு புத்தி உண்டாது. அதனால சாப்பிட்றதுலயே ராசத உணவு தாமத உணவு சாத்விக உணவுன்னு இருக்குது. சாத்விக உணவு ராட்சச உணவு தாமத உணவுன்னு இருக்குது. பழைய சோறு பழைய கீரை பழைய குழம்பு புளிச்ச மோர் ஊசி போன வடை இதெல்லாம் தாமத உணவு. இதெல்லாம் பெரியமா திங்கிறவனு இருக்கிறேன், எந்த நேரத்து கிடைச்சாலும் திங்கிறவனு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து தாமத உணவுன்னு பேர். அதுக்கு மேலே வெங்காயம் மிளகாய் காரசாரமா இந்த பொருள் வந்து புளிப்பு அது இதெல்லாம் அதிகமா சேர்த்து சாப்பிடறான் பாரு, அவன் ராட்சச உணவு, அவனுக்கு ராட்சச குணம் இருக்கும். அவனுக்கு காரமா சாப்பிடுவான், அதிக காரம் வச்சு சாப்பிடுவான். வெங்காயம் பூண்டு ராட்சச உணர்வுகள், சூடா இப்படி பல பொருள்ல காரசாரமா சாப்பிட்டு காரசாரமா பேசுவான். அது ராட்சச குணம் இருக்குது, ராட்சச உணவு இருக்குது. அதுக்கு மேல சாத்விக உணவு தான் பால் பழம், நல்ல புதிய அன்னங்கள், நல்ல கனி வர்க்கங்கள், இப்படிப்பட்டது சாத்விக உணவு. கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் உரி இதுகளெல்லாம் சாத்விக உணவுன்னு பேரு. சாத்விக உணவு உண்டானா சாத்விகமான குணம் இருக்கும், உணவை போல குணம் உண்டாகும், உணவை போல குணம் உண்டாகும். இப்ப பால் குடிச்சா தெம்பா இருக்கும், தண்ணி போட்டோம்னு வச்சுக்கோ, சாராயத்தை குடிச்சோம்னு வச்சுக்கோ, என்னமா இருக்கும் அது, அது நல்லாவே உள்ள போனா அது நல்லாவே தெரியும். அது அதனால அது பாரு, உணவுனாலே நன்றாகவே தெரிகிறது. உள்ள சாப்பிட்ட பொருளினாலே அவனுடைய குணம் வேறுபாடு, செயல் வேறுபாடு, சொல் வேறுபாடு எல்லாம் நன்றாக தெரிகிறது. ஆகையினாலே அறநூலிலே பாலன்று அறநூல், அதனால அறநூலிலே இது தகாத பொருள், இது மோசமான பொருள், இது உண்ணக்கூடாது என்று பழித்த உணவை உண்ணுகின்றவனும். அதற்கு மேலே வாழும் வனத்து ஆமாக்களையும் வருத்துமவனும் அயலுறவே. அதனால ஆமாக்கள் என்று சொன்னால் பசுக்கூட்டங்கள், பசுக்களை துன்பப்படுத்துகிறவன், பசுக்களுக்கு இடையூறு பண்ணுவன். பசுக்கொலையே நிறைய நடக்குது உலகத்துல, அதனால பசுக்களுக்கு துன்பத்தை தருபவன். பசுக்களை உழவுல கட்டுறவன், வண்டியில கட்டுறவன், மேற்கெல்லாம் அதிகபட்சம் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வச்சு இந்த டிராக்டர் வந்த ஒருபாடு. அதனால இப்படி பசுக்களுக்கு எந்த வகையிலும் துன்பத்தை தரக்கூடாது, பசுக்களுக்கு வேண்டிய உபசாரத்தை செய்யணும். பசுக்களில் தான் வந்து தேவர்கள் எல்லாம் வீற்றிருக்கிறார்கள், அதனாலே பசுக்களுக்கு துன்பத்தை கொடுப்பவனும். ஆக்களனையும் மார்க்கத்தில் அடவி அதனுள் அரும்பதியுள் பார்க்குன்மதித்த பட்டினத்தும் பழுதே அழலை படுப்பானும். அதனால பசுக்கள் தங்கி இருக்கிற தொழுவத்திலும் வாசலிலும் நல்ல காடுகளிலும் கோயில் பக்கத்திலும் நகரங்களிலும் தீ வைப்பவன், தீ வைப்பன் இருப்பு வைப்பவன். ஏதோ ஒரு காரணத்தினாலே அவன் வந்து அவனுக்கு ஒரு எதிர்ப்பு, பல வகையான ஒரு தீய குணத்தினாலே அவகையில வச்சு கெடுப்பவன், கொளுத்துபவன், அப்படி வைப்பவன். நீக்கு மதுவை உண்டானே நிகரே, அதனால அப்படி படுப்பவனும் மதுவை உண்டவனும். நிதி முதலும் காக்கு மனையோர் கரி பரிதேர் கவினார் மணியும் கவர்ந்தானும். யானை குதிரை தேரு அதற்கு வேறு ரத்தனம் முதலான பொருளை திருடியவனும். திருடுதல், கல் குடித்தல், நெருப்பு வைத்தல் இதெல்லாம் பாதகங்களிலே ஒரு சிறப்பான பாதகங்கள், பாதகங்களிலே சிறப்பான பாதகங்கள். அதனால இந்த பாதகங்களை செய்தவனும். கதலி எழுவாய் கரும்புருவாய் கந்தமணி சந்தனம் உயர்ந்த புதிய இலையில் குங்குமமாதி புனைய வினிய துயிலாதி பதமே பாணி பயில்வனவும் பற்றி நானும் பழுதுறவே இதமாங் கணகன் தனைச்சோர்வீர் பெற்றார்க்கினையே பேசுங்கள். அதனாலே அதற்கு மேல இப்படி வாசனை பொருளையும் கரும்பு கரும்பு வாழை முதலான பொருள்களையும் தங்கத்தையும் திருடியவனும். அடுத்த ஒரு பொருளை இப்படிப்பட்ட பொருளை திருடியவனும். அதற்கு மேலே பெறுதற்கரிய பாத்திரத்தை பெற்றும் பெற்ற கன்னிகையை செறிவித்திடுதல் செய்யணும். அதனால நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு அந்த மாப்பிள்ளைக்கு தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் வைத்திருப்பவனும், கிடைத்தும் கொடுக்காமல் வைத்திருப்பவனும் செய்யானும். சிறந்த புதலன் மனைவியோடு அறிவிறு பரிந்து அகத்தினுடும் பசியினுடு அணைந்தானும் புறையிற் பயந்த புதலியுடும் புலச்சியுடனும் உணர்ந்தானும். அதனால தகாத வழியிலே வந்து சிற்றின்பத்தை செய்தவனும். அறிந்து மனையால் அவலத்தை அவளை துறவாத அணைவானும். அதனாலே மனைவி தவறு செய்வதை அறிந்தும் அதனால அந்த மனைவியை துறவாதவனும். சிறந்த குறவன் மனைவி செறிந்தார்க்கினையே செப்பிய விதம் திறந்தான் மகாபாதகம் சிறுமைத்ததனார் பாதகம் என்று அறைந்தான் இதனுக்கு அனித்தான உபாதகமும் இனி அறைவான். இப்படி தகாத காரியங்களை செய்கின்றவனும் அதனால நரகத்துக்கு போய் வெகுகாலம் கிடப்பான் என்று இதிலே சொல்லுகிறார். அதற்கு மேலே மறையோர்க்கெனவே வைத்த பொருள் மதியாததனே வபினனும். அதனால மறையோர் என்ற பிராமணர்களுக்காக வைத்த பொருள்களை, பிராமணர்களும் அடியார்களும் சிவாலயமும் ஒன்று, பிராமணர்கள் அடியார்கள் சிவாலயம் இவர்கள் எல்லாம் ஒன்று. இவர்களுக்காக வைத்த உருளை களவு செய்தவன், அதை வந்து தவறான வழியிலே பற்றி கொண்டவனும், அந்த பொருளை அபகரித்து கொண்டவனும், அபகரித்து கொண்டவனும் நிறையார் பெரியோர் நிதி அதனை நிறந்து கவர்ந்த நிலையிலையும், பெரியோருடைய செல்வத்தை கவர்ந்து கொண்டவனும், பிறரால் அதனுக்கு இடையூறு வேணும் அவனும், மற்றவர்களாலே அதுக்கு இடையூறு செய்வனும் பெரியோருடைய பொருள்களை. அறிவும் அருளும் உடையமெனும் அகந்தையுடைய அவலனுமே. ஒருவனுக்கு அறிவு அருள் என்பது முன்னே பிறவியினுடைய தவத்தினாலே கிடைப்பது. அறிவும் அருளும் பல்லூலி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகுங்கிறார். அறிவு என்பது சாதாரணமான பொருள் அல்ல, அறிவுங்கிறது சாதாரணமான ஒரு பண்பு அல்ல, பெரிய உயர்ந்த பண்பு. அறிவுன்னா புரியுதா? அறிவுன்னா நல்லதை செய்வது தீயதை விட்டு விடுவது, நல்லதை பேசுவது தீயதை பேசாமல் இருப்பது, நல்லதை நினைப்பது தீயதை நினைக்காமல் இருப்பது, அறிவினாலே வந்து பிறருக்கு துன்பம் செய்யாமல் நன்மையை செய்வது, இது அறிவுன்னு பேர். அறிய வேண்டிய பொருளை அறிவது அறிவுன்னு பேர். அறிவால் அறிந்தும் இருதால் இறைஞ்சு அடியார் இடைஞ்சல் அடைவோனே என்பது திருப்புகள். அறிவை அறிவது பொருளனருடைய பெருமாளே என்பது திருப்புகள். அதனாலே அறிவு என்பது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை, அறிவு இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறான், அறிவு உள்ளவன் கொஞ்சம் தான். ஆனா அறிவு இல்லாதவனு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான்னா, நான் அறிவுடையவன் தான் நினைச்சுக்கிட்டேன். அவன் அறிவில்லாதவன் சொன்னா அவன் கோவிச்சுக்குவான், அறிவு இல்லாதவன் அப்படின்னு சொன்னா கோவிச்சு. உண்மையா அவனுக்கு அறிவு இருக்காது, இருந்தாலும் அவனை சொன்னமுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவான், ரொம்ப கோவம். அறிவு இல்லாதவன் அறிவு இல்லைன்னு சொன்னா கோவிச்சு ரொம்ப கோவம். அதனாலே அறிவும் அருளும், அருளும்னா இரக்கம், தர்ம குணம் இரக்கம், இந்த பண்புகள் வந்து சாதாரணமா எல்லாத்துக்கும் அமையாது, எல்லாத்துக்கும் சாதாரணமா எங்கேயும் சிலருக்குத்தான் அந்த பண்பு அமைஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இந்த அறிவும் அருளும் இருந்தாலும் கூட நாம் உடையவர்கள் என்று அகந்து இருக்கக்கூடாது. நான் அறிவுடையவன், நான் அருளுடையவன் என்கின்ற அகந்து இருக்க. அப்படி அகந்தையுடையவனும் விடைத்து தவறை வெகுழ்வானும், அதையால தவறை என்றால் தவமுடைய அடியார்களை மிக கோபிப்போனும், சினந்து கோபிப்போனும், விடம்பம் உளத்துள் விரவினனும். விடம்பம், விடம்பம்னா மனத்திலே வந்து வேறொரு தகாத எண்ணத்தை கொண்டவனும், விரவினனும். இடுக்கண் கெடுத்த இனியாரை என்ன அவலத்திண்ணியனும், தனக்கு துன்பம் வந்த காலத்திலே அந்த துன்பத்தை நீக்கியவர்களை மறந்தவனும், துன்பத்தை நீக்கியவர்களை மறந்தவனும். துன்பத்தை நீக்கியவனை மறக்கவே கூடாது. நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பிரிது, அதில் நன்றி கொள்ளக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாது. அதனாலே அப்படி துன்பத்தை கெடுத்தவர் இனியவரை மறவன், மறந்தவனும். தடுக்கல் அறிய ஆசையுடன் போகவதத்தை தரிப்பானும், ஆசையை தடுக்காமல் அதையாலே பொருள்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உடையவனும். கொடுக்க சிறிதும் குறியாது கொள்ளும் கருத்தை உள்ளவனும், அதனால பிறருக்கு கொடுக்கப்படாது நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் உள்ளவனும். பிறருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம எப்படியாவது நம்ம அங்கிருந்து பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவனும். அதனாலே இந்த கொடுப்பது என்பது எல்லாருக்குமே வராது, எல்லாருக்குமே அந்த எண்ணம், எங்கேயோ சிலருக்கு தானே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு இருந்து எண்ணம் இருக்கும். அதற்கு மேல கொடுக்க வேணுமே தவிர கொள்ளுவதற்கு நினைக்கப்படாது. கொள்வதற்கு நினைக்கிறது என்று சொன்னால் தானே கொடுப்பதை, மகிழ்ந்து கொடுப்பதை, தானமாக கொடுப்பதை ஏற்றுக்கொடுப்பது. அப்படி கொடுக்க சிறிதும் குறியாது கொள்ளும் கருத்தே உள்ளவனும். மானா உளத்த வஞ்சனும், வஞ்சகனும். அதனால மனசிலே எப்போதுமே ஒரு வஞ்சனையுடையவன் நிறைய பேர் இருக்கிறான். எப்படியாவது அவனுக்கு எடுக்கணும், எப்படியாவது அவனுக்கு இடைஞ்சல் பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும், அவன் கெட்டு போட்டு, இப்படிப்பட்ட வஞ்சகமான எண்ணம் வந்து பார்முழுதாய் விசும்பாயி வாரமதா அடியாருக்கு வாரமாகும், வஞ்சனை செய்வார்க்கென்றும் வஞ்சனாகும் என்பது திருத்தாண்டகம். அப்படி வஞ்சகனும் வைரமுடைய மனத்தினும், வைரமுடைய மனத்தின்னு சொன்னா மனம் ரொம்ப கெட்டியா இருக்கிறது கல் போல. அதுக்கு மேல ஒருவன் செய்த தீமை நினைச்சுக்கிட்டு இருந்து அவன் வஞ்சகனும். பெருமை இல்லாத சிறுமையுடைய உள்ளமுடையவனும் வைரமுடைய மனத்தினும். வைரமுடைய மனத்தின்கிறத இரக்கம் இல்லாத மனசு ஒண்ணு, அதற்கு மேல தீமை யாராவது தெரியாம ஏதோ தவறு செஞ்சிட்டான் அவர் நினைச்சுக்கிட்டே இருந்து அவனுக்கு பின்னாடி கெடுதல் பண்றது மறக்காம, கெடுதலை மறந்துடணும், நல்லதை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா சில பேர் சாமானியம் மறக்கவே மாட்டான், சாமியை வாய்த்த போது அவனை கெடுதல் பண்ணும், நம்மளுக்கு ஒன்னு செஞ்சாலும் அவனுக்கு 9 கெடுதல் பண்ணணும் என்று நினைப்போனும். பூனாறு மொழையை மனஞ்செய்து புணர்ந்தான் இருக்க புலனிழந்த பானார் மொழியை பைங்கிழியை பனைத்தூளினையை பயின்றதனால் ஏனான் என்னும் இரண்டினையும் கண்ணா வெண்ணா எளியனுமே கொழுநந்தனையே தெய்வமென குறித்து தரும நெறிகோனா அது ஒழுகும் வரத உத்தமியை நொய்யலெனவே உளத்துணுன்னு. அதனால கணவனையே தெய்வம் என்று வணங்குகின்ற தரும நெறியிலிருந்து தவறாத ஒரு உத்தமியை வந்து தீயவள் என்று சொன்னவனும் தீயவள் என்று எண்ணுபவனும் இழுதைதானும் இவள் எளியள் என்று அவடினைத்தோளை தழுவக்கருதும் தண்ணியனும் இப்படிப்பட்ட தகாத எண்ணம் உடையவனும் கரிசு சிறிதும் கருதாத கவினார் மறைவிற்கண்ணியே துரிசு உடையளவள் என்று சொல்லும் அவள துர்ச்சனனும் ஒருவன் சிவன் உண்டு என்று உணர்ந்த பணவந்தனை தேர்ந்து உதவாதே பரிவும் அறிவும் உடையனை மற்றொருவர்க்கு உதவும் பழியினனும். ஐயாலே சிவபெருமான் ஒருவன் உண்டு என்று ஒப்பற்ற கடவுள் என்று உள்ளத்திலே எண்ணுகின்ற அறிவுடைய குருவை அடையாதவனும் அந்த குருவுக்கு உதவாதவனும் அந்தனனுக்கு உதவாதவனும் பிறருக்கு நல்லவர்களுக்கு உதவாமல் தீயவர்களுக்கு உதவுகின்ற குற்றமுடையவனும் அதற்கு மேலே தர்ம மனமே பரமாதி நான்கும் தலைமை இடை மணந்தால் உருவன் உறுத்தி எனும் மிவர்தம் உப்பிற்பறிவுற்று கரிதிற்கடை மூன்றாசுரமும் கடை என்றவற்றை கழியாதே விரைய விளைந்து விதித்த மொழியை விடுத்தாரும். இதெல்லாம் வந்து பிரசாபத்தியம் ஆரிடம் தெய்வம் பரமம் என்கின்ற முறையிலே வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் தவறான வழியிலே திருமணம் செய்து கொள்வோனும் திருமண விதிகளை ஒதுக்கிவிட்டு மனம் புரிந்து வாழ்கின்றவர்களும் அதுதான் நிறைய நடக்குது. இப்போ திருமண விதிப்படி செய்யாமல் மந்திர விதிப்படி செய்யாமல் முறைப்படி செய்யாமல் தவறான வழியிலே செய்கின்றவனும் உலக இயல்பை ஒளிந்தாரை உதவியர் பொருள் என்று உரைப்பானும் உலக இயல்பை ஒளிந்தவர்கள் உலக இயல்பை ஒளிந்தவர்கள் ஞானிகள் ஞானிகள் வந்து உலக இயல்பை ஒழித்து வந்து கடவுளை நினைத்து கொண்டு இருப்பவர்கள்ட்ட சென்று பொருள் கேட்பவனும் கடவுளை நினைத்து கொண்டிருக்கிற ஞானிகள்கிட்ட சென்று பொருள் கேட்பவனும் நிலைமை தளரி தாங்காத நீங்கும் பாங்கில் அடியானும் தன்னுடைய நிலைமையானது தளர்ந்த போது அந்த தளர்வை நீக்காத ஐயாலே சுற்றத்தார்களும் அடியானும் சலமில் சதியை தனப்பானும் சலமில் சதியை தனப்பானும் குற்றமில்லாத ஒரு நல்ல செயலை விட்டவனும் சலமில் சதியை தனப்பான் நீங்கினவனும் சாற்றி பொழுதும் சலஞ்செய்து கொலையை புரியும் குடியானும் குணத்தார்தமையும் கொதிப்பாலே ஐயாலே சலத்தினாலே கோபத்தினாலே கொலை செய்கின்ற கொடியவனும் நல்ல குணமுடையவர்களை பழிப்பவனும் நல்ல குணமுடையவர்களை பழிப்பவனும் சுற்றத்தவரை துடைப்பானும் ஐயால சுற்றத்தார்களை மிக வெறுத்து தள்ளுபவனும் மிக வெறுத்து தள்ளுபவனும் அதுவும் சில குடும்பங்களில பார்த்தா ஐயால அந்த அந்த அம்மா சொந்தக்காரங்க வந்தா ரொம்ப பிரியமா விருந்து வைப்பா வேண்டிய பலகாரம் எல்லாம் சுடுவாங்க அந்த அந்த ஆளுக்கு அம்மா ஐயாவுக்கு சொந்தக்காரங்க வந்தா கவனிக்க மாட்டான் தடா விடான்னு பாத்திரத்தை போட்டு உடைப்பான் அப்படி சில இடங்கள்ல இருக்குது. ரெண்டு பேர்த்துக்கும் சொந்தக்காரங்க வந்தா உள்ளபடியா உபசரிக்க வேணும் தானே. ஐயாவுக்கு சொந்தக்காரங்க அம்மாவுக்கு சொந்தக்காரங்க தான் அம்மாவுக்கு சொந்தக்காரங்க ஐயாவுக்கு சொந்தக்காரங்க தானே இப்ப ரெண்டு பேரும் சொந்தமாகிட்டே இல்லவா. அதனாலே அப்படி சுற்றத்தவரை வெறுப்பானும் சுற்றந்தளால் என்கின்ற ஒரு திருக்குறள் இருக்குதா ஒரு அதிகாரமே இருக்கிறது அதில் சுற்றத்தவரில் வெறுக்கப்படாது. சுகிதத்தவரை துணிப்பானும் அறங்கள் செய்யும் நல்லவர்களை கொல்பவனும் பற்றி பசுவை படுப்பானும் பசுவை கொலை செய்வனும் பதியை கொலை செய் பழியினனும் அதற்கு மேலே வந்து தகுதியுடைய பதவியில் இருப்பவர்களை கெடுப்பவனும் மற்றை வசியர் வடிவினையும் மாயோடனையும் வதைப்பானும் அதற்கு மேலே வந்து வணிகர்கள் வசியர்னா வணிகர்கள் மற்றைய தகுதியுடையவர்களை கொல்லுபவனும் சிற்றத்துளவர் தங்களையும் செருக்கி சினத்து செகுப்பானும் இதால உழவர் முதலிய தொழிலாளர்களுக்கு துன்பம் செய்வோனும்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிற்றம்பலம்
1: எட்டாம் திருமுறை திருவம்பாவை புறநீர்மை பண் வழக்கத்தில் பௌளி ராகத்தில் பாடப்பட்டு வருகின்றது.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாயரவர். சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: கொங்கை திகிரங்கி நரம்பழுந்து கூடு கண்வன் பல் குழி

திருவாலங்காடு ஸ்ரீ வண்டார்குழலி சமேத ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் ஆலயத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கிறோம். இந்த தலம் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து வடகிழக்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் இருக்கிறது. திருத்தணியிலிருந்து மற்றும் சென்னையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் திருவள்ளூர் அரக்கோணம் ஆகிய ஊர்களிலிருந்தும் பேருந்துகள் மூலமாக இந்த தலத்தை அடையலாம். ஆலவனமாக அதாவது வடாரண்யமாக இருந்தபடியால் இதனை ஆலங்காடு என்று குறிப்பிடுவர். நடராஜ பெருமானுக்கு உரிய பஞ்ச சபைகளில் இந்த தலம் ரத்ன சபையாக கருதப்படுகிறது. பெருமானுக்கு ரத்ன சபாபதீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. எண்தோல் வீசின்று ஆடும் இந்த ரத்ன சபாபதியினுடைய அற்புத நடன கோலத்தை வியந்த வண்ணம் அருகில் உமாதேவியானவள் சமீச்சீனாம்பிகை என்ற பெயருடன் காட்சியளிக்கின்றாள். முஞ்சிகேசர், கார்கோடகர் ஆகிய முனிவர்களுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி பெருமான் இந்த ஊர்தூத ஆண்டவ நடனத்தை காட்டியருள்கிறான். காளியினுடைய செருக்கு அடங்குவதற்காகவும் இவ்வாறு ஒரு காலை உயர்த்தி ஆடுவதாக அமைந்திருக்கிறது. ஆடினார் காளி காண ஆலங்காட்டு அடிகளாரே என்பது அப்பர் சுவாமியுடைய தேவாரம். தலையினால் நடந்து கையிலே சென்ற காரைக்கால் அம்மையார் இறைவனுடைய அருளை அங்கு பெற்று பின்னர் ஆலங்காட்டில் சென்று நம்முடைய கோலத்தை காண்பாயாக என்று அருளிய உடனே அம்மையார் தன்னுடைய தலையினால் நடந்து வந்து தரிசித்த புண்ணிய தலம் இது. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்ற திருப்பதிகத்தை காரைக்கால் அம்மையார் இந்த தலத்தில் அருளி செய்திருக்கிறார். வேளாளர்களுடைய பெருமையை அறிவிப்பதாகவும் இந்த தலம் அமைந்திருக்கிறது. பட்டினத்தடிகள், அருள்மிகுநாதர் ஆகியோரும் இந்த தலத்தை பாடியிருக்கிறார்கள். இந்த கோயிலை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அழகுற திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த கிழக்கு நோக்கிய ஆலயத்திற்கு முகப்பில் 5 நிலை கோபுரம் இருக்கிறது. அதற்கு முன்பாக வெளிமதிலை ஒட்டி ஒரு மொட்டை கோபுரம் வாசலோடு அணிசெய்கிறது. கோபுரத்தின் உட்புறம் சித்திவிநாயகருடைய சன்னதியை நாம் காண்கின்றோம். அடுத்த பிரகாரத்தை கடந்து குடிமரத்தையும் கடந்து உள்ளே சென்றால் தென்திசையை நோக்கி எழுந்தோல் வீசி ஆடும் ரத்ன சபாபதியை தரிசிக்கின்றோம். அருகில் காரைக்கால் அம்மையாரும் எழுந்திருக்கிறார். உட்பிரகாரத்தினுடைய வாயிலில் வடக்கை நோக்கியவாறு காளியினுடைய உற்சவ மூர்த்தி இருப்பதை காண்கின்றோம். மூலவருக்கு வடாரண்யேஸ்வரர் என்றும் தேவர்சிங்க பெருமான் என்றும் திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பிரகாரத்தில் அகோர வீரபத்ர நீன்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அம்பிகையினுடைய சன்னதி தெற்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. வண்டார்குழலி என்ற திருநாமத்துடன் அற்புத காட்சி வழங்குகின்றாள் இந்த அம்பிகை. இந்த கோயிலுக்கு நேர் திசையில் முக்தி தீர்த்தம் என்ற பெரிய தடாகம் அமைந்திருக்கிறது. இது ஒரு புண்ணிய புனல். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாதாமே திரு ஆலங்காடு வழி செல்வதாமே என்று தீர்த்த வடிவாகவும் பெருமான் இருப்பதை அப்பர் பெருமான் இத்தலத்தில் அருளில் உள்ள திரு தாண்டக பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். அம்பிகையினுடைய பெயரை சுந்தரமுசுவாமிகளுடைய தேவாரத்தில் குறிப்பிடுவதை காண்கின்றோம். முக்தி தீர்த்தத்தின் ஒரு கரையில் பத்ரகாளியினுடைய கோயில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு ஆலமரம் மட்டுமல்லாது பலாமரமும் விருட்சமாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஒரு சமயம் திருக்கையறையில் அனந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர், தேவரையருடைய ஆடலால் தான் இந்த உலகமே இயங்குகிறது என்பதை உலகோர் உணரும் வண்ணம் தங்களது திருநடனத்தை அடியேன் பொருட்டு செய்துவிட வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அதற்கு பெருமான், நீ நிலவுலகில் திருவாலங்காட்டிற்கு சென்று தவம் செய்து கொண்டிருந்தால் அங்கு வந்து உனது எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பேன் என்று அருளி செய்தார். அதன்படி அந்த முனிவரும் இந்த தலத்திற்கு வந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை கரையான் புற்று மூடிவிட்டது. புற்று மூடியது கூட அறியாதபடி தவத்திலேயே குறிக்கோளாக இருந்தமையால் அந்த புற்றின் மீது நாணல் புற்கள் முளைத்ததாம். அந்த புல்லை முஞ்சி என்று சொல்வார்கள். பெருமான் காட்சி அளித்த பொழுது அத்தவம் சற்று கலைந்தவுடன் தன்னுடைய கோலத்தை பார்த்து தன்னுடைய ஜடாமுடியில் புற்கள் முளைத்திருப்பதை கண்டாராம் அந்த முனிவர். பெருமான்
வந்துவிட்டபடியால் அவரை விழுந்து வணங்க வேண்டும் என்பதற்காக அவசர அவசரமாக அந்த இஞ்சி முளைத்தபடியே இருந்த கேசத்தை ஒரே சுற்றாக சுற்றி கட்டி கொண்டு பெருமானுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார். ஆகவே அவருக்கு இஞ்சிகேச முனிவர் என்ற பெயர் வந்தது. இந்த முனிவருடைய திருமடம் வீதியில் இருக்கிறது. அதே போல பெருமானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கார்கோடகன் என்ற பாம்பு ஒரு நாள் விஷத்தை கக்கியதான். அந்த குற்றத்திற்காக இறைவன் அந்த பாம்பினை திருவாலங்காட்டிற்கு சென்று தவம் செய்யுமாறு பணித்தார். தமது பிழைக்கு வருந்திய கார்கோடகன் பெருமானை பிழை மன்னிக்குமாறு கேட்டாராம். அதற்கு பெருமான், அனந்த முனிவருக்கு நடன தரிசனம் தரும்பொழுது உனக்கும் தருவோம் என்று அருளி செய்தார். அதன்படியே கார்கோடகனும் அந்த ஆலவனத்தை அடைந்து தவம் செய்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் உம்பன் நிசும்பன் ஆகிய ரெண்டு அசுரர்கள் ஆலவனத்தில் தங்கிக் கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி வந்தார்கள். இறைவனிடம் சென்று முறையிட்டவுடன் தேவியினுடைய திருக்கண் பார்வையிலிருந்து காளிகா தேவி உத்பவித்தாள். தனது படைகளுடன் சென்று அந்த அசுரர்களை போரிட்டு ஒடுக்கினாளாம் காளி. அந்த செயலால் காளி மிக்க கோபமுடையவளாகவும் அனைவரையும் நடுங்கச் செய்பவளாகவும் விளங்கினாளாம். இதனை கண்ட நாரதர் முதலியோர் திருக்கையிலைக்கு சென்று இறைவனிடம் விண்ணப்பித்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் அகோர வடிவம் பூண்டு அலங்காட்டை அடைந்தார். இதை கண்டு அஞ்சிய காளி அவரை வெல்லுவதற்காக தன்னுடன் நிறுத்தம் செய்து வெற்றி பெற்றால் இந்த ஆலவனத்தில் நீரே அரசாளலாம் என்றாராம். அதற்கு சீந்த பெருமானும் திருமாலும் பிரமனும் ராஜ்யங்களை வாசிக்க அம்பிகை காண இஞ்சிகேசர் கார்கோடகன் ஆகியோர் தரிசிக்க காளியுடன் தாண்டவம் செய்தார். நிறைவாக ஊர்தூத தாண்டவம் செய்யும் பொழுது காதில் இருந்த மணிக்குழைகள் ஒன்று கழன்று விழுந்தது. அதனை பெருமான் தன்னுடைய கால் விரலால் எடுத்து காதில் பொருத்தி கொண்டு ஊர்தூத தாண்டம் ஆடினாராம். காளிகாதேவி பெண்ணானபடியால் அந்நடனத்தை செய்ய இயலாமல் நானுக்கு தோல்வியை ஒப்புக்கொண்டு நின்றாள். பெருமானும் காளிக்கு அருளி, இங்கு நம்மை வழிபட வருவோர் முதலில் உன்னை வழிபட்டு விட்டு பிறகுதான் நம்மிடம் வர வேண்டும் என்று வரமருளினார். அதன்படி இப்பொழுதும் ஆலயத்தை வளமாக சென்று நித்தி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு காளியினுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு விட்டு பிறகுதான் வடாரண்யேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து மூலவர்களையும் பத்மசபாபதியும் தரிசிப்பது மரபு. மார்கழி திருவாதிரையில் இறைவன் இஞ்சிகேசருக்கும் கார்கோடனுக்கும் நடந்த தரிசனம் கொடுத்துள்ளார். இந்த தரத்தில் பிரபலமான ஒரு வரலாறும் கூறுவது உண்டு. முற்பிறவியில் தன்னுடைய மனைவியை கொன்ற ஒருவன் மறுபிறவியில் ஒரு வணிகனாக பிறந்து இந்த பகுதிக்கு வந்தானாம். அப்படி அவனால் கொலையுண்ட அந்த பெண் ஈலி என்ற பேய் வடிவம் கொண்டு அவனை பின்பற்றினாள். இந்த ஊருக்கு அருகில் உள்ள பழையனூர் என்ற ஊருக்கு அருகில் வரும்பொழுது மாலை நேரமாக ஆனபடியால் அவன் மேற்கொண்டு இருளில் செல்வதற்கு தயங்கினான். வருவதும் பேய் என்பதை ஒருவாறு உணர்ந்து கொண்டான். ஆகவே தன்னோடு வர வேண்டாம் என்று அவளை எவ்வளவோ எடுத்து கூறியும் அவள் வேளாளர் வீதியை அடைந்து அங்கிருந்த வேளாளர்களிடம் கூறி தனக்கு நீதியை வழங்குமாறு வேண்டினாள். அப்பொழுது வணிகன் சொன்னானாம், இவளுடன் இன்று நான் இருந்தால் இவள் என்னை கொண்டு விடுவாள் என்று கூறினான். ஆனால் அவள் பேய் என்பதை அறியாத வேளாளர்கள் பெண் என்பதற்காக இறங்கி, ஒரு கால் அப்படி ஏதாவது உனக்கு இடையூறு வந்துவிட்டால் நாங்கள் 70 பேரும் உயிரை விட்டு விடுகிறோம் என்று சபதம் செய்தார்கள். வணிகனும் வேறு வழியின்றி செய்தான். வேளாளர்கள் இந்த வணிகனையும் நீலியையும் அங்கு தங்கியிருக்க செய்தார்கள். அன்றிரவு பேயாகிய நீலி இந்த வணிகனை வஞ்சம் தீர்த்து கொண்டு கொன்றுவிட்டது. இதனை மறுநாள் அறிந்த அந்த ஊர் வேளாளர்கள் 70 பேரும் தீ வளர்த்து தங்களுடைய வாக்கின்படி உயிரை விட்டார்கள். பழையனூருக்கும் ஆலங்காட்டுக்கும் இடையில் இருந்த இடத்தில் தீ பாய்ந்ததாக கூறுகிறார்கள். அங்கு சாட்சி பூதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இறைவன் எழுந்தொழியிருக்கிறார். வேளாளர்களுடைய உருவச்சிலைகள் 3 அங்கு இருப்பதை காண்கின்றோம். பழையனூரில் தழுவு குழைந்த ஈஸ்வருடைய ஆலயமும் இருக்கிறது. பழையனூரை இணைத்தே பாடியிருப்பதால் பழையனூரை வைப்புத்தலமாக கொள்ள இடம் உண்டு.
இந்த பழையனூர் ஆலயம் மேற்கு பார்த்த சன்னதியுடையது. 63 நாயன்மார்களுள் ஒருவரான கரைக்கிழமையார் பேய் வடிவம் கொண்டு திரு கையிலைக்கு தலையால் நடந்து சென்றார். இறைவன் அவரை அன்புடன் வரவேற்கும் பொழுது இந்த பேய் யார் என்று அம்மை கேட்க, அதற்கு உமாதேவியிடம் இறைவன் நமது அம்மையே இவள் என்று கூறினாள். தாய் தந்தை இல்லாத இறைவன் கரைக்கால் புனிதவதியாரை நோக்கி அம்மையே என்று அழைத்தானாம். ஆக இறைவனாலேயே அழைக்கப்பட்டபடியால் நாமும் கரைக்கால் அம்மையாரை அம்மை என்றுதான் அழைத்து வருகிறோம். அப்பொழுது பெருமான் பழையனூர் திருவாலங்காட்டுக்கு சென்று நடன தரிசனம் செய்து வருவாயாக என்று கரைக்கால் அம்மையாரை தந்திசைக்கு அனுப்பினார். தலையால் நடந்து வந்து இந்த தலத்தை தரிசித்தாளாம் அம்மையார். இங்கு வந்து இரண்டு பதிகங்கள் இந்த பெருமான் மீது அருள் செய்திருக்கிறார். காலத்தால் தேவார திருப்பதிகங்களுக்கும் உட்பட்டவை ஆகவே இந்த திருப்பதிகங்களை நாம் மூத்த திருப்பதிகங்கள் என்று வழங்குகின்றோம். ருத்ரசுவாமி என்பவருக்கு இந்த தலத்தில் ஸ்ரீஹஸ்தி தோஷம் நீங்கியது என்றும், ஒரு வேடம் முக்தி தீர்த்த துளி ஒன்றினால் கொலைப்பாவம் நீங்கி முக்தி பெற்றான் என்பதும், ஒருவர் உபவாசத்தோடு முக்தி தீர்த்தத்தில் நீராடி வீடு பெற்றார் என்பதும் புராண வரலாறு கூறப்படும் செய்திகள். திருஞாசம்பந்தர் இந்த தலத்துக்கு தரிசனம் செய்ய வரும்பொழுது திருவாலங்காட்டை காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து தரிசித்தபடியால் தாமும் அவ்வாறு அங்கு செல்ல சென்று காலால் மிதித்தல் ஆகாது என்று இந்த தலத்துக்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு இரவில் தங்கினார். அப்பொழுது பெருமான் அவருடைய கனவில் தோன்றி நம்மை பாட மறந்தாயோ என்று கேட்டார். உடனே இங்க வருவாரும் தொழிலிப்பாரும் என்ற திருப்பதிகத்தை அங்கிருந்தபடியே அருள் செய்தாராம் விநாயகமந்த பெருமான். இதில் நீலியினுடைய வரலாறும் குறிப்பிடப்படுவதால் அது மிக பழைய காலம் முதல் வழங்கியுள்ள ஒரு நிகழ்ச்சி என்பதை நாம் அறிகின்றோம். துஞ்ச வருவாரும்

திருநாவுக்கரசருடைய திருத்தாண்டகம் ஒன்றும் இந்த திருப்பதிக்கு அமைந்திருக்கிறது. அதில் இறைவனுடைய பல்வேறு புகழ்களையும் தொகுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. உலகனைத்துமான பெருமான், ஊழிதோள் ஊழி உயர்ந்த பெருமான், நீர் வழி தீ ஆகாசம் என்று பஞ்சபூதங்கள் எல்லாம் தாமே ஆகிய பெருமான், யமனை காலால் உதைத்த பெருமான், சென்றாடு தீர்த்தங்கள் அனைத்தும் ஆன பெருமான், மலைமுகளை பாகமாக கொண்டவன், வானூர்களெல்லாம் வணங்கப்படுபவன், கங்கையை செஞ்சடை மேல் வைத்த பெருமான், தன்னை சரணென்று அடைந்தவர்களுக்கெல்லாம் அஞ்சேல் என்று அருள் செய்ய வல்லவன், பல பல வேடங்களாக திகழ்பவன், திரிபுரங்களை தகனம் செய்தவன், ஆவினில் ஐந்தும் உகந்தவன், அளவற்ற பெருமைகளை உடையவன், பூவில் வாசமாகவும் புனித பொருள்களாகவும் பாடல் வடிவிலும் பழைய நூரை ஒரு பதியாகவும் கொண்டவன், கொன்றை முடியில் சூடியவன், நான் மறையோடு ஆறு அங்கங்கள் சொன்னவன், மாறில்லாத மேனியை உடையவன், சந்திரனை செஞ்சடை மேல் வைத்தவன், பிரம்மனுடைய தலையில் தாருகாவனத்தில் பிக்ஷைக்காக சென்றவன், அல்லும் பகலுமாகவும் அந்தியும் சந்தியுமாகவும் சொல்லும் பொருளுமாகவும் தோத்திரமும் சாத்திரமுமாகவும் பல்வுரைக்கும் பாவெல்லாம் ஆனவனாகவும் செல்லும் நெறிகாட்ட வல்லவனாகவும் பெருமான் திகழ்கின்றான். தாமரையானும் மாலும் தேட தழல் உருவாய் ஓங்கி நிமிர்ந்தவன், இசைபாட நின்றவன், திருந்தோள்கள் எட்டும் உடையவன் நீலகண்ட பெருமான், மயானத்தில் ஆடல் மகிழ்பவன், திருவையாறும் திருவாரூரும் திரு ஆனைக்காவும் திருச்சிற்றம்பலமும் கோயிலாக கொண்டவன், அறவம் அசைத்தவன், திருமகள் வழிபட நின்றவன், விண் முழுதும் மண் முழுதும் ஆனவன், கண் வழியால் காமனையும் காய்ந்தவன், காலங்கள்லாம் கடந்தவன், பல்லூழி கண்டவன், மழு ஏந்து கரத்தவன், கைலை மலையை இருப்பிடமாக கொண்டவன், ஊராக ஏகம்பத்தை உகந்தவன், ஒற்றியூரை விரும்பியவன், உலகத்தோர்கள் எல்லாரும் புகழப்படுபவன், தீராத வல்வினைகளையெல்லாம் நோய்களையெல்லாம் தீர்ப்பவன், இலங்கை கோனாகிய இராவணனை நெறியும்படியாக விரலால் அடர்த்தவன், பாலொத்த மேனிய நிறத்தவன். இப்படி அவனுடைய பெருமைகளை பல பலவாக திருத்தாண்டகத்தில் எடுத்துரைக்கிறார் நாவுக்கரசர். அதேபோல் அவரது மற்றொரு பதிகமாகிய திரு நேரிசி பதிகமும் இந்த தலத்தின் மீது அமைந்திருக்கிறது. இதிலும் பெருமானுடைய பெருமைகள் அழகுறை எடுத்து உரைக்கப்படுகின்றன. கூடினாருமை தன்னோடே குறிப்புடை வேடம் கொண்டு சுடினார் கங்கையாளை சுவர்

ஆலங்காட்டு அடிகளாரே சுந்தரமுத் சுவாமிகள் திருவொற்றியூரை நீங்கியவுடன் இரு கண்களையும் இழந்து திரு வெண்பாக்கத்தை வந்து அடைந்து இறைவனருளால் ஒரு ஊன்றுகோலை பெற்று பழையனூருக்கு சென்று காரைக்காலமியார் தலையால் அடந்த தலம் என்கிறபடியால் அதனை மிதியாது அதன் புறத்தே நின்று பாடிய ஒழியது முத்தா முக்தி தரவல்ல என்ற அருமையான ஒரு திருப்பதிகம்.

இந்த திருக்கோயிலில் 52 கல்வெட்டுகள் அமைந்துள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். வடகரை மணவில் கோட்டத்து மேல்மாலை பழையனூர் நாட்டு திருவாலங்காடு என்றும், ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மேல்மாலை ஆகிய பழையனூர் நாட்டு திருவாலங்காடு என்றும் கல்வெட்டுகள் இவ்வூரை குறிக்கின்றன. பெருமானை திருவாலங்காடு உடைய நாயனார் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. மூன்றாம் குலோத்துங்கன் ஒரு மண்டபத்தை அமைத்து தந்ததாகவும் அறிகிறோம். நடராஜ பெருமான் திருவரங்கில் அண்டமுற நிமிர்ந்து அருளிய நாயனார் என்று குறிப்பிடப்படுகின்றார். வண்டார் கோழி நாச்சியார் என்றும் குறிப்பிடப்படுகின்றாள் இந்த தலத்து அம்பிகை. பிற கல்வெட்டுகள் மூலம் இந்த கோயிலுக்கு நிலங்கள் நிபந்தங்களாக அமைத்து தந்த செய்திகள் நாம் அறிய வருகின்றது. பராந்தக சோழன் காலம் முதல் விஜயநகர அரசர்கள் காலம் வரையில் வரைய பெற்றுள்ள கல்வெட்டுகள் இந்த தலத்தினுடைய பெருமையையும் தொன்மையையும் நமக்கு அறிவிக்கின்றன. இந்த தலத்தை அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடும்பொழுது, சிவமய ஞானம் கேட்க சவமுனி ஓரும் பார்க்க திருநடமாடும் கூத்தர் என்று அண்டமுற நிமிர்ந்து ஆடும் நடராஜ பெருமானுடைய திருக்கோயில் இது என்பதை திட்டவட்டமாக நமக்கு அறிவிக்கின்றார். இவ்வாறு பல பெருமைகளை உடையது இந்த வடாரண்யம் என்னும் திருவாலங்காடு. முன் நின்று

0: அந்நின்று வணங்கிப் போய் திருவூரல் அமர்ந்து இறங்கி கன்னி மதில் மணிமாட காஞ்சி மாநகர் அணிந்த திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருக்காலத்தி சிலந்தி நாகம் யானை பூஜித்த தலம் என்பதால் சீகாலத்தி என்பர். நதி நிதி பர்வதம் என்ற முச்சிறப்பாலும் முதன்மை பெற்று திகழ்வதும் திருக்காலத்தியே. பஞ்சபூத தலங்களில் காற்றுக்குரிய வாயுலிங்கம் அமைந்தபதி. விராட்புருடனுக்கு விசுத்தி தானம் அதாவது கழுத்துப் பகுதி தில்லை தரிசிக்க முக்தி என்பது போல திருக்காலத்தி பிரவேச முக்தி தலம். நவகோள்கள் சன்னதி இல்லை. மேலும் கிரகணம் முதலிய காலங்களிலும் தோஷம் ஏதும் அணுகாத்தலம். ஐஞ்சந்தி விநாயகர், பாதாள விநாயகர், புஷ்டி விநாயகர் சன்னதிகள் கணபதிக்குரிய சிறப்பான ஆலயங்களாம். செவ்வேள் பெருமான் தனித்திரு மாமலை மேல் குடிகொண்டுள்ளார். கனகதுர்கை மலை காண வேண்டிய ஒன்று. சுமார் 22 கிலோமீட்டர் சுற்றளவு உடைய காலத்தி மலையை கிரிவலம் வரும் பொழுது அரகர தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், பைரவ தீர்த்தம், பாரத்வாஜ தீர்த்தம் முதலிய புண்ணிய புனல்களை காணலாம். களிப்புற்று நீராடலாம். எண்ணற்ற சிவலிங்க திருமேனிகள் தென்திருக்கையிலையில் அல்லவா திருக்காலத்தி. காலத்தி கைலாச சிகரத்தில் வீற்றிருப்பவர் குடுமித்தேவர். கண்ணப்பர் கண்ணிடந்து அப்பி பொத்தப்பி என்ற புனித திருநாமம் பெற்ற இடமும் இதுவே. நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பொன்முகலி புனல் தழுவு காலத்தி திருமலையை கண்ணுற்று காதன்மையால் வணங்கி போற்றி கும்பிட்ட பயன் காண்பார் போல வில்வேடர் பெருமானை பரவி இருந்த காலத்து சந்தமார் அகிலோடு எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். அட்டமாசித்தி அருளவல்ல திருமலை திருப்பதிகத்தை பாடுவோருக்கு பாவம் பறையும் என்பது பதிகப்பலன். பண் கொல்லி.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புத்தூர், பண் தக்கராகம்,

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தனி திருக்குறுந்தொகை பொதுப்பதிகம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய தனித்திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: فلم
1: ఓం నమః శివాయ. యు ఆర్ లిస్నింగ్ టు శైవం.org రేడియోస్ 24/7 స్పిరిచువల్ ఛానల్స్ ఫ్రమ్ శైవం.org. ఓం నమః శివాయ.
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அன்னை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அன்னை பத்து.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குயில் 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: குயில் 10

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாயம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
2: வரைவு முடுக்கம்.
1: வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரோரடிகள்

திருவாசகத்துக்கு ஒருகார் உருவாசகத்துக்கும் ஒருகார் எட்டாம் திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் அருள் செய்த திருச்சிற்றம்பல கோவையார் வரைவு முடுக்கம் வருத்த மிகுதி கூறி வரைவு கடாதல்.

தெரியாது குலம் வரி கும்பர்க்கு சிலம்பன் செப்பியது. உள்ளது கூறி வரைவு கடாதல். சிறார்கவன் வாய்த்தமணியின் சிதை பெருந்தேனேழும் என்று இறல் கழி உற்றெம் சிறு குடி உந்துமிடம் இது இந்த உறவுரை உற்றார் குற்றவர் பெற்றாலும் கொடிச்சி உங்கள் பெற உள்ள

அது ஏதம் கூறி இறைவு வரைவு விலகல் கடந்தோறும் வாரனவல் சீந்தாடிப்பல் சீங்கம் கங்குள் இடம்

தோழி சொல்லியது இரவரின் ஏதமன்றி சுரித்தரு கூழல் தோழி சொல்லியது தாய் அறிவு கூறல் விண்ணும் செல்ல அறியாவெறியார் கஜல் வீழ் சடைத்தே வண்ணன் சிவந்தில்லை மல்யில் காணல் அரை இரவின் அண்ணல் மணி நேடுதேர் வந்ததுள்ளாம் என் சிறிது கண்ணும் சிவந்தே.

கேட்டது மந்திமேல் வைத்து வரைவு கிடாதல். வான் தோய் பொழில் மாங்கனி மந்தியின் வாய்க்கடுவன் தேன் தோய்ந்து அருத்தி மகிழ்வ கண்டான் திருநீர் முடிமேல் மீன் தோய் புனல்.

அழக பகல் உடன்பட்டால் போன்று இரவரவு விளக்கல் கலராயின நீனையாத்தில்லையம்பலத்தான் கழற்கண்பு இலர் ஆயினர் வீணை போல் இருள்

தாரோய் இரவரலிந்தது வரை தருத்தாரோ இரவர் என்றது. இரவு உடன்பட்டால் போன்று பகல் வரவு விளக்கம்.

இரவு பகலும் வரவு இறக்கல் சுழியாவர் பேரு நீ சென்னி வைத்தினை தந்தோழும் இல் கழியா அருள் வைத்த சிற்றம்பலவன் கரம் தரும்.

தன்மைகளே ஒத்ததோ ஆதூரைத்த தோழி கொத்த விழ்கோதையாய் கூறி வி குற்றது செலவு நினைந்து உரைத்தல் வல்

0: வரைவு முடக்கு முற்றிற்று. திருச்சிற்றும்பலும்
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
1: வரைபொருள்.
0: வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றியே. ஆர்வரடிகள் திருவடிகள் போற்றி போற்றியே. வரைபொருள் பிரிதல். முலை விலை கூறல். குறைவிற்கும் கல்விக்கும்

நின்றொடு வருந்தல் ஏர் பின்னை தோள் முன்மனந்தவன் ஏத்த எழுதிகளும் சேர் பொன்னை வென்ற நேரி கழலோன் தில்லை சூழ் பொழில்வாய் கார் புன்னை பொன்னவிழ் முத்தவனாய் தேர் பின்னை சென்ற என் செங்கொள்ளாம் என்று செய்கின்றதே வெற்பன்னீங்க பொற்பாடியது. வருத்தம் கண்டு உரைத்தல் காணமர் குன்று.

ிகையே சூழும் கூந்தலை தோழிதேரோட்டியது சூழும் கூந்தலை தோழிதேரட்டியது மண்புரை எதிர் அழிந்து இறங்கள் வந்தாய்பவரை இல்லாமயில் முட்டை இளைய மந்தி பந்தாடி.

இயது வாய்மை கூறி வருத்தம் தணித்தல் மொய் என்பதை இழை குண்டவன் என்னை தன் மொய் கழற்காள் செய் என்பதே செய்தவன் தில்லை சூழ்கடல் சேர்ப்பர் சொல்லும் பொய் என்பதே கருத்தாயின் புரி குழல் பொற்றொடியாய் மெய் என்பது ஏதும் மற்றில்லை கோலாம் இவ்விய

வடையே காந்தன் கருவூர கடவுள் மழைக்கு இன்று ஏந்து பாங்கி இனியது தூது வரவு உரைத்தல் வென்றவர் முப்பூரம் சிற்றம்ப

0: முற்ற கண்ணீ மயலுற்றது அயல் முற்ற தூதோ வேற கயல் முற்ற கண்ணீ மயலுற்றது. வரை பொருட்பிரிதல் முற்றிற்று.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. Om Shivaya Namah. Shaivam.org in anbaandha nergale neengal ketkavirukkum அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கபாலிச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு 9 திருமுறை பாடல்கள். பாடிப்பவர் சிவகுமார் மற்றும் வடிவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

திருச்சிற்றம்பலம் 11ஆம் திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

அருளும் சுகத்தினில் பொழில் நாரை பதியுள் சுருள் மகற்கே முகத்தது கை அந்த கையது மூக்கல்த மூக்கதனே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம். பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

நஞ்சு பில்கு எயிற்று அரவ வெத்தரையின் நாமமுண்டிலைப்படையும்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருமலை சருக்கம்.
4: இவன் அகலானதும் மலையானதும்.
3: எந்தையே அருள் நந்தியே அடியவர் கெளியாய் சிந்தையானது மகிந்தனன் அருணையின் சிறப்பால் அந்த மாநகரிடத்திலே சிவன் அழல் வடிவாய் வந்தவாருடன் அதுமலை ஆகிய வகையும் அம்மலை சுடர் அடிதலை தெரிகலாதயன்மால் விம்மலுற்றதும் அவர்கருள் செய்ததும் விளம்பாய் கைமலை கட கரிபுரி புனைந்திடும் கையிலை செம்மலை தொழும் செல்வனே என அவன் செப்பும்.
4: அருண தோத்திர மகிமை.
3: பஞ்சபாதகம் உருவனப்பதியிலே பண்ண நெஞ்சினால் நினை திடுகினும் நினைத்ததே பரமாய் தஞ்சமாகிய முக்தியாம் என மறை சாற்றும் அஞ்சொலால் அது மொழிந்தவேற்கென்ன பேரரிதே.
4: அருணாச்சல மகாத்மியம் கூறியது,
3: ஆகையால் உமக்கன்றியே எமக்கும் உண்டு அதிகம் சோகமோகங்கள் தவிர்ப்பவன் ஒருவரஞ்சுடராய் மாகமூடுற வளர்ந்ததும் மாலையற்காக போகலிங்கம் என்றானதும் ஒருவகை புகழ்வேன்.
4: உயிரொடுக்கம் கூறியது,
3: ஒடுங்கு நாளினில் அயனறி உருத்திரன் மகேசன் நெடும் சதா சிவன் பிந்துநாதம் சக்தி நெறியே அடங்கிடும் பரசிவத்தினில் பரசிவம் அனைத்தும் கடந்த தத்துவம் முடிவிலே நின்றது கருதி.
4: மகாசங்கல்பம்.
3: பரசிவத்தினில் வருபரா சக்தி

அரிமகன் படைத்திடுவது நினைந்தனன் அகத்தில் பிரம்மனின் படைப்பு கூறல். மரிஜியங்கிரன் புலத்தியன் புலகன் நான் மறையோ கிருது அத்திரி ஜனபதி எழுவரும் கிளைத்தார் உரியதக்கனும் வலப்பத பெருவிரல் உதித்தான் பிருகுமார்பினும் அறத்திரை முகத்தி

அன்னகாசிவன் அவர்பதின் மூவரை அணைந்தான் முன்னளாகிய அதிதிபால் இமயவர் முளைத்தார் இரும சேர்ந்திடும் இரணிய இரணியக்கர்களை தெரிய இந்தனள் சிறப்புறும் திதியனும் இளையாள் தருணமைந்தரில் இரணியன் பிறகலாதனோடு அருமமைந்தர்கள் நால்வரைப் பயந்தனன் அவருள் பிறகலாதன்னல் தவத்தினால் மூவரை பெற்றான் அருளுமைந்தரில் விரோசனன் மாவலி அளித்தான் பரவு மாவலி வாணனின் ஒருவனைப் பயந்தான் அரணருச்சனை புரிந்தவன் அயந்தொழ இருந்தான் தனு அளித்த வன் சம்பரன் முதலினோபதின்மர் அணையதானவர் பெற்றனர் சிங்கிகை அணங்கும் பனியிராகுவே முதல் ஒரு நால்வரைப் பயந்தாள் பிணையளாங்களோரு மூன்று பேர் அசுரரைப் பெற்றாள் காலகேயர்கள் அறுவரைப் பயந்தனள் காலை சாலனில் ஜிரை கருணனும் அருணனும் தவிர நாலு பாலரைப் புதல்வரா வினதையும் நயந்தாள் ஆல நேர்விழி கத்துரு பணியலாமளித்தாள் அரிட்டை என்பவள் இடத்திலே அரம்பையே முதலாய் இரட்டி மங்கியர் விழந்தனர் இளங்கிளை முனிதன் அருள் தவத்திலென் இரட்டி கந்தருவரை அளித்தாள் உருட்டு வாழ்விழி கவிலைவாழ் பதின்மர் வந்துதித்தார் அங்கிரர்ஜனபதிகள் காந்தருவரை அளித்தார் தங்குமத்திரி கதிர்மதி புலத்தியன் தனையர் பொங்கு ராக்கதர் வானரர் கிண்ணரர் புலகன் அங்கு மைந்தர் கிம் புருடர் பின் விலங்கையும் அளித்தான் தருணராகிய பசுக்களை ஜனபதி தந்தான் பிருகு என்பவன் கவியுடன் சௌனரைப் பெற்றான் இருவரோடு செந்திருவையும் பிறகு பெற்றெடுத்தான் பருவமைந்தரிற் கவியுமோ வெள்ளியைப் பயந்தான் பரியதான தன் தேவி முக்கிரண்டினும் பரிதி உரிய ஆண்பரி ஆகியந்திரியத்தை உற்ற வரிசை பற்றிய மருத்துவர் இருவரும் வந்தார் விரிச்சராஜரம் பிறந்தன பல பல விதமாய் பிரம்மனின் செருக்கு கண்டுலகலாம் நமது கற்பனைகள் என்றே புண்டரிக வேதியன் மதத்தரிபுரத்தில் தண்டி எதிர்கொண்டு பகை தங்க இசை வண்டார் வண்துளபமாயவனை வைதுரை வழங்கும் நான்முகனின் ஆவேச உரை ஏழுலகம் ஏழு பிலம் ஏழு புயல் ஓரேழ் ஆழி முதல் ஏழு கிரியாம் வகை இயற்றி வாழும் உயிர் யாவையும் வகுத்திட மனத்தால் பாழிகொள் மரீச்சி முதல் மைந்தர்கள் படைத்தேன் மைந்தரது மைந்தர்கள் குருக்களுடன் வானோர் சந்திரன் முதல் பெரிய தானவர்களானோர் கந்தருவர் கிம்புருடர் சித்தர்கணநாதர் இந்திரன் முதல் திசைகள் எட்டினும் இருப்போர் எஞ்சுதல் இலா இறைவன் என்பதனை என் பேர் கஞ்சனெனும் ஐந்தனை மறந்திடு கரத்தால் அஞ்சலில் படைப்பொழியில் எப்படி அளிப்பாய் செஞ்சுவர் இலாதெழுது சித்திரமும் உண்டோ அழித்திடு கழிப்பினை அகத்தினில் விடாயேல் வெளிப்பட ஒருத்தனை அழித்திட விதிப்பேன் குளிர்ச்சிய கடற்கிடை குதித்திடதனுள்ளே ஒளித்திடு சுரத்திரள் உனைச்சருவு முன்னே வித்தகமுனி பிருகு இட்டமுனிவாலே பத்துரு எடுத்தனை பகுத்தருகிலாயோ அத்தனை உடற்களும் அமைத்தபடியால் என் கைத்தலமும் இப்படி கருத்தபடி வாராய் உந்திமலரோன் என இகழ்ச்சி உரையாதே முந்த ஒரு தூணிடை முளைத்தனை உனக்கு தந்தையனவோ அல்லது தாயதெனவோ சொல் செந்தழல் பிறந்து கிளை தீப்பதறியாயோ விஷ்ணுவின் மறுப்பு வேதனிவை சொற்றன கொடும்படை வெதுப்பி காதிடை துளைத்தனல் புகட்டின கடுப்ப கோதமுடெழுந்த வகை கொண்ட நகை கொண்டே மாதவன் மதித்தனன் மறுத்திவை உரைப்பான் பிரம்மனே வந்த வழியை எண்ணிப்பார் வந்த வழி தன்னையும் நினைத்திலே மனத்தென் உந்தி உனதன்னையென உண்ணுதல இல்லாய் தந்தை சிறு மைந்தர் பிழை தன்னை உணரென்று இந்த உரை சொல்லின இகழ்ந்தது பொறேனே தீமை செய்பவனை மைந்தன் எனலாமோ
கன்று மதுவும் கைடவப்பகடுதானும் என் தனைய ராகவும் இகழ்ந்துயிர் குடித்தேன் மன்ற ஒரு தீமை செய்யின் மைந்தனென உண்டோ அன்றி உடல் நோயையும் அறித்தெரிகிறாரோ. பிரம்மா, பித்தன் உன் தலை பிடுங்கினானே. பித்தனுனதோ தலை பிடுங்கி எரிபோதில் அத்தலை நமக்கென அமைக்க விதியில்லாய். எத்தலைவன் என்பதுனை இத்தகைமை கொண்டோ பைத்தலை அறாமுடிகொள் பாரிடம் விதித்தாய். நச்சு மரமாயினும் வைத்த மரத்தை விட்டார். மச்ச உருவங்கொடு மறை தொகுதி தந்தேன் விச்சை உளதானவரை வென்றுயிர் குடித்தேன். நச்சு மரமாமெனினும் வைத்த மரமென்றே அச்சமுருகின்றனன் அழிக்க அரிதன்றே. பிரம்ம விஷ்ணுக்கள் போர். என்றொருவருக்கொருவர் எத்தனை உரைத்தார் கண்டினர் புயத்தின் விஜய் கைத்தலம் அடித்தார். நின்றுலகுதித்தனர் நெருங்கினர் நிமிர்ந்தார் துன்றிய கனல் பொறி சுருக்கென விழித்தார். வெற்புகள் பொடித்தன வெடித்தது கடாகம் பற்பல சுடற்கதிர் பனிக்கொதிர் ஒளித்த சர்ப்பமும் நெளித்தது தலைச்சுமை பொறாதே கற்ப முடிவென்ற மரர் கண்களை இமைத்தார். உடுக்கண முகிர்கண முதிர்ந்த உலகெல்லாம் இடுக்கணில் விழுந்தன எழுந்தன பராகம் அடக்கின பகீரதி முனான நதியெல்லாம் திடுக்கொடு முழங்கின திசைக்கரிகளிட்டும் மேலினிதெடுத்தெறிவர் வீழ்வர் கடிதோடி கோழி எதிர் குத்துகென நின்றிடுவர் குத்தி சாலமடி தொட்டளவில் சாரிகை திரிந்தார் மாலையும் இருட்டும் வளமாய் வருதல் மான. ஊருவன தத்துவன செல்வன விண்ணோடே சேருவன நின்றன திரிந்தன திருட்டார் தாருவகையிட்டன தழைந்ததிருள் எங்கும் மேருவரை உக்கதிழு வேலை அளராக. தேவேந்திரனிடம் தேவர்கள் முறையீடு. அந்த முடிவெல்லைதனில் அஞ்சி இமையோர் தாம் இந்திரனை எய்தினர்கள் எய்தியதுரைக்கும் முந்தி அவன் உற்ற துயர் யாவையும் ஒழிந்து வந்தவர வேதன வகுத்துரை செய்கின்றார். பரமனிடம் செல்வோம் என்றது. ஆரணனும் நாரணனுமான இருவோரும் தாரணியிலே மிகு சமர்த்தொழில் விளைத்தார். ஏரணிய வேறுகதி இல்லையவருக்கும் காரணனையே தொழுதல் காரியமிதென்றார். மைந்தருக்கு தாயே துணை. நாயகனி சைந்து பின்னர் நாக உலகத்தோர் தூய மலர் போல் அடிதுதி தறிவை பாக மாயமுடன் மால் அயன் வருத்தமது தீராய் தாயலது மைந்தர் துணை தாரணியில் உண்டோ. அபயம் அருள்க. உருட்படு சகட்டே நிகர் உற்றுலகின் மீதே இருட்படு பிறப்பினை இறப்பினை உறாதே பொருட்பெறவுனக்கடிமை புக்கள விழா உன்னருட்கடல் குளித்திட அடைக்கலமதானோம். புழுக்குடை உடல் சுமை பொறுக்க முடியாத இழுக்குடை அவிச்சை கடவிச்சை அருள்வோனே முழுக்கடல் இடைத்தின முழுக்குறினுமாறா அழுக்கு மலமட்டிட அடைக்கலமதானோம். எண்ணெய் என நிற்கும் அவன் அறியானோ எண்ணமினி வேறிலை எமக்கருள் செய்யன்றே கண்ணுதலை விண்ணவர்கள் கற்று மொழிவோதில் அண்ணலம் உணர்ந்தனன் அனைத்துயிரின் உள்ளே எண்ணெய் என நிற்கும் அவன் ஈதருகிலானோ. பரமசிவன் அழலுருவத்து ஓர் மலையானார். நடுக்கமுரு முனிவரலாம் அமரலாம் பயந்தவிர நாகம் மீது படுக்கை புரிது

தடுக்கரிய தழலுருவத் தொருவரையா இருவரையும் தடுப்பதானான். கனல்மேரு பாதலத்தில் பணிகள் எல்லாம் விழுதாக அதன் கீழில் பருவேரோடி பூதலத்தில் கிளைத்திமையோர் உலகெல்லாம் மலர்ந்து மலர்புண்டரீகன் மீதலத்து முகடுடைத்து கடாக வெளிகடந்து விருவெளிக்கு மேலாம் மாதலத்து இதுவும் ஒரு கனல் மேறு அடுத்ததென வளர்ந்த மாதோ. இருள் அகற்றும் ஜோதி முளைக்கு நெடுஞ்சுடர் இரவி புறவி உலவா உலகம் முழுதும் மூடி கிளைக்கு மணி இருளகற்ற ஏற்றி வைத்த விளக்கெனவே கிழக்கையாலே அளக்கரெலாம் அளப்பரிய வடவையழல் பறந்ததென அறத்தம்மான கிளைக்கும் எழு கிரிகளெல்லாம் அது சொறிந்த சிறுபொறி போல் சிவந்த மாதோ. குற்றமுடையோர் காண இயலுமோ வானக்கண்ணழல் ஆயது கண்ட மலரோனும்

ஞானே. அடிமுடி காண வராக அன்னவடிவாதல். கண்ணில் அளவிடவறிய சுடரினை கண்டிருவருமாய் கவலையானார். எண்ணில் இதின் அடிமுடியை அறிபவரே பெரியவர் என்றிசைத்தாரிந்த மண்ணின் அடி அறிவனென பணவிடையில் தூக்கம் மிக்கோன் வராகமானான். விண்ணின் முடி அறிவனென எகின வடிவெடுத்தயனும் விரைந்து போனான். மெத்துமறை கணத்தினு காயிரங்காதம் பரந்தயனார் விரைந்து போனார். துத்தியரா எடுத்தபுவி கணத்தினு காயிரங்காதம் தொலைத்து போனார். அத்தகையோர் செயலுரைக்கில் கனகமணி நெடும்புட்டு கருகிலோடும் நித்திலப்பொற்குண்டிகையும் நீலமணி குண்டிகையும் நிகர்த்தமாதோ. திருமால் திருவடி முடிவை காணாமல் துக்கம். பூவுலகை அரியகன்று கீழ் உலகின் முறைமுறையே புகுந்து போந்து காவல் உரு மாவல் இதன் போகவதி எனும் புறமும் கடந்து மேவி தேவர் தொழும் பரஞ்சுடர்வாழ் ஆட்டகேசுரம் கரத்தும் சிரத்தும் போற்றி மூவுலகை முதலனந்தோன் ஏழுலகம் அளந்தும் அதன் முடிவு காணான். வளர்ப்புடைய பிறை போல வளர் மறுப்பும் தெய்விரை போல் மழுங்கிப் போக உளப்படியும் முகநுனியும் பிணைத்தேடும் ஆசையைப் போல் குறைந்து போக அளப்பரிய துயரளவி பத்து நூறாண்டகன்றதற்பின்னரனை வாழ்த்தி இழைப்பதுவும் சலிப்பதுமட்டெழுதலவும் இழர்கடலும் ஏறினானே. திருமால் உள்ளத்தால் வழிபட்டது. தம்போரை முதல் தடுக்க தழல் விழம்பாய் எழுந்து அந்த தலத்தைச் சார்ந்தான். அம்போதன் இதன் முடியின் அளவறியான் என மனத்தில் ஐயந்தீர்ந்தான். நம்போரு கரியானைச் சேயானைத் தனது விழிநயனத்தோடே பைம்போதைப் புனைவானைப் பலகாலும் பணிந்துருகிப் பரவி நின்றான். அயன் ஆயிரங்காதம் தாண்டியது. இன்னதாம் இவன் செயல் இருக்க இங்கதன் முன்னமே அழல்கிரி முடியைத் தேடவே அன்னமாய்ப் பறந்தவன் அரைக்கணத்திலே மண்ணுமோராயிரக்காதம் வாவினான். அயனுக்கு முடிவில்லா முடியாகவே விளங்கியது. கீரி

ஈரிலாதிருந்ததவ் எரியின் தூணமே. அன்ன வடிவனன் அடைந்த இன்னல் சிறையலாம் முதிர்ந்தன விஜயம் தீர்ந்தன நிறைவதாம் இடுக்கணும் உயிர்ப்பும் நின்றன. குறையலாம் வளர்ந்திட தனிமை கூறுதலால் மறையினான் இவை இவை மனத்தில் எண்ணினான். அறியமால் இதன் அடி அறிந்து மீளுமோ தெரிவுறாதிடையிலே திரும்புமோ என அரியதாகிய துயர் ஊசலாடினான். எரிவுறும் மெழுகுபோல் இலகும் சிந்தையான். மற்றிது சிவன் என மனத்தில் எண்ணிலேன் உற்ற அறிதன்னையும் உறவு கொண்டிலேன். இட்ட நாள் வரைக்கும் இவ்விடற்குள் மூழ்கினேன் சிற்றறிவு உடைமையோ செய்த தீமையோ. தாழம்பு வரக்கண்டது எய்தினேன் முடியறிந்து ஏகிலேன் எனும் பொய்களை உரைக்கினும் பொருந்தவே உரை செய்துணை பிரிதிலை என்று தேம்பினான் கைதையின் மடல் வரப் பின்பு கண்டனன். தாழம்பூவை தடுத்து பற்றியது இம்மடல் எங்குற்று வருவதென்னுமுன் அம்மடல் அணைந்ததங்கு அதனை ஏற்றனன். செம்மல் தன் முடியின் வீழ் செம்மல் ஆகையால் மெய்மை சேர் உயிர்ப்பதாய் விடுமின் என்றதே. தாழம்பூவுடன் உரையாடல். ஏரணி கைதையே இங்கு நீ வரும் காரணம் ஏதெனக் கமலன் கூறினான். ஆரணன் ஆரணன் அளவிடா முதல் தாரணி முடியினும் தவறி வீழ்ந்தனன். திருமுடியில் இருந்து வீழ்ந்தேன் விட்டுவிடு தாப்பொலி முடியினும் தவறி வீழ்ந்த பின் நாற்பது ஆயிரம் வருடம் நன்னினேன். ஏப்பது விடுகையின்றி செய்ப்ப எந்தையை பார்ப்பது விடுத்தயன் பகர்வதாயினான். தாழம்பூவே துணையாயிரு துண்ணிய கைதையே துணையுமாய் நமக்கு இன்னமும் நலைவுறாது இடுக்கண் நீக்கினால் உன்னிலும் உயிர் துணை உறவு வேறிலை அந்நியன் அல்லன் நான் அனமுமல்லனே. திருமுடி தேடிக் காண்கிறேன் நாமமோ நான்முகன் நானும் மாலுமாய் ஏமமாம் இதற்கள விசைக்க எண்ணினோம். பூமிக்கு இடந்தவன் போயினான் மனத் தீமையேன் திருமுடி தேடிக் காண்கிலேன். முடியறிந்தான் என முழிதல் வேண்டும் அடிதலை வரவிது அது கொண்டென் பயன் நெடியனின் வரவினால் நினைத்த தெய்தினால் படியளந்தவனுடன் பரவையாம் இவன் முடியறிந்தான் என முழிதல் வேண்டுமே. வஞ்சமென்றிகழ்ந்திடேல் வருந்தி நாற்குயிர் தஞ்சவாமெனில் பெரும் பொய்யும் சாற்றலாம். அஞ்சியே சொல்லத்தகா மொழியும் அன்றிது நஞ்சுமுண்டமைவரே நண்பு வேண்டினார். மாலருகில் பிரம்மன் வந்தது.

மண்ணுலகு அளந்தமால் மருங்கு நன்னினான். தாழம்பூவும் உண்மைதான் என்றது. சீதாரா கேட்டி என் வரவின் செய்கையை காதனூ

சிவபெருமான் தோற்றம். அக்கணம் அயக்கிரி வெடித்தது வெடித்த அறவத்தினில் அறக்கரிமையோர் உக்கனர் திசைக்களிரு கக்கின அருக்கரை உருக்கியதெனக் குருதி நீர் செக்கரொளி மட்கிடமுருக்கிதழ் கருக்கமை சிவப்பொளி வெளுத்த வடிவாய் முக்கணன் அதற்கிட முளைத்தனன் முகத்தில் அவன் முப்புறம் எரித்த நகையே. சிவபெருமானின் கோபச்சிரிப்பு. முண்டக அகந்தையின் மொழிந்த உரை நன்றென மொழிந்து நகை கொண்ட அளவே அண்டபகிரண்டமும் நடுங்கின ஒடுங்கின அடங்கின விடும் சுடரலாம் கொண்டலும் அறைந்தன சிறந்தன இறந்தன குறைந்தன நிறைந்தன குவால் எந்திச திரிந்தன கரிந்தன பொறிந்தன எரிந்தன விரிந்த தருவே. மலரும் பொழிந்தனர் பிரம்மன் மமதியும் அழிந்தது அழிந்தனன் அயன் என அமரஞ்சினார் குழிந்தது நிலம் எனக் கொள்ளையாமலர் பொழிந்தனர் நெடியவர்க்கு உவகை பூத்தது கழிந்தது மலரவர்க்கு இடும்பை கங்குலே. திருமால் மிகுந்து களிப்படைந்தது. பாடினான் பரவினான் பரவசத்தினால் ஆடினான் ஓடினான் அளவிடா முதல் கூடினான் எவ்வரம் கொள்ளுகேனென தேடினான் சிவனயத் தெளிந்த செங்கண்மால் அரிக்கு வரவும் அயனுக்குச் சாபமும் ஆசையால் உருகுமவ் அரிதன் அன்பு கண்டு ஈசனும் பலவரம் இனிது நல்கினான் வாசமாமலரவா உனக்கு மண்ணின் மேல் பூஜையும் கோயிலும் போக என்றனன். தாழம்புவே தீண்டிலே கைதையே இவனொடு கரவு நீ உரை செய்ததால் தீண்டிலேம் என்று தீர்த்தனன். எய்திய முனிவு கண்டு ஏங்கி நான் முகன் மெய்தரை உறப்பதம் விழுந்து போற்றினான். பிரம்மன் சிவனிடம் கோபிக்காதீர் எனப் புலம்பியது. பொடிமூடிய தழலே நிகர்புலையாணவமலமாம் செடிமூடுகையாலே உழல் சிறியே நொறு பொருளோ வடிவே பெருவெளியே சதுர்மறையே சதுர்மறையின் முடிவே தனி முதலே என முனியேல் என முனியேல் எந்நீர்களும் ஒன்றாகிய எழுவாரியும் அருகி வெந்நீரதுவானால் உடன் விழாவப் புனல் உண்டோ நின்னீர்மைதென்றால் உலகு உயிரப்படி நிகழும் முன்னீர்விடமுண்டோ என முனியேல் என முனியேல்.

திரு அருளே பொழி புயலே இயல் இசையே முறையோ பல முறையே எனை முனியேல் எனை முனியேல் வெம்மை சரமலராகிய வில்வேடனுமன்றே கொம்மை தலைமத ஆறேழு கோபக்களிரன்றே செம்மை கனலன்றே கொலை செய்யும் அந்த கணன்றே மும்மை புறமன்றே ஒரு பொருளாயனை முனியேல் அரண் அருள் உள்ளம் கொண்டார் அரிதற் கரிதாமுன்முடி அறிவேனெனுமளவே பறவை படிவானேன் இனிமேலோ இடர்படுவேன் சிறுமைப்படும் என்பால் அருள் செய்யுரை செய்தான் மருகி குளிர் அனல் போல் இறை மகிழ்வாய் இவை மொழிவான் மறையவர்தம் பூஜனை உன் பூஜனையாகும் அம்போருக அஞ்சேல் இனி அவனித்தலமறையோர் தம் பூஜனை உன் பூஜனை ஆகித்தமனியமாம் சம்பூதர உலகேழையும் விதி என்றருள் செய்தான் கம்பூர் கடல் விடமுண்டருள் கருணைக் கடலானான் ஞானத்தலமாகப் பொலிக இத்தலத்தில் உமக்கு வரம் கொடுத்தலினால் யோஜனை முண்டெல்லை தூரம் சுத்த பவித்திர ஞான தலமாகப் பொலிக இந்த ஜோதிதானும் சிற்றுருவ மலையாகி வரமுதவக் கடவதின்பம் சிறந்ததான முக்திதனைத் தகையாமல் உதவும் இதற்கருணை புரி மொழியும் நாமம் யோஜனை மூன்றாம் இத்தலவாசற் காசரு தீட்சை ஆதியின்றியும் என் பாசமில் சாயுஜியம் பயக்கும்மே ஈசனாம் என்றன் ஆணையில் நானே நினைப்பவர்க்கு இடும்பை அகற்றுவோம் வாதைபடும் இந்திரனும் இமயபரும் நினைக்க அவவருத்தம் தீர்த்தோம் ஆதலினால் இத்தலத்தை நினைப்பவர்க்கு பிறப்பிடும்பை அகற்றுவோம் பூதரமும் நித்தலமும் விரளயத்து மழியாத பொற்பதாகி மோதிய காற்றடைந்த திசை சராசரங்கள் எவையுமுயர் முக்தி சேர்க்கும் செய்த தானம் ஒன்று ஆயிரமாய் வளரும் வையகத்தில் அரியதவம் புரிந்தவர்க்கு இனிய முக்தி வழங்க வேண்டி செய்ய இந்த திருநகரில் அவதரிக்க வரந்தருவோம் செய்த தானம் மெய்வர ஒன்றாயிரமாய் வளரும் இதில் கொடும்பாவம் விளையாதீதை ஐயமென உணர்வார்க்குப் பரகதி கிட்டாது நமது ஆணைதானே மலையாக எழுந்தருளுங்கள் என்றனர் அண்ணல் இவை மொழியளவில் அழல் தூணம் மது குறுகி அஜலமாகி வண்ண நெடுஞ்சுட விரிந்து விளங்குதல் கண்டயன் திருமால் வணங்கிச் சொல்வார் விண்ணவர்க்கும் எங்களுக்கும் இதன் ஜோதிக்கு எதிர்குருகி விழிக்கப் போகாது எண்ணறிய சுடர்கள் எல்லாம் உள்கரந்த மலையாக இருக்க என்றார் மலையின் உச்சியில் ஒளி வேண்டும் அன்னமிசை வருவானும் கருணன் இசை வருவானும் அமலமூர்த்தி வன்னி ஒளி மறைத்து மற்றை மலையாக இருத்தி என மலையாய்ச் செய்தார் சென்னியிலே ஒரு ஜோதி அனுதினமும் தெரிய அருள் செய்வாய் என்றார் என்னும் அந்த அடியவர்க்கா இறையவனும் இறங்கி இவை இயம்பல்லுற்றான் கார்த்திகை தீப தரிசன பலன் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம் வாய்த்த அந்தச் சுடர்கானில் பசிபிணியில்லாதுலகில் மன்னி வாழ்வார் பார்த்திவர்க்கு மருந்தவர்க்கும் இடையூறு தவிரும் இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோர் தலைமுறைக்கு முத்திவரம் கொடுப்போம் என்றார் மரணபவம் அறுக்க நல்ல மலை மருந்து மரணபவம் மறுக்க வல்ல மருந்தாகும் அதற்கு மலை மருந்தென்றோர் பேர் அருணவடி வாதலினால் அருணகிரி எனும் ஒரு பேர் அதனை ஓர்கால் தரணியிலே உரைத்தவர்க்கு முக்கோடி அஞ்செழுத்துச் சரித்ததாம் என்று இருள் நிலவும் இடற்றிறைவன் இசைக்க மகிழ்ந்திரஞ்சி அவர் இசைப்பதானார் லிங்க வடிவாக எழுந்தருளல் அடுத்தருணகிரியானே உனக்கு விண்ணீர் அல்லது புனல் ஆட்டுவாரார் தொடுத்த உடுத்திரள் அல்லது திருமுடிக்கு மடிமாலை சூட்டுவாரார் கடுத்திகழும் இடற்றானே கதிர்களன்றி மணித்தீபம் காட்டுவாரார் எடுத்திரஞ்சி பூஜை செய்ய இதன் கீழோர் லிங்க வடிவெடுப்பா என்றார் காமிகாம முறைப்படி
பூஜை செய்யுங்கள். அன்னதுவாயிருக்குதும் நீர்காமியத்தில் அருச்சியும் என்ற ஜலம் புக்கார் என் நிலமும் புகழ அங்கோர் சிவன் உருவம் முளைத்தது கண்டிரஞ்சி ஏத்தி மன்னிய பூமழை பொழிந்து பரவசமாய் மகிழ்ந்தாடி மயனை கூவி தன்னிகரில் கோபுரமும் மண்டபமும் மணிமதிலும் சமைப்பித்தார்கள். 360 தீர்த்தங்கள். அழியாத வளநகரும் தீர்த்தம் 360 கண்டழகு செய்தார் வழியா நிற்சுர நதியும் சுரதருவும் கேணிகளும் மரமும் ஆன ஒழியாமல்லிமயபரும் இருடியரும் மனிதரென உருவங்கொண்டார் விழியால விடமனைய கணிகையராயரம்பயரும் மேவினாரே. அறியும் மயனும் மலைவலம் வந்தது. காலையிலே முழுகி மர உரி உடுத்து சிவந்த ஜடைகட்டி நீரு மேலணிந்து கண்டிகை

0: சமைந்ததற்பின் கையிலை மலை ஆசை போயிற்று ஈசனுக்கும் கனகமலை இதுவாயின் வெள்ளிமலை இனிமேல் என்னாம் காசி முதலெடுத்துரைக்கும் சிறப்புடைய தலம் ஏழும் கனக நாடும் மாசகன்ற கதிர் தோன்ற ஒளி இழந்த உடுக்கணம் போல் வளமை தேய்ந்த பார்வதி அவதாரமும் இடப்பாகம் பெற்ற வரலாறும் வேண்டல் அரியனும் மலவிடுதற்கரியமலை நிலைவுரைக்கு அரிதென்றாலும் தெரிய உனக்கறிந்தபடி சிறிதுரைத்தேன் இனி உரைக்கும் திறமேதென்றான் பரிசை பெரு மார்க்கண்ட முனி மகிழ்ந்து பணிந்துமையாள் மலையில் தோன்றி உரிய சிவன் இடங்கலந்த கதையும் உரைத்தருளுக என உரைப்பதானார்
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: போற்றி அருளுக நின். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடுத்து 20வது திருப்பாடல். இதோடு அவர்கள் நீராடுதல் முடிந்து அவர்கள் அனுஷ்டானத்திற்கு, பூசை முதலியவற்றுக்கு சென்று ஆலய வழிபாட்டுக்கு செல்வார்கள். இந்த 20வது திருப்பாடலிலே ஒவ்வொரு தொடரிலும் பெருமானுடைய திருவடியையே போற்றி பாடி இந்த திருவம்பாவியினை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தடிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். முதல் 2 அடியில வரக்கூடிய போற்றி என்பதை நாம எச்சமாக கொள்ள வேண்டும். அடுத்த அடிகளில் வரக்கூடிய முதல் 2 அடிகளில் முதல் அடி போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமான் செந்தடிகள். ஆமாம், 2 அடிகள் தான் புத்தகத்தில் அது உள்ளதில் எழுதியிருக்காங்க. இது 8 அடிகளில் வரக்கூடிய பாடல். முதல் 2 அடிகளில் வரக்கூடிய போற்றியை நம்ம வந்து எச்சமாக பொருள் சொல்லும்போது நமக்கு விளங்கிடும். மற்ற அடிகளில் வர்ற போற்றினா வியங்கோள், பொருள் சொல்லும்போது நமக்கு விளங்கிடும். நின் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்பது, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக, எல்லா பொருளுக்கும் முதலாக விளங்கக்கூடிய உன்னுடைய திருவடி மலர்கள் எம்மை பேணி அருள்வதாகுக, எம்மை பாதுகாத்து அருள்வதாகுக. போற்றினா பேணி பாதுகாத்து, அப்படி பொருள் வருது பாருங்க, அதான் எச்ச பொருள். போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள், நின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி அருளுக, எல்லா பொருளுக்கும் முடிவாக விளங்கக்கூடிய செம்மையான தளிர்கள் போன்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருள்வதாகுக. எல்லா பொருள்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய உன் திருவடி மலர்கள் எம்மை பாதுகாத்து அருளுக, அது மாதிரி எல்லா பொருளுக்கும் அந்தமாக விளங்கக்கூடிய தளிர் போன்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருள்க. போற்றிங்கிறது அருளுக என்ற வினை கொண்டு முடிகின்றது. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தடிகள், போற்றி அருளுக. அடுத்ததுலாம் போற்றி என்றதை நம்ம முடிவாக வைத்துக் கொள்ளலாம். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், இதை வந்து எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, எல்லா உயிர்களுக்கும் தோன்றதற்கு ஏதுவாகிய பொன் போன்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. அங்க போற்றி அருள்கன்னு சொன்னார். இங்க போற்றி என்பதிலேயே போற்றி அருள்கிற பொருள் அடங்கிட்டது. 3வது அடியில் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் வருது இல்லையா, எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, போற்றின்னு சொல்றது

போற்றி அருளுக என்ற குறிப்பு வந்துட்டு, காத்தருள்க அங்க போற்றி என்று சொல்லி அருள்கன்னு தனியா வந்தது. என்ன மூணாவது அடியிலிருந்து போற்றி என்பதிலே அந்த அருள்க என்பதும் அடங்கி இருக்கின்றது. அவ்வாறு உரை கூறியுள்ளார். முதல் ரெண்டு அடியிலே சொல்லிட்டார், எல்லா உயிர்களுக்கும் ஆதியாக இருப்பதும் திருவடிதான், அந்தமாக இருப்பதும் திருவடிதான் சொன்னார். அந்த ஆதி அந்தம்னு தொகுத்து சொன்னதே ஐந்தாக வகுத்து சொல்லி அருள்கின்றார். ஆதிங்கிறது எது, தொடக்கம் வந்து என்ன தொழில், முடிவாக இருப்பது என்ன தொழில் என்று வகுத்து சொல்கின்றார். தொடக்கமாக இருக்கின்ற தொழில் படைத்தல், முடிவாக இருக்கின்ற தொழில் அருளல், முடிந்த முடிவாக இருக்கின்ற தொழில். இடையில் வருகின்ற அழித்தல் என்பது முடிவான தொழில் ஆகாது. அழித்தல் என்பது உலகங்களை ஒடுக்குதல், ஒடுக்கின பிறகு மீண்டும் என்ன செய்வார், தோற்றுவிப்பார். அதான் தளிர் என்ன செய்யும், அது மேலும் வளரும். அதனாலதான் அந்தமாம் செந்த் தளிர்கள்னாரு. ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படும், ஒடுங்கி மலத்த உலகாம் என்பது சிவஞான போதம். அதனால தளிர் வந்து அது மேலும் வளர்ச்சி அடையக்கூடியது. அதனால தான் அங்கே ஒடுக்கத்தை சொல்லக்கூடிய இடத்துல தளிர்கள்னு சொன்னார்னு ஒரு நயம் சொல்லுவார்கள், அந்தமாம் செந்த் தளிர்கள்னு. என்ன அதே சமயத்தில் இது ஒரு நயம் சொல்வார்கள், அடியே என்ன நினைக்கின்றேன் என்றால், அங்கே அந்தம் என்று சொன்னதை வந்து முடிவான அருளைத்தான் சொல்லியிருக்கட்டும் நினைக்கிறேன். ஏன்னா முதல்லையே ஆதி அந்தம்னு சொல்லியாச்சு, திரும்பவும் வந்து தோற்றம் போகம் ஈராம்னு தனித்தனியாக சொன்னால் தோற்றம் சொன்ன விதம் மறுபடியும் ஆரம்பமாக இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அதான் ஆதியாம்னு முதலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல சொன்னது ஆதியாம் அந்தமாம்னு சொன்னது, தொகுத்து சொன்னது. தொடக்கமாகவும் இருக்கின்றன அவனுடைய திருவடிகள், முடிவாகவும் இருக்கின்றன. தொடக்கங்கிறது என்ன, முடிவுங்கிறது என்ன, தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் இடையில வேற என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லணும் இல்லையா. அதைத்தான் தொடக்கம் என்பது படைத்தல் தொழில், தோற்றுவித்தல், படைத்தலை தோற்றம் என்று சொல்வார்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொற்பாதம், எல்லா உயிர்களுக்கும் பிறவி தோன்றுவதற்கு பிறவி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற உன் திருவடிகள் எம்மை பாதுகாத்து அருளுக, போற்றி பாதுகாத்து அருளுக. எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி, அப்படி பிறவி எடுத்த உயிர்களுக்கு அந்த உயிர்களை அனுபவிக்கக்கூடிய வினைப்போகங்களை எல்லாம் என்ன தரக்கூடிய அந்த அழகிய திருவடிகள் எம்மை காத்தருள்க. போகமாம் பூங்கலர்கள் போற்றி, பூங்கலர்கள் அழகிய திருவடிகள். ஆக பிறவிக்கும் காரணமாக இருப்பது திருவடிதான், பிறவி எடுத்து வாழும் உயிர்களுக்கு உலக போகங்களை ஊட்டுவதும் அந்த திருவடிதான். எனவே பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க, பிறவி எடுத்து வாழ்கின்ற உயிர்களுக்கு போகங்களை ஊட்டும் திருவடிகள் எம்மை காத்தருள்க. அப்புறம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போகங்களை அனுபவிச்சு வர்ற உயிர்கள் இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒடுக்கத்தை செய்வதும், ஒடுக்கத்தை செய்வதும் இந்த திருவடிகள் தான். ஆகவே எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்திற்கு ஏதுவாகிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க. அதான் எல்லா உயிரும் ஈராம் இணையடிகள், இணையடிகள் இரண்டு திருவடிகள். எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி, எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்தை செய்யக்கூடிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க. போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், அதே மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி. என்னன்னா மால் நான்முகன், மால் என்பது திருமால், திருமாலும் நான்முகனும் காண இயலாத திருவடிகள் எம்மை காத்தருள்க இல்லையா. அந்த இடத்துல போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்று சொன்னார். அந்த இடத்துல திருவடிய புண்டரிகம் தான் தாமரை தான் பொருள்படும். தாமரை என்பது அந்த திருவடியை தான் குறிக்கிறது. அந்த தாமரையாகிய திருவடி என்ன, அந்த தாமரை போன்ற திருவடி அல்லது திருவடியாகிய தாமரை, அந்த திருவடியாகிய தாமரை திருமாலாலும் அறியப்படவில்லை, பிரம்மனாலும் அறியப்படவில்லை. திருமால் தாமரை கண்ணன் என்று புகழப்பெற்றவர், அவருக்கும் அந்த திருவடி தாமரை அறிய முடியாததாக இருக்கின்றது. பிரம்மாவோ தாமரை மலரிலேயே இருப்பவர், ரெண்டு பேருக்கும் தாமரையோடு தொடர்பு உண்டு, ஆனா இந்த திருவடி தாமரை அவர்களாலே அறிய முடியாததாக இருக்கின்றது என்று நயமாக சொல்லது பாருங்க. போற்றி நாள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்று அந்த இடத்துல புண்டரிகம்னு தாமரை சொன்னார். போற்றி யாம் உய்ய, அவர்களுக்காக அவர்களுக்கு காண முடியாததாக இருந்தால் என்ன, அடியார்களாகி யாம் உய்ய ஆட்கொண்டருளது அந்த திருவடிகள் இல்லையா. போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி. அடியார்களாகிய நாமெல்லாம் உய்யும் வண்ணம் அடிமை கொண்டு இன்பம் அருளுகின்ற, எங்கும் இல்லாததோர் இன்பம் அருளுகின்ற, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்து அதற்கேற்ப நம்மை கோதாட்டி செங்கமல பொற்பாதம் தந்து எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாக செய்கின்ற அந்த திருவடிகள், அதான் யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள்.
பொன்மலர்கள். அந்த உய்ய ஆட்கொண்டர்களும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல பொன்மலர்கள்னு சொன்னாங்க பாருங்க. ஏன்னா எத்தனை பிறவிகள்ல உய்ய முடியாம மீண்டும் மீண்டும் பிறந்தோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். வீடுறுதல் தான் என்னதல் இல்லையா. ஆகவே யாம் உய்ய ஆட்கொண்டர்களும் பொன்மலர்கள் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துலயும் அந்த உய்ய கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த திருவடியை பொன்மலர்கள்னு சொன்னார். ஏன்னா செல்வமே இல்லாமல் வருந்துகின்ற ஒரு ஏழையானவன் அவனுக்கு ஒரு பொன் நாளாகிய ஒரு புதையல் கிடைக்கின்றது என்று சொன்னார். அப்போது அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரும். அத மாதிரி வீடு பேருக்கே வழி இல்லாம மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கின்ற ஆன்மாவானது அந்த பிறப்பிறப்பை எல்லாம் நிறுத்தி ஒரு நிலை பேச்சினை வழங்கி பேரின்ப அனுபவத்திலே அந்த ஆன்மாவை திளைக்க செய்யக்கூடிய ஒரு திருவடி கிடைத்தால் அது வறியவனுக்கு பெருநிதி வாய்த்தது போல அல்லவா. ஆகவே அந்த சமயத்தில் அதை பொண்ணு தானே சொல்லணும். ஆகவே யாம் உய்ய ஆட்கொண்டர்களும் பொன்மலர்கள் நாரு சிவபுராணத்திலையும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் சொன்னார். போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் என்பாவா. இத்தனை சிந்தனைக்கும் இடம் தந்தது இந்த மார்கழி நீராடல் அல்லவா. ஆகவே நாம் ஆடுகின்ற இம்மார்கழி நீர் எம்மை காத்தருள்க. இல்லையா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மார்கழி நீராடல் எமக்கு வாய்த்து இந்த சிவசிந்தனை மேன்மேலும் பெருகும் பொருட்டு எம்மை காத்தருள்க என்று சொன்ன இந்த அளவிலே இந்த திருவம்பாவி சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். திருச்சி சம்பளம் நம பார்வதி பதையே.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
0: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் .org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
0: Thiruchitrambalam Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
5: தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மீளா அடிமை என்று தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் செந்துருத்தி. தலம் திருவாரூர். திருவொற்றியூரிலிருந்து கண் இரண்டும் பார்வையின்றி புறப்பட்ட சுந்தரர் திரு ஏகம்பத்தில் இடது கண் பார்வை பெற்றார். பின்பு பல தலங்களை தரிசித்துக் கொண்டு திருவாரூரை அடைந்தார். திருக்கோயிலினுள் புகுந்து இப்பதிகம் பாடினார். பின்னர் வலக்கண் பார்வையும் அருளும்படி வேண்ட இறைவனார் அவ்வாறே கொடுத்து அருளினார். கண் பார்வை குறைபாடுகள் நீங்க வேண்டுமா? இப்பதிகம் பாடி பயன்பெறுங்கள்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 41வது திருப்பதிகம் அற்புத பத்து. திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனுபவம் ஆற்றாமை என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளியது மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருச்சாடல் சில்லையில் அருளி செய்தது ராகம் மோகனம் தாளம் ஆதி

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் திருவிசைப்பா பாடல்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम नमः शिवाय। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை பாடல், திரு ஆலவாய் உடையார் அருளி செய்த திருமுகப் பாசுரம்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: பலரும் சிறந்தியும் பூஜித்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

நடமாடும் கடவுள் தன்னை, காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை, கனகமா மணிமந்தில் நடனம் செய்ய காட்டினார். பதஞ்சலியும் புலிக்காலம் அல்ல, காஷினியில் இவரை போல் யாரும் இல்லை. இட்டினோடு மலங்களெல்லாம் மலராஜிந்த நடனம் கண்டு குட்டினார். குஞ்சித பதத்திலோ குலவியவர் பதம் தொழுது போடுவோடுகின்ற புத்தனுக்கு பாடல் ஆடுகின்ற கூத்தலுக்கு பாடல்.

0: எந்த பாடுபட்டாலும் நல்லதென்று ஒருவருக்கு ஓடு கொண்டு சோறிறந்து கொடுத்தார். ஓடு கொண்டு சோறிறந்து கொடுத்தானல்ல உத்தமராவாத ஊர் புலவனுக்கு ஏடு கொண்டு எழுதினார். மன்று மந்தால் இப்படியும் ஓர் கடவுள் உலகில் உண்டோ. சித்தம்பலம் சுடர்வோர் குன்றை சோழாமுத்தையே சுடர்வோர் குன்றை சோழாமுத்தை வாழாத்துடும் புகந்து கடைவாழ்ந்தே ஆண்டு உந்த கருணாலயனை கருமால் விரமன் தடைபட்டின் சாரமாட்டா தன்னை தந்த என்னாரமுறை புடைபட்டிருப்பது என்று போலோயும் பொல்லாமணியை புலந்தே
1: அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சர்வேஸ்வருடைய பெருங்கருணையினாலே திருக்காலத்து புராணம் பலரும் சிறந்தியும் புசித்த அத்தியாயத்திலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். இதிலே பரத்வாஜ முனிவரே அர்ச்சனன் இந்த தலத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். பஞ்சபாண்டவர்களிலே அர்ச்சனன் மிக சிறந்தவன், நல்ல சிலவர்கன், நல்ல சிறந்தவன். திருமுறைகள்ல பல இடங்கள்ல அடுத்தானே உயிர்த்தானே அர்ச்சுனருக்கு பாதுபதம் கொடுத்தானே கொலவரைய சிலையாக கூரம்பு தொடுத்தானே கொலமுறைய சுனைமல்கு கைலாயம் எடுத்தானே தடுத்தானே என்மனத்தை வைத்தேன் அப்புறம் தேவா. நிறைய இடங்கள்ல நம்முடைய அருளாளர்களாலே அவன் பாராட்ட பெற்றிருக்கிறான். அது அர்ச்சனன். அர்ச்சனன்ல பேர் வச்சா நல்ல அறிவு உள்ளது. அதனாலே அப்படி அந்த தீர்த்த யாத்திரையா வந்தவன் திருக்காலத்தில் வந்து தங்கியிருந்து பரத்வாசருடைய ஆசிரமத்தில் சென்று அவரை வணங்கி இந்த தலத்தினுடைய பெருமை எல்லாம் எனக்கு சொல்ல போனோம் என்று கேட்கிறான். நல்ல ஞானிகள் மூலமாக சிவபெருமான் பெருமையை கேட்டு விட்டான்னா அவனுக்கு சிவலோகம் தான். சிவனுடைய பெருமையை கேட்கிறவன் கட்டாம சிவலோகத்துக்கு தான் போவான். இந்த போறதுங்கிறது உறுதியாகி போன முடியினாலே, போறதுங்கிறது உறுதியான முடியினாலே, இருப்பது உறுதி அல்ல போவது உறுதியான முடியினாலே, போகின்ற இடத்துக்கு வேண்டிய சௌகரியத்தை முதல்ல பண்ணி கொள்ளவரும். அதுதான் இந்த மாதிரியான சிவசம்பந்தமான நூல்களாலும் ஞான விதயத்தை கேட்பதினாலும் அந்த இடத்தையும் தெரிந்து கொள்ளலாம், இந்த இடத்துக்கு போற வழியையும் தெரிந்து கொள்ளலாம், அதுக்கு வேண்டிய சௌகரியத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். அந்த முறையிலே திருக்காலத்தி தலத்தினுடைய பெருமையை அர்ச்சனன் பரத்வாசத்திலே கேட்டான். அவர் சொல்லுகிறார், அது சிவபெருமானை பூஷித்தவர்கள் அளவில்லை, சிவபெருமானை பூஷித்தவர்கள் அளவில்லை, சிவபெருமான யாரையும் பூஷிக்க மாட்டார். இதுதான் நம்ம சுவாமியினுடைய சிறப்பு. எல்லாரும் சிவபெருமானை பூஷிப்பார்கள், பூஷித்த வரத்தை பெறுவார்கள், செய்த பாவத்தை போக்கிக் கொள்வார்கள், வேண்டிய நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். சிவபெருமான் யாரையும் பூஷிக்க மாட்டார். சிவபெருமான் ஒருத்தர் பூஷிக்கிறாருன்னா அப்புறம் அவர் கடவுள் ஆகிடுவார். சிவபெருமான் ஒருவனே முழு முதற் கடவுள் என்பது சேர்ந்தறியா கையாறை என்று திருவாசகத்துல சொன்னார். சேர்ந்தறியா கையாறை, அதான் திருவாசகத்துல சிறப்பு வாக்கியம். செய்யானை வெந்நீர் அணிந்தாரை சேர்ந்தறியா கையாறை எங்கும் செறிந்தானை என்பது திருவமானையில வருகின்ற வாக்கியம். எல்லோரும் சிவபெருமானை கூப்பிடுவார்கள், கை ஊக்கி வணங்குவார்கள். சிவபெருமான் யாரையும் கூப்பிட மாட்டார். அவர் அபயம் வரதத்தோட தான் இருப்பார். அபயம் வரதம். அந்த முறையிலே சிவபெருமானை பூஷித்தவர்களை பத்தி இதுல பரத்வாசன் இவர் அர்ச்சனனுக்கு சொல்றாரு. மறுவது சிறப்பின் அனைத்து உலகமும் வடிவமாய் தனக்கு வாய்ப்புற்ற சிறையளி முரலும் நரகமன் பதுமை செடுந்தவி சுவந்தவன் பெருமை அறுவகை ஆதாரங்களும் இதனை அறுவகை ஆதாரங்களும் இதனை அராகதமாம் என அறிந்தோர் குறையற வியம்பும் தகமையால் இதன் சீர் கூறுவதற்கு எளியதும் தந்து. இது ஆறு ஆதாரங்களிலே இது அநாகதமா இருக்கிறது என்று சொல்கிறார். மூலாதாரம் விவாதிஸ்தானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கி என்ற ஆறு ஆதாரங்கள் வேகத்திலே இருக்கிறது. அதே மாதிரி பூலோகத்திலையும் இருக்கிறது, அதிலே அநாகத தலமாக விளங்குறது. அதனால இது பெருமை அதிகம். தன்னிலா முடித்த அண்ணலார் கமல தாளினை அரிச்சனை செய்தோர் எண்ணிலார் இமையோர். சிவபெருமான அர்ச்சனை செய்த தேவர்கள் எண்ணில்லாதவர்கள். முனிவர் எண்ணிலார், கடவுளர் யோகர் எண்ணிலார், இயக்கர் எண்ணிலார், வேந்தர் எண்ணிலார், அறமடந்தையர்கள் எண்ணிலார், இருந்து வரம்பல பெற்றோர் எண்ணிலார், புத்தி எழுதினர். அதனாலே கணங்கள் எல்லாம் பூஜித்திருக்கிறது, 18 கணங்களும் பூஜித்திருக்கிறது, தேவர்கள் எல்லாம் பூஜித்திருக்கிறார்கள், முனிவர்கள் எல்லாம் பூஜித்திருக்கிறார்கள், மான்களும் பூஜித்திருக்கிறார்கள். முதல்ல சொன்னா போல அது கீழே இருக்கிற பிராணிகளும் பூஜித்திருக்கிறது. எறும்புகளை யானை முதல் ஈசனை பூஜித்தும் பெருங்கதி வந்தும் தேரார் தேய்கள் என்பது முதுமொழி மேல் வைக்கும். அதனாலே பிராணிகளும் எவ்வளவு பூஜித்ததாக நம்முடைய நூல்களிலே வரலாறு சொல்லப்படுகிறது. அதுல இந்த ஊர்லதான் பூஜித்த சிலந்தியும் யானையும், அதே மாதிரி பல ராஜதானங்களிலே குரங்கு பூஜித்தது, அடில் பூஜித்தது, காகம் பூஜித்தது, பாம்பு பூஜித்தது, என்னெல்லாம் பல தலங்களிலே இருக்கிறது. பூஜித்தல் என்று சொன்னால் அந்த பூஜையில ஏதோ ஒரு அங்கத்தை அது புத்திக்கு தகுந்தவாறு செய்தா அதை பூஜையாக எடுத்துக்கொள்கிறார். பூஜை என்றால் இப்ப நாம மாதிரி எல்லா பொருளையும் தயார் பண்ணி சோட சுபசாரத்தோட ஆகும்போது இப்படி பூஜை பண்றதல்ல. அந்த பிராணிக்கு, அந்த புத்திக்கு, அந்த சக்திக்கு, அது சக்திக்கு தகுந்தாரு போல. அதான் இப்ப விளக்க நெய் குடிக்க போச்சு இல்ல எலி, அது சுத்த உடனே உதறிச்சா மூக்கு மறுபடியும் அந்த திரியிலே போட்டு ஒதுங்கி போயிடுது அல்லவா, அதை பூஜையில எடுத்துக்கிட்டார். அது விளக்கு போட்டு பூஜை பண்ணிச்சான், தேவருமானக்கு விளக்கு போட்டுச்சான் அப்படின்னு அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பிராணி அபுத்திபூர்வம், அது புத்திபூர்வம் அபுத்திபூர்வம் சொல்லுது. புத்திபூர்வம் என்று சொன்னால் தெரிஞ்சு செய்யறது, அபுத்திபூர்வம் தெரியாம செய்யும் புண்ணியம். இப்ப இந்த கடையை கேட்டா சிவலோகம் கிடைக்குது, சிவபுண்ணியம், இது மாதிரி சிவபுராணங்கள்லாம் நமக்கு கிடைச்சது ஆச்சரியம், இதை கேட்டு நம்ம நக்கதி அடையணும் அப்படின்னு நினைச்சு வந்து கேட்கறவங்க பல சில பேர். அப்படின்னு வந்தா கூட அதுக்கு அபுத்திபூர்வம், புத்திபூர்வம், அபுத்திபூர்வம். தேனைய இனிக்கும் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் இனிக்கும் அத்தேனையே சாப்பிடாதே, அதுக்கு முந்தி கண்டே அறியாதவன், தேனை கண்டு அறியாதவன், அவனுடைய கருணை எல்லை இல்லை ஆகிறதாலே, அவனுடைய கருணை அளவில்லாமல் இருப்பதனாலே அந்த பிராணிகள் செய்யறதும் பூஜை எடுத்துக்கிறான். அது மாதிரி அவனை பூஜை பண்ணினவர்கள் அளவில்லாத இயக்கர் கிண்ணர் யமனோடு வருணர் இயந்து தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்க மின்புலி வானர நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்போன் திண்டினும் திருவடி அதனை அச்சித்தார் வெறும் ஆறொரு தொட்டு தகைப்போன் திண்டினும் திருவடி அடைந்தேன் செடும் மொழி திருப்பூன் குருளான என்று சுந்தர தேவாரம். சுந்தர தேவாரத்துல அடுக்கிறார் பத்தியில இயக்கர் கிண்ணரது யமனோடு வருணர் இயந்து தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்க மின்புலி வானர நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்போன் திண்டினும் திருவடி அதனை அச்சித்தார் வெறும் ஆறொரு தொட்டு தகைப்போன் திண்டினும் திருவடி அடைந்தேன் செடும் மொழி திருப்பூன் குருளானே என்று சுந்தரர் பாடுறார். அதனால இப்படி தேவர்களும் முனிவர்களும் ராட்சசர்களும் பூஜை வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாமும் பூஜை பண்றோம், நாமும் பூஜை பண்றோம். அதனால பூஜை என்பதுதான் இந்த பிறவியில செய்ய வேண்டிய முக்கியமான பூஜை தான் இந்த பிறவியில செய்ய வேண்டியது. சாப்பிடுறது, தூங்குறது, அப்புறம் உதி உருவாக இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொது, எல்லாத்துக்குமே பொது. அது பிராணிகளை பார்த்தீங்கன்னா அதுகளும் புள்ள உதி வந்துக்குது, அதுகளும் வீடு கட்டிக்குது, நல்லா தான் இருக்குது. பிராணிகள் அதுகளை புள்ள உதியெல்லாம் இருக்குதா, அந்த மாதிரி நம்ம வந்து தொல்லையில் இருக்கு. மாடி வீடு கட்டுக்கு எது சிட்டுக்குருவி மாடு மாடி வீடு இருக்கு. எறும்புகளும் அதுக்கு தகுந்தாப்புல, அது சக்திக்கு தகுந்தாப்புல ஆகாரங்கள் எல்லாம் தேடி வச்சுக்கிட்டு அதுவும் புள்ள உதவி பெற்றுக்கிட்டு அதுவும் உண்டு இல்லையா. இப்படி எல்லா பிராணிகளும் நாம் வாழ்கின்ற வாழ்வை எல்லா பிராணிகளும் செய்கின்றன. ஆனா பூஜை மற்ற பிராணிகளாக செய்ய இயலாது. நமக்குத்தான் பூஜைய வாய்ப்பு கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுடன் இட்டுக்கொள்ள பூவுடன். அது ரெண்டு வரியில கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுட, மற்ற பிராணிகளுக்கு வாயினாக இருந்தாலும் கூட கற்க முடியாது, படிக்க முடியாது. நமக்குத்தான் அந்த வாய்ப்பு கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுட, இட்டுக்கொள்வன பூவுடன் இருக்க, கற்றை செஞ்சடையாமலும் ஆகணும் என்று போனார் முடிவுவதை என்பது அப்புறம் தேவாரம். அதனாலே இப்படி ஐயாவது நாம் தான் கட்டாயமா பூஜை பண்ணணும். பூஜை பண்ணலன்னா நம்மை மனித பிறவியில் இருந்து அடுத்த போல வேற பிறவியில போட்டுருவான். மனித பிறவி கொடுத்தது பூஜை பண்றதுக்காகத்தான் கொடுத்தேன், நீ பண்ணாமையினால இந்த பிறவி உனக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வேற பிராணிகளா பறக்க வச்சிருவோம். அதனால கட்டாயம் பூஜை பண்ணணும், பூஜை பண்ணாம இருக்க கூடாது. சாமியை ஏமாத்திட்டு இருக்க கூடாதுப்பா, பூஜை பண்ணாம இருக்கவே கூடாது. கட்டாயம் மூணு காலமும் பண்ணனா ஒரு காலமாவது உருப்படியாது. கை போவதும் அழகு காதலித்து வாழ்வதும் உப்புவதும் முடிசாய்ச்சி தொடர்ந்த முதல்வனை என்பது அப்பர் தேவார். அதனால இப்படி எண்ணில்லா முனிவர்களும் தேவர்களும் இயக்கர்களும் அகமடைந்தவர்களும் பூஜை பண்ணினார்கள். அருந்தவ சுவேத அச்சுவ தரம் நீராக 120 ஒருவர் அச்சுவ தரம் முதல் என்கின்ற ஒரு கணவர்கள் 121 பேர் பூஜை பண்ணியிருக்கிறார்களாக திருக்காலத்தில். திருந்திய நீலை திகழ்மணி மான் மணிமார் இயக்கர்கள் திகழ் முசுகுந்தன் பெருந்தரவி ராமன் முதலிய அரசர் பின்னர் மற்றும் மற்றவரும் கருந்தடங்கண்ணி பாரதை என்று கடலினை வணங்கினர் என்றார். வாயு எரிக்கும் வெள்ளியம் உறுப்பில் பன்னவர் யாண்டின் முன்னால் 1000 ஆண்டுகார் அருந்தவமுற்ற அருந்ததிகளும் அதன் நூல் அகன்று வாயுவை பொறுகி ஐந்தளநாக்கம் மாதவன் ஜெயமடங்கிடமில் நீயினந்தது காலத்தியில் போய் நிகழ்ந்ததை பெறுவதற்கு என்றார். வைஷ்ணவன் இவர் கைலாயத்திலே தேவவருஷத்துல 1000 வருஷம் தவம் பண்ணாராம். கைலாயத்துல அப்படி 1000 வருஷம் தேவவருஷத்துல தவம் பண்ணி உணவு இல்லாமல் இருந்து தவம் பண்ணியும் சாமி காட்சி கொடுக்க நீ கதி பெறுவதற்கு திருக்காலத்துக்கு போட்டாராம். கதி பெறுவதற்கு திருக்காலத்துக்கு போட்டாங்களாம். அதனால நம்ம கைலாயத்துக்கு போக வேண்டியதில்லை. கைலாயத்துக்கு ஓ கைலாயம் திருவானக்காவே அப்படின்னு சொல்லுவோம். கைலாயம் திருவானக்காவே, கைலாயம் சிதம்பரமே, கைலாயம் தாய்மான சுவாமி. இப்படி அயால் அவன் இருக்கின்ற இடத்துல அவன் இருக்கிறான், அவன் இடத்துல நாம் இருக்கணும். அவன் இருப்பது கைலாயம், சோகரமான இருக்கின்ற இடமெல்லாம் கைலாயம். அதுவும் நீங்க கைலாயத்துக்கு ஏதாவது கேட்கலாம்னு அங்க போனேன்னா அவன் மறுபடி திருப்பி செக்க போய் சொல்லுறான், இங்க இருக்கிற வந்து அங்க போடான்றான். இப்ப அந்த மாதிரி தலையில் நடந்து போடா இல்ல, இப்ப நம்மள விட அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனான், தலையில நடந்து போனான் இல்ல, போனவன என்னமா ஒண்ணுன்னு கேட்டான். இந்த மாதிரி இரவாது என்று வந்து வேண்டி கொண்டு வந்து கொண்டார் பரவாமை வந்து வந்து பரப்புண்டு உன்னை என்று மரவாமை வந்து என்று நான் எழுந்து பாடி அறவா நீ ஆடும் போதும் அடியும் இருக்க என்றார். நீ ஆடிக்கிட்டு இருக்கணும், நான் அடியில் இருந்து பாடிக்கிட்டு இருக்கணும்னா நேரம் திருவாரங்காட்டுக்கு போட்டேன். திருவாரங்காட்டுக்கு அப்போ அங்க ஆட நீ பாடுட்டேன். இந்த ரெண்டு முனிவர்களும் பதஞ்சலி ஆகிற மாதிரி ரெண்டு பேரும் கைலாயத்துல கேட்டாங்க, கூத்து கேட்டாங்க, இங்க சிதம்பரத்துக்கு போகட்டார். அப்பர் சாமி கைலாயத்துக்கு போனாரு பாக்கலாம்னு திருவையாத்துக்கு போறாரு. சொல்லுது நீங்க சிதம்பரத்துல நான் நடிக்கிறேன் கைலாயத்துல இருக்கிறேன்னு சொல்றீங்க, நான் எங்க நீங்க நிரந்தரமா சௌரியமா இருக்கிறீங்க உண்மையை சொல்ல ரகசியத்தை அப்படின்னு கேட்டார் மகாவிஷ்ணு. வருஷம் வந்தாப்பா நான் கைலாயத்துல இருக்கிறேன், ஆனா இங்க வேற பாக்குற ஆபீஸ் அதனால நான் ஆனந்தமா ஆடிக்கிட்டு இருக்கிறது இடம் சிதம்பரம். அங்க வந்து நீங்க கும்பிட்டீங்கன்னா போதும், அங்க நான் வந்து ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக ஆடுறேன். இங்க வேலை பாக்குற இடத்துல வந்து இவன் கேட்டா நம்ம திருஷ்டம் பாக்குறது இடையில அதை கூட இதை கொடுத்து கேட்டா நான் வேலை பாக்குறத அவனுக்கு வரம் கொடுத்துட்டு இருக்கிறதா, அதுக்குதான் நான் அங்க எல்லாம் ஆலயங்களை வச்சிருக்கேன், அங்கேயும் போகும். அதனால சிதம்பரத்துல தாண்டா நான் ஆனந்தமா ஆடுறேன், அந்த நீ வந்து பாத்துப்போம். கைலாயத்துல அவருக்கு ஆனந்தமா ஆடுறதுக்கு இடம் இல்ல, ஆடவே முடியாது சார். கைலாயத்துல ஆடவே முடியாது, கைலாயம் தான் தாங்க ஆடினா சிதம்பரம் தான் தாங்கக்கூடிய இடம் ஆடினார் அப்படின்னு சொல்லி இங்க போயிருக்கு. அதனால நீ கைலை யாத்திரைக்கு போகணும்னு ஆசைப்பட வேண்டாம். அதனால நான் கைலாயத்துக்கு போகல போகல போக வேண்டாம் கூட இருக்கிறேன். எதுக்கு இங்க விட்டுட்டு அங்க போகணும்? அது கோயில் புராணத்துல சில்லையை விட்டுட்டு ஒருத்தன் காசிக்கு போனான்னு புத்தி இல்லை. காசியில் இருந்து சில்லைக்கு வந்தான் தேசமார் மந்திரகன்னு சிவகதி அதனை விட்டார். காசியில் இல்லை சில்லை கடிதது என்றடைந்தார் பாசமார் அதில் முத்தி பழித்துடும் என்றால் இந்த ஈஸ்வரது அருள் இறக்கத்தை எல்லையாவது விடுவார் என்பது கோயில் புராணம். அதனாலே வந்து நாம் இருக்கக்கூடிய தலம் அளவில்லாத சிறப்புடையும் சிவருமா நமக்கு பரிசாக தந்திருக்கிறான், இனமாக தந்திருக்கிறான், சலுகையா தந்திருக்கிறான், உரிமையா தந்திருக்கிறான். அதனாலே நன்றாக

இடத்துல கவர்மெண்ட் நேரம் வசித்து அமைவது வாயுவை பெருகி தவம் பண்ணினார். வாயுவை பெருகி பஞ்சாட்சியம் வந்து தவம் பண்ணினாரு. அவருக்கு ஜவுர்வான் காட்சி கொடுத்து நீ காலத்திலே போய் சமத்தை போன உனக்கு கரிய போகுது. விண்ணவன் ஒருவன் முன்னவன் அவள பெற்றுள்ள பேற்றையும் சொல்லியன் அன்னவன் தன்பால் உருகவையோகி அருமலும் அருநெறி நடந்து அடைத்தனுக தன்மனை கடத்தி உடுமவன்மையை கைவந்து தடவின நீக்க உன்னருங்களை போற்று அடதி காலத்துக்கு இவானோடு மொய்தி என்று அவர். அதனால பின்னவன் என்கின்ற தாழ்ந்த குளத்திலே பிறந்தவனாகி ஒருவன் மனைவி வகித்துக் கொண்டிருந்தான். அவன் இல்லத்துக்கு ஒரு சிவயோகி வந்தார். வந்தவராக நடந்து வந்தார். அப்பெல்லாம் நடைதானே நடந்து வந்தார். அந்த நடந்து வந்த அந்த சிவயோகிக்கு உபச்சாரம் பண்ணி தீர்த்தம் கொடுத்து அவனை தடவி விட்டா அந்த பின்னவன். அப்படி வந்த போது அவர் அண்ணவன்னா நீ காலத்துக்கு வந்து திரு அருளை பெறுவாயாகனு அவனோடவே வந்து காலத்துக்கு வந்து அந்த பின்னவன் முத்தி வந்தான். வந்தானன் இங்கே அவனோடு நதியின் மூழ்கினன் வணங்கினான். நிறைய இந்திரனாகி அமரர்களோட வீட்டிருந்தான். காலத்துக்கு வந்தான் உண்மொழியை மூழ்கினான். அப்படி மூழ்கினவன் இந்திரனாயிட்டான். இந்திரனாகி அடையாளி தேவகுமானத்திலே இடத்துல வந்து போனான் என்று சொல்கிறார். எந்தையை வழிபட்டு இருந்தனன் பின்னர் இந்திர பதமும் வீட்டு அலர்மேல் அந்தனாகி அவன் வரிந்த அப்பால் அரும்பரன் உத்தியும் அடைத்தான். தேவகுமான கும்பிட்ட என்ன சௌரியம்னு கேட்டீங்கன்னா இந்த ரோகத்துல நல்லா வாழலாம் உண்மையே தரும் நஞ்சோரும் குறையும். அதுக்கு மேல தேவலோகத்திலயும் இருக்கலாம் இருக்கலாம்னு நினைச்சா நம்ம வந்து உண்மையா சோகத்தர்களுக்கு தேவலோகம் போக பிடிக்காது. தேவலோகம் பிடிக்காது பாரு. இந்திர லோகம்னா சொல்லி முடியாது, சுகத்தை சொல்லி முடியாது. அதுக்கு மேல பிரம்மலோகம் இவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா? அது மேல உஷ்ணலோகம் போனாலும் மனசே வராதுங்க. இப்ப நம்ம இருந்துட்டு சொல்றோம் போயிட்டோம்னு வச்சுக்க வரவே மனசு வரும். இருக்கிறவங்களும் இருக்கலாம்னு இருக்கலாம் அவங்க இது கட்ட வேண்டியதில்லை, வரி கட்ட வேண்டியதில்லை, வாடகை ரொம்ப எடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ணவதில்லை. சௌரியமா எந்த லோகத்துல வேணாலும் இருக்கலாம். அதுக்கு மேலே வரும். அதனால அம்மை இம்மை என்பதுவான் மறுமை என்பதுவான் அம்மை ஆகிய உத்தியிருந்துவான். இம்மைவானவர் செல்லும் அளித்தலும் அம்மையில் பிறவி போயிருக்கணும் என்பது அப்பதான். அதனால இப்படி சிவபக்தி பண்ணினால் எந்த லோகத்துக்கு வேணாலும் போல எந்த லோகத்துக்கு வேணாலும் நான் போல. அதனால இப்படி பெற்று அவன் வந்து இந்திரனானான் வடகையிலாய மகிமை யாவையும் இத்தெங்கையிலாயம் வாய் வடகையராயத்தில் இருக்கிற மகிமை அத்தனையும் இந்த தெருடையராயமாய் இருக்கிற இந்த திருக்காலத்துக்கு உண்டு. கடவுளர் முனிவர் சித்தர்கள் இயக்கர் கந்தருவர்கள் கணநாதர் புடைதெளி இருப்பு உமையவளோடும் புனித நான்கு அமர்வது போல விடைவிடா வெற்றை ஞான்கும் அப்பருகே இருந்து எம்மானி இருப்பன் பெயராது சிவகணங்களோடு பூதகணங்களோடு கைலாயத்தில் இருப்பது போலயே திருக்காலத்தில் இருக்கிறார். கைலாயத்தில் இருப்பது போலவே திருக்காலத்தில் இருக்கிறார். இணையமாறி வரை பெயர் திருக்காலத்தி என்பர். வினவு தென்கையிலாயம் என்றும் பெயர் மேனாட் புனிதனு திருக்காலத்தி நாதனே புகழில் தனி நகர்பெயரும் திருக்காலத்தி தான். இந்த தளத்துக்கு திருக்காலத்தின் பேரு தென்கையிலாயம் என்றும் பெயரு, சுவாமிக்கு காலத்தினாதனும் பேரு. குறைவுணத்திரை பவளமும் உத்தமும் குறித்து கரை புரண்ட பொன் முகரிகான் நின்னதி கலரீர் பரமர் சன்னிதி தீர்த்தயாம் பகர்வதற்கிதோ வரு உத்தர தீர்த்தம் என்றே பெயர் வழங்கும். அந்த பொன்மொழி தீர்த்தம் உத்தர தீர்த்தம் என்றும் பெயர். இத்தடங்கிரி புதுவகள் அடக்கிற என்றும் சித்தி பற்பல அளிப்பவாய் தேவையின் அமுதாய் தத்து தீம்புணர் தடங்கிரை சூழ்ந்த சந்ததமும் சுத்த நற்றவ முனிவர துவந்தினர் வரிய தேவர் விஞ்சய சித்தர் கந்தருவர் திகழ பாவை வங்கினன் பரஞ்சுடர் லிங்கமாம்படிவம் மேவி இருந்தையன் விளங்குகின்றதான் இதன் நேர்மை யாவர் சொல்வது தெய்யம்புற தனஞ்சயன் சேர்ப்பான். அதனால தேவர்களும் இந்தியர்களும் சித்தர்களும் கந்தர்வர்களும் இங்கே வந்து சிவபெருமானை பரவி அவரவர் லிங்கத்தை தாவித்து பூஜை பண்ணி இங்கே இருக்கின்றார்கள் என்று பரத்வாசன் சொல்ல அர்ஜுனன் கேட்டான். அருந்தவ பெரிது இடைத்துள அந்தனுக்கு அரசே திருந்து இவ்வரை தெருங்கையிலாயமான் திருப்பே பொருந்து காரணம் இணையதன் அரகன புகழ விரிந்த மின்னன அகிர்சடை முனிவரன் விளம்பும். அதனால இந்த திருக்காலத்துக்கு தெருங்கையிலாயம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று அர்ஜுனன் கேட்டான். அப்போது அயால பரத்வாசன் சொல்றார். தேரலின் துளி விழித்து செந்தாமரை புகட்டின் வீரநான் வரை கிழவன் முன்னாள் திரிகடைமேர் ஆறு ஆறு சூடிய ஆதியம்மன்னவன் அருளால் மாறிலா வினை தீர்ந்தனன் பெற்றனன் வரங்கள். அயால பரமதேவன் சரஸ்வதி ஓடு வந்து இங்கே பலகாலம் தவம் பண்ணி சிவபெருமானுடைய வரத்தை பெற்றார். அப்படி பெற்ற அன்மறை பெருந்தகை பின்னரும்

0: பிறகு கட்டவாகனை கண்ணுதல் அண்ணனை கூறுவேன். எத்தஞ்சாந்தி வரையினில் எழுந்திடையுடனே சுற்றுவல்கன தொகையோடு வைகனை சொல்றார். அதனால உமாதேவியோடு கணங்களோடு இந்த திருக்காலத்திலே நீ எப்போது இருக்க வேணும்னு பரமா கேட்டுக்கிட்டாராம். கைலாயத்தில் இருக்கிற மாதிரியே இப்படி இருக்க வேணும்னு கேட்டுக்கிட்டார். அது எப்படி ஒரு முகத்துல தான் இருக்க முடியும், இருபதுல இருக்க முடியுமா? முடியுமா? முடியுமா? முடியாதா? நம்மால முடியாது. எல்லா இடங்களிலும் இருக்கின்றவன், எல்லா இடங்களிலும் இருக்கின்றவன், அது அவனுக்கு தான் முடியுமே தவிர ஆன்மாக்களுக்கு முடியாது. அங்கும் கனாடும் எங்கும் பிரகாசமாக இருக்கிறவன், அவரவர்கள் வேண்டிய திருவுருவத்தோடு எழுந்து இருக்கிறவன், நினைத்த இடங்களிலே இருப்பவன், இப்படி எல்லாம் அவனுடைய எல்லை இல்லாத சர்வசாமார்த்தியம் சொல்ல, சர்வசாமார்த்தியம் என்று சொல்வது, அதனால் அளவில் ஆற்றல் என்று சொல்லுவது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினாலே இந்த திருக்காலத்திலே தேவியோடு எழுந்து இருக்கவனு என்று கேட்டுக்கொண்டான். சொற்றவண்ணமே குடல் விடும் அழுவலான் சொல்ல சொல்வான். இப்பை வைகரதுற்று இருந்து இளையமால் வரையில் கற்றையங்குட உமையுடன் கணத்தொடும் பதிவோம் பெற்றதி வரை தென்கையிலாயமா பெயர். அதனால இப்படி கணத்தோடு உமாதேவியோடு எப்பொழுது இருப்போம். அதனால இந்த தளத்துக்கு தென்கையிலாய் என்று பெயர் சிவபெருமானை சொன்னாராம் பரமாத்மன். என்றவாழ் மொழி இருங்கட பொய்முருதயற்றும் மதநாமல கவியின் மேலவனுக்கு வழங்கி அன்று தொட்டு இங்கு அமர்ந்தான் அம்மை வந்தான் என்று இவ்வரை தென்கையிலாயமாயினது. பூமகன் வெறு வரத்தினர் கிளத்தியாப்பு வந்த நாமடந்தை வரை நன்னியனாதன் தேமரப்பத அரிச்சனை செய்தனர் தேவர் கோமகன் முதல் திசை புறப்பவர்களும் கொள்கிறது. மலர் சுரிந்தனர் வானவர் தானவர் தாமன் மலர் பொழிந்தனர் அமரனை வணங்கினர் அமர உலகவர்ந்தர் யோகினி நீல என்பவளும் தலைமனம் புயல் தாள் அருச்சித்தனம் ஜால முழந்து கெண்டரை பறவைகள் நெடுக முழுதும் தளர்ந்து தெருந்துவ தெளித்திட தனிக்குடன் எடுத்தி வளர்ந்து நுண்மலை நடாத்திய மாமுசுகுந்தன் இடம் விளைந்த காதலால் அரிச்சனை புரிந்தனும் விஜயா. ஐயாரு முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே திருக்காலத்தில பூஜை பண்ணியிருக்கிறார். முசுகுந்தனை பத்தி உங்களுக்கு தெரியும். முசுகுந்த சக்கரவர்த்தி முதலிலே முற்பதவியில குரங்கா இருந்தவர். கைலாயத்திலே குரங்காக இருந்து உள்ள மரத்துல இருந்து உள்ளத்தை பறிச்சு பறிச்சு போட்டாரு. உள்ளத்தை பறிச்சு பறிச்சு போட்டது போட்டாங்கிறது அப்புறம் இல்ல முதல்ல போட்டது போட்டதா அது கீழே அந்த நேரத்துக்கு அம்மாவும் அப்பாவும் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. சாயங்காலம் ஒரு 5:30 இந்த மாஜிரி வேலையும் மாலை மதியமும் வீசுதுன்றதும் வீங்கடங்க நீங்களும் இந்த மாதிரி அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சாமிக்கு அக்பர் பாடின பாட்டு சரி எங்களை போனோம்னா அந்த தெருதல் வரும். அதனால இப்படி கலகலன்னு உள்ளுக்கவே இருக்காட்டினா அப்படின்னு வெளியில வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ரெண்டு யாரு அந்த பொண்ணு மாப்பிளை? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாலத்துல அந்த ரெண்டு பக்கம் நிறைய நிக்கிறாரு. அந்த காட்சி வாய்ந்து கேட்பாரு. அது இந்த மெய் பரிசத்தை விரும்புவது, மெய் பரிசத்தை விரும்புவது, கண்ணு ஒளியை விரும்புவது, பொருளை விரும்புவது, மூக்கு நாற்றத்தை விரும்புவது, சிவி கேள்வியை விரும்புவது, மெய் பரிசத்தை விரும்புவது. அந்த பரிசத்திலே இந்த தென்கள் குளிர்ந்த காற்று நன்றாக இருக்கு. அது மனம் கலந்த காற்றா வந்து சொல்லுவோம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இப்படி சாமி வந்து வெளியில அம்பாளோட கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் எடுத்தாரு. என்ன பண்ணாரு கோபிக்காதே அது நம்ம வில்வத்தினால அர்ச்சிக்குதுனாலும் வில்வத்தினாலே அர்ச்சனை பண்றதுக்கு பல பத்திர புப்பங்கள் இருந்தாருதான். வில்வம் விஷயம், வில்வம் விஷயம், வில்லம் இல்லாத பூசை வெறும் பூசைன்னு கூட சொல்லுவோம். வில்லம் இல்லாத பூசை வெறும் பூசை, அது இல்லாத பூசை அற பூசை அப்படின்னு பழம். அதனால வில்வம் அவசியம் இருக்கணும் பூசை. அது நிறைய நூல்கள் சொல்லுது. வில்வம் அருகு போவா வெண்மலர்கள் நால்வரண நல்ல அன்ப சொற்கோவா நான் மறைவன். வில்வம் அருகு போவா வெண்மலர்கள் நால்வரண நல்ல அன்ப சொற்கோவா நான் மறைவன். மெல்லியலாய் ஆமந்திர எவையோ அஞ்செடுத்தை ஒவ்வாவே சோமசுந்தரத்தில் சீச்சு என்பது ஒரு நீதி. திருவிளையாடல் புராணத்திலே வில்வம் மூன்றுதலாக இருக்கும். அது ஒன்று செய், இன்னொன்று கிரியை, இன்னொன்று ஞானம் என்று சொல்லி குரகர நிச்சா ஞான கிரியையாய் போந்த வில்வம் மரம் முதல் அடைந்து மூன்று வயிறு ஊர் உறக்கம் இன்றி வில்ல மரத்துக்கு அடியிலே மூன்று நாள் தங்கி உணவு இல்லாம உறக்கம் இல்லாம உணவு இல்லாம உறக்கம் இல்லாம மூன்று நாள் அரகர முழக்கம் செய்யும். அதான் ரொம்ப விஷயம். என்ன முழக்கம்? இந்த அரகராங்கிறது பூச்சுப்பா, அரகராங்கிறது பூச்சுப்பா. இப்போ உலகத்தையே சிவபத்திரையில அரகரா கிடையாது. அரகர முழக்கஞ்சியோடு ஐம்பெரும் பாதகங்கள் விரையில் செய்ய கொலைகள் செய்யணும் அவளால் விஷயம் திருவிழையாடப்படும். அதனால வில்வம் அவ்வளவு விஷயம். அதனால வில்வத்தை போய் தெரியாம பறிச்சு கூட்டு குறைஞ்சு சாமி என்ன பண்ணாரு அப்பா கோவிச்சா சாமி என்ன பண்ணாரு நம்ம அரசன் ஒண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சா சொல்லிட்டு வில்வ குழந்தை கூப்பிட்டாரு. கீழே வந்துச்சு ஒரு கீழே வந்து கை ஊற்றி வாய் ஊற்றி கையின் கீழே குறை செய்த தவற பொறுத்து கொள்ளவன் சாமி கூப்பிட்டவன புத்தி வந்துச்சு, ஞானம் வந்துச்சு, செய்த கொலையை பொறுத்து கொள்ளவன். இப்பட செய்யவில்லை, மனுஷன் கூட விவம் பொறிச்சு போட மாட்டேங்கிற நீ போத்திய அப்படின்னா உன் மேல சந்தோஷம் வந்துருச்சு, எனக்கு நீ தப்பு செய்யல, அதனால நீ பூமண்டலத்துல சூரிய வம்சத்துல சக்கரவர்த்தியா பிறந்து உலக மூன்றையும் ஆழ்வாயாக வரும். ஒரு கருவுலதான் இருந்தார், எங்க மாவட்டத்துல கருவுல இருந்தாரு. தலவானத்துல சொல்றாரு, இது வந்து அவரு தன்னூரை பத்தி பெருசா சொல்றாரு, காஞ்சிபுரத்தை பத்தி, இது அவர் ஊரு கூட வச்சு கலாமில்ல, அவர் சொல்லிட்டு பாரு என்ன பண்ண முடியும், கட்சியை போறோம் எங்க ஊர்ல இருந்தார் போது கருவூர்ல இருந்து, அதுதான் அந்த உண்மை உள்ளபடி சொல்லுகிறாரு. சொல்ல அவருக்கு தான் அழைப்பே வந்துச்சு, தெய்வயான கல்யாணத்துக்கு அழைப்பு அவருக்கு தான் வந்துச்சு. தெய்வயான கல்யாணத்துக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் தெய்வயான கல்யாணத்தினுடைய அழைப்பு திருமண பத்திரிக்கை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்துச்சு, கந்தபுராணத்துக்கு வந்து. அப்படின்னா அவருடைய தவம் எவ்வளவா இருக்கும், பா பா பா பா, அவர் திருவாரூர்ல இருந்து நிறைய பணி செய்து திருவாரூர் தேவலோகத்துக்கு போய் ஏழு லிங்கங்களை கொண்டு வந்து சப்த வடங்கதளம் ஏழு லிங்கத்தையும் ஏழு இதில் பூஜித்து, அதுவும் பெரிய தனி வரலாறு இருப்பாரு. எது வில்வத்தை சும்மா தெரியாதனமா பறிச்சு போட்டோம், அது என்ன செஞ்சிருக்கு, வில்வத்தை பறிச்சு போட்டோம், கை இருக்க முடியாம பறிச்சு போட்டுங்க, சும்மா வச்சிருக்க முடியல, கையே பறிச்சு பறிச்சு போட்டு. ஏன்னா அந்த பூஜையினுடைய பலத்தை நெசநாட்டிய வாழ்ந்து ஆதாரால் கருவோருக்கு இணை ஆயதோர் தளமும் போது சூழ்ச்சுனை வில்லுவம் போரோர் போவும் ஆதிநாயகன் பசுபதி போலொரு தேவம் பூதளத்தில் இன்று என அறிஞர்கள் புகழ்வார் கருவூர் புராணம். அதனாலே இப்படி முசுகுந்தன் அர்ச்சனை பண்ணினான், ஆதரந்திகள் அக்னி பரபன அசுரன், அக்னி பரபன் என்ற ஒரு அசுரம், தாது அவிழ்ந்தரன் மலங்கடு இளஞ்சனன் தலைநான் மாதவம் புரி வசிட்டமா முனிவன் வணங்கி ஆதியம்பரமன் திருவருள் அடைந்தனன், அதனால் அருந்தவம் புரி கோஷிகன் அரிச்சனை செய்த கோஷிகளை உசாமுகிறது, கரந்த ஐம்பொறி எரிந்திரு அத்தி வடிந்தார் வருந்தி நோற்றுள கோதமாமுனியாய பெருந்தவன் முதலோர் வழிபட்டை சுத்தி வெம்பொறி கணவன சுடர்மணி சுடிகை பத்தி தங்கிய பச்சலை அனந்தன் முன் பறந்த இத்தலந்தனில் இளம்பெற சூடும் இம்மறைய பத்தி என்போடும் பணிந்தன இன்னமும் பகவன் பாம்பும் உயர்ந்தது. இத்தனை இவனையே நீங்கிய விளங்கிய அறிவுடை மேன்மை ஜனகநாதிய யோகிய தாங்கள் பூஜித்தார். இனிய சித்திரசேனன் யாழி செய்யரு பணி விசும்பிட கந்தருவரும் பணிந்தனரால் குறைவில் சீர்மணி மான் முதல் இயக்கர்கள் புலிமி நரகமன்றுதன் தடையவள் நான்மலர் வெய்தார் சிறிய நுண்ணடை கனதன சீரடி செவ்வாய் மருவில் வண்ணரை அறம்பயர் ஆதியர் வணங்கினரால் புத்தரன்னரும் தொடகமல் புருஷரை தினிதோ பார்த்த ஜென்மதி சாலவூர திசையம் பகர்வான் நாட்டெடும்பெடு ஆரணன் ஆரணன் தானா பார்த்தி வந்தனை ஒரு சிறந்தியும் பணிந்தான் சொல்லி அதற்கு மேலே ஒரு சிலந்தியும் பூசித்திருந்தார். சிலந்தியான் சிலந்தி பூசித்து இங்கேயும் பூசித்திருந்தது அங்கேயும் சிலந்தியே அரசாழ்கு என்று அவர் செய்த தேவதீவீசனை திருசைப்பான். சிலந்தியே அரசாழ்கள் என்று அவர் செய்த தேவதீவீசனை என்பது திருசைப்ப அப்படி சிறந்தி பூசித்ததா.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அன்போடு உருகி அகம் நெய்வாருக்கே இறைவனுடைய அளவில்லாத இன்பமாகிய பேரின்ப முத்தி கிட்டும் என்பதற்காக உயிர்களின் அன்பாகிய நீரோட்டத்தை செம்மையாக வழிமுறைப்படுத்தும் கால்வாய்களாக அமைகின்றன, வழிமுறைகளாக அமைகின்றன சிவாகமங்கள். அந்த சிவாகமங்களின் வழி இறைவனுக்கு பேரன்பே இன்னும் பெருக்குகின்ற சிவகோசரியார், இறைவர் திருமுன்னர் நடக்கின்ற அனுசிதங்களாக திண்ணனார் செயல்கள் அறிந்து, ஆனால் அவர்தம் அன்பினை அந்த அன்பின் பேராற்றலை அறியாத சிவகோசரியார் தன்னை ஆளுடைய கண்ணுதர் பெருமானிடம் முறையிடுகின்றார். இடம் சிவகோசரியார் இல்லம்.
2: திருக்காலத்து கண்ணுதல் பெருமானே, என் நாயகரே, மலைமேல் மருந்தாயிருக்கும் தேவரெழுத்து அனுசதங்களை தினமும் செய்பவரை இதுவரை கண்டில்லேன். உம்முடைய திருவருணாலே இதனை நீக்கிறளை வேண்டும். சிவசிவா.

0: அன்பனே, நீ அவனை வந்திரல் வேடுவன் என்று நினையாதே. அவனின் நற்செயலை நாம் உரைப்ப கேட்பாயா? அவனுடைய வடிவம் முழுதும் நம்மிடத்து வைத்த அன்பு மயமே ஆகும். அவனுடைய அறிவு முழுவதும் நம்மை அறியும் அறிவேயாகும். அவனுடைய செயல்கள் எவையாயினும் அவையெல்லாம் நமக்கு இனியனவே ஆகும். அவனுடைய நிலை இத்தன்மை உடையது என்பதை நீ அறிவாயாயா? நாளை நீ நம் அருகே அவன் காணாதபடி மறைந்திருப்பாயாயா? அவனின் செயல்களை நாம் காட்ட எம்மிடத்து அவனுடைய அன்பு இருக்கும் தன்மையை நீ அறிவாய். உனது மனக்கவலையை அறிவாயாயா?
1: இறைவா, வேதநாயகனே, ஆகமங்கள் முடிந்தவனே, என்னே உனது கருணை! உண்மை அன்பினாலே உன்னை வழிபடுவோருக்கு நீ செய்யும் அருள் திறம்தான் என்னே.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
4: இடம் திருக்காலத்தி குடுமித்தேவர் திருக்கோயில்.
5: அன்பினால் மனம் தளர்ந்த சிவகோச்சரியாருக்கு இறைவன் கனவில் அருளியபடி அந்த முனிவர் காலத்தியப்பரை வழக்கம்போல் பூசித்துவிட்டு தின்னனார் அறியாத வண்ணம் பின்புறமாக மறைந்து நிற்கின்றார். இன்று தின்னனார் காலத்தியப்பரை வழிபட ஆரம்பித்து 6வது நாளாகும். தின்னனார் காத்திருக்காலத்தி அப்பருக்காக தனிப்பெரும் வேட்டையாடி முன்பு போலவே புனிதவாயில் திருமஞ்சன நீரும் தலையிலே மலர்களும் கொண்டவராய் காலத்தி அப்பரை வழிபட வருகின்றார். வரும் வழியில் தீமை காட்டும் சகுனங்கள் தோன்ற என் அத்தனாருக்கு என்ன ஆனதோ என்ற மனப்பதை பதைப்புடன் ஓடி வருகின்றார். தின்னனாரின் அன்பின் திறத்தினை உலகம் அறியும் பொருட்டு காலத்தியார் அவர்தம் திருக்கண்களுள் ஒன்றிலிருந்து குருதி பீரிட்டு வழியும்படி செய்கின்றார். தாங்குவாரோ தின்னனார்?
6: தேவரே, ஓ கேட்டேன், என்னாயிற்று தங்களுக்கு? தங்களின் திருக்கண்ணிலிருந்து குருதி வெள்ளம் போல் பாய்ந்து வருகிறது. குடுமித்தேவரே, என்னாயிற்று தங்களுக்கு? யார் இதை செய்தார்? இதை கொடிய வேடுகள் யாரேனும் செய்தனரா? இல்லை, கொடிய விலங்குகள் தான் செய்தனவா? தெரியவில்லையே.
5: கையில் சிலையுடன் சுற்றும் முற்றும் இப்பாதகம் செய்தார் யாரேனும் இருக்கின்றாரா என்று தேடுகின்றார் தின்னனார். ஆனால் ஒருவரையும் காணாது மீண்டும் திருக்காலத்தின் அயனார்வால் வந்து நீடிய சோகத்தோடு காலத்தி அப்பரை கட்டிக்கொண்டு கதறி அழுகின்றார்.
6: எம் பரமானார்க்கு பாவியே கண்டபடி இவ்வாறு அடுத்ததென்னோ? உயிரினும் இனியவராகி என் அத்தனாருக்கு அடுத்ததென்னோ? வந்து மேவினார் பிரிய மாட்டாத விமலனாருக்கு இங்கு அடுத்ததென்னோ? யான் ஒன்றும் அறிந்திலேனே.
5: அவ்வனத்தில் இருக்கும் மூலிகை மருந்துகளையெல்லாம் தேடிக்கொண்டு வந்து காலத்தியார் திருக்கண்ணில் பிழிந்து பார்த்தும் கொட்டும் அக்குருதி நில்லாததைக் கண்டு சொல்லனா துயர் கொள்கின்றார்.
6: தேவரே, இனி இங்கு என்ன தீர்வு செய்ய வல்லேன்?
7: கண்டுகொண்டே ஊனே, ஊனுக்கு மருந்து
6: ஆம், ஊனே உனக்கு உற்ற நோய் தீர்ப்பது. எனது கண்ணினை அம்பினாலே தோண்டி அத்தனாருக்கு அப்புவேன். எந்த யார் கண்ணீர் நிற்கிறந்த நோயினுக்கு இதுவே மருந்து. பெருகி ஓடும் குருதியும் நின்றுவிடும், சற்றும் தாமதியாது இதை செய்வேன்.
5: உலகிற்கு கண்ணாக விளங்கும் காலத்தி அன்னலாருக்கு திண்ணனார் தன் கண்ணை இடந்து அப்ப காலத்தியார் திருக்கண்ணிலிருந்து பெருகியோடும் குருதியும் நின்றது. இதனைக் கண்ட திண்ணனார் சொல்லொன்னா ஆனந்தத்தில் தம் மலை போன்ற தோள்களை கொட்டினார், சந்தோஷத்தில் குத்தும் ஆடினார்.
6: நான் செய்த இந்த யோசனை மிகவும் நன்று. குடுமி தேவரே, தேவரீர்கண் கொண்ட நோய் நீங்கியது. இனி உம்மை விட்டு ஒரு கணமும் பிரிய மாட்டேன்.
5: மனிதன் உடல் உறுப்புகளிலெல்லாம் கண் என்பது மிகவும் நுண்மையானதும் ஒரு சிறிய ஊரும் சகிக்காததும் ஆகும். தன்னுடைய கண்ணை இடந்து அப்பிய திண்ணனார் தனக்கு நேர்ந்த ஊரினை பற்றி சிறிதும் சிந்தியாதவராக இருந்தார். தன்னை மறந்து தலைவன் தாலே தலைப்பட்ட நிலைமை நிற்கின்றார் திண்ணனார். தமது வலத்திருக்கண்ணை தோண்டி இறைவனுக்கு அப்பிய வள்ளலாராகிய திண்ணனார் தம் எல்லையில்லா அன்பின் திண்மையை மேலும் உலகினிற்கு காட்டுதல் பொருட்டு காலத்தியப்பர் தமது இடக்கண்ணிலிருந்தும் செங்குருதி பாய்ந்து வரச் செய்தார்.
6: ஓ கெட்டேன், இடது கண்ணிலிருந்து குருதி பாய்ந்து வருகிறதே. நான் அஞ்ச மாட்டேன், இந்த நோய் தீர்க்கும் மருந்து என்னிடம் உள்ளது. எனக்கு இன்னும் ஒரு கண் எஞ்சியுள்ளது. அக்கண்ணை இழந்து தேவரின் கண்ணில் அப்பி இந்த நோயை தீர்ப்பேன்.
5: ஏற்கனவே தம் வலக்கண்ணை இடந்து அப்பிய திண்ணனார் தம் இடக்கண்ணையும் இடந்து அப்ப துணிகின்றார். இடக்கண்ணையும் எடுத்துவிட்டால் காணும் திறனை இழந்து விடுவோம் என்பதாலும் காலத்தியார் தம் இடக்கண்ணிலே சரியாக பொருந்தும்படி தம் கண்ணை அப்ப வேண்டும் என்று எண்ணியவராக திண்ணனார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாகிய இறைவனாதம் திருக்கண்ணிலே இடக்காலினை ஊன்றிக்கொண்டு மனதில் நிறைந்து எழுந்த விருப்பத்தோடும் ஒப்பற்ற ஓர் அம்பினை எடுத்து அதனை தம் கண்ணில் ஊன்ற தரிப்பாரோ காலத்தியப்பர். கண்ணப்ப நிற்க நிற்க நிற்க நிற்க நிற்க நிற்க நிற்க நிற்க. கண்ணப்பர் தமது கண்ணை இடந்து அப்பிய காலத்தும் மற்றை கண்ணை இடக்க முற்படும் போதும் இறைவன் திருக்கரமே தோன்றி தடுத்ததையும் ஞான பெருமுனிவராகிய சிவகோசரியார் கண்டு அதிசயித்து சிவானந்தத்தில் மூழ்கினார். மறைகள் ஆர்த்தன, தேவர்கள் புமாறி பொழிந்தனர்.
7: ஒப்புயர் அற்றவனே எமது வலது பக்கத்தில் எப்போது நிற்பாயாக.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ரெண்டு சேக்கடார் கோயில் இருக்கு குன்றத்தூர். இதற்கு 300 ரூபாய், இதற்கு 300 ரூபாய். நாலூர் கோயில் ஒண்ணு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு குட்டிச்சவரு தான் இருக்கும். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை பண்ணு, அதுக்கு மாதந்தோறும் 300 ரூபாய் அபிஷேகம் பண்றேன். அந்த புண்ணியம் எனக்கு கிடைத்தது, அவ்வளவுதான். இந்த புண்ணியம் எனக்கு கிடைக்குது, அதுக்காக ஒரு ட்ரஸ்ட் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் பணம் போட்டேன், என் நண்பர்கள்லாம் போட்டாங்க. 2,50,000 ரூபாய் அந்த அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டியிலிருந்து இந்த பணத்தை வாங்கி 19 வருஷமா இந்த அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சேக்கடா இருக்கும், ஏன் கிடைக்குமா? பெரிய புராணம் கிடைத்தற்கரிய நூல், அவ்வளவு அற்புதமான நூல். கைலை மலையில ஏறி நின்னார். அங்கிருந்து ஒரு முனிவர் வந்தார். ஏ திருநாவுக்கரசரனே, எங்கே போகிறாய்? நான் கைலை மலைக்கு போறேன். அது உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டார். உனக்கு என்னையா இத பத்தி கவலை, போயா. சரி, இவன்கிட்ட நம்ம ஜம்பம் பலிக்காது அப்படின்னுட்டு மறைவாக நின்றான். வெண்டிலே நின்றான். விண்ணிலே மறைந்தருள்புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் நயந்து தொழ அருள்புரி என்றான். சரி, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தார். இவனை கைலை மலைக்கு ஏற சொன்னோம்னா மாண்டு போடும், பாக்கி ஏன பதியம் கிடைக்காது. பதினாறாயிரம் பதிகமோ என்னமோ அவர் பாடினார் என்று வரலாறு ஆராய்ச்சியாளர்படி. இன்னைக்கு நமக்கு இருக்கிறது 400 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. 400 பதிகமாவது நாம படிச்சு பார்ப்போமா? சிவகாசியில ஒருத்தர் இந்த வரலாற்று முறையோடு போட்டிருக்கார். இப்ப ஆழ்வார் திருநகர்ல ஒருத்தர் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறார். தருமபுர மடத்துல 2 தடவை போட்டாங்க இந்த தேவாரத்தை. திருப்பனந்தாள் மடத்துல எத்தனையோ தடவை போட்டாங்க அல்லவா? அன்றைக்கும் இன்றைக்கும் யாரோ அதனை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அதில் உள்ள தெய்வீகம் அல்லவா? அப்பதான் இந்த திருத்தாண்டவம் பாடுறார். 3 பதியும் பாடுறார். 30 பாட்டு பாடுறதுலயும் கடவுள் பொறுத்துக்கிட்டே இருந்தான். திருநாவுக்கரசனே இந்த ஏரியில் மூழ்கு, அதுதான் இந்த மான சரோரூபம் என்று சொல்லுகிறார்கள். அதுல மூழ்கப்பா, உன் கைலாயத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னானா. அத நம்பினார் இவர், நம்பினார். ஆமா, நம்பினாத்தான் நமக்கு நன்மை இல்லையா? ஆமா, மூழ்கினார். எழுந்தார் திருவையாற்று, கண்டேன் அவர் திருப்பாதம். கண்டறியாதன அது, பார்க்க முடியாது, கிடைக்காது அது. கண்டேன் நான்.

22 தடவை சொல்றாரு, 22 தடவை சொல்றாரு, கண்டே கண்டேன் அவர் திருப்பாதும் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த திருவையாத்துல ஒரு திருவிருத்த பதிகம் பாடுறார். அவனுடைய கடலை சிந்திக்க முடியாது, முடியாதுன்னே சொல்லிட்டார் இல்லையா. அப்படி மீறி நீ சிந்தித்தேயானால் என்னென்ன உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எழுதுறார். யாரு? அப்பர் சுவாமி. சிந்திப்பரியன ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பரியன, அது முடியாது. சிந்திப்பவர்க்கு, அதையும் மீறி சிந்திப்பவர்க்கு, சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொடிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஐயா ஆடும் ஐயாரும் அடித்தலனே. முடியாதுன்னு சொன்னவர் அவரை முடியும்னு எப்படி சொல்றாரு இல்லையா? சந்திரனுக்கு போக முடியாது, சந்திரன்கிட்டயே யாரும் நெருங்க முடியாது. போயிட்டு வந்துட்டானே, போயிட்டு வந்தவன் சும்மா கூட போகலையே, ஒரு 30 கார்டையும் வாங்கிட்டு போனான், திரும்பி உணர்ந்தது 1000 கணக்கில் வித்து விட்டான் இல்லையா. அப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா. ஆமா, அந்த மாதிரி அற்புதமான போற்றி திருத்தாண்டகம் என்று 5 திருப்பதிகங்களை அது கொண்டிருக்கிறது. எடுத்தற்கரிய பதிகங்கள் என்று நாம் எண்ணிக்கொள்வோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவாரம் படிக்கிறது தான் எனக்கு வேலை. என் தேவாரம் படிக்கிற புத்தகத்தை பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தேவாரம் எத்தனை தடவை திருப்பி திருப்பி படித்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். திருநாவுக்கரசு தேவாரம் எத்தனை தடவை பாட்ட படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். படித்து உருக தெரியல, அழ தெரியல, நெருப்ப தொட்டு இருக்கேன், அவ்வளவுதான் இல்லையா. ஆமா, ஐசுரும் நம்மளால உண்டாக்க முடியாது, அதுக்குள்ள இருந்தத ஜில்லிப்ப அனுபவிக்க முடியும் இல்லையா நம்மளால, அதுக்கு விடுவா முடியாது இல்லையா. நெருப்பு நம்ம உண்டாக்க முடியாது, நெருப்புல வைந்த சாம்பார் சாப்பிட முடியும், சோறு திங்க முடியும் இல்லையா, அது கூடவா முடியாது அல்லவா. எந்த நிலையிலதான் நான் இருக்கிறேன், ஆனா ஆண்டவன்கிட்ட சொல்லி விடுவேன், உன் அருளை நினைக்க எனக்கு தெரியாதப்பா, உன் பேரருளை நினைக்க எனக்கு தெரியாது, உன் பேரருளை பார்க்க எனக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய புகழை நான் என்னுடைய வாய் சொல்லிக்கொண்டே இருக்கும், அவ்வளவுதான் என்று நான் படித்துக்கொண்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 10 பதியம் படிக்கிறனா 20 பதியம் படிக்கிறனா அப்படின்னு எனக்கு தெரியாது, படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டு, நேரம் வந்ததா முடியும். திருவடி திருத்தாண்டகம் என்று ஒன்று பாடுகிறார் சுவாமி. ஆண்டவனுடைய திருவடி எவ்வளவு உயர்ந்தது என்று இந்த திருப்பதியத்துல அவர் சொல்லுகிறார். இதனுடைய விளக்கம்தான் வள்ளற்பெருமானுடைய திருவடி புகழ்ச்சி என்று நான் எண்ணுகிறேன். வள்ளற்பெருமானுடைய பாடல்களை நன்றாக படித்தவர்கள் யாராவது இருந்தால் என் மாதிரி வருத்தப்படாதீங்க. இந்த திருவடி புகழ்ச்சி என்பதை கூட நான் டேப்ல பாடியிருக்கேன். 64 வரியோ என்னமோ வட சொல் வருகிறது, பாக்கி ஏனைய தமிழ்ல வருகிறது. இதனுடைய விளக்கம்தானோ அது என்று நான் எண்ணுகிறேன். நால்வர் வழியில வந்தவர்தான் வள்ளற்பெருமான். ஆமா, திருஞான சம்பந்தரைத்தான் அவர் குருவாக கொண்டிருக்கிறார். நான் கூட நால்வர் தமிழை பாடுகிறேனே தவிர எனக்கு திருஞான சம்பந்தர்கிட்ட தான் மிகுந்த ஈடுபாடு. அதனாலதான் நான் மதுரை மடத்துல நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் இருக்கல்லவா, அங்க உபதேசம் கேட்டுக்கிட்டேன், சிவபூசை எடுத்துக்கிட்டேன். ஏன்,
திருஞான சம்பந்தர் தான் இந்த சமயத்தை காப்பாற்றி விட்டார். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா போயிருக்கும், முழுகி இருப்பான்கள். ஏழாவது நூற்றாண்டோடு முற்றுப்புள்ளி வச்சிருப்பான் சிவநெறிக்கு. ஒன்னு இருந்திருக்காது, இசை கூட இருந்திருக்காது. வேற்று மதத்தவர்கள் இசையில பாடுவது தவறு என்று சொன்னார்கள். இசை காமவெறியை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். திருஞான சம்பந்தர் சொன்னாரே, இல்லை, இசை வந்து தெய்வ நெறியை வளர்க்கும், அன்பு நெறியை வளர்க்கும் அப்படின்னு எழுதி வச்சார். ஐயா, அதனால்தான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு நல்லிசை ஞான சம்பந்தன் என்றெல்லாம் சொன்னார். இசையில பாடியவர் அவர்தான். அவருக்கு பால் கொடுத்து, சிவஞானத்தை கொடுத்து, பொக்கிண்ணத்துல கொடுத்தான், பொற்றாவன் கொடுத்தான், முத்து சிவிகை கொடுத்தான், முத்து குடை கொடுத்தான், கடைசியாக தன்னுடைய திருவடியையும் கொடுத்தான். தவிழ்பாட்டை அப்படி விரும்பி கேட்டான் சிவன். அன்றும் கேட்டான், இன்றும் கேட்கிறான். எங்கேயோ ஒருத்தன் பாடிட்டு இருக்கிறான் இல்லையா? அது நடக்குது பாத்தீங்களா? யாருடைய ஆதரவும் இல்லாமல் செய்கிறான். இப்ப நான் இருக்கேன், தினந்தோறும் கோயிலுக்கு போய் அஞ்சு பதியும் ஆறு பதியும் சொல்றேன். யாரும் என்ன சொல்லுன்னு சொல்லலையே. நாவுக்கரசர் தான் சொன்னார், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் காணும் அவரோடு மாறேன். அவர் சொன்னதை நம்புறேன், தினந்தோறும் கோயிலுக்கு போறேன், அஞ்சு பதியும் ஆறு பதியும் பாடுவேன், தவறதே கிடையாது. விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதித்தியாகும், துளக்கில் நன் மலர் தொடுத்தல் தூயவின் ஏறலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னாக்கு அடிகளாம் வருவாரு. அவனுடைய அருள் கிடைப்பதற்கு அவனுக்கு பாடுவதல் தான் சரி என்று சொன்னார்கள். என்னை இந்த நெறியில் இழுத்து விட்டவர் அருணந்தி தம்பிரான் என்று காசி மடத்து தலைவர். பொன் போல ஒரு சாரீரம் இருக்கிறதடா உனக்கு, நீ தேவாரம் பாடு, தேவாரம் பாடு, வேலையை விட்டுவிடு, வேண்டாம், தேவாரம் பாடு, தேவாரத்துக்குத்தான் நீ இருக்கிறாய் என்று என்னை திருப்பி விட்ட மகான் கோயில்ல போய் தனம் பாடுன்னு சொன்னாரு. அன்றும் செய்கிறேன், இன்றும் செய்கிறேன். இன்னைக்கு கூட கந்த கோட்டத்துல சிவலிங்கத்துல போய் உட்கார்ந்து மூணு பதியும் சொன்னேன். ஏன் அந்தாண்ட ஒரு மணி நேரம் பாடணும், இங்க பாடணும், திருவலம் வேற போகணும், அதனால மூணு பதியத்தோடு குறைத்துக் கொண்டு விட்டேன். உடல் கொஞ்சம் நோயுற்றாலும் சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்க. இதை விட வேற என்ன வேணும்? அமைதியாக என்னுடைய வாழ்வை நான் நடத்துகிறேன்னு சொன்னா இதை விட வேற என்ன வேணும் இல்லையா? இந்த அமைதியை கொடுக்கிறான் எனக்கு, அவனுடைய கருணை வாழ்க என்று நான் வாழ்த்து விடுவேன். அப்படி அவனுடைய திருவடியையும் நான் சிந்திப்பேன். இந்த திருவடி திருத்தாண்டகம் அதற்கு உறுதுணை செய்கிறது. அதை நான் வாயினால் சொல்ல எனக்கு இஷ்டமில்லை, சொல்லவும் கூடாது. அந்த பதிகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு தடவைக்கு நாலு தடவையாக படித்து பாருங்கள். அந்த திருவடியை அவன் எப்படி சிந்திக்க சொல்லுகிறார் அவர் என்பதையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். கயிறை போட்டு கடைஞ்சுக்கிட்டே இருந்தா வெண்ண வருது. விரையில் தீயினன் பாதிப்படு நெய்போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கைத்தினால் முருக வாங்கி கடைய. அதை படிக்க படிக்க நமக்கு ஒரு தெளிவு வரும். ஓஹோ, அவனுடைய திருவடியை இப்படித்தான் நினைக்க வேண்டும் போல இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணுகிறதை நீங்கள் செய்து விடுங்கள். ஜென்மாவனுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும். நான் அதனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆம், இத வாயினால நான் சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை. அதை முடிந்த அளவு நான் செய்து விடுகிறேன். அந்த திருவடியை நான் சிந்திக்கிறேன், வந்திக்கிறேன் என்று சொல்லி நான் விட்டு விடுகிறேன். அந்த திருவடி திருத்தாண்டகத்தில் ஒரு பாட்டு.

சரணாங்கடி பரவுவார் பாவம் பறக்கும் அடி பதினன் கணங்களும் பாடும் அடி திரை விரவு தென் கடித நாடன் அடி திருவீரட்டான பிரியம் செல்வன் அடி ஆ

இதுல கேத்திர கோவை திருத்தாண்டகம் என்று ஒன்று பாடியிருக்கிறார்கள் சுவாமிகள். இது அவ்வளவு நான் என்ன பண்ணினேன், இந்த டேப்ல பாடும்போது புத்தகத்திலிருந்து எடுத்து பதம் பிரித்து எழுதி அந்த எழுதுனதான் நான் பாடுவேன் இல்லையா. பதம் பிரிச்சால்தான் ஒழுங்காக பாட இயலும், அது உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி வீட்டில் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தேன். அதுல என்ன சொல்றார் அவர், இந்த ஊர்ல இருக்க சிவனை போய் கும்பிட்டால் கைலாயநாதனை காணலாமே, அந்த ஊர்ல இருக்கிற போய் சிவனை கும்பிட்டால் கைலாயநாதனையே காணலாமே, அந்த ஊர்ல போய் கும்பிட்டால் கைலாயநாதனையே காணலாமே அப்படின்னு வந்தது. அப்ப நான் நினைச்சேன், இந்த கேத்திர கோவில குண்டத்தூரை சொல்லலையே, அப்ப குண்டத்தூர்ல நம்ம தினந்தோறும் நாம சாமியை கும்பிட்டு இருக்கிறோமே, அப்ப கைலாயநாதனுக்கு வரமாட்டானோ அப்படின்னு நான் எண்ணினேன். என்னுடைய சித்தறிவு, என்னுடைய அறிவின்மை அப்படி நினைச்சேன். கடைசி பாட்டுல என்ன எழுதுறார் சுவாமி, எல்லா ஊரையும் எழுதிட்டு எட்டானத்தும் சிவனை காணலாமே, எட்டானத்தும் கைலாயநாதனையே காணலாமே. என்ன பொருள், எந்த ஊராயிருந்தாலும் சிவன் கோயில கும்பிட்டின்னா அங்க கைலாயநாதன் வருவான் அப்படின்னு எழுதுறார். ஆஹா, இப்படி ஒரு சொல்லா ராஜ ரவிவர்மான் சொல்லி ஒரு திருவனந்தபுரத்தில் இருந்த மகாராஜா, அவன் சிறந்த ஓவியக்காரன், அந்த காலத்துல சிறந்த ஓவியம் ராஜ ரவிவர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ஆனதுனால ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனான். குதிரை மேல ஏறி உட்கார்ந்த உடனே குதிரையை சவுக்கால ஒரு அடி அடிச்சான், பறந்துடுது. குதிரை ஓட்டம்னா கேட்கணுமா, அப்படி போயிட்டு இருக்கு. இவன் மேல உட்கார்ந்துட்டு போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கிற ஒருவன் எத்தனையோ மைல் ஓடினத்துக்கு அப்புறமா அப்படின்னு ஒரு கனப்பு சத்தம் கேட்டுது. என்னடா இந்த நடுக்காட்டுல என்னடா கனப்பு சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தான். தன்னுடைய அருமை நாய் பின்னால உடையாந்துகிட்டு, தன்னுடைய அருமை நாய் பின்னால உடையாந்துகிட்டு குதிரையை நிறுத்தினா கீழே இறந்து இங்க நாய தடவி கொடுத்து, நீ வருகிறாய் என்று எனக்கு தெரியாதடா, தெரிந்திருந்தா நான் இவ்வளவு வேகமாக இந்த குதிரையை ஓட்டியிருக்க மாட்டேனே, குதிரை ஓட்டத்துக்கு நாய் ஓட்டம் எங்கே என்று எண்ணினான். வீட்டுக்கு போனான், பலகை எடுத்து வச்சான், இந்த அருமை நாயை அப்படியே எழுதணும்னு நினைச்சான். எழுதுனா நாயை பூரா எழுதிட்டான். ஆனா அந்த குதிரையில உட்கார்ந்து அவன் பின்னால பார்த்தான் பாருங்க, அது நாக்கில இருந்து இந்த நொங்கும் நுரையுமாக இந்த தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்தான் அவன், ஆஹா, அந்த உருவத்தை தான் அவன் எழுத நினைத்தான். நொங்கும் நுரையுமாக எழுதுறதை எழுதி பார்த்தான், சரியாக வரல. ஒரு தடவை எழுதுனா அழிச்சு விட்டோம், மறு தடவை எழுதுனா அழிச்சு விட்டோம், மறு தடவை எழுதுனா அந்த மாதிரி இல்லை, அழிச்சு விட்டோம். இந்த பிரஷ கிட்ட இருக்கிற தண்ணியில அப்படி அப்படி அலம்புனதும் அலம்பாததுமாக அப்படி அடிச்சு எடுத்துட்டு, நானும் ஒரு சித்திரக்காரனா அப்படின்னு கீழே அடிச்சான். இது துள்ளி போய் அந்த நாயினுடைய நாக்குல பட்டு தண்ணி சொட்டுச்சு. அதுதான் அந்த குதிரையில் இருந்தவன் பார்த்த பார்வை. நான் பெரிய சித்திரக்காரன் சொல்லி ஈர்மாந்தேன், எனக்கு மேல ஒரு சித்திரக்காரன் இருக்கு. அவன் ஒரு சேரும் 84,100,000 யோனி வேதத்தை படைக்கிற சித்திரக்காரன் அவன். அவன் சித்திரத்துக்கு என்னுடைய சித்திரம் ஈடாகுமா? சொட்டுகிறதே, எனக்கு மேல ஒரு சித்திரக்காரன் இருக்கிறான்
அவன்தான் உண்மையான சித்திரக்காரன் என்று சொன்னானாம் இந்த ராஜா ரவிவர்மா. ஆனதுனாலே திருஞான சம்பந்தர் போல நாம் பாட முடியுமா? திருநாவுக்கரசர் மாரப்பனம் பாட முடியுமா? சுந்தர மாரப்பன் பாட முடியுமா? ஏதோ கொஞ்சம் பாடுவோம், அவ்வளவுதான். அதனை கடவுள் ஏற்றுக்கும் என்பது. ஆக இந்த க்ஷேத்திர கோவையில அப்படி ஒரு அற்புதமான சொல்லை, இத்தானத்தும் கைலாயநாதனையே காணலாமே, அதுல குன்றத்தூரும் அடங்கும், கோவூரும் அடங்கும், கந்தசாமி கோயிலும் அடங்கும், பட்டணங்கோயிலும் அடங்கும், எத்தானத்தும் நிட்டர், என்ன அபூர்வமான சொல் கிடைக்குமா? கோடி கோடியா கொட்டி வைத்தாலும் கிடைக்காது.

0: என்று சொல்லுகிறார். அந்தாண்ட பல வகை திருத்தாண்டகம்னு ஒன்று சொல்றார். அதுல ஒரு அற்புதமான கருத்து சொல்றார். தந்தை யார்? யார்தா தந்த? இந்த பிறவியில இவன் தந்த, போன ஜென்மாவில பசுமாடா இருந்த அப்போ ஒரு தந்தை, அதுக்கு முந்தின பிறவியில எலியா இருந்த அப்போ ஒரு தந்தை. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ என்று பாடினார் பட்டினத்து சுவாமிகள் அல்லவா. ஒவ்வொரு பிறவியிலேயும் ஒவ்வொரு தந்தை, ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு மனைவி, அப்படி ஒரு உடன் பிறந்தார் அல்லவா சொல்றார். தந்தையார் தாயார் உடன் பிறந்தார், தாரம் யார், புத்திரர் ஆர், தான் தாம் ஆரே, நீ யாருன்னு எண்ணி பாத்தியாடா? ஆத்ம விசாரணை மாயமாம், மாயமாம், இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம், இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம். சிந்தையீர், இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போன்னு அவர் சொல்லல, கடைசியில ஒரு ரிசல்ட் சொல்ற. சிந்தையீர், ஏ அறிவுடையவனே, உமக்கு ஒன்று சொல்ல கேள்மின், திகழ்மதியும் வாடரமும் கிளைக்கும் சென்னி, எந்தையார் திருநாமம் நமச்சிவாய் என்று இழுவார்க்கு. நமச்சிவாய மந்திரத்தை சொல்லடா, இது போரும், இந்த சிந்தையெல்லாம் உனக்கு வேண்டாமடா, உன்னை போட்டு அலட்டி கொள்ளாதே, வாழ்வை பாழ்படுத்தி கொள்ளாதே, கிடைக்காது, கிடைத்தற்கரிய மனித பிறவி அல்லமா, அதை கெடுத்து விடாதே என்று வருத்தப்பட்டு அவர் எழுதுகிற திருப்பதியும் இதுல இருக்கிறது. சிதம்பரத்துல இந்த பாட்டை பாட விட மாட்டாங்க எங்களை. ஏ பாடினா இந்த பாட்டை ஏயா பாடுற, ஏயா பாடுற இந்த பாட்டை அப்படிமா, ஏன் தந்தையார் தாயார் தாரமார் வந்தவார் எங்கனே போமார் ஏதோ ஒண்ணு வருது பாருங்க, இத பாடாதேம்மா. ஆமா, ஒரு நாள் வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம்னு ஒரு இடத்துல பாடிவிட்டேன், புடிச்சுக்கிட்டான் என்ன, இந்த பாட்டு தான் தெரியுமா, இதுக்குதான் உங்களை கூப்பிட்டமா, வாழ்வாவது மாயம்னு பாடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்னாங்க அப்படின்னுட்டான். நான் என்ன பண்ணுவேன், பாடினது தவறுன்னு ஒத்துக்கிட்டு, தவறுன்னு ஒத்துக்கலன்னா காசு கொடுக்க மாட்டேன், ரெண்டு தொட்டு கொடுக்கறதும் கொடுக்க மாட்டான், விட்டுட்டேன். சிதம்பரத்துல ரெண்டு உற்சவம் நடைபெறும், அதுல ஒருத்தர் இந்த பாட்டை பாடிட்டே இருந்தார் தெருவில். தெருவில் தமிழை வளர்த்தவன் தேவார ஓதுவார் தானே, எவன் வந்து தமிழ்ல பேசினான் தெருவில்? ஆமா, நான் இன்னைக்கு ரெடி தெருவுக்கு வாருங்களா போலாம். தமிழை தெருவில் பாடுறவன் நாங்க தான், வேற எவனும் கிடையாது. ஆமா, இன்னைக்கும் என்னைக்கும்
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவந்தாத்தார்களின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நீர்த்தல் விண்ணப்பம் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இனி நீர்த்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் இது. உத்தரகோசமங்கில் அருளியது என்று சொல்லுகிறார்கள். இருக்கணும். ஏனென்றால் 1 முதல் 20 பாட்டு வரையிலும் தொடர்ந்து உத்தரகோசம் அங்கே வருது. 50 பாட்டு மொத்தம். அதுல முதல் 20 பாட்டு தொடர்ந்து வருது. பிறகு 48வது பாட்டுல வருது. ஆகவே 50 பாட்டுல 21 பாடல் உத்தரகோசம் அங்கே பற்றி வருது. அதனால் இது உத்தரகோசம் அங்கே அருளியது என்று சொல்வதில் இழுக்கில்லை. அதன் பிறகு இது என்ன கூறுகிறது என்று சொன்னார். பிரபஞ்ச வைராகியம். என்ன பிரபஞ்ச வைராகியம்? இந்த தலைப்பு எதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்குது. பிரபஞ்ச வைராகியம் என்ன? பிரபஞ்சத்துல என்ன வைராகியம் இருக்குது அவருக்கு என்று கேட்டா, இந்த பிரபஞ்சத்துல மீண்டும் வரக்கூடாதுங்கிற வைராகியம். பெருமானால் எப்ப ஆட்கொள்ளப்பட்டு விட்டோமோ, ஆட்கொண்ட பிறகு பெருமானோடு செல்லுமே தவிர மீண்டும் இந்த உலக வாழ்க்கையா தேவையில்லை. பிரபஞ்ச வைராக்கியம் என்று இருக்கு. என்ன எப்படி உரைக்கணும்னா, மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு வாராமல் இருக்க வேண்டும் என்ப உறுதிப்பாடு. இதெல்லாம் இப்படித்தான் உரை செய்யணுமே தவிர, இல்லைன்னா வெறும் பிரபஞ்ச வைராக்கியம்னா வேற என்ன விளங்குது? விளங்கல அல்லவா? அதான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். என்ன பண்றது, திருவாசக தலைப்புகள் என்று எடுத்து ஒருத்தர் எடுத்து தனியே 51 தலைப்புகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு தர விளக்கத்தை வைத்துக் கொண்டு ஓரளவு எண்ணி ஆராய்ஞ்சு எழுதினும். இல்லைன்னா ஒரு காலையில பிரபஞ்ச வைகிறாய்க்கு நீத்தல் என்ன பண்றது என்றெல்லாம் குழம்பும். அப்படி குழம்ப கூடாமல் செஞ்சோம். என்ன பண்ண, தலைப்புகளை வைத்து நம்ம யாரும் எண்ணல. பண்டிதமணி கைரேஞ்சட்டியார் கொஞ்சம் கொஞ்சம் போனார். இருந்தாலும் முழுமையா அவர் செய்ய முடியல. ஏன்னா அவர் வயசான காலத்துல இருந்தது திருவாசகத்துக்கு குறை, அதனால போகல. அது கூட அவர் என்ன, திருவம்பாவை வரைக்கும் போயிருக்காரு, திருப்பள்ளி எழுச்சி வரைக்கும் போறாரு, பின்னால போகவே இல்லையே, போகல. காசு பிள்ளை போனார், அவர் வெறும் பொழிப்புரை எழுதிட்டார், அவ்வளவுதான். பொழிப்புரை எழுதிட்டார் கடைசி வரைக்கும் பிடிப்படதான். அவரும் பாவெல்லாம் கடைசி காலத்தை தொட்டது எல்லாம் நல்ல முதிர்ந்த காலத்துல, கடைசியா இருந்த காலத்துல செய்தது. இல்லைன்னா அவங்க எல்லாம் நல்ல பெரிய நல்ல அறிஞர்கள், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. என்னமோ முடியல அப்படி விட்டது. இப்போதைக்கு பண்ணணும் அருணவடிவேல் முதலியார் தான். அருணவடிவேல் முதலியார் தான் ஓரளவு பிடிச்சி அடிச்சு எழுதியிருக்காரு இதுல திருவாசகத்துல. பிரபஞ்ச வைராக்கியம் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு வரக்கூடாது என்ற வைராக்கியம். மீண்டும் ஒரு பிறவிக்கு இந்த உலகிற்கு உலகியலுக்கு எனக்கு வரக்கூடாது பெருமானி என்ற விண்ணப்பம் தான் அவர்களுக்கு. பாருங்க, முதல் பாட்டு ரொம்ப அருமை. கடையவனேனை

கடையவனே நீ அப்படின்னு கடையவனே நீ அப்படின்னாரு. பல இடத்துல சொல்லிருக்காரு, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நாயிற் சிறந்த தயாவான தத்துவனீ என்று சொல்றாரு. நாயிற்கடையாய் கடையவன்னா எதனினும் கடையவன்னா மனித எல்லையில் கடையவன் அல்ல, நாயிலும் கடையவன். சிவசிவ இல்ல. இப்ப நீங்க ஒரே இதுக்கெல்லாம் நான் பெரிய நச்சினார்கிணீர் போன்றவர்கள். இப்ப கடையவன் ஏனி என்று எழுதும் போது பொதுவா எல்லாருக்கும் என்னப்படும் கேட்டா மக்கள் இனத்தில் கடையவன் ஏனி என்று எழுதுவாங்க. நல்ல சிறந்த பேராசிரியர்கள் நச்சினார்கிணி போன்றவர்கள் கடையவன் ஏனி அல்ல, நாயினும் கடையவன் ஏனி என்று எழுதியிருப்பாங்க. என்னை நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்று தயவானித்துவனே என்றார் முன்னும் என்று மேற்கோள் போட்டுருவாங்க. அப்போ கடையவன்னா மனித இனத்தில் இல்ல, நாயினத்திலேயே கடையவன். நாயின ரொம்ப கடைசி, அதுலயும் ரொம்ப கடையவன் இல்ல கடையவனேனி. இவ்வளவு கடைசியா இருக்கிறாளே பெருமான் ஆட்கொண்டாரேப்பா எப்படின்னாரு. அப்படி ஆட்கொண்டது என்னுடைய தகுதி வச்சா இல்லையா, தகுதி இல்லைனாரு. கருணையினால் இந்த ஆன்மா மீது வைத்த கருணை தான் அதுக்கு காரணமே தவிர அடியனுடைய தகுதி இல்ல சுவாமி, ஒரு தகுதியும் இல்ல. கருணையினால் எப்படி ஆட்கொண்டான், கலந்து ஆட்கொண்ட எல்லாம் தமிழ் தமிழ் அளவா அளவா கலந்து ஆட்கொண்ட கலந்துன்னு எந்த உயிரோடு கலந்து உயிரோடு கலந்து என்னை ஆட்கொண்ட போது என் உயிர்க்குயிராயிருந்து ஆட்கொண்ட நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானீ. சிவபுராணம். பெருமானே எப்படி இந்த உயிரை செய்தாய், நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்ற. இதெல்லாம் நீங்க படிக்கும்போது உண்மையிலேயே சொல்லிய பாட்டு பொருள்னு சிவபுராணத்தை படிச்சோம்னா பத்து நாளைக்கு ஒரு நாளாவது நிச்சயமா கண்ணில் தண்ணி வரும், சத்தியம் சந்தேகம் இல்லை. ஆனா உணர்ந்து மெதுவா படிக்கணும்.

இல்லானி. உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம் இல்ல? உள்ளான்னார். உள்ளானி அது என்னது? இல்லானே உள்ளானே. அவன் தன்னளவில் இன்ப துன்பம் இல்ல, இந்த ஆன்மாக்களோட சேர்ந்து இருக்கிற உயிரோட சேர்ந்து இருக்கும் போது அந்த உயிர் இன்பப்படுகின்ற பொழுது அப்படியா ராஜா நலமா இருப்பா அப்படிம்பாரு. மோசமா அழும் போது ஏண்டா அழுவிறப்பா, ஏண்டா நான் சொன்ன கேட்டியாட அவனு அழுவான். அதனால ஆன்மாக்களோடு கலந்த நிலையில் இன்ப துன்பங்கள் உள்ளவன், ஆன்மாக்களின் நீங்கிய நிலையில் இல்லானி. உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம்? இன்பமும் துன்பமும் இல்லானி. இந்த பாழா போன ஆன்மாக்களை கட்டி நீ மாரடிக்கிறதுனால அந்த படுகிற உயிர் படுகிற துன்பத்தை கண்டு ஏண்டா சொன்ன கேட்டியா, செய்தி பத்தியா இப்படி செஞ்சிட்டு இல்ல, அதனாலதான்ப்பா அப்படி இருக்கிறே என்று கருதி உள்ளானி.

பா சிவபுராணத்தில் அப்படியே வச்சிருக்க. அதனால்தான் இல்ல நல்ல தினமும் சிவபுராணம் படிக்கணும். தினமும் மாலையில ஒரு 6 மணிக்கு கொஞ்சம் சிவபுராணத்தை படிச்சோம்னு சொன்ன அது சொல்லிய பாட்டின் பொருணந்து படித்தால் நிச்சயம் அந்த ஆன்மா கரையேறும், கரையேறும். இல்ல இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்காக படிக்கிறான் சிவ சிவ. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆன்மா கரையேற வேணாமா? கடையவனியனை கருணையினால் கலந்து, இந்த உயிரோடு கலந்து ஆட்கொண்ட விடையவனி. அப்படி ஆட்கொண்டியப்பா திருப்பெருந்துறையில, அப்படி ஆட்கொண்ட விடையவன் அல்லவா? விடை உறுதிய உடையவனாக இருக்கின்றாயே. விட்டெழுதி கண்டாய், எப்போ நீ ஆட்கொண்டாயோ ஆட்கொண்ட பிறகு அந்த அடியனை விட்டுவிடப்பா, விட்டுவிடாதப்பா. அங்கதான் பிரபஞ்ச வைராக்கியம். விட்டு விட்டால் என்ன கிடைக்கும்? பிரபஞ்சம்தான் கிடைக்கும். விட்டு விடாதே என்று விண்ணப்பதினால் பிரபஞ்ச வைராக்கியம் ஆயிற்று என்று அங்க பிடிக்கணும். எங்கே பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கிறதுன்னா இந்த விட்டெழுதி கண்டாய், இந்த இடத்துலதான் பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கு. விட்டு விட்டால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து விடுவனே, வந்தா மீண்டும் எப்படிப்பா நான் வருவேன்? அதான் மீட்டு இங்கு வந்து வினிப்பு.

இங்க மண்ணுங்கிறது எத்தனை சுழி? ரெண்டு சுழி. ரெண்டு சுழின்னா என்ன அர்த்தம்? நிலை பெற்றிருக்க முடியாது அர்த்தம். நிலை பெற்றிருக்க முடியாது. மண்ணும்னா என்னைக்கு நிலை பெற்றிருக்க முடியாது? உத்தர கோசம் அங்கில் இருக்கின்ற பெருமான் அல்லவா அப்படின்னு மண்ணு புகழ் மாதிரி. இதே மூணு சுழி ஆயிட்டதுன்னா இந்த மண்ணு போச்சு அல்லவா, அப்படி வந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஒழிக்கும் போது கூட மண்ணுன்னு ரெண்டு சுழி போடும்போது மெதுவா உச்சிக்கணும். இது என்ன? மண்ணும் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அங்க பிடிச்சி அழிச்சு போட வேண்டியது. ஏன் மண்ணு? இந்த மண்ணு தான் மூணு சுழி. அதில் ஒழிக்கும் போதெல்லாம் கூட கவனம் இருக்கணும். மந்திரம் அல்லவா இதெல்லாம், மந்திரங்கள் அல்லவா. அதனால எனவே மண்ணும் உத்தர கோசமங்கிக்கு அரசி நிலை பெற்றிருக்க முடியாத உத்தர கோசமங்கியின் தலைவனாக இருக்கிற பெருமானி சடையவனி. சடையவனே தளந்தேன்கிறாரு. ஏன் சடையவனேன்னு கூப்பிடுறாரு? ஏன் சடையவனே கூப்பிடுறாரு? ஏன் நல்ல உடம்புடையவனே செம்மேனி அம்மானி சிவபெருமானி என்றெல்லாம் சொல்லாமல்ல சடையவனி. என்னது? எந்தெந்த பொருள் எல்லாம் தளர்ந்திருக்குதோ அப்போ நீ சடையை தூக்கி வச்சுக்குவேன். ஏன் மாமனுக்கு மறுப்பவனுக்கு தகராறு நிலா சந்திரன் பிடிச்ச புடியில அங்க இருந்து பிடிச்சா ஒரு ஓட்டம் வேற யாரும் வச்சுக்கல. என்னடா ராஜா, எங்க மாமா என்ன அடிக்க வர்றாங்க, இனிமே தொலைச்சு விடுவாங்களாட்டிருக்கு. வாடா ராஜா வச்சுக்கிட்டாரு. அது போல கங்கை விட்ட வேகத்துல வந்திருந்ததுன்னா அந்த உலகமெல்லாம் போயே போயிருக்கும் இல்லவா. இரு சடையில விட்டாங்க. இப்படி இந்த உலகிற்கு வருகிற கேடுகளை எல்லாம் தாங்குகின்ற சடையுடையவன் அல்லவா இந்த ஆன்மாவுக்கு இருக்கு, தாங்க கூடாதாப்பா. ஆதலால் சடையவனி திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு பேர் செஞ்சடையப்பர்னு பேர். மறந்துருவோமா? படிச்சேடா அல்லவா செஞ்சடையப்பர் என்று பேர். அதனால இங்க சடையவனி திருச்சடையில என்ன தாங்கி இருக்கிற? கங்கையை தாங்கி இருக்கிற, பிறைய தாங்கி இருக்கிற. அது மட்டுமல்ல, யார் யார் என்னென்ன அன்பர்கள் தமக்கு கையில கிடைக்கிறதோ, கையில கிடைக்கிற பூவெல்லாம் போட்டா கூட ஏ இது ரோஜா பூவா வச்சாதான் வச்சுக்குவேன், அல்லது வந்து எனக்கு தாமர பூவா வச்சாதான் வச்சுக்குவேன் கிடையாது. எருக்கும்பூ போட்டா கூட அது அப்படியே தலையில கிடக்கும் பாவம். இப்படிப்பா அன்பினார் இடுகின்ற எல்லாவற்றையும் உன் தலையில் ஏற்றுக்கொள்ளுகிற சடையவனி இந்த என்னை என்ன ஏற்றுக்கொள்ள கூடாதா? தளர்ந்தேன் நான் பிரிந்ததிலிருந்து ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறேன்ப்பா. எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, தாங்கிக் கொள்ளு. இந்த ஓட்ட பந்தயம் விடும்போது வேகமா ஓடி வர்றான் பாருங்க, அந்த பாயிண்ட் தாண்டிட்டான்னா அப்படியே பிடிச்சுக்குவோம். ஏன்னா அவனுக்கு அந்த வேகம் இன்னும் போவான். அதான் தாங்கிக் கொள்ளு. பாவம் இந்த பிறவி, அவன் வந்து ஓட்ட பந்தயத்துல ஓடியாரான், நான் இந்த பிறவி ஓட்டத்துல ஓடியாரேன். அவன் ஓட்டமாவது நின்னு போடும், இந்த ஓட்டம் நிக்காது சுவாமி. அந்த ஓட்டத்தை யாரும் தடுக்கலாம், ஓட்டக்காரன் ஓட்டத்தை அங்க இருக்கிற நம்ம மற்ற விளையாட்டுக்காரன் தடுத்துடலாம். இத நீ தானப்பா தடுக்கலாம், வேற யாரும் தடுக்க முடியாதேப்பா. ஏன் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. பிறப்பருக்குனா நீ மன்னன்பா, நீ எல்லப்பா இருப்ப. அதனாலப்பா தளந்தேன். சரிடா, நீ தளந்தா என்ன? ஏன் என்னதான் பிடிக்கிறியன்னாரு? ஏன் என்னதான் பிடிக்கணுமோ, உலகத்துல வேற யாரும் இல்லையானாரு. உடையாய் என்னை அடிமையாக உடையவன் நீதான். சொந்தக்காரன் தான் நான் பிடிக்க முடியும், ஊரான பிடிக்க முடியுமாப்பா? நீ என்ன அடிமையா உடைய நீ தானப்பா. அப்ப தளந்தா யாரு காக்கணும்ப்பா? ஊரான காப்பான். உடையாய் என்னை தாங்கிக் கொள்ளே. இதெல்லாம் படிக்கும் பொழுது அவருடைய நெஞ்சத்துல அப்படியே கொட்டி வச்சிருக்க அந்த குருநாதனை பிரிஞ்சிட்டமேங்கிறது ஆர்வத்துல அவர் அப்படியே உள்ளத்தை வருத்திட்டு இருக்கு. அந்த வருத்தத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் பாரு. என்ன பண்றது? கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனி விட்டிடுதி கண்ட

0: மண்ணுத்தர கோசம் அங்கிக்கு அரசி சடையவனி தளந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளி. அருமையான பாட்டு.
1: தாங்கிக் கொள்ளே அப்படின்னா அந்த கொள்ளேங்கிறது மீண்டும் அடுத்ததா வந்து இங்கே இங்க வேற வேற பாட்டுல வாமா. கொள்ளேர் பிளவகலா, ஆமாமா, கொள்ளேர் பிளகவளா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனினும். இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் சொல்றாங்க அவர் மணிவாசகரும் கல்யாணமானவர் என்று. அப்படியா, கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் அப்படின்னு. இந்த கொள்ளு கூட நடுப்பர் இருக்க முடியாது, அந்த அளவுல மார்பகம் விரிந்து இருக்குமா, விரிந்து இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த மார்பகத்தை உடைய பெண்பாளார் கொவ்வை செவ்வாய், கொவைப்படம் கூட தோத்து போடும் அவங்க வாய் சிவப்பு அப்படி இருக்குமா. அப்படிப்பட்டவருடைய அந்த செவ்வாய் விண்ணேனினும் அந்த பெண்ணாசையை நான் விட்டுவிடாமல் இருந்தாலும் விடுதி கண்டாய் என்னை விட்டுவிடாதப்பா, விட்டுவிடாத. இது உலகியல் வழிப்பட்ட நம் போன்றவர்களுக்காக சொன்னது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அது மாதிரி எதுவும் பெண்பால் இன்பமே விருப்பமா இருந்து கொண்டு இந்த உலகமே விருப்பமா இருப்பதனால நம்மை நோக்கி சொன்னாரு தவிர அவருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒன்றும் இல்லை இல்லவா, இல்லை. நம்மை நோக்கி அப்படி சொன்னது அவ்வளவுதான். இப்ப இதுல கூட சொல்றார், பல இதெல்லாம் நெஞ்சுக்கு சொல்றார் பின்னாலோட, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வலுவினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் கேட்பான் பின்னால பாட போறார். ஏ வாழாத நெஞ்சமே நீ வாழ்றியே அப்படிங்கிறாரு, அவர் நெஞ்சமா வாழாமல் வாழுது, அதான் வாழ்ந்த வாழ்வார் கேப்பா. நம்ம நெஞ்சம் வாழாத நெஞ்சம். ஆகவே நம்முடைய அனுபவத்தை தான் ஏற்றி கொண்டு இங்க எல்லாம் சொன்னது போலதான் இங்கேயும் சொன்னதை தவிர அதுக்காக அவர் பெரிய திருமணமானவர் என்றெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. எனவே

0: ஏன் அப்படின்னாரு, உன்னுடைய அடிமையாக இருப்பதுதான் எனக்கு எப்பொழுது விருப்பம். தொழும்புன்னு அடிமை, அந்த தொழும்பிலேயே நான் இருக்கணுமே தவிர உள்ளேன் புறம் அல்லேன். நீ என்னை விட்டு புறப்பட்டு போயிட்ட, ஆனா நான் வேற எங்கேயும் போயில்லையே, மீண்டும் போய் நேரம் மதுரைக்கு போய் மாண்புமிகு அமைச்சராக உட்கார்ந்தில்லையே என்று வந்து உன்னுடைய அருள் பெற்றவன அன்னைக்கே மாண்புமிகு அமைச்சர் இல்லை. எல்லாரும் ராஜினாமா பண்ணுவாங்க, நான் ராஜினாமா பண்ணாமையே ராஜினாமா பண்ணாள், அதுக்கப்புறம் நான் அமைச்சனா இல்லவே இல்லவா, அந்த சீட்ல கூட உட்காரல. உட்கார வர்றார் ஒரு நாள், அன்னைக்கு அன்னைக்குதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது எப்ப தெரியுமா, இங்க இருந்து குதிரை எல்லாம் வருது வருதுன்னு சொல்லிட்டு வரல, வரவே இல்லை. திரும்ப வந்து என்னைக்குதான் வரும்னு கேட்ட உடனே ஆவணி மலை வரும்னு சொல்லிவிட்டார். சரி ஆவணி மலை வரும்னு சொல்லிட்டு அப்பதான் போறார். போறவர் எப்ப எப்ப வரும், ஆவணி மலை வரும்னு சொன்ன உடனே கொஞ்சம் அரசனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பாதி எண்ணம் போயிட்டுது. என்ன இந்த நல்ல மனுஷனா இருந்தா இருந்தாலும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வருங்கிறாருன்னு கொஞ்சம் அருவறுப்பு இருந்தாலும், நல்ல மனுஷனாச்சு ஒன்னு கையெல்லாம் சுத்தமாச்சு, இந்த பணத்தை வேற எது எடுக்க மாட்டாரு என்னடா அது அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் இவர் மேல நம்பிக்கை, இன்னொரு பக்கம் காலை நீட்டிக்குதேங்கிற ஒரு கவலை, இன்னும் குதிரை வல்லியேங்கிற கவலை. இந்த ரெண்டு சங்கத்திலையும் சரி இருக்கட்டும். அப்பதான் வீட்டுக்கு போறார், திருவாதூர் போறார். போன உடனேதான் அங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லும் போது, ஐயா ஏண்டா அப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்ன, நீ யார் குற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் பாயா அப்படின்ட்டு வந்துட்டு மீண்டும் வர்றாரு. வந்த உடனே அதுக்குள்ள ஆவணி மூலம் வந்துட்டுது, குதிரை வந்துட்டுது. குதிரை வந்த உடனே என்ன செய்ய கேட்டா, குதிரை வந்து பகல்ல அநியமா ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு ஓட்டியாந்துருக்கணும். இதெல்லாம் சரியா மணி எல்லாம் சொல்லலாம், ஏறத்தாழ சொல்லலாம் இருக்கிற வரலாறு. ஒரு 10 மணி அளவுல குதிரை காலையில வந்திருக்கணும். வந்தவன அரசங்கிட்ட சொல்லிட்டார், ஐயா குதிரை வந்துட்டுது. அந்த குதிரை வீரர் ஒருத்தர் இருக்கார், தலப்பா கலப்பாலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் மாதிரியே படலையா, எங்க நம்ம நம்ம பக்கத்து ஆள் மாதிரியே படல, ஆனா ஒரு ஆள் வந்திருக்காருனார். அப்படியா அப்படின்னு உடனே இவனுக்கு மகிழ்ச்சி, பத்தியா நம்ம நம்ம மாண்புமிகு அமைச்சர் அதெல்லாம் ஏமாத்த மாட்டார்ப்பா, அதெல்லாம் போனவர் குதிரை தான் வாங்கிட்டு பத்தியா குதிரையெல்லாம் வந்திருக்கு என்று அவருக்கு மீன் நம்பிக்கை வந்துட்டுது. வந்ததுல எல்லாம் வந்து வெளியெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் ஐயா அந்த குதிரை இன்னைக்கு விட்டு பாக்கலாம், நீங்க ஏறல் இது வண்டியில கட்டி பாருங்க, அல்லது மற்ற வந்து போருக்கு விட்டு பாருங்க, அல்லது ஒரு பெரிய தாண்டத்துக்கு விட்டு பாருங்க, எது வேணாலும் பாக்கலாம். கயிறு மாத்தி கொடுத்துட்டேன், மீண்டும் நம்ம கிட்ட தரப்படாது குதிரை, கண்டிச்சு விட்டுது. நம்ம ஐயா வந்தது யாரு, நம்ம ஐயா தானே, அதனால கண்டிச்சு விட்டுது. அவன் பாத்துக்கிறது எல்லாம் விட்டாங்கன்னு ஏறத்தாலும் 10 மணிக்கு வந்த குதிரை 11 மணிக்கு பார்வைக்கு வந்திருப்பான். 11 2-2.5 மணி வரைக்கும் அநியமா இந்த குதிரை எல்லாம் இருக்கும். 3 மணி போல குதிரை வேலை கயிறு மாத்தி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இப்ப அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கு, நம்ம அரசனுக்கு மகிழ்ச்சி, மாண்புமிகு அமைச்சருக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குண்டேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ எங்கிட்ட என்ன பாருகுது, ஒரு கால் இந்தையா குதிரை இல்லைன்னா எடுத்துட்டு போன பணத்தை திரும்ப கட்டியானா கூட கட்டத்துக்கு யோகியது இல்லை. ஏன், அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்னைக்கே கொடுத்துட்டார். அதனால ஒரு தம்படி இல்லை இந்த மனுஷன்ட, எல்லாம் பெருமான் கையில தான் இருக்குது. அந்த மனுஷன் எந்த பேங்கில் போட போகுது, எந்த பேங்கில் போட போகுது, கிடையாது. அது பேதத்தை அப்படியே திரும்ப எந்த அடியாட்ட கொடுத்தோ என்ன பண்ணிச்சோ கூட்டு போச்சு. ஆகவே கணக்கே கிடையாது, இப்ப இவ பணத்துக்கு கணக்கு தெரியல போச்சு. அதெல்லாம் இவருக்கு பிறகு மகிழ்ச்சி, நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி எல்லாம் இவருக்கு என்ன பெருமகிழ்ச்சினா, அப்பா நல்ல வேலை குதிரை, நல்ல பெருமான் ஆட்கொண்ட பெருமான் குதிரையை கொண்டு வந்து கொடுத்து இங்கே கணக்கு தீர்த்துட்டார். இனிமேதான் நமக்கு வந்து அரசன் மேல நமக்கு ஒன்றும் கால்ப்பு இல்லை, அவனும் நாளைக்கு கோவிச்சுக்க மாட்டான். இருந்தா ராத்திரி 12 மணி ஆச்சு இல்ல, 12 மணி ஆன உடனே இந்த நமக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது, இது வந்து உண்மையான ஒரிஜினல் குதிரை இல்ல, எல்லாம் டூப்ளிகேட்டு, இது நரி, கொஞ்சம் இந்த பழைய புத்தி வந்துட்டுது. 12 மணி ஆன உடனே ஒவ்வொன்னு கொன்னு பேசுது, என்ன இங்க கொண்டாந்து கொள்ளும் கொள்ளும் வைக்கிறானுவா, எனக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, கொண்டாந்து புல்ல போடுறான். அங்க இருந்தோம்னா நம்ம சுடுகாட்டுல சில பணம் வரும், பாதி வேகம் பேகும்போது போயிட்டான்னு வச்சுங்க, ஒன்னு இழுப்போம் இழுத்து திம்போம், அது எப்படி இருக்கும், பாதி வந்து பாதி வேகாம அடாடாடா, அதெல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஆரம்பிச்சது ராத்திரி 12 மணிக்கு சிவ சிவ, இதெல்லாம் ஒளியும் ஒளியும். ஆமா, 1 மணி 1.5 மணி ஆச்சு, ஒரே ஒரு நரி வந்து எப்படின்னு கேட்டா காலில் இருக்கிற அந்த விலங்க அப்படி பிடிச்சி இழுத்தது, பட்டினம் வந்து போச்சு. இந்த அந்த உடனே நரி ஆகி போட்டுது, அவ்வளவுதான் ஆடி கால் கூட சத்தம் போட்டுது. இந்த சத்தம் போட்டதுல ஊரே தெரிஞ்சு போய் இப்ப அரசனுக்கு கடும் கோபம், இது மணிவாசருக்கு தெரியாம போச்சு. இந்த ராத்திரி நடந்த விஷயம் அவருக்கு தெரியல, தெரியாது, என்னமோ தெரியல, அப்படி இருக்குது. திருவிழா பாடத்தில் அப்படிதான் பாடுறார் பரஞ்சோதி முனிவர், தெரியாது தெரியாது. அவன் எல்லாரும் தெரியுமா, என்னடா மாண்புமாவது அமைச்சராவது, என்ன இவ்வளவு ஊரை கெடுத்துட்டா அந்த மனுஷன், நிறைய பிடிச்ச அளவு குதிரை ஆக்கி சிச்சிச்சி. இந்த நம்ம நாட்டிலேயே பாண்டி நாட்டிலேயே, பாண்டி நாடு என்ன, அகில உலகத்துல இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருந்ததே இல்லையா, என்ன அப்படி வந்துட்டு. இது ராத்திரி போட முழங்குது, மறுநாள் அப்படியே கடுப்பா இருக்கிறான் அல்லவா. இதெல்லாம் பழைய சிவாஜி கணேசனை போட்டு நடிக்க சொல்லணும் அல்லவா, கடுப்பா இருக்குது. அப்ப இருக்கும்போது இது பாவம் காலையில சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு, யாரு மணிவாசகர், ராத்திரி நடந்தது போல தெரியாத, சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வழக்கமா வர, அன்னைக்குதான் மாண்புமிகு அமைச்சரா மீண்டும் அந்த அரண்மனைக்கு வருது. மீண்டும் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருந்து வருது, வந்த உடனே அங்க இருக்க மேல என்ன ஏற இறங்க பாக்குறான், என்னது நல்ல பணத்தை வேட்டு விட்டுட்டு வருது பாரு, அப்படியே பழுத்த பழம் மாதிரி அப்படி 4 பேர் சொல்லியிருப்பான் பாவம் சிவ. அதையும் தலை காதல் வாங்கி வந்துட்டு வந்த உடனே அமைச்சர் அரசன் பார்த்தார், என்ன அமைச்சரே வருக வருக அப்படின்னா, என்ன அர்த்தம் வருக வருகங்கிறது இல்ல, சும்மா அப்படி உனக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு நினைப்பு இல்ல. அப்புறம்தான் என்ன குதிரையெல்லாம் ராத்திரி வாங்கிட்டு வந்தீர, ரொம்ப அருமையான குதிரையாச்ச, நல்ல குதிரை தானே அப்படின்னாரு. இவருக்கு ஒண்ணும் விளங்கல, ஆகவே ராத்திரி முழுது நல்லா படு தூங்கி இருக்கு. ஏன்னா நம்ம கடமை ஒப்பிச்சிட்டோம், இனி நமக்கு ஒண்ணும் கவலை இல்ல என்று ஒப்பிச்சிருக்கு. இது மறுநாள் காலில் இந்த மாதிரி அரசன் கேட்டுக்கோன்னு 2 வாரத்தை இப்படி சொல்லிட்டு பாத்தேன், என்ன முழிக்கிற அழைச்சிட்டு போவனே. அப்புறம்தான் இவருக்கு விளங்குது, என்ன அது ராத்திரி குதிரை எல்லாம் சரி வந்துட்டு, ஏன் நீ ஒண்ணு அதெல்லாம் நரியா கிரியா போய் குழஞ்சுன்னு, நீ ஏன்னு மனுஷன் தானே, நீ நல்ல அமைச்சரா இருந்தியா ஐயா என்ற காவல்காரன் கேக்குறான். என்ன பண்றது, எஞ்சிய வெள்ளித்திரையில் கண்க ரொம்ப அருமையாக அப்படிலாம் ரொம்ப பாடுகிறார். அது மாதிரி என்ன பண்றது, பெரியவங்க எல்லாம் அப்படிலாம் இருந்து வாழ்ந்துட்டு போனாங்க. அதனால் உள்ளேன் கொவ்வை செவ்வாய் வில்லேனும் விடுதி கண்டாய், நின் விழுத்தொழும்பில் உள்ளேன் உன்னுடைய விழுமி விழுமி, அதாவது அடிமையில உலகத்துல யாராருக்கெல்லாம் அடிமை செஞ்சோ அது வந்து விழுத்தொழும்பல்ல, வயிற்று பழப்புக்குன்னு அர்த்தம். ஆனா உன்னிடத்தில் அடிமை செய்த அது விழுமியா விழுமிய தொழும்பு, அது மிகச்சிறந்த அடிமையின் பேரு. இதெல்லாம் வச்சுதான் பாரதி பாண்டார், ஏன்னா பக்குவமான ஆன்மால அந்த கொஞ்சம் நடுப்புற தண்ணி இன்னி போட்ட வரைச்சு இதெல்லாம் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கங்கள் இருந்ததாக சொல்றாங்க. அது எது அவருடைய பாவம், சில இது வறுமை கோலம் இதெல்லாம் இருந்தது. ஆனா தெய்வ பக்தி உடையவர்கள் அவர் சொல்லும் போது கூட மற்ற தொழும் விழுத்தொழும்புங்கிறாரே, அப்ப பெருமாண்டத்துல அடிமை செய்தாதான் அந்த அடிமை சிறந்த அடிமை, ஏனையோரத்துல செய்வதெல்லாம் அந்த அடிமை சிறந்த அடிமை இல்லை. பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோ, ஓதுண்டா சாமி, இனி ஒரு தடவை அடிமையா சே. ஆனால் ஐயா ஆண்டவனுக்கு சிவ சிவ பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், அதான் விழுத்தொடும்பு, விழுத்தொடும்பினுள்ளேன். இப்ப இறைவனுக்கு அடிமை செய்வது விழுமிய அடிமையின் அர்த்தம், ஏனைய உலகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிமை செய்வது மட்டமன் அர்த்தம். ஆகவே மனிதன் மனிதனுக்கு அடிமை ஆகுவதில்லை, ஆகக்கூடாது. ஆனால் ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான், ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான். தானா சொல்றது, எந்த பாரதியார் விழாவது விழாவிலாவது எவனாவது இந்த கருத்து சொல்லியிருக்கானோ, விழுத்தொடும்பு. அப்போ ஆண்டவனுக்கு அடிமையாயிருப்பது சிறந்த அடிமையின் அர்த்தம், மனிதன் மனிதனுக்கு அடிமையாயிருப்பதுதான் மட்டமானதன் அர்த்தம் அல்லவா. விழுத்தொழும்பு விழுமிய தொழும்பு அடிமை. விடுத்தொடும்பினுள்ளேன் புறம் அல்லேன். அந்த அடிமையை விட்டு நான் வெளியே புறம்பே போனதில்லை, போகவும் மாட்டேன். புறம் அல்லேன் உத்தர கோசமங்கைக்கு அரசே கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே கல்லேன். அல்லவா, நான் மறைந்திருந்து மெதுவா நான் உன்ன விட்டு வந்துட்டேன் அப்படின்னா இவர் வரல, அவன் விட்டுதான் போனார். எப்பா நீ கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு போனார். இருந்தாலும் கூட அப்படி தான் ஏன் விடணும், நம்ம இடத்துல ஏதோ தவறு இருக்காட்டிருக்கு. அதனால் நான் என்னுடைய தவற்றினாலே நான் அப்படி உன்னை விட்டு நான் நீங்க வந்தும் கூட, ஆனா நீ என்னை ஆட்கொண்டது நீ மறக்கலப்பா, நல்லா உன் கருணை பெரிது என்னுடைய நினைவு சிறிது என்று சொல்ல. கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே, நான் உன்னை நினைக்காதிருந்த போது கூட நீ என்னை நினைத்து. இந்த 50 பாட்டுக்குள்ளே காரொரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றம் கரைமரமாய் வேறொரு வேணி விடுதி கண்டாய். இந்த பெண் ஆசையினாலும் இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆளாமையினாலும் நான் எப்படி இருக்கேன்னாரு, ஆத்தங்கர மரமா இருக்கேன். ஆத்தங்கரையில் இருக்கிற மரம் என்ன ஆகும், என்னைக்கு இருந்தனாலும் போடும், இன்னைக்கு நாளைக்கு தான். ஆமா ஒரு பாட்டு கூட உண்டு, ஆத்தங்கரை மரத்தில் இருக்கிற மரமும் ரெண்டும் நீ சீக்கிரம் போடும். ஏன்னு கேட்டா நீங்க அந்த காலத்து அரசனிடத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்ன என்னைக்கு இருந்தாலும் நெருப்பு தான், நெருப்பு. ஏன் இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு, அதான் திருவள்ளுவர் சொன்னார். அரசங்கிட்ட எப்படி பழகணும்னாரு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க. ரொம்ப நீங்க 4 நாளைக்கு அவங்ககிட்ட போகலனாலும் ஏது இந்த பக்கமே திரும்ப மாட்டான்ருக்க, அப்படியே கொடுத்து அவனுக்கு போய் சொல்லிட்டு இந்த மாசோட கணக்கு தீர்த்துரு என்று சொல்லுவான். சரி நீங்க போய் வந்து அடிக்கடி உள்ள போனீங்கன்னாரு, ஏது கொளுத்து போட்டுது, நம்ம அரசாணியோட இருக்கிற இங்க கூட வரான் பின்ன வர சொல்லல நாள் எடுத்து விடுவான். அதனால அகலவும் கூடாது அணுகவும் கூடாது. பின்ன எது போல நெருப்பு கிட்ட குளிர் காயும் போது எப்படி இருப்ப, ரொம்ப எட்ட போனாலும் குளிரும், பக்கத்துல போனாலும் சுடும், பின்ன எப்படி அது ஒரு நிதானமா இருந்து குளிர் காயணும். அது போல அரசங்கிட்ட நிதானமா இருக்கணும்டா ராஜா போடான்னு. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து விடுவார் திருவள்ளுவர். அது மாதிரி இருந்தது, அது அரசங்கிட்டையாவது இப்படி எல்லாம் பழகிக்கலாம். நீங்க ஆற்றங்கரை மரமா இருக்கும்போது ஒண்ணும் அதெல்லாம் முடியாது. ஏன், எங்கேயாவது வெள்ளம் பிச்சு ராத்திட்டு மழை பெஞ்சுன்னு சொன்னா ஒரே வெள்ளம் வரும்போது பெரிய மரம் பாருங்க சார், புளிய மரம் அப்படியே ஆழமா அப்படியே பேர் தள்ளிவிட்டு பாருங்களேன், தண்ணி எவ்வளவு வேகத்துல வந்திருக்குது என்று போடும். அதனால் நான் ஆற்றங்கர மரமாய், எந்த ஆற்றங்கர என்னரு, இந்த பெண்ணிச்சை என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றங்கரை, அந்த ஆத்துல நான் போனதுனால இன்னைக்கு நாளைக்கு ஒன்று இருக்கிறேன், எந்த நேரத்திலும் மரம் கீழே விழுந்துடும். அப்படி விழ இருந்த என்னை நீ என்ன செய்தாய், அப்படி விழுந்து விடாதவாறு வேறொரு வேனை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதப்பா. விளங்கும் திருவாரூர் உறைவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாயே நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையுள், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். எல்லாம் அல்ல அருள்மிகு நடராஜ பெருமானின் திருவடியை மனமும் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று வரை 11 நாட்களாக தொடர்ந்து திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ள பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்களை வணங்குகிறேன். நேற்று எட்டாம் தந்திரத்தில் கூறப்பட்ட சில செய்திகளை சிந்தித்தோம். இன்றைக்கு ஒன்பதாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் சிந்திப்போம். திருமூலர் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் பேசியவர். எக்காலத்திலும் பொருந்தும் கருத்துக்கள் திருமந்திரத்தில் உண்டு. எல்லா காலத்துக்குமே பொருந்தும், எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். அப்படிப்பட்ட பொதுவான கருத்துக்களைத்தான் திருமந்திரத்தில் அவர் அருள் செய்துள்ளார். இவரது இறை கொள்கை அன்பு நெறி. அது மட்டுமல்லாமல் குருவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தவர். குரு நெறியே இவருடைய அடித்தளம். அந்த குரு நெறியை பற்றி பேசுகின்ற பொழுது ஞான குருவுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கின்றார். ஞான குருவினுடைய தரிசனம் நமக்கு தேவை. சைவத்திலே சிவமே குரு, குருவே சிவம் என்ற நிலை உண்டு. இறைவனே குருவாக எழுந்தருளி வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்து அருள்வார். அதனால தான் நாம் குரு நெறி என்று சொல்லுவோம். ஞானத்தை உணர்த்துவதற்கு குரு தேவை. குரு கிடைப்பதும் குருவினுடைய உபதேசமாகிய மந்திரம் கிடைப்பதும் அவரவர்களினுடைய பூர்வ ஜென்ம நல்வினையை பொறுத்தது. அந்த நிலையில்தான் அவரவர்களுக்கு ஞானகுரு அமையும். இந்த ஞானகுருவினுடைய தரிசனத்தை பற்றி நம்முடைய திருமூலர் ஒரு உயர்ந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். ஒரு பாடலிலே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு உரு, அந்த தெளிவான குருனுடைய உருவத்தை சிந்தித்தால் தெளிவு கிடைக்கும். அப்போ குருவுக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. சிவஞான போதத்திலே சிவோக பாவனை என்ற ஒரு இடம் உண்டு. சிவோக பாவனை செய்து நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சிவோக பாவனையை குறிக்கின்ற இடத்தில் கருட பாவனையை உதாரணமாக காட்டுவார்கள். கருட பாவனை அப்படின்னா ஒரு ஊரில் யாரோ ஒருத்தருக்கு இந்த பாம்பு கடிச்சிடுச்சுன்னு வச்சுப்போம். பாம்பு தீண்டியது. அப்போ இந்த காலத்தில் இருக்கிறத மாதிரி அந்த காலத்தில் வந்து மருத்துவமனைகள் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு சித்த மருத்துவரோ நாட்டு மருத்துவரோ இருப்பார், விஷக்கடி மருத்துவர் இருப்பார். அப்போ விஷத்தை திருப்பதற்கு, இந்த விஷக்கடியை திருப்பதற்காக குணப்படுத்துவதற்கான விஷக்கடி வைத்தியர் ஒரு இருப்பார் ஒரு ஊரில். அப்போ அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த தன்னை கருடனாக பாவித்து கொள்ளுவார். இப்போ ஒரு பாம்பு தீண்டியது என்று சொன்னால் அந்த பாம்பினுடைய விஷத்தை தீர்ப்பதற்காக பாம்புக்கு எதிரியான கருடன், அந்த கருடனை மானசீகமாக, அதாவது தன்னை கருடனாக பாவித்து கொள்ளுவார். தன்னை கருடனாக பாவித்து கொண்டு அந்த கருட அந்த விஷத்தை திருப்பதற்குரிய மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த விஷமானது நீங்கும். அது இன்றைக்கும் அப்படிப்பட்ட விஷக்கடி மருத்துவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த விஷக்கடி இந்த விஷக்கடியை போக்குவதற்கு அந்த இந்த விஷக்கடி வைத்தியர் தன்னை கருடனாக பாவித்தார். பாவிக்கும் பொழுது அந்த பாவனை அங்கே முக்கியம். அதே போன்று ஒரு சீடர், அந்த சீடருக்கு ஒரு ஞான குரு வாய்த்திருக்கிறார். அந்த சீடருக்கு ஏதேனும் மனதில் வருத்தமோ அல்லது சஞ்சலமோ அல்லது சில கஷ்டங்களோ ஏற்படுகின்ற பொழுது அந்த சீடர் அந்த ஞான குருவினுடைய உருவத்தை, ஞான குருவை சிந்தித்து அந்த சிந்தித்த நிலையிலே இவரிடம் இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்கும், மூவினைகளும் நீங்குங்கிறார் திருமூலர். மூவினை என்று சொன்னால் திரிமலம், ஆணவம், கண்மம், மாய் என்று சொல்லக்கூடிய திரிமலம். இன்னும் நுழைந்தோமானால் இந்த சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற மூன்று வினைகளினுடைய கட்டுக்களுமே அங்கு நீங்கிவிடும் என்று சொல்லுகின்றார். கருடன் உருவம் கருதும் அளவில் அந்த சீடர், சீடருடைய நிலைக்காக சொல்றார். அந்த கருடனுடைய உருவம், கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல், அந்த விஷத்தினுடைய பயம் அங்கே நீங்கிடும். அதே போல ஒரு சீடர் குருவின் உருவம் குறித்து அந்த குருவினுடைய உருவத்தை சிந்தித்தால் போதும். குருவின் உருவம் குறித்தவப்போதே அப்போதே என்னாகும், திரிமலம் தீர்ந்து. அந்த திரிமலம் என்று சொன்னால் மூன்று மலங்கள், மும்மலங்கள். அதுதான் நம்மளுடைய சாத்திரங்களிலே ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லும். இந்த திரிமலம் நீங்குகின்ற பொழுதே அந்த கண்மம் என்ற வினையில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற மூன்று மும்மலங்கள், அதாவது மூன்று வினைகள், இதுவும் நீங்கும். நீங்கிய பின்பு இந்த ஆன்மா சுத்தமடையும். சுத்தமடைந்த ஆன்மா ஒளி, அதாவது இந்த ஒளி என்று சொன்னால் அங்கே வந்து சத்தினி பாதம் என்று பெயர். சத்தினி பாதம் நிகழும். சத்தினி பாதம் நிகழ்ந்த பொழுது அது அந்த திருவொருள் வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது. அது அந்த ஆன்மா சுத்தமடைகின்ற பொழுது சிவத்தன்மை அடையும். சிவத்தன்மை அடைந்ததனால் அங்கே முக்தி நிலை கிடைக்கும். அப்போது ஒரு குருவானவர் சீடருக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டுகின்றார், அந்த சீடர் குருவை சிந்தித்தாலே முத்தி நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்று சொன்னால், அப்போ அந்த குருவினுடைய பெருமை எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்புறம் அந்த மந்திர உபதேசம் கொடுப்பார். கொடுக்கின்ற பொழுது அங்கே அந்த மந்திரத்தினுடைய உள்ளீடாக இருப்பது ஓம், அது பிரணவம் என்று பொருள். இந்த ஓம் என்ற சப்தம் இது வந்து பிரபஞ்சம் முழுவதுமே இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. ஆனால் பூமி சுற்றுறது நமக்கு தெரியல. சுற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சவுண்டு கேட்கும். சாதாரணமாக இந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபேன் சுற்றும் போது ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது ஒரு சாதாரண ஒரு காற்றாடி, அதாவது ஃபேன் சொன்னது, அந்த ஃபேன் சுற்றும் பொழுது இவ்வளோ சவுண்டு கேட்குது. இதை விட பல மடங்கு பெரிய அளவுடைய இந்த பூமி சுற்றும்போது எவ்வளவு சத்தம் கேட்கும். ஆனால் அந்த சத்தத்தை நம்முடைய காது கேட்க இயலாது. ஏன்னா ஒரு இந்த காதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள சத்தத்தை தான் கேட்க முடியும், அதுக்கு மேலே கேட்க முடியாது. ஆனால் பூமியினுடைய பூமி சுத்துகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த சத்தம் நம்ம கேட்கவில்லை. அந்த பூமி சுத்தும் பொழுது ஏற்படுகின்ற சத்தத்துக்கு பேர் ஓங்காரம். நம்முடைய உடல் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த நான் இந்த ரெண்டு இந்த காதுகளையும் நீங்கள் பொத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்புக்குள்ளே ஒரு சவுண்டு வரும், ஓம்னு ஒரு இறைச்சல் வரும், அதுதான் ஓங்கார சவுண்டு. அந்த ஓங்கார சவுண்டு தான் நம்முடைய குண்டலிலிருந்து எழக்கூடிய சத்தம், ஓங்காரம். இது நாதப்பறைன்னு சொல்லுவாங்க, நாதம். அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் கூறக்கூடிய 36 தத்துவம். அந்த 36 தத்துவத்திலே மண் தத்துவத்திலிருந்து அதான் ஆரம்பம், மண் தத்துவத்திலிருந்து நாத தத்துவம் வரை 36. அப்படி மேலிருந்து கீழே வருவதனால் நாதத்திலிருந்து மண் ஈராக. இப்போ நாதம் என்று சொன்னால் அங்கே சவுண்ட். சிவபெருமானுடைய திருக்கரத்திலே ஒரு அந்த இது இருக்கும், இந்த பறை இந்த உடுக்கை மாதிரி இருக்கும், அந்த உடுக்கை ஏந்திய திருக்கரம், அதில் வந்து சவுண்ட் இருக்கும், அதுதான் உலக படைப்பு. அப்போ அந்த ஒலியில் இருந்து தான், சவுண்டில் இருந்து தான் இந்த உலகமானது படைக்கப்படுகிறது. அதுதான் நாதப்பறை அறைமின் அப்படிங்கிறாங்க திருவாசகத்தில், நாதப்பறைங்கிறாங்க. இப்போ இந்த சவுண்டுன்னு பார்த்தீங்களா, இந்த சவுண்டுக்கு வந்து ஒலி, அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ லைட்டுன்னு ஒன்று இருக்கும், லைட்னா அது வெளிச்சம், அந்த அந்த அந்த அது அந்த வெளிச்சம் வந்து அது சூரியன், அந்த ஒளி, அந்த லைட்டு என்ற ஒளி இருட்டுக்குள்ளே நுழையாது. ஆனால் இருட்டும் வெளிச்சமும் பார்த்துக்கிட்டதே கிடையாது, ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒளி வந்தால் தான் இருட்டு அடங்கிடுமே. அப்போது அந்த லைட் என்று சொல்லக்கூடிய ஒளியால் இருளில் கலக்க முடியாது. ஆனால் ஒளி என்று சொல்லக்கூடிய சவுண்டு அந்த இருட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும். மொத்தம் 5 ஒளிகள் உண்டு. இது சன்லைட் அப்படிம்போம், சன்லைட்னா சூரியனுடைய ஒளி, அப்புறம் சந்திர ஒளி, அப்புறம் நட்சத்திர ஒளி, அப்புறம் கங்கோலி. இந்த கங்கோலிங்கிறது நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அதனுடைய ஒளி. அப்புறம் அந்த மின் ஒளி, மின்சாரத்தால் வரக்கூடிய ஒளி. இது போல் நமக்கு 5 ஒளிகள் உண்டு. இந்த 5 ஒளிகள் இந்த இருள் என்று சொல்லக்கூடியது ஒன்று 6. இந்த 6 இடங்களிலுமே, 6 இடங்களிலுமே இந்த சவுண்டு என்று சொல்லக்கூடிய ஒளி போய் ஊடுருவி செல்லும். ஆனால் தான் அந்த ஓம் என்ற சவுண்டு, அது இந்த பிரணவம்னு சொல்கிறது, அந்த சவுண்டு வழியாக நம்ம வந்து போயிடலாம், எங்கே வேணாலும் உள்ளே புகுந்து போயிடலாம். அது வந்து சப்த பிரபஞ்சம்னு பேர். இந்த சப்த பிரபஞ்சத்தை கடந்து அப்புறமேலுக்கு வந்து நுழைஞ்சோம்னா வெட்ட வெளிக்கு போயிடலாம், அது அடுத்த ஸ்டேஜ். அந்த ஓம்ங்கிற பிரணவம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து எவ்வளவோ இருக்குது. அதில் இந்த ஓம் என்ற மந்திரத்துக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஓம் என்றது அந்த அது உள்ள தான் அந்த சிவாய நமங்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, சைவர்களினுடைய அது காற்று, அதுதான் சைவர்களுடைய மூச்சு, அதுதான் சிவாய நமங்கிற சிவமந்திரம். அந்த ஓமுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சிவய நம என்ற 5 எழுத்தும் இருக்கும். இந்த ஓம், அந்த ஓங்காரம், அந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு, அதுக்குள்ளே 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ ஓங்காரத்து உள்ளே உதித்த 5 பூதம். இப்போ ஓங்காரங்கிற சவுண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான் உதித்த சராசரம், அண்ட சராசரம், சரம் அசரம், அதாவது அசையும் அசையாதது, இரண்டு பொருள்கள், அசையும் பொருள் அசையா பொருள், எல்லாமே அந்த அண்டசராசரம் முழுவதுமே அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி வைப்ரேஷனில் இருக்கும். அந்த சவுண்டில் தான் உங்களுக்கு வந்து அண்டசராசரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நடராஜ பெருமான் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான் வெட்ட வெளியில். அது கூத்துன்னு பேர். இப்போ திருமந்திரத்தில் ஒன்பதாம் தந்திரம் வந்து இந்த மகுடாகமம் என்ற ஒரு ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள செய்திகள். இப்போ மகுடாகம செய்திகளில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து அந்த இப்போ பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து, அப்புறம் சிவபெருமானுடைய கூத்துக்கள், ஐந்து வகை கூத்துக்கள், ஏழு வகை நடனங்கள், இதெல்லாம் அவர் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு வகை தாண்டவம்னு பேருது. அப்புறம் ஐவகை கூத்துக்களில் பார்த்தீங்கன்னா சிவானந்த கூத்து, இந்த அண்டசராசரத்தில் சொல்கிறேன், சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொறுப்பதி கூத்து, பொற்றில்லை கூத்து, அற்புத கூத்து, இந்த மாதிரி ஐந்து வகையான கூத்துக்கள் சிவபெருமான் இயற்றுகின்றார். இது அண்டசராசரம். அப்போ ஓங்காரத்து உயிர் மூன்றும் உற்றன, ஓங்காரதீதத்து உயிர் மூன்றும் உற்றன. இந்த உயிர் வர்க்கம் வந்து நமக்கு வந்து மூணாக கிளாசிஃபை பண்ணணும். இந்த உயிர்னு பொதுவாக சொன்னாலும் கூட அது ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னு சொல்கிறது. அதை வந்து விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள், பிரளய கலர் ஆன்மாக்கள், சகல வகை ஆன்மாக்கள், இந்த மூன்று வகையான ஆன்மாக்கள், அதனால தான் உயிர் வர்க்கம் மூன்று. இந்த உயிர்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறோம், ஆன்மாங்கிறது வடமொழியில் சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பொருளோடு சொல்கிறதா இருந்தால் பக்குவப்பட்ட உயிருக்கு ஆன்மான்னு சொல்கிறோம். இவங்க மூணு பேருமே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம நில உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாருமே வந்து சகலரு ஆன்மாக்கள், பிரளயர் ஆன்மாக்கள் அவர்களுக்குரிய போனங்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி விஞ்ஞானர் ஆன்மாக்கள் அவர்களுக்குரிய மேலுலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மூவருக்குமே தன்னுடைய உண்மை நிலைகளை அறிவார்கள். அவர்கள் மூவருமே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய தன்மையை, உண்மை இயல்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து அவர்களும் ஓங்காரமாகிய நாதத்தில் நுழைவார்கள். ஓங்காரமாகிய நாதத்தினுடைய உண்மை இயல்பை புரிந்து கொள்வார்கள், அதனுடைய இயக்கத்தை உணர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு அந்த ஓங்காரத்திலிருந்து தாம் வேறு என்று நினைத்து அதற்குள் கூடி அதோடு கலப்பார்கள். அப்போ அந்த அதாவது அதில் என்ன சொல்ற பாருங்க, உயிர் மூன்றும் உற்றன. அப்போ அந்த விஞ்ஞானர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, பிரளயாகலர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, சகலருவகை ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஓங்காரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். ஏன்னா ஓங்காரம் என்று சொன்னால் அங்கே இறைவன் என்று பொருள். இதுதான் நம்முடைய நம்முடைய மாணிக்க வாசகர் 51வது பதிகம் அச்சோபதிகம், அல்ல உயிர் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. இப்போ ஓங்காரத்தினுடைய உட்பொருள், ஓங்காரத்தினுடைய உட்பொருள் என்று சொன்னால் அங்கே சிவபரம்பொருள்னு அர்த்தம். அப்படி அறிந்த சீவன் இறைவனோடு கலக்கின்ற நிலை. அந்த அந்த சீவன் அந்த பரசிவ ரூபம், பரசிவ ரூபம்னா அந்த பரம் என்று சொல்லக்கூடிய சிவத்தோடு இணைந்து விடுவார்கள். அதுதான் ஓங்கார சீவன் பரசிவ ரூபமே. அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் ஓங்காரம் என்ற அந்த பிரணவத்துக்குள் நுழைய வேண்டும். அந்த நுழைந்தால் நாம் இறைவனை நாம் அடையலாம். இதெல்லாம் ரொம்ப அனுபவத்தில் அவர் திருமூலர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் இந்த ஓங்காரத்தினுடைய விரிவு, அது இப்போ திருவைந்தெழுத்துன்னு தமிழில் சொல்கிறோம். இதை வடமொழியில் பஞ்சாட்சரம், அச்சரம்னா எழுத்துன்னு அர்த்தம், பஞ்சம்னா அஞ்சு, ஐந்து எழுத்து. ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று சொன்னால் திரு ஐந்தெழுத்து என்று சொல்லுவோம். இந்த திரு ஐந்தெழுத்து அந்த இது என்ன ஒரு உதாரணமாக சொல்ல போகிறதா இருந்தால், வேதம் என்ற ஒரு மரம், அந்த வேதம் என்ற மரத்திலே உச்சியில் பழுத்த பழம், அதுதான் திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்து அது அது பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். ஆ சொன்னுடைய வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன நாமம் நமச்சிவாயவே. அப்போ எசன்ஸ் அதான் திருவைந்தெழுத்து. இதை என்ன செய்யணும் அப்படின்னா பலன் கிடைக்கும், ஓதினால் பலன் கிடைக்கும். ஓசைதரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட. சிவஞான சித்தியார். இப்போ சிவஞான சித்தியாரில் அருளன் சிவாச்சாரியாரனுடைய பதிவு, ஓசைதரும் அஞ்செழுத்து அப்படின்னார். ஓசைதரும் அஞ்செழுத்துன்னா அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் பொருள் உண்டு. இப்போ சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், ஏ என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவத்தை குறிக்கும். அதான் இந்த ஒவ்வொரு ஒரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் இதை வந்து அந்தியும் பகலும் அஞ்சு பதம் சொல்லின்னு சொல்லுவார் தேவாரத்தில். அஞ்சு பதம் பார், அது சிவாய நமங்கிற மந்திரத்துக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு பதம் அர்த்தம் உண்டும் பார். அப்போ சிவப்பு அந்த குருநாதர் உபதேசித்த மந்திரத்தை விதிப்படி உச்சரிக்க, விதிப்படி உச்சரிக்கன்னா குருநாதர் உபதேசம் பண்ணணும், அந்த உபதேச மந்திரத்தை அவர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த உபதேசத்தை அப்படியே சொல்லணும். அது மானசீகமாக சொல்கிறது தான் ரொம்ப பலன் அதிகமாக கொடுக்கும். அப்போ உள்ளே சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, உள்ளத்தை புகுந்து அந்த அந்த மந்திரமானது உள்ளே புகும், உள்ளே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட, அந்த அங்கே அழுக்கெல்லாம் போயிடுமா. இப்போ அழுக்கெல்லாம் போயிடும் இல்லையா, உள்ளத்தில் கூட அழுக்கெல்லாம் ஓடி போயிடும். அப்போது அங்கே என்ன கொடுக்குறாருன்னா, சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கும்.

0: சிவ தரிசனம் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த இந்த சிவாய நம்மங்கிற மந்திரத்தை நம்ம வந்து தொடர்ந்து ஓதணும், ஓதிக்கொண்டே இருக்கணும். அதான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். இதை ஓதினால் நமக்கு வந்து இறைவனிடம் நமக்கு ஒரு தொடர்பை உண்டாக்கும், சிவத்தொடர்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் வினையை ஏறாமல் தடுத்துவிடும், ஆகாமியனை ஆகாமியவினை ஏறாமல் பார்த்துக்கணும். அது அப்படிப்பட்ட திருவைந்தெழுத்து. இதை வந்து நம்ம வந்து ஐந்து நிலைகளில் நாம் இன்று பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொல்றாரு, ஸ்தூல பஞ்சாட்சரம். அப்படி ஐந்து நிலைகள் உண்டு, ஐந்து வகை உண்டு. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு, இப்படி ஐந்து நிலைகள் உண்டு. இந்த ஐந்து நிலைகளையுமே நம்முடைய திருமூலர் ஒன்பதாம் தந்திரத்தில் பதிவு செய்துள்ளார். இப்போ ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னால் நமசிவாய, சூக்ம பஞ்சாட்சரம் சிவாய நம, அதிசூக்ம பஞ்சாட்சரம் அதுதான் காரண பஞ்சாட்சரம்னு பேர், அதுதான் சிவாய சிவ. மகா காரண பஞ்சாட்சரம் அது சிவ, மகா மனு என்பது சி. இப்போ ஐந்து நிலைகளையும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஐந்து எழுத்துக்கும் ஐந்து பொருள் தெரியும் உங்களுக்கு. இப்போ ந ம, இந்த ந ம என்ற நக ந நகரம் மகரம், இந்த ந என்பது மறைப்பாற்றல், அது திரோதான சக்தின்னு பேர். ம என்பது ஆணவம், இந்த நம என்பது மறைப்பாற்றலையும் ஆணவத்தையும் அந்த சக்தியை முன்னால் வைத்து விட்டு நம உடுத்திவிட்டு சிவாய என்ற அந்த சி வாய இந்த மூன்று எழுத்துக்களையும் நாம் பின்னால் சொல்லுதல். நம என்று ஆரம்பிக்கிறது, இதுக்கு பேர் ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர். ஆரம்பத்தில் ஆரம்ப நிலையில் சொல்லுகின்ற மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இதை நம்முடைய பாடலில் பார்க்கலாம், அப்பர் பெருமானுடைய பாடலை கூட பார்க்கலாம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இப்போ நல்ல நெறியை வந்து காட்டக்கூடிய மந்திரம், காட்டும் அது ஆரம்ப நிலை. நமச்சிவாய வாழ்கங்கிறத அந்த மந்திரத்திலேயே நம்முடைய மணிவாசக பெருமாள் நம்ம திருவாசகத்தில் தொடங்குகின்றார். அப்போ ஆரம்பம் நிலை அது நமச்சிவாய மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அதனால் இதுக்கு பேர் தூல பஞ்சாட்சரம்னு பேர். இந்த பாடலில் அதுக்கு அதை சொல்கிறார் பாருங்கள், இந்த இந்த தூல பஞ்சாட்சரத்துக்கு நம்முடைய திருமூலர் ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும், இந்த ஆதியோடு ஆதி எழுத்து ஐம்பதுன்னு சொல்கிறது, சில இடங்களில் ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறது உண்டு. ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும், ஐம்பது எழுத்தே அனைத்து ஆகமங்களும், ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்த பின், ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்த பின் என்னாகும், ஐம்பது எழுத்தே அஞ்சு எழுத்தாமே. இந்த ஐம்பது எழுத்தினுடைய சுருக்கம் ஐந்து எழுத்துங்கிறது. அப்பட்ட ஐந்து எழுத்துக்குள்ளே எல்லாமே அடக்கம் திருவைந்து எழுத்துன்னு போய் சொல்கிறது. இந்த திருவைந்து எழுத்துக்குள்ளே தான் இந்த பதி பசு பாசம் இருக்கும். இப்போ சிவ என்பது பதி, வா என்பது பசு, யா என்பது பசு, சிவ என்பது பதி, யா என்பது பசு, நம என்பது பாசம். இப்போ பதி பசு பாசம் என்பது பார்த்தீங்களா, சிவ ய நம, இந்த பஞ்சாட்சரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பதி பசு பாசம் இருக்கும். அதனால தான் 50 எழுத்துமே இந்த 5க்குள் அடக்கம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பாடல்ல திருமந்திரத்தில் சொல்றார், நகார மகார சிகாரம் நடுவாய். இப்போ நகர நகரத்தில் ஆரம்பிக்கிறார் பாருங்க, நகார மகார, அப்போ நம நமச்சிவாயன் ஆரம்பிக்கிறார். நகார மகார சிகார நடுவாய் சி என்பது நடுவில் இருக்கும், வகாரம் இரண்டும் வழியுடன் கூட்டி, அப்போ நம சி வ ய, அப்போ நம சிவய. இதை ஓகார முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே. அப்போ இறைவனை நம்ம வந்து அணுகுவதற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஆரம்ப நிலையில் வழிகாட்டக்கூடிய மந்திரம் நமச்சிவாய, நமசிவாய. இந்த வாங்கிறத கவனிக்கணும், இந்த வாங்கிறத வந்து அங்கே சக்திக்கு ரெண்டு மாத்திரை நம்ம கொடுத்து கொடுக்குறோம், அது ஆரம்ப நிலையில். இப்போ ரொம்ப ஆழமாக இறைவனோடு கலந்து இருக்கின்ற நிலையில் பார்க்கிங்கன்னா அங்கே வந்து அந்த சீக்கும் ஒரு மாத்திரை தான், வாவுக்கும் ஒரு மாத்திரை தான். அப்போ இறைவனோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக சக்திக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்குறோம், வா என்பது சக்தி இல்லையா, அதனால் அதில் நமசிவாய நமசிவய. அதே மாதிரி சிவாய நம சிவய நம அப்படிங்கிறது இந்த மந்திரத்துக்குள்ள அந்த மாத்திரைக்காக சொன்னேன். இது வந்து நம்மளுடைய முதல்ல சொன்னக்கூடிய தூள பஞ்சாரத்தின சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அடுத்தது இந்த சூக்ம பஞ்சாட்சரம். இந்த சூக்ம பஞ்சாட்சரத்தில் வந்து என்ன கிடைக்கும்னா அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும். இந்த சூக்ம பஞ்சாட்சங்கிறது தான் சிவாய நம. அதுதான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இது மாணிக்க வாசகர். அப்போ நமக்கு வந்து நமச்சிவாய மந்திரம் ஓதினால் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். அது பொருள் கிடைக்கும், பொன் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டுமானால் நமக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை நாம் ஓத வேண்டும். இதை சிவாய நமங்கிறது தான் சூக்ம பஞ்சாட்சரம்னு பேர். சூக்கம்னா இன்னும் கொஞ்சம் ஆழம், நுட்பம்னு அர்த்தம். இதை நம்ம சொல்கிறார் நம்முடைய உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூலில், நவம் முதலா ஓதின் அருள் நாடாது. இப்போ நம என்ற மந்திரத்தை முதலில் வைத்து ஓதுகின்ற பொழுது அருள் கிடைக்காதுங்கிறார். அருள் நாடும் எப்பொழுது, சிவ முதலா ஓது நீ செப்பு. நாடும் அருள் சிவ முதலா ஓது நீ செப்பு, நீ சொல்லுங்கிற. அப்ப சிவாய நம என்று சொல். இது நம்முடைய உண்மை விளக்கத்தில் சொல்லக்கூடிய பாடல். அதால் நம்முடைய ஔவையார் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு, அவன் மனசுக்குள்ளே சிந்திக்கணுமா, அப்போ அபாயமே இல்லைங்கிறாரு. அப்போ இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தீமை வரும்போது நீ தீமை பயில, தீமை கஷ்டப்படாதுன்னு சொன்னா உனக்கு வந்தா தெரியும்பா அப்படின்ட்டு போடுவான். அதனால என்ன பண்ண, நல்ல மகிழ்ச்சியா இருக்குப்பா. அந்த மகிழ்ச்சியா வரும்போது அதை மகிழ்ச்சியா கருதாம இருக்கிற பக்குவப்படுத்திக்கிறான். இப்ப இன்னைக்கு நாளைக்கு ஆள் ஐயா இன்னைக்கு போறேன் நான் எதிர்பார்க்கவில்லை அந்த வீட்டுல, வாங்கய்யா சாப்பிட்டு போலாம். நாங்க அடாடாடா என்ன விசேஷமோ தெரியல, இட்டு வைக்கிறாங்க, இந்தியா வைக்கிறாங்க, வடை வைக்கிறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க, இதுக்கு சாம்பார் ஊத்துறாங்க, அதுக்கு இது வைக்கிறாங்க, மொளாபுடி வைக்கிறாங்க, அடாடாடாடாடா அப்படிங்கிறீல்ல. அந்த நாள்ல என்ன பண்ணணும், இந்த இடியாப்பம் வைக்கிறாங்க, இட்லி வைக்கிறாங்க, சட்னி சாம்பார் வைக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. திருவருள் இன்னைக்கு என்னமோ இப்படி சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்காரு. சிவ சிவ என்று நீ அன்னைக்கு அதன் பெரும் மகிழ்ச்சியா கருத, இந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியா கருதாம இருக்கிற பக்குவம் வர வரத்தான் துன்பத்தை துன்பமா கருத மாட்டா. இப்படி சொன்னது ஒரே ஒரு ஆள் திருவள்ளுவர். இந்த தேனியும் கொடு, இதுக்கு இருக்கலாம்ல. இப்ப அவன் எல்லாம் சில பேர் கூட சொல்லுவாங்க, நம்ம இதுல லாலுடையில ஒருவர், அவர் தன்னுடைய மனைவி எல்லாம் இருந்து இப்ப இவருக்கு ஆட்சி இருக்கு 75-79 ஆகுது, ஒரு நாள் கூட தன் மனைவி சமைத்ததை அந்த அம்மாலே வருத்தப்படுது. ஏதியா ஏதேன்னு ஒரு புளிப்பா இருக்குதா உப்பா இருக்குன்னு சொன்னா என்ன, நான் உன்ன போட மாட்டேனா, ஒரு நாள் கூட சொல்றது இல்லையா. சத்தியம் இது, மனைவி பாராட்டுறாங்க, கூட இருக்கவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு உப்பு போட்டா தேவலாம் அல்லது ஒன்று சொன்னா தேவல, தான் சொல்ல மாட்டேன். யார் படுமாட கொண்ட மனைவி தான் தன் வீட்டுல சாப்பிடுறாரு சொல்ல மாட்டேன். அவருக்கு என்ன ஒண்ணு, என்ன எல்லாம் இது வரைக்கும் தான் போகுது, இப்ப நம்ம இது வரைக்கும் தான் போகுது எவனும் சொல்றோம், ஆனா செயல்ல கிடையாது. என்ன, கொஞ்சம் ஒரு உப்பு போடும், ஒரு மிளகாயை கிள்ளி போடும், ஒரு மிளகா அதிகம்னு சொல்லுவாங்க தவிர நம்ம அதை கடைபிடிக்க மாட்டோம். அவர் தன் வாழ்நாள் புற அப்படி கடைபிடிக்கல, அவர் அப்படி இயல்பா இருந்துட்டார். அவங்க மனைவி வருத்தப்படுவதே அதான், ஒரு இந்த மாதிரி சாப்பிடும் போது ஒரு உப்பு பப்பு இருக்கான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயா இருந்தா இவங்க சாப்பிடலாம, நான் போறேன் ஒரேடியா உரப்பா இருக்கு, அப்புறம் எண்ணெய் எடுத்து கொட்டி தான் சாப்பிட்டேன், எப்படித்தான் சாப்பிட்டாங்களோ அவங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதனால இன்பம் வருகின்ற பொழுது அதை இன்பமாக கருதாமல் இருக்கின்ற அந்த பண்பை வைத்துக் கொண்டால் துன்பம் வரும்போது அந்த பயிற்சி ஏற்படுது. கம்பர் பெருமான், எப்பா நாளைக்கு இந்த அரசெல்லாம் ஒண்ணுதான், நீதான் நாளைக்கே பண்ணன் இருக்கணும் என்று நீ வந்துரு தெரியுதா என்று சொல்லி ஆரம்ப தசரதன் சொன்னாராம். காதல் உத்திலன் எரிவினை உப்பு, காதல் உத்தி அது கூட பின்னால இது அருமை சொல்கிறேன். காதல் உத்திலன் நாளையிலிருந்து நீதான்ப்பா அயோத்திக்கு அரசு அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா இன்னைக்குதான் அப்பாவுக்கு புத்தியே வந்திருக்குது, சாவியை எடுக்கல இருந்து வைக்க மாட்டேன்ட்டாரு என்று நினைக்கிற, மகிழ்ச்சி படலையா. சரி மகிழ்ச்சி படாம இருந்துட்டு இகழ்ந்தீலன் ஏன்னாரு பத்தியா, இது வரைக்கும் நம்ம செய்தியாளர்கிட்ட மாமா வீட்டுக்கு போவோம் அங்க வருவோம் இங்க வருவோம் இன்னுமே அரசுக்கு வந்தோம்னா போக முடியாத என்று இகழவும் இல்லையா. காதல் உத்திலன் இகழ்ந்தீலன், இதெல்லாம் அந்த லட்சம் அல்ல கோடி போறியா, கோடி போற கடன் இது என்று உணர்ந்தும், இது கடமை தானே அப்பாவுக்கு. பிறகு அந்த காலத்துல மன்னர் ஆட்சியெல்லாம் இது குடியாட்சியா இருந்தது இல்லவா, முடியாட்சி இல்ல முடியாட்சியா இருந்தது குடியாட்சி இல்ல, அதனால அப்பாவுக்கு பிறகு புள்ளதான். கடன் இதென்று உணர்ந்தும், சரி நம்ம அப்பா அந்த மாதிரி இளமையா இருக்கும்போது தாத்தா அரசு கொடுக்கும் போது ஏத்துக்கிட்டதுனாலதான் 40,000 ஆண்டாங்க, என்ன பண்றது நாமும் தான். அதனால காதல் உற்றிலன் இகழ்ந்தீலன் கடன் இதென்று உணர்ந்தும், அடுத்தவரி இளைஞர் உலகம் இல்லையே இல்லையே, யாது கொற்றவன் ஏவியது அதுவே நீதி என உணர்ந்தும். அப்பா என்ன சொல்றாங்க அதுதான் வேதவாக்கியம், அது யாது கொற்றவன் ஏவியது இங்கேயும் சரி பின்னால் நீ வந்து நீ போய் தாளிதம் தடைகள் தாங்க தாங்கறம் அங்கேயும் அப்படித்தான் நினைக்கிற, யாது எது அப்பா சொன்னாலும் அதுவே நீதி ஏற்கன நினைந்தும். அப்பணி தலை நின்றான் எப்பணி, நீ நாளையிலிருந்து ஆளணும்பா என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டாராம். இந்த ரெண்டு பேரும் எப்படி ஜென்மத்தை போட்டு கொளுத்தினா கூட அது கொளுத்தாமல் அப்படின்னு இதெல்லாம் தான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு ராமாயணத்துல நடத்துறவங்க இருவினை ஒப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சைவில் தான் இந்த இதுல இருக்கலாம் என்ன இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்லை. இருவினி உப்பு சத்தியம் இது, அதான் இன்பத்துள் இன்பம் விளையாதான் காதல் உத்திலன் இகழ்ந்திலன். அப்பா நீ போய் தாளிதும் தடைகள் தாங்கி தாங்கரும் தொமையில் கொண்டு புனிதமும் காணும் தண்ணி புண்ணிய துறைகளாடி 7-2 வா என்று சொன்ன உடனே அப்பவும் வருத்தப்படும். ஏன், அது நீ அரசு ஏற்கன்னு சொல்லும் போது மகிழ்ச்சி பெற்றிருந்தால் அல்லவா நீ விடுகை என்று சொல்ல போது துறவு மேற்கொண்டது. அப்படி வாழணும்பா, அதான் அப்பா இருவினி உப்பு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. எனக்கு என்னப்பா நாயகம் தலைமை இருக்கு, நாயகம் என்ன தலைமை, எனக்கு என்ன தலைமை இருக்குது, நன்றி செய்வே தீமை செய்ய உனக்கெல்லாம் வாப்பது. அதான் யாது கொற்றவன் ஏவி திருவாசகத்தோடு கம்பராமாயணம் வராது, கம்பராமாயணம் வந்தா திருவாசகம் வராது, ஏன் என்ன தண்டி பிறந்துருமா வர வரும் வரலாம் இல்ல. யாது கொற்றவன் ஏவியது அதுவே நீதி எக்கன நினைந்தும், அப்பணி தலை நின்றான். இதைத்தான் சொல்ல திருவள்ளுவர் தான் இப்படி சொன்னது. அப்ப இன்பத்துள் இன்பம் கிடையாது. இன்னைக்கு காலையில வச்சு பொங்கல் வச்சு இட்லி வச்சு என்ன சிவகுமார் பரமார் வைக்கிறாரு, இன்னும் வச்சுங்க இன்னும் வச்சுங்க அப்படிங்கிறாங்க. வைக்கும் போது இன்னைக்கு ஆஹா இந்த இருந்தா தான் நாளைக்கு எங்கேயாவது சென்னைக்கு போகும்போது ஐயா இன்னைக்கு கடையிறப்பு கடையதான் கிடையாது, பழக்கடை கூட கிடையாது. சிவ சிவ பாரிஸ்ல இறங்கி போனோம்னா என்ன ஆகுறது, யூனிவர்சிட்டி போய் அப்புறம் மயிலாப்பூர் போய் எல்லாம் வரணும்னா ஒரு பழக்கடை கூட கிடையாது, நேற்று நெய்வேலியில அடார இந்த

நடப்பதற்கு தான். கற்க திருவள்ளுவர் கசடர கற்க கற்றவின் அதற்கு தக நிற்க, அதற்கு தக நிற்க. வரமாட்டா அப்படி எங்கேயும் வருவார். ஆகவேதான் இப்பொழுது என்ன உலகியல் முன்னை வல்வீனை. அதனால இப்ப இந்த பாசுரம் கேட்பதற்கு என்ன தகுதி வேணும்னர், எந்த பாசுரம் இப்ப சொல்ல போற பாசுரம் இருவினை ஒப்பு இருக்கணும். எது இப்ப நம்ம சொன்னது, அப்ப நல்லதுல மகிழ்ச்சி வருகின்ற பொழுது அதை மகிழ்ச்சியில் தெளிப்பதோ, துக்கம் வருகின்ற பொழுது துக்கத்தில் அதை தெளிப்பதோ வரக்கூடாமே. நன்மை வரினும் தீமை வரினும் பண்ணு ஒப்ப. திருவருள் நாம செய்ததுக்கு நம்ம அனுபவிக்கணும், அதை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும். தாய்மானார் நன்மை வரினும் வருக, மற்ற தீமை வரினும் வருக, மற்ற எது வரினும் வருக, அவ்வளவுதான் இப்படிப்பட்ட நோக்கு. அதா இந்த மாதிரி இருவினை ஒப்பு யாருக்கு வந்ததாம், அந்த பாண்டி மன்னனுக்கு. அதனாலதான் இந்த பாசுரம் கேட்க முடிஞ்சுதான். முன்னை வல்வினையும் நீங்க முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான். எதனால வீணைகள் ஒத்து தூள என நிற்றலாலி. நல்வினை தீவினை ரெண்டும் ஒப்ப கருதும்படியான அந்த எண்ணம் வந்ததுனால இந்த பாசுரத்தை கேட்கலான். அப்ப இந்த பாசுரம் அவ்வளவு பெரிய பாசுரம், உயர்ந்த பாசுரம். உலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பதும் நீலாவு மெய் நெறி சிவ நெறியதன்பதும். ஒழுக்கம், ஒழுக்கம்னா வழிவழியாக சொல்லுகின்ற மறைகள்ல சொல்லப்படுகிற ஒழுக்கம், மறைகள்ல சொல்லப்படுகிற திருக்குறள் நான்மறைதான், அதுல சொல்லப்படுகிற ஒழுக்கம் தான். அதுதான் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய் நெறி. அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் அடைய வேண்டிய அந்த நெறி, நிறைவாக அந்த ஆன்மா அடைய வேண்டிய நெறி சிவ நெறியதென்பதும். சிவநெறிதான் தலையாய நெறி, நிலையாய நெறி என்பதும். காலதிவாய் அமணர்கள் காண்கிறார்கனும் பலர் புகழ் தென்னவன் அறியும் பான்மையால். இந்த திருப்பாசுரத்தை கேட்கணும்னா இந்த தகுதி வரணும். இந்த தகுதி மன்னனுக்கு இருக்குது, அந்த அமலர்களுக்கு இல்ல. இல்லையானாலும் நல்லவருக்கு வந்தது ஒட்டி தீவர் கிடைக்கும். நல்லவர் ஒருவரனால அவர்கள் இந்த கேட்கும்படி ஆயிட்டான். இப்படி முன்னுரை சொல்லி இந்த பதிகத்தை சொல்கிறார். என்ன பதியம்? வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சொல் வையகமும் துயர் தீர்கவி. முதல் பாசுரம் இந்த வையகம், இந்த உலகம் துன்பத்தினின்றும் நீங்க வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். ஒன்று, நல்ல அந்தனர்களும் வானவர்கள், வானவர் ஆனினம் வானவர்களும் ஆனினம் பசுக்கூட்டங்களும் வாழ்க என்று சொன்னார். இரண்டாவது, வீழ்க தன்புணல், நல்ல மழை காலத்துல மழை அருமையா பெய்யும். வேந்தனும் ஓங்குக, நாட்டை ஆளுகின்ற ஆட்சி சிறப்பா இருக்கும். அப்ப முடியாட்சி, இப்ப குடியாட்சி, எப்படி இருந்தாலும் ஆட்சி சரியா இருக்கும், சரியா இருக்கும். சிவஜீவ அல்ல, வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது நான்காவது, இந்த தீமையான செயல்கள் எல்லாம், தீமையான நினைவுகள், தீய செயல்கள், தீய சொற்கள், இவையெல்லாம் நீங்கள் ஆழ்க தீயது. எங்கு பார்த்தாலும் எல்லாம் அரண் நாமமே சொல். நெய்வேலியில போனா சிவசிவா சிவசிவா சிவசிவா, அதனால எங்கும் அரண் நாமமே சூழ்கே. இது இருந்ததுன்னாப்பா வையகம் துயர் தீரும் என்று பண்றேன். இதான் பாட்டு நாலு வரி. இந்த நாலு வரி பாட்டுக்கு நான்கு பாடல் உரை எழுதுகிறார் நம்முடைய சேக்கிழார். காலையில் என்ன சொன்னோம், சேக்கிழார் வந்து என்ன சொன்ன, எந்த ஆசிரியர் மட்டுமல்ல, வெறும் ஒரு இந்த இலக்கிய ஆசிரியர் மட்டுமல்ல, நல்ல ஒரு சமய அமைப்பில சொல்கின்ற சமய ஆசிரியரும் ஆவர். இப்பொழுது ஒரு உரையாசிரியரும் ஆவர், உரையாசிரியரும் ஆவர். பாசுரம் ஏழாம் நூற்றாண்டுல பாடினது எங்கே, வையக்கரையில. பனிரெண்டாம் நூற்றாண்டுல அந்த பாசுரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வரிக்கு வரி உரை எழுதுகிறார். இப்படி நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையுமாயிருக்கின்ற இன்னொரு இலக்கியம் உண்டா? இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இருக்கிறதா பிறர் விட்டு எண்ண முடியுமா? இல்லைன்னு ஒரே நூல். காப்பியத்திற்கு காப்பியமாய், வரலாற்றுக்கு வரலாறாய், உரைக்கு உரைய. இப்ப அந்த உரை இதை சொல்லுகிறோம். எது ஒரே ஒரு பாட்டு, எது வாழ்க அது மாதிரி இருபது பாசுரம் இருக்குது, பனிரெண்டு பாசுரம் இருக்கு, இருபத்தி மூணு பாடல்கள் உரை செய்கிறார். இதை யோகிதையா செய்தோம்னா இது ஒரு ஒரு திருமறை மற்றவர்களுக்கு ஒன்னே தான் போதும். திருமுக பாசுரம் என்று போட்டிருந்தா காலையில இருந்து தொடங்கி சாயந்தரம் அஞ்சரை இல்ல அஞ்சே முக்கானா கூட ரெட்டியார் ஐயா கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் இருக்க மன்னிக்கணும்னு சொல்லி அஞ்சே முக்காலுக்கு முடிக்கணும். யோகிதையா படிச்சா விட்டுருங்க அதுக்கு மேல. அப்படிப்பட்ட அருமையான அமைப்பு பாருங்க. அந்தனர் தேவர் ஆண் இனங்கள் வாழ்க என்று என்ன அந்த பாசுரம் எப்படி சொல்லுது? வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். அப்ப மூன்று வாழணும், அந்தனர் தேவர் ஆண் இனம் வாழ்க அப்படின்னா ஏன் சொன்னாரு இந்த

0: மெய்மொழிப்பயன் உலகம் இன்புற சண்ட வேள்விகள் முதல் சங்கரர்க்கு முன் வந்த அச்சனை வழிபாடு மன்னவாம். இந்த அந்தனர் வாழ்கை என்பது இருக்குன்னு கேட்டா நல்ல வழிபாடு மிகும் வேள்வி போன்ற வழிபாடுகள் எல்லாம் வாழணும். அந்த வழிபாட்டை ஏற்பவர்கள் யார் என்று கேட்டா தேவர். அதை ஏற்பவர்கள் சரி, அந்த வழிபாட்டை ஏற்பவர்கள் தேவரும் வாழணும். சரி, அந்த வழிபாட்டுக்கு முக்கியமான உறுப்பு எது என்று கேட்டால் பசுதான். ஏன் அது ஐந்து பொருள்களாலும் நமக்கு தருகிறது. இப்ப அந்த ஐந்து பொருள் எல்லாம் வெவ்வேறு மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த மலம் அந்த கோமியம் எல்லாம் அதெல்லாம் அல்ல, வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கு. அல்ல, மலம் கோமியம் தான். ஏன் இன்னைக்கு திருநீரா இருப்பது எது? முற்போக்குல வேற ஏதாவது சரி, அந்த இடத்த விட்டுட்டு திருநீர் இருக்கு, வேற எதையான இடத்தி பிளாங்க் பண்ண முடியுமா? பசுஞ்சானம் தான் இன்னைக்கு திருநீர் கேட்டதுன்னு சொல்றேன். அதுலயே அந்த பசு நீரையும் அதை விட்டு குழைச்சி செய்யணும்லாம் சொல்றேன். சிவராத்திரிக்கு முன்னால் அது விதியெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட விதி இருக்கு, அப்படிதான் இருக்கு. சரி, அப்ப அதை இட்டதுனால இது வரைக்கும் யார் கேட்டா இல்லை, நீங்க மீது விட்டுட்டு வேற தொடர்ந்தா வேற என்ன தொட முடியும்? திருநீர், திருநீருக்கு வேற எதை தொட்டு இடவுது? அதனால் அந்த ஐந்து அந்த அந்த ஆனிடத்தில் இருக்கிற அந்த நீரும் மலமும் உடலுக்கு ஏற்றது, உடலுக்கு நன்மை பயப்பது என்பதை அன்னைக்கு கண்டாங்க. அதனால் சொன்னாங்க அல்லவா, அதுக்கு மாற்றலாங்க. ஆகவேதான் அந்த பசு வாழ்க்கைனர் இந்த அண்மை காலத்துல இந்த பசு வந்து என்ன கொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே உடனே இவரு பிடிக்கிற கருப்பூரி பிடிக்கிறாங்க அல்லவா. என்ன என்ன நினைச்சுக்கிறான்னு கேட்டா பசுன்னா பார்ப்பனருக்குரியது, பார்ப்பன வேதம் தான் அந்த பசுமாட்டை கொல்லக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவ்வளவுதான் ஞானம், படிச்சு தொலைச்சாதான். தொழுகாப்பியம், தொழுகாப்பியம் வேந்துவிடு முனைகர் வேற்றுப்புல கலவின் ஆ தந்து ஓம்பல் மேவத்தாகும். படிடா தொழுகாப்பியத்தா, தமிழன் உள்ளாது, பார்ப்பன எழுதுனதில்ல, வேதம் அல்ல, தொழுகாப்பியம். ஒரு பக்கம் மொழியியல், ஒரு பக்கம் வாழ்வியல், ரெண்டையும் சொல்லுது. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குமானா என்ன செய்வாங்களாம்? போர் திடீர்னு போய் பாய மாட்டான் போலாம். தமிழனுடைய போர் முறை பாத்தீங்கன்னா மற்ற எந்த ஒண்ணுமே சொல்றேன், இவனுடைய நிலை தனித்தது. ஆளா போய் எப்படியோ கட்டுக்கூட்டானி என்று வருத்தமா இருக்கு. தூங்கும்போது இது அவன் தள்ள கொண்டு போறது இல்ல, முன்னையே சொல்லிடுவான், இந்த நாட்டுல நாங்க இத்தனாம் தேதி படையெடுக்க போறோம், அதற்கு முன்னர் இன்னன்னாரெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியில் செல்லுங்கள் என்று சொல்லுவான். புறநானூறு அதுல முதல் இது ஆவும் பசு. ஆணியர் பார்ப்பன மக்களும் சொன்னவனே சொல்லுவோம், அதுக்கெல்லாம் வேற்ற விளக்கம் எல்லாம் இருக்குது. பார்ப்பன மக்களும் பெண்டிரும், பெண்கள் எல்லாம் போயிடுங்கம்மா, ஏன்னா இங்க போர் நடக்க போகுது, நீங்க அநியாயமா இறக்கக்கூடாதுமா. இந்த அநியாயமா வரக்கூடாது, யார் எதிரியோ அவனும் தனக்கு தான் போர் இருக்கணுமே தவிர அது கருதி மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது. அவற்றை கருதி அவன் தமிழன். அதனால ஆவும் ஆணியல் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடையிரும், நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் போயிடுங்கய்யா, நீங்களே மருத்துவமனைக்கு போடுங்க, இங்க இருக்காதீங்க. அப்புறம் பெண்டிரும் பிணியுடையீரும், ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும், பொன்போல் புதல்வர் பெறாதீரும். மக்களை பெறாதவங்க இப்பதான் கல்யாணம் ஆச்சு, மக்கள் பேரே வாய்க்கலன்னா தம்பதியோட அங்க வெளியில போடுங்க. ஏன்னா நாட்டுக்கு செய்கிற தொண்டில் மக்கள் பேர் என்பது ஒன்று. எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின், நாங்க இத்தனாம் தேதியில் அங்க போர் சொல்ல போறோம், எனவே நீங்க போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் காது இருந்து அது உணர முடியாத தண்ணி இருந்தா போயிடுவாங்க, இந்த பசு மட்டும் அதுக்கு காது இல்ல. அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த பசுவே இவங்க போய் ஓட்டிட்டு வந்துருவாங்களாம். யார் இந்த அதிரு அப்படி ஓட்டி வரும்போது அந்த அந்த காரம் என்ன பண்ணுவான், ஏன்டா என் பசுமாட்டை ஓட்டுறேம்மா, அதுவே தகராறா வந்துடும். ஆனா பசுமாட்டை ஓட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் எங்க இருக்குது? பக்கா புறநானூர்ல தொழுகாப்பித்துல இருக்குது. இவன் பசுன்னவனே அதை அதை நினைச்சுக்கிட்டான், பசுன்னவனே அவங்கதான் அதுக்கு சொந்தம், நாம எல்லாம் அதுக்கு சொந்தம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டான். என்ன பண்ண பண்றது, புறநானூரும் அந்த தொழுகாப்பியுமே எந்த நூல்ட, பக்கா தமிழன் நூல். என்னமோ குட்டிச்சு ஒரு படிச்சு தொலைக்காம இருந்தா என்ன பண்றது. அதனால் அந்த பசு வந்து வாழ வைப்பது நமக்கு எல்லாருக்குமே பொறுப்பு, கொல்லப்படக்கூடாது. பசு மட்டும் என்ன, எந்த உயிருமே கொல்லப்படக்கூடாது. அதை ஏன் சிறப்பா சொன்னாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் உதவுவதனாலே, அதனுடைய பயன் கொஞ்சம் புண்ணியத்திற்கு உதவுவதனால நம்ம அதிகமா நம்ம காக்கும். அதனாலதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அருமையான அந்த அதான் அதுக்கு ஏன் சொன்னார்னு கேட்டா இவையினுடைய இதனுடைய பயன் என்னன்னு கேட்டா நல்ல நாட்டில் வேள்விகள் நடக்க வேண்டும், பெருமானுக்கு அர்ச்சனை வழிபாடு பெருக வேண்டும். அப்ப வேள்விகளும் அர்ச்சனையும் நன்கு நடந்தால்தான் நாட்டில் நல்ல வளம் இருக்கும், மக்களுடைய மனநலம் தடையும், நாட்டில் எதிரி மற்றவை எல்லாம் வராது, தீங்கு நீங்கி இருக்கும் என்பதற்காகத்தான் இதை முன்னர் கூறினார். அப்ப இந்த ஒரு வரிக்கு விளக்கம் இது, ஒரு வரிக்கு விளக்கம். இனி அடுத்தது வேள்வினற்பயன், அடுத்தது என்னது, வாழ்க அந்தனர் வானவராணினம். அப்புறம் அதுல பாருங்க வேள்வி ஏன் தனியா சொன்னார்னு கேட்டா அதுவும் வந்து நமக்கு மழை பெய்வதற்கு நல்ல வேள்விகள் வேண்டும், வேள்விகள் நல்ல சிறப்பா இருந்தா தான் மழை பொழியும் என்று சொல்லுவது இல்லைங்களா. அதான் சொல்லுகிறார், வேள்வி நற்பயன் வீழ்புணல் ஆவது. நல்ல வேள்வி இருந்தா தான் வீழ்புணல் நல்ல மழை அருமையா பெய்யும் அல்லவா. அப்ப நல்லா தானா மழை பெய்யணும். அல்லாமலும் நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பாதலால் இங்க வேள்வி நற்பயன் வீழ்புணலாவது, நல்ல வேள்வி நடக்குமானால் மழை இடையறாது பெய்யும். ரெண்டாவது இது வந்து என்ன பொதுநிலை, இனி சிறப்பு நிலை. பெருமானுக்கு நீ வந்து பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்வதென்றால் முதல் முதல் அதற்கு என்ன திருமுழுக்கு செய்யணும். திருமுழுக்கு செய்வது நீங்க பால்கள் சந்தனம் எல்லாம் பின்னால பஞ்சாமிரதம் எல்லாம் முதல்ல ஏதோ வேணும், தண்ணிய ஊற்றணும், தண்ணி முதல்ல வேணும். அதுக்கு தண்ணி வேணும்னா என்ன வேணும், அருமையாக இது வேணும், இது மழை வேணும்னா. திருவள்ளுவர் வான் சிறப்புல அவர் இல்லைங்கிற கொள்கையில கொண்டு சேர்த்திருக்கீங்களே முட்டாள்களே, முட்டாள்களே இந்த குரலை படிங்க. மழை பெய்யலன்னா என்னென்ன தீங்கு வரும்னு சொல்லிட்டே வர்றார். அதுல ஒரு குரல், சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வறக்கு மேல். அவர் கடவுள் இல்லைங்கிற கொள்கை இருந்தா அந்த குரலே இருக்கக்கூடாது. சிறப்போடு பூசணி செல்லாது எப்ப வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யலன்னா நாட்டில திருக்கோயில்களிலோ அல்லது நீங்கள் வீட்டிலேயோ நடக்கிற வழிபாடு நடவாதுன்னு சொல்லு. அப்ப வழிபாடு தமிழன் அப்படி செய்திருந்ததனால் தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாய், அவருக்கு அந்த கடவுள் கொள்கை இருந்ததனால் தான் சொல்லுவாய்க்கு. எனவே சகாரா பாலைவனமா நெத்திய போட்ட திருவள்ளுவர் நாங்க பெரும் கல்லுன்னு தான் சொல்லிக்குவோம். உடம்பு அடிச்சதுன்னா சொல்லிக்கலாம், அதுக்கு போய் பேசிக்கலாம். அது வானம் வறக்கு மேல் பத்து குரல்ல ஒரு குரல் அப்படி சமய நெறியா இருக்கு. நாங்களா திணிச்சோம் அந்த குரல இல்லையே. அதுல வேற ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வான வேடிக்கை பாடா போன பருமையான தான். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதுக்கு இந்த குரல் எழுதணும்னா கொஞ்சம் சமய நெறி தெரியணும். சிறப்போடு பூசணி, சிறப்பு வழிபாடும் நடக்காது பூசணி நித்திய வழிபாடும் நடக்காதுன்னு. அப்ப எதை முன்ன வச்ச, சிறப்பு வழிபாட்டை முன்ன வச்ச. ஏன் வைத்தே காத்து என்னைக்கே வந்து குடம் குடமா முத்துக்குமார சுவாமி ஊத்துறோம் பதிச்சு கோயில்ல. ஏன் நீ குடம் குடமா ஊத்தணும் சந்தனத்தையும் பாலையும்னா மற்ற நாள்ல இருக்கும் ஊனத்தறிக்கு ஊத்துருக்கும் ஆச்சாரியர் என்ன பண்ணுவாரு, சிவ சிவா முருகா முருகான்னு வெறும் தண்ணி ஊத்திட்டு போயிருக்கு. கிடைச்சிருக்கும் சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் போல கிடைச்சிருக்கும், அது மேல கூட படாது அப்படி ஏதோ பால விஷயம் பண்ணிருக்கும். இந்த மாதிரி 29 நாள் நடத்துவதை அந்த வழிபாட்டின் குறையை நீக்கத்தான் கார்த்திகை அன்னைக்கு குடம் குடமா ஊத்துறது. ஏன் ஊத்துறாங்க படிய புத்தர் தெரியும். அப்ப சிறப்பு அதாவது நீங்க சிறப்பு பூசணிங்கிற அருமையான தமிழ் விளங்காது தமிழனுக்கு. ஏன் வர முடியாது, நைமித்தியம் நித்தியம்னு பேரு. நைமித்தியம்ங்கிறது சிறப்பு வழிபாடு, கார்த்திகையில சஷ்டியில செய்யறதெல்லாம் பங்குனி உத்தரவெல்லாம் செய்யறதெல்லாம். நித்தியம்ங்கிறது நாள் வழிபாடு. அதுல சிறப்போடு பூசணியும் போது நைமித்தியத்தை முன்னே கூறி பிறகு நித்திய பூஜை சொல்றார். ஏன் சொன்னார், இதெல்லாம் பரிமையாளம் தான். நீங்க அந்த குரல் குரல் அதுக்கு ஞானம் சமய ஞானம் இருக்கணும். சமய ஞானம்லாம் அதுக்கு அன்பு. இப்ப எழுதி என்ன எழுத, சிறப்படு சிறப்படு பூசணி பூசணி செல்லாது செல்லாது. ஒரையாடா ஒரையான்னு கேக்குறேன், சிறப்பாவது யாவது பூசணியாவது யாவது. ரெண்டாவது தியாரம், ரெண்டாவது தியாரமே சொல்றேன். இப்போ என்ன எழுதிருக்கீங்க, நீங்க கிழிச்சிருவீங்க. ஏன் அந்த மாதிரி சிறப்பு வழிபாட்டை முன்னே கூறினார்னா, இந்த நித்தியமா நாள்தோறும் செய்யற வழிபாட்டுல சில குறை நிறை இருக்கும், பால் இல்லாம இருக்கும், பின்னாடி பஞ்சாமிரதம். இன்னைக்கு பழமைய கடைகள் எல்லாம் காவட்டா இருக்குதுயா, பஞ்சாமிரதம் பண்ண முடியாது இருக்காரு. சரி இல்லன்னா பரவாயில்ல விடு என்ன பண்றோம், பஞ்சாமிரத குடம் குடம்பு கொடுத்தோம். ஆகவே நாள் வழிபாட்டுல தினமும் செய்யற வழிபாட்டுல சில குறைகள் இருக்கும், இந்த குறைகள் நீங்குவதற்காக செய்யப்படுவதுதான் சிறப்பு வழிபாடு. இவ்வளவு எழுதுவார் அவரு. நடத்துற முண்டங்கள் நாங்க சொல்லணும், நித்தியத்தில் தாழ்வு தீர செய்வது நைமித்தியமாதிரி அதனை முற்கூறினா பரிமையாளர் விளங்குதான் வழங்கணும். அதனால இந்த முண்டை விளங்காது விட்டே விட்டான் வேணாண்டாங்க. நித்தியத்தில் நித்தியம்னா நாள் வழிபாட்டில் தாழ்வு தீர செய்வது. நீங்க அன்னைக்கு பால் கிடைக்காமலோ பஞ்சாமலம் கிடைக்காமலோ அல்லது நீங்க செய்யற பூஜையில கொஞ்சம் வடிவியோ அல்லது காலம் தள்ளியோ எங்க வெளியில போயிருப்பீங்க, அன்னைக்கு 2 மணிக்கு வந்திருப்பீங்க, சிவசிவா அன்னைக்கு மத்தியான வழிபாடு இன்னைக்கு 3 மணிக்கு செய்யறமே. அந்த மாதிரி இருக்கிற தாழ்வு நீங்க செய்வது நைமித்திக மாதலின் முதல்ல சிறப்பை சொல்லி பிறகு பூசணி கூறினா. இந்த குரலை கை வைக்கணும்னா சமயத்துறையில எண்ணம் இருக்கணும், சமய வழிபாட்டுடைய சிறப்பு தெரியணும், இல்லைன்னா ஆன் பீச் தூக்கிட வேண்டியதான். வழியில போறதெல்லாம் எழுதிப்படாது திருக்குறளுக்கு. ஆமா ஆமா.
1: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய சிவ பக்தர்கள் மொத்தமாக எல்லாரையும் சிவபக்தர்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி சமய விஷயம் ஆச்சாரி பொருள் எல்லாமே சிவபக்தர் பொதுவாக. அது சமய தீட்சை பெற்றவன் சமய புத்திரர், விசேட தீட்சை பெற்றவன் சாமானிய புத்திரர், நிர்வாண தீட்சை பெற்றவன் விசேட புத்திரர் என்று நூல்கள். அதனாலே நிர்வாண தீட்சையில் தீட்சையே கிடையாது. அதனாலே இப்படி தீட்சைகளை பெற்று அதுக்கு மேலே வழிபாடு, வழிபாடு என்ன வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாடு. இந்த வழிபாடு பண்ணுவதற்கு தான் தீட்சையே. வழிபாடு எப்படி பண்ணுவது என்பதுக்கு தான் தீட்சையே. நல்லா விளங்குதா? அது மூன்று தீட்சை பெறுதல், மூன்று தீட்சை பெறுதல் சமய விசேடம், மூன்று இடத்தில் வழிபாடு குருலிங்க சங்கம வழிபாடு, மூன்று பொருளை விசாரித்தல் பதி பசுபாசம் ஆகிய முப்பொருளை விசாரித்தல், மூன்று பொருளை அணிதல், மூன்று பொருளை அணிதல் திருநீறு உருத்திராட்சம் பஞ்சாட்சரம், மூன்று குணங்களை விடுதல் காமம் விகுளி மயக்கம். இந்த இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வகை, மும்மூணா அஞ்சு வகை தீட்சை மூணு, வழிபாடு மூணு, விசாரித்தல் மூணு, அணிதல் மூணு, விடுதல் மூணு. இந்த அஞ்சு வகையான தன்மையும் ஒரு ஆன்மாவுக்கு இருந்தா மூன்று பதம் கடந்த சிவசாயுத்தத்தை கூறுவார். பாரு, மூன்று தீட்சை பெறுதல், மூன்று இடத்தில் வழிபாடு, மூன்று பொருளை விசாரித்தல், மூன்று பொருளை அணிதல், மூன்று குணங்களை விடுதல். இந்த தன்மை இருந்துச்சுன்னா மூன்று பதம் கடந்த சிவசாயுத்தை கூறுவார். ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. அந்த வழிபாட்டினாலே, அந்த வழிபாட்டிலே அடியார் வழிபாடு, அப்புறம் குரு வழிபாடு, அப்புறம் லிங்க வழிபாடு. குரு தான் முதல்ல வரும், குரு லிங்க சங்கமம்னு தான் சொல்லுவோம். லிங்கம் குருன்னு சொல்றது இல்லை, சாமிக்கு முதன்மை இல்லை, குருவுக்கு தான் முதன்மை. குரு இல்லைன்னா சாமி இல்லை. குருவோட தீட்சை வரலன்னு வச்சுக்க, சாமியும் தெரியாது, சாமியை தொட்டு பூசிக்கிறதுக்கான உரிமையும் இல்லை. அதனால குரு லிங்க சங்கம், சங்கம்னு அடியார். அதுல குருவினிடத்திலே இந்த மூன்று தீட்சையை பெற்றுவிட்டா இந்த மூன்று இடங்களிலே வழிபடுவதற்கு உரிமை உண்டு. அப்புறம் வழிபடுகின்ற முறையும் தெரிந்து கொள்ளும், உரிமையை உண்டு, முறை தெரிந்து கொள்ளும், தெரிந்து கொள்றதுக்கு குருவிட்ட கேட்டுதல். அதனாலே இப்படி இந்த வழிபாட்டிலே இதுல வந்து அடியார் வழிபாட்டை சொல்றாரு. அடியார் வழிபாட்டை, அடியார் வழிபாடு மிக அவசியமானது. அடியார் வழிபாட்டினாலே எளிதாக ஆண்டவனை அடையலாம். நேரடியாக ஆண்டவனை வழிபடுவதற்கான தகுதி நமக்கு கிடையாது. அடியார் வழிபட்டால் அந்த அடியார் மூலமாக ஆண்டவனை அடையலாம். அழுதடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான், அடியவருக்கு அடிமை செய்வான். அதே அடியார்களுக்கு பணி செய்து விட்டானால் இன்ப நிலை தானே வந்து எய்யும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரம். நல்லா விளங்குதா? அதனால சிவனடியார் என்றால் வணங்குதல், வணங்குதல். அவர்களுக்கு ஏதாவது நம்மளால முடியும்னா அபகாரம் செய்து, ஒரு போஷனாதி முதலானது என்ன முடியுமோ, என்ன அந்த வேலைக்கு தேவையோ அதை குறிப்பறிந்து செய்து, குறிப்பறிந்து செய்து. இச்சொலும் ஈச நம்பர் நெறிப்படி சிறார் மேல் வைத்த கொச்சம் இல்ல அன்பு. அடியார்களை சிவபெருமானுடைய பிள்ளைகளாக கருதுகள். அடியார்களை கண்டா அந்த அடியார் மேல பிரியம் வைக்கிறது. அந்த பிரியம் எப்படி எதுக்கு ஓம சொல்றாரு, நம்ம பிள்ளைக மேல எப்படி நம்ம பிரிய வச்சுக்கோ அது ஒரு பிரியம். அந்த பிரியத்தோட மாத்திரம் இருக்கப்படாது, அதுக்கு மேல பயம் இருக்கணுமா அடியாரிடத்துல. அடியாரிடத்துல அதே கொச்சவிலும் மன்னர் புதல்வரை கண்டால் என்ன அச்சமும் உண்டு. அரசனுடைய பிள்ளைய கண்டா எப்படி பயம் இருக்கும், அது போல பயம் இருக்கும். மன்னர் புதல்வரை கண்டால் என்ன அச்சமும் கொண்டு பூசி அடி பணிந்து இனிய கூறி இச்சையார் ஒளி உள்ள குறிப்பறிந்து அவர் செய்வார் என்பது பெரிய திருவிளையாடல் புராணம். அதனால அடியார்களுக்கு பணி செய்தல், அவரிடத்துல நல்ல வசனங்களை பேசுதல், பணிதல், வந்து அவங்களுக்கு உபசாரம் செய்தல், இவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்ல, பணமா மூட்டையா கொடுங்கலான்னு சொல்லல. அது நாயன்மாரெல்லாம் சில பேர் பிடிச்சிருக்கா பணமா அள்ளி கொடுத்துருக்காது. அது ஒரு நாயன்மார்னா திருவாதிர தோறும் அடியார்களுக்கு சிவபெருமானுக்கு பூசை செஞ்சு அடியார்களை வரிசையாக நிறுத்தி பாத பூசை பண்ணி 100 பவுன் வச்சு கொடுத்து சாப்பாடு போடுவாராம். 100 பவுன் அப்படி ஒரு அரசர், அரசர் ஒரு அரசர். அது ஆரன் இந்த சடைமுடியா இருக்கு, அணைந்த சடமுடியார் அடியாருக்கு நாள்தோறும் ஆதிர நாள்தோறும் வேறுநரை வழிபாடு வழங்கிய பூசனை மீறி நீரணியின் தொண்டர் அணைந்தார்க்கெல்லாம் நிகழ் பசும்பொன் 100 குறையாமல் அளித்து, 99 குறையாமல் அளித்து இன்னும் ஒரு நுகர்வு இருப்பார். அந்த மாதிரி நம்மாலே எது எழுமோ அந்த பணியை செய். அதுல அந்த அடியார்கள் உயர்ந்த குலமாக இருக்கலாம், தாழ்ந்த குலமாகவும் இருக்கலாம், அழகுடையவர்களா இருக்கலாம், அழகு இல்லாதவர்களா இருக்கலாம், கல்வி உடையவர்களா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், விளங்குதா? எப்படி இருந்தாலும் அந்த வேடத்தை நினைந்து அவங்களுக்கு உபசாரம். வேடம், வேடம், வேடம், வேடத்துக்கு தான் மதிப்பு முதல்ல. அப்புறம் உள்ள ஞானம் இருந்துருச்சுன்னா ஆடே அப்பா சொல்ல முடியும். வெளியில திருநீர் திராக்கமாகி வேடத்துக்கு மரியாதை. ஆலயம் மாலரணயம் அறிந்தவர் வேடம், ஆலயம் தான அரணனத்தொழு. வேடத்தையும் ஆலயத்தை கண்டவுடனே தொழுதல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலயத்தை கண்டவுடனே தொழுதல், அதே மாதிரி வேடத்தை கண்டவுடனே தொழுதல். ஆலயத்துக்கு உள்ளே சிவபெருமான் இருக்கிறாரு, உள்ளே போய் தொழுகிறது வேற, கண்டவுடனே ஆலயமே சிவபெருமான். அந்த மதில் எல்லாம் இருக்குது பாருப்பா, மதில் எல்லாம் சிவபெருமானுடைய தேகம். இப்ப நமக்கு எப்படி தேகம் இருக்குது, உள்ளே சிவன் இருக்குதா, அதே மாதிரி அந்த மதில்கள் எல்லாம் கட்டடமே சிவபெருமானுடைய சரீரம். உள்ளே சிவலிங்கம் சிவன். இப்ப நமக்கு உள்ளே சிவன் இருக்குதா, இதெல்லாம் மதில்கள். இப்ப இதை கண்டுதானே வணங்குறோம், உள்ள சிவனை பார்த்தா வணங்குறோம். அது போல கோயிலை கண்டவுடனே வணங்குது. அதனாலதான் மாலரணாய மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணன தொழுகின்ற. அதனாலே வேடம் இருந்தா போதும், அப்புறம் அதுக்கு மேல வந்து நம்ம உபசாரத்தோட வச்சுக்கிறோம். அப்புறம் பொண்ணு கொடுக்க போறோமா, கட்ட போறோமா, பணம் கொடுக்க போறோம், அதெல்லாம் ஒண்ணும். அது மாதிரி பொருத்தமா தெரிஞ்சுன்னா அதுவும் செய்யலாம், புரியுதா? இல்லைன்னா உபசாரம், அவ்வளவோட வாய் உபசாரம், ஏதாவது முடிஞ்சதுன்னா பொருள் உபசாரம். அதை இதுல சொல்றார், உருப்பொலாதவர், உருப்பொலாதவனா சரீரத்தில் ஏதோ அங்கம் முதலான பொலாதவர், இடிகுலத்தவர், நல் ஒழுக்கம் இல்லவர் என்றும் நம்மளவில் விருப்பு இல்லாதவர் எனினும். அப்பப்பா, உண்மையிலேயே வேஷம் போட்டிருக்க எல்லாத்துக்கும் சிவபக்தி இருக்காது, வேஷம் போட்டிருக்க எல்லாத்துக்கும் சிவபக்தி இருக்காது, எல்லா சாமியும் கூடமா உண்மை, அதனாலே சிவ வழிபாடு இருக்காது, தீச்சு இருக்காது, பல பேர் பல சாமியார் அப்படித்தானே. அதனால விருப்பு இல்லாதவர் எனினும் மெய் நீர் மிக்க சாதன வேடமும் கண்டால் அப்படிப்பட்டவராயிருந்தாலும் தாழ்ந்த குலமாயிருந்தாலும் உண்மையான சிவபக்தி இல்லாதவராயிருந்தாலும் ஒரு பொல்லாதவராக இருந்தாலும் திருநேற்றையும் ருத்ராட்சத்தை நீ கண்டாயானால் எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழி ஓராதே அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறன் அணைந்தங்கு வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று வீசி இரண்டாட்டாது ஒளிந்தீசன் திறமே வேணி கவராதே துளுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறிய காணலாம். இல்லை விழுந்துடா, அதான் சேரமான் செய்தது. சேரமான் பெருமாள் யானை மேல சென்றாரு, முன்னாலே வண்ணான் வந்தார் தாழ்ந்த ஒருத்தர். அவன் ஒவ்வொரு மண்ணை சுமந்துக்கிட்டு வந்தான். வந்தபோது கொஞ்சம் தூரத்தில் மேகம் படப்பட படம்னு பெய்தது. அந்த ஒவ்வொரு மண்ணை கரைஞ்சு உடம்புல வடிஞ்சு மழை நின்று போச்சு, மழை நின்று போச்சு, காத்தடிச்சு பூத்து போச்சு. பூத்தா என்னமா இருக்கும், எல்லாம் திருநீர் மாதிரி இருக்கு. ராஜா பட்டத்து யானை மேலே வந்தார், அவனை பார்த்தாரு, முழுவதும் வெந்நீர் மாதிரி இருந்துச்சு. வண்ணான்னு தெரியும், ஒவ்வொரு மண்ணும் மேலே மூட்டை வச்சுருக்கான்னு தெரியும். இதுக்கு உருத்ராட்சம் போட்டுருக்க மாட்டேன், உருத்ராட்சம் போட்டுருந்துருக்க மாட்டேன். அந்த இதுதான் ஒவ்வொரு மண்ணும் வரும். கீழே இறங்கினாரு, அவன் காலில் விழுந்து ஊட்டார். அவன் பதறி போனான், ஐயோ நான் அடி வண்ணான் ஜாமி அடி வண்ணான். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அடி சேரன்னார். என்ன சொல்றது, அந்த வேடத்தினுடைய தன்மை, சேரர் வரான் தொழக்கண்டு சிந்தை நொந்து மிக வருந்தி ஆறென்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்ன. சேரர் வரான அடிச்சேரன் அடியேன் என்று திருநீற்றின் வார வேட நினைப்பீத்தீர், திருநீற்றை ஞாபகப்படுத்தினீர்கள், அதுக்காக எந்த அளவு வார வேட நினைப்பீத்தீர் வருந்தாதேவும் என முடிந்தோ. அதனாலே அது முதுமொழி மேல் வைப்புன்னு ஒரு ஒன்று சொல்லிச்சு. இந்த போலியை கண்டு உண்மை எல்லாம் அறியாரு போலி, இதை கண்டு ஒரு கீழே விழுந்து கும்பிடுறாருன்னா நான் உண்மையான கடியார கண்டா என்ன பாடுபடுவோம். ஆனை இடிந்து அரசரஞ்சியும் போலியை கண்டு ஏனையரன் அன்பர் என்றால் என்படுவோம் என்ற ஆகையினாலே அதைத்தான் இதுல சொல்றாரு. உருப்பொலாதவர் இழி குலத்தவர் நல் ஒழுக்கமல்லவர் என்றும் நம்மளவில் விருப்பில்லாதவர் இனிமை நீது மிக்க சாதன வேடமும் கண்டால் தரிப்பியலாது சென்று எதிரை வணங்கி தக்க போனக அழித்து அவருக்கு எளிதாய் இருப்பர் தாம் அவருக்கு அடியவர்க்கு அடியார் என்பர் யான் எனது என்ன செருக்கிருப்பார், யான் எனது என்ன செருக்கிருப்பார். அடியார்களுக்கிட்ட பணிவு பலம். இந்த அடியார் வழிபாடு கண்மமலத்தை போக்கும், அடியார் வழிபாடு கண்மமலத்தை போக்கும். எல்லாம் மலை நீக்கத்துக்கிட்டேன், மலை நீக்கத்துக்குத்தான் இந்த வழிபாடு முழுவதையும் நம்ம செய்யத்தாந்ததுல மலை நீக்கம், ஆணவ மலை நீக்கம், மாயாமலை நீக்கம், கண்மலை மலை நீக்கம் ஆச்சுன்னா சிவம் வெளிப்படும். அதுக்காக எதுக்கடா மலத்தை நீக்கிறது, அதன் சிவம் வெளிப்படுவதற்காக. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். அதனாலே இப்ப மலம் மேலிட்டு இருக்கிறது, சிவம் ஒளிந்து இருக்கிறது. மலம் ஒளிந்திருந்தா சிவம் மேலிட்டு, இந்த வழிபாட்டினாலே சிவம் வெளிப்படும். அந்த வழிபாட்டு, அந்த வழிபாடு இந்த சங்கம வழிபாடு, குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, அதுல இந்த அடியார் வழிபாட்டு இதுல சொல்றாரு. அதான் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இன்பம். பெரிய புராணத்துல அடியார் வழிபாடு தானே அதிகம், பெரிய புராணத்துல அடியார் வழிபாடுதான். அதுல குருலிங்க சங்கம் வழிபாடு பண்ணினவர்கள் மூணு வகையா இருக்கிறாங்க. அடியார் வழிபாடு வழிபாடு பண்ணவங்க அதிகம், ஏற்பக நாயனாரு, எம் இடையான் குடிமார நாயனாரு, சிறுதொண்ட நாயனாரு, திருக்குறிப்பு தொண்ட நாயனாரு, மானக்கஞ்சார நாயனாரு என்று அடியார் வழிபாட்டிலே நிறைய பேரும் இருப்பாங்க. வேணே மூணு வகையாக இருக்கும், வேணே மூணு வகையா வரும், மூணு வகையா பிரியும். வர்றது மூணு வகை, மனசா வாக்குனாலே தேகத்தால், மனம் வாக்குக்கால், மன நினைவதினாலே, வாக்கு பேசுவதினாலே, உடம்பு செய்வதினாலே, கை செய்யும். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்னமா ஜாக்கிரதையா வச்சிருக்கணும், எது மன வாக்குக்காய். இந்த உண்மை தெரிஞ்சதுல்ல மன வாக்காயத்தை எப்படி வச்சிருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கணும். கெட்ட பொருள் வாயில போட மாட்டோமே, கசப்பு பொருளை போட மாட்டோம்ல, அதே போல கசப்பான வார்த்தை பேசுறாங்க. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோணம், செய்த பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டுடன் தீங்குகள். இதே மதுரவரங்கத காத்தவராயங்கத இப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்க, அதுல பாவம் செய்யும். அதனாலே மனவாக்கு காயங்களை சிவசம்பந்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாரு. மனவாக்கு காயங்களை சிவசம்பந்தமாக சுத்தமாக வைத்துக் கொள்வது உண்டு. இப்போ வாயை சுத்தம் பண்ணிக்கிறோம், கூப்பிடிச்சுக்கிறோம், சுத்தம் பண்ணிக்கிறோம். அதில் என்னத்தை ஊற்றுவோம், பாலோ தேனோ பாயாசமோ அப்படித்தான். அதுபோல் அதுபோல மனவாக்கு காயங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும், அதில் சிவத்தை சேர்த்து கொண்டு வாயே
0: வாழ்த்துகள், வாயே
3: மதையான உரிபூர்த்தி பெய்வாள் காட்டகத்து ஆடும்பராந்தனை வாயே வாழ்த்து, கண்காள் கண் கடல் நஞ்சுண்ட கண்டன் தந்தை எண்டோல் வீசி நின்று ஆடும்பராந்தன் சிவிகாழ்க்கு நண்பரும் சிவனெம்மிர செம்பபட எரிபோல் மேனிப்பராந்தரை எப்போதும் எப்போதும் சிவிகாழ்க்கு நெஞ்சே நீதான் திருவங்க மாறு. அங்கத்தை எல்லாம் சிவத்துக்கு ஆகிடும், அங்கத்தை அங்கத்தை சிவசம்பந்தமா ஆக்கினபடியினாலே அந்த பதிகத்துக்கு திருவங்கமாலை இருக்கு, வெறும் அங்க மாலை இல்ல திருவங்கமாலை. நல்லா இருக்குது, அதெல்லாம் வாக்கியங்கள்லாம் நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்குது. அங்கத்தை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிவசம்பந்தமாக ஆக்குவதனாலே அந்த பதிக திருவங்கமாலை இருக்கு. நம்ம அங்கம் திருவங்கமாலை, வெறு அங்கம் திருவங்கமாகுப்பா. நல்லா விளங்குத. இன்னொரு திரு விருத்தத்தில் சொன்னாரு, கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்ற நாமம் பயின்றேன் உனது அருளார். நான் சிவாய நம்மன்னு சொல்றேன், சிவாய நம்மன்னு சொல்றேன், எனக்கு சிவகதியை கொடுன்னாரு. அது எப்படி வாயில சொல்றேன்னா, திருவாயினால சொல்றேங்கிறார். அவரே திருவாய் ஒழிய சிவாய நம என்று அவருடைய வாயே திருவாயுங்கிறார். யாரு அப்பர் சார்? அது சொல்ற வழக்கம் இல்லை, சொல்லப்படாது. என் வாய் திருவாய், இப்போ நான் நீங்கள் சொல்ல உங்கள் திருவாக்கினால சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் என்னுடைய திருவாக்கினால நான் சொல்கிறேன்னு நான் சொல்லக்கூடாது. இல்லை வழக்குதா? அப்படி அப்பசாமி தன்னுடைய வாக்கை திருவாக்குங்கிறார். என்ன ஏன் காரணம், என்னது சொல்கிறாருன்னா, சிவாய நம்மன்னு சொல்கிறாரா அதனால் திருவாயா, சிவாய நம்மன்னு சொல்கிறதுனால அது திருவாயா, சொல்லாத வாய் வருவாய். இல்லை வழக்குதா? கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து ஒன்ற நாமம் பயின்றேன் உனது அருளால், அதுவும் அதுவும் உனது அருளால் திருவாய் பொதிய சிவாய நமயந்து நீரணிந்தேன். சிவாய நம்ம சொல்றேன், திருநீரணிரே உன்னுடைய அருளாரு அப்படி சொல்லுகிற வாக்க திருவாயின்னு சொல்லாம பின்ன என்ன சொல்ற, அதுக்கு ஒரு பவர் கொடுக்கணும். திருவாய் பொதிய சிவாய நமயந்து நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புரியூர் அரணே என்பது அப்புறம் திருவருப்பம். அதனாலே இப்படி மனம் பாக்கு காயங்களாலே புண்ணியத்தை சேர்த்தல், சிவபுண்ணியமாக சேர்த்தல், சிவ சம்பந்தமாக ஆக்குதல். அப்படி ஆக்கிட்டா அப்படி ஆக்கிறத அப்படி ஆக்கிறத திருவருளால் சொல்றால, உனது அருளால் சிவாய நம திருவாயு ஒளிய, உனது அருளால் நான் நானும் சொல்றேனா உன்னுடைய அருளாலே சொல்லு என்றால் வினை இல்லை சுத்தம் என்றால். இப்ப நான் பிரசங்கம் பண்றேனா, நான் பண்றேனா இல்ல, திருவருளாலே சுவாமி பண்ண வைக்கிறார். நல்ல வளர்ந்த சாமி உள்ள இருந்து அப்படி பேச வைக்கிறார் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு இது நல்வினைன்னு சரி செய்யறது நல்வினை, இந்த நல்வினையும் இல்லை, இது சிவ புண்ணியமாக இது வினை அல்ல, சிவ புண்ணியமாக ஆகும் இது நல்வினை. நல்வினை தீவனை, நல்ல காரியங்களை செய்வது நல்வினை, கெட்ட காரியங்களை செய்வது தீவனை. ஆனால் சிவபுராணங்களை சிவநூல்களை இப்படி திருவருளாலே சொல்லுகிறேன் என்று எண்ணி சொன்னானால் வினைங்கிற பேச்சே இல்லை, சிவ புண்ணியமாக நல்ல கருத்துவா. இப்படிதான் சொல்றதுக்கு எவ்வளவு இப்ப புரியுதானே? புரியுதா? வினை இல்லை, இப்ப நீ நாளும் நன்னஞ்சு நினைகண்டா யார் அறிவார் சாணாளு வாழ்நாளும் ஜெய்க்காட்டும் பெருமாருக்கு பூநாளும் தலைமோப்ப போல்நாமன் ஜெலிகேப்ப நானாளும் அருந்தேத்த பரலாமன் நல்லுனைங்கிறார் அல்லவா, இதெல்லாம் நல்லுனை. ஆனால் சிவன் அருளாலே இதை செய்கிறேன் என்று சிவபுண்ணியத்தை இந்த காரியங்களை செய்தானா, விதை என்கிற பேச்சில் சிவ புண்ணியமாக மாறுகிறது. சிவ புண்ணியமாக ஆகிவிட்டால் அவன் சிவத்தோடு சேர்ந்து விடுகிறான், வேற இல்லை பரவி இல்லை. நல்ல கருத்து, நல்ல. அதனாலே அந்த வினை மூன்று வகை, வாக்கினாலே மனத்தாலே காயத்தாலே, அது அப்புறம் மூணு வகை. அப்படி இப்படி பல ஜென்மங்கள்ல செய்தவரே இத்தனை கோடி கோடி விட்டுடலோடி ஆடி எத்தனை கோடி போனதடவேதோ என்பது எதிர்கோள். எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிறான், அளவே கிடையாது. ஒவ்வொரு ஜென்மங்கள்லையும் செய்த வரைகள் அந்த வேணா மூணா பிரியுது. சஞ்சிதம் பிராரத்த ஆகாமியம் மூணா பிரியுது. சஞ்சிதம் பிராரத்த ஆகா, சஞ்சிதம்னா கூட்டமா இருக்கிறோம், பிராரத்தம்னா அனுபவத்தில் இருக்கிறோம், ஆகாமியம்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அந்த வினை மூணு வினையும் தொலைக்கிறதுக்கு இதுல வழி சொல்றாரு. அந்த இந்த சமய விசேட நிர்வாண சிகிச்சை பெற்று மூன்று இடங்களிலே வழிபட்டு ஞான சாத்திரங்களை அஜரணத்துல கேட்டு தவ ஜபங்களை நன்றாக கர்மானுஷ்டானங்களை விடாது நான் என்கின்ற செருக்கற்று செய்கின்றவன் செய்கின்றவனுக்கு ஆச்சாரியனுடைய பார்வையினாலேயே அந்த சஞ்சிதவனை அழிஞ்சு போறோம். சஞ்சிதமா மலை போல கூஞ்சிருக்கிறவர அது ஆச்சாரியனுடைய பார்வையினாலே சாம்பலா போயிடும். மடங்கையின் வல்வினை காட்டை நின் மண் அருள் தீக்குழு உடங்க என்ன விதி கண்டாய். செஞ்சிதவனேன்னா மலை போல கூஞ்சிருக்கிறது நம்ம கணக்குல, நம்ம கணக்குல, நம்ம கணக்குலப்பா. அந்த விலைய தீக்காம விலை செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும், அங்க கூடிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் வினைய தீக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வினை குறையுது, இருந்தாலும் வினையை சேருது. அதனால வினையை தீர்க்கிறது தான் இந்த வழியை குருலிங்க சங்கம் ஒளிவாடும் சொல்றாரு. விரிந்த சஞ்சித வினைகள் அன்புடனாம் விழிக்க வந்தான பார்வையினாலே வினை விழுந்து போகணும். ஆச்சாரிய நானாசன் பார்வையினாலேயே அந்த சஞ்சித வினை அழிந்தாப்பா. சஞ்சிதம்னா உங்களுக்கு புரியுதுல்ல, ஏராளமா இருக்கிறோம், ஏராளமா இருக்கிறோம். அனுபவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப கொஞ்ச நாளைக்கு இருக்கிற 80 வயசுகள் இருக்கிறோம், அதுக்கு தகுந்தாப்புல அந்த விலையை எடுத்து போட்டி வைப்பார். அதுல இருக்கிற விலையை எடுத்து, அதுல இருக்கிற சரக்கு எடுத்து இதுல பூட்டி உடம்பே வேணே, உடம்பே வேணே, வாழ்வே வேணே, எல்லாமே வேணே, எல்லாமே வேணே. இந்த இந்த விலைக்கு அங்கிருந்து எடுக்கிறாரு ஆறு பரமா, அங்கிருந்து எடுத்து இதுல சேர்த்து அனுப்பிக்கிறாரு. 80 வயசுகள் அதுக்கு திகழ்ந்தாப்புல அது எப்படின்னு கேட்டா, ஒரு 3 நாளைக்கு முன்னையெல்லாம் நடைபயணத்தை கடிச்சூர் கட்டிட்டு போவான். ஒரு 2 நாளைக்கு ஆகுறாப்புல, 2 நாளைக்கு கடிச்சோறு ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடுவோம் கொடுப்பா, வெளிப்பட்டு கீழே புளிச்சோறு வச்சு சாப்பிடுவாங்கல்ல, ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம்ல. சுத்தமான ஞானியை யாரு பட்டினத்தாரு பாராணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல ஆறும் துறக்க அறிவு அறிவு தாய்மானவர் பாராட்டுறார். சுத்தமான ஞானி சுத்தமாக தூக்கி அறிஞ்சிட்டு துண்டை கட்டின்னு வெளியில் விட்டார். அவருக்கு ஒரு வினை இருந்துச்சு. அந்த வினை என்ன வந்துச்சு தெரியுமா, கடுமரவரையில் கூட்டிட்டு போச்சு திருநேன்னு சொல்லி கடவுள். அவரு பொருளை தூக்கி எரிஞ்சிட்டு வீதியில் எரிஞ்சிட்டு சாமியாரை போனவரை அச்சரிய மத்தியது. அவரு பொருளை தூக்கி எரிஞ்சு சாமியாரா போட்டார் துண்டை கட்டிட்டு. அவரை எதுவும் கூட்டி போச்சு அந்த வேணை கழுமரு என்னன்னு கூட்டி போச்சு, திருடேன்னு கூட்டி போச்சுப்பா. தன்பொருளை தூக்கி வச்சு போன சாமியார கூட்டிட்டு போச்சு எங்கே கழுமரவர்களும் கூட்டி வேணை கூட்டிட்டு போகுது. அங்கே போன உடனே என்ன பண்ணார், என் ஜெயலாவது யாரொன்று இல்லை இனி தெய்வமே புஞ்செயலை என்று உணரப்பெற்றேன். இந்த ஊர் எடுத்த பிஞ்செய்த தீவனை யாரொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே நாறு, மூண்டது தீவனை மூண்டதுவே நாறு. அந்த கழுவர்கள் நெருப்பு மூன்று, நெருப்பு மூண்டது வினை மூண்டது, புரியுதா, மூண்டது என்றால் நெருப்பு மூண்டது. அதனால இப்படி பரமஞானிகளுக்கு வினை எப்படி ஒளியுது பத்தியா, பரமஞானிகளுக்கு வசனாமலம் போல அந்த வினை வந்து தாக்காம போயிடும். இப்ப நம்ம போயிருந்தோம்னா கழுமரத்திலே போட்டிருப்பான், பட்டினத்தாரு போனாரு கழுவ எரிஞ்சு போச்சு, அப்புறம் போனது எதுல போடுறோம், எரிஞ்ச உடனே அந்த காவல் எல்லாம் பதறி போய் ராஜா கிட்ட போய் சொல்ல பத்திரிக்க, அவன் உடனே தொண்ட கடிந்து வந்துட்டேன் சிசியலம். ஞானிகளுக்கு அந்த வினை வாசனாமலமாக தாக்காமல் போய்விடும். அதனாலே இப்படி இது பராரத்த வினைக்கு கழுமரவில் திருடனு ஊட்டி திருடனு ஊட்டி போகுதுப்பா, அதான் அவர்களுக்கு ஞானம் அதிகம் இருந்ததுனால சாம்பலா போகும், பெருமை உண்டாயி பெருமை உண்டாயி. அதனால இப்படி எல்லாம் வினையை பற்றி சொல்ல விரிந்த சஞ்சித வினைகள் அன்புடனாம் விழிக்க வந்தன. நம்முடைய பார்வையினாரே சஞ்சிதவனை அழிந்து போச்சு. அதுக்கு மேல இப்பிறப்பில் பொருந்துவல் வினை உடலுடன் அகலும், அந்த மூனையும் வரிசையா சொல்றாரு. ஆகையினால இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டிய பாடம், கேட்க வேண்டிய முக்கியமான பாடம், சித்தாந்த பாடம். இதனால கேட்டு வாக்கு மனத்தை சுத்தமா வைத்து கொண்டு கடவுளை நினைந்து வினையும் வரும், வினையும் வரும், கடவுள் இப்போ நமக்கு வர்றாரு வினையும் வருது, அதில் வந்து கடவுளை நினைத்து காப்பாத்துப்பா அப்படின்னு வினையை இந்த மாதிரி தீர்க்கறதுக்கான வழி. இப்போ நம்ம எல்லாம் வினையை தீர்க்கறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு விட்டான் சாமி காட்டி விட்டார், வினை தீர்றதுக்கான வழி. அது அதிகமாக இருப்பதனால கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டுருவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும் தீர்ந்துடும். நமக்கு அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவி பிரம்மா நிபந்தன்னை ஒரு நெறிய மன வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதம். திருச்சிற்றம்பலம். குழைத்தார் பண்டை குடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன், உடைத்தால் உறுதி உண்டோதான்வையாள் வினவாயினையாழ்வாய், உழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பெற சேசடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாத ஒழிவது எம்மானே உன்னடியிருக்கு. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ சிவ சிவ சிதம்பரே.

0: பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா.
1: பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா.
0: பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா.
1: பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா.
0: சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர
1: சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர
0: சிவ சிவ சங்கர

பாடும் பணியே பணியா தருவாய், நாடும் அடியார் கூட தருவாய்.

0: சம்போ சிவ சிவ சம்போ
1: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ
0: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ
1: சிவ
0: சிவ சம்போ சிவ சிவ
1: சம்போ
0: வான்முகில் வளாது வீகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையறங்களோங்க அக்கமம் எழுதி மல்க மேன்மை உள் செய்வநிதி வழங்குக உலகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். The title is Viswanathashtakam, presented by vedamantram.com team. Om Namah Shivaya.

0: நாதாஸ்தகம் சம்பூர்ணம்.
1: ஓம் நமசிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய பஞ்சரத்னம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழில். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர்.
4: ஸ்ரீ அருணாச்சல பஞ்சரத்னம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ்.